0: மழை பெய்யவில்லை.
1: எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தான். அவன் கருத்தாய் செவித்தான். முதலாவது மழை பெய்யாதபடி செவித்தான், பிற்பாடு மழை பெய்ய செவித்தான். அவன் பெய்யாதபடி செவித்த போது மழை பெய்யவில்லை, மழை பெய்ய வேண்டும் என்று செவித்த போது மழை பெய்தது. நேற்று எலியாவின் ஜெபத்திலே நாம் ஜெபிக்கிறவனின் அடையாளம், ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்யும் காரியம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் அல்லது காரியங்கள், இந்த மூன்றையும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிறவனின் அடையாளம், அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம், அவனை கர்த்தர் மறைத்து வைப்பார், ஏற்ற வேளையிலே வெளியே கொண்டு வருவார், அவனுக்கு வார்த்தை உண்டாகும், குறைவில்லாமல் போஷிக்கப்படுவான், அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும், அவன் தேவனால் பாதுகாக்கப்படுவான், அவனுடைய பிரயாணம் எவ்விதத்திலும் முடங்காது, தடை வரும் ஆனால் தடை படாது. தான் ஜெபத்தினுடைய மேன்மை. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எலியா செய்த காரியங்கள், யாருக்காக ஜெபிக்கிறானோ அவங்க வேதனையை உள்வாங்கிறான், அப்படியே எடுத்துக்கொண்டு அப்பதான் ஜெபம் பண்ண முடியும் சரியா. உள்வாங்கி ஜெபிக்கிறான். அடுத்து பலிபீடத்தை செப்பனிட்டு ஜெபிக்கிறான். இன்னைக்குள்ள சாட்சி கூட அதுதான் இல்ல, கசப்பை எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் வீட்டில் பட்டினி பசி மாறல. ஆனா ஆண்டவர் போன ஆகஸ்ட்ல நான் நினைக்கிறேன் அந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்கில் உணர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாம். ஆண்டவர் அந்த வருடத்திலேயே அற்புதம் செய்து இன்னைக்கு இந்த ஆகஸ்டில் அவங்கள சாட்சியாக கேட்க வச்சிருக்கிறார். நான் திருப்பியும் சொல்கிறேன், பலிபீடத்தை செப்பனிட்டு பாருங்க, அவன் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறாருங்க. ஆனால் நம்மளை செயல், நம்ம எத்த ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருப்பாங்க, சில வீட்டில் போய் நம்ம நின்று வேலை செய்வோம், ஆனால் சில வீட்டில் நம்ம போய் அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு வந்துடுவோம். நமக்கு யார் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ, நமக்கு யார் அந்த உரிமையை கொடுக்குறாங்களோ, இயேசு அழைக்கப்பட்டதுனால அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றவில்லை, அவருக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க. ஆமாம், அந்த உரிமையை கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த உரிமையை கொடுத்த போது அவர் இஷ்டப்படி செய்கிறார். அங்கே மகிழ்ச்சி உண்டானது, மகிமை உண்டானது. அப்படிதான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு அந்த இடத்தையும் கொடுக்கணும், அவருக்கு அந்த முழு உரிமையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்க என்ன செய்யணும்னா, அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தெல்லாம் அகற்றணும். ஆமே. அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தெல்லாம் அகற்றணும். ஆமே. கர்த்தர் அதுதான் பலிபீடத்தை செப்பனிடுது. பலிபீடத்தை நல்ல செப்பனிடணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பல வேதனைகளுக்கு அது மருந்தாய் மாறும் என்பது நம்ம மறக்கக்கூடாது. சில நமக்கு செய்த காரியெல்லாம் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அவங்க வியாதியாக இருந்தபோது நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் நான் வியாதியாக இருந்தபோது என்னை வந்து பார்த்து தூட்டுறாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் இன்னும் அவங்களுக்காக. அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் என்னை எப்படி வச்சிருக்கிறீங்களோ அப்படிதான் நான் இன்னும் இருப்பேன். அவங்க என்ன விஷயத்தில் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க விஷயத்தில் மாற மாட்டேன். நான் இன்னும் ஜெபம் பண்ணேன் அவங்களுக்காக, நான் இன்னும் ஃபாஸ்டிங். அதான் இருதயத்துக்கு பக்கம் இங்கே வச்சிட்டார். நான் நினைக்கிறேன் தாவீதெல்லாம், ஆமாம், இந்த உயிர்த்தெழுதல் நாட்களில் தாவீதெல்லாம் தூக்கி எங்கே வைக்க போகிறார்? ஆமாம், நம்மளே எங்கே வைக்க போகிறார்? என்ன அந்த ஓரத்தில் எங்கேயாவது என்ன உள்ள விட்டா, எனக்கு பஸ்ஸில் கால் வைக்கிறதுக்காவது இடம் கிடைச்சா வாஞ்சிக்கணும். நம்ம அதை நாடணும்னு கொலோசியர் 3:1 சொல்லி, கொலோசியர் 3:1 வாசிங்க.
0: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட
1: இழந்ததுண்டானால்,
0: கிறிஸ்து
1: தேவனுடைய வலது பாரிசத்தில்
0: வீற்றிருக்கும்
1: அந்த இடத்தில் உள்ள
0: மேலானவைகளை தேடுங்கள்.
1: அதாவது உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்தவர்கள், அவங்க எதை நாடணுமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில். ஏன்? அங்கதான் என்ன இருக்கிறது? பரிபூரண ஆனந்தம். அதை நாடணுமா? நம்ம எல்லாரும் அந்த இடத்துல தான் விரும்பணும். நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த முக்கில் அங்க நான் நீ கிறிஸ்துவுடன் எழுதிட்டியா, உன் நாட்டமே எதுவாக இருக்கணும்னா அங்க போகணும், அங்க இருக்கணும். இதுதான் ஒரு தேவபிள்ளையுடைய ஏக்கம். இதுக்குதான் பலிபீடத்தை செப்பனிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமா, அடுத்து என்ன செய்யற? நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறான். பெருமலை நிறைச்சல் கேட்கப்படுகிறது, இப்படி சொல்லி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போதே கிடைச்சிடும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கொஞ்சம் ஜெபித்து பெற்றுக்கொண்ட பிறகு ஒருத்தங்க, ஏமா நான் பாஸ் ஆயிட்டேன், எனக்கு இந்த இன்டர்வியூல வேலை கிடைச்சிட்டு, இப்படி சொல்ற சத்தத்தை நம்ம விசுவாச காதுகள் கேட்க ஆரம்பிச்சிடணும். ஆமா, நான் ஜெபம் பண்ணி முடிச்சது இப்போ என்ன வரப்போகுது, போன் எல்லாமே எப்படி வருமானு கேட்டா கிடையாது, தெரியாது. ஆனா நாம் அப்படிதான் கேட்கணும், நாம் அப்படிதான் பார்க்கணும். நமக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்குதா, அதுக்குள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது, இப்படி பார்க்கணும். காரணம், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் பெரியவர், அவர் சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுகிறவர். அப்படிதான் பார்க்கணும். ஒரு ஒரு மதில் இருக்குதா, நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஐயோ இது எனக்கு தடையா இருக்குதே இல்ல. நேத்து சொன்ன மதில் நமக்கு முன்னாடி இருக்குன்னு எப்படி பார்க்கணும், இந்த ஹைட்டு, அப்போ என்ன ஆண்டவர் இதை விட ஹைட்டா கொண்டு போக போறாங்க. உம்மாலே நான் ஒரு மதிலை, எனக்கு இவ்வளவு தான் மதில் என் முன்னாடி இருக்குன்னா, நான் சிம்பிளா நான் தாண்டது யாருக்குமே தெரியாது. என்னை விட ஹைட்டா மதில் இருந்தா நான் தாண்டது உலகத்துக்கு தெரியும், அதுதான் எனக்கு சாட்சியா மாறும். ஆமென், ஹல்லேலூயா. கோலியாத்தை தாண்டினதுனால தான் ஜனங்க பாடுனாங்க. ஹல்லேலூயா. நீ தாண்டது நாலு பேருக்கு தெரியணும். ஆமென், ஆமென். ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் கேட்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம அதன் தொடர்ச்சியாக எலியாவின் ஜெபத்திலிருந்து ஒரு சில காரியங்கள். ஆமென். ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை, ஜெபிக்கிறவன் நம்பிக்கை. 17:1 வாசிக்கு. 1 ராஜாக்கள் 17:1
0: கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே,
1: என் வாக்கின்படியே அன்றி
0: இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
1: எலியா சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும். இது வந்து பெருமையின் வார்த்தை அல்ல, இது அவர் மேல் இருக்கிற உரிமையின் வார்த்தை. நான் சொன்ன அப்பா செய்வாங்க, ஜெபிக்கிறவனுக்கு அந்த உரிமை எடுத்துப்பான். அதான் சமூகத்தை, இது பெருமையின் வார்த்தை கிடையாது. எலியா சொன்னது பெருமையின் வார்த்தை கிடையாது. ஏன்னா எலியாட்ட ஏன் பெருமை கிடையாது சொல்றேன், அவன் ஜெப ஸ்டைல எப்படின்னா, தலை வந்து முழங்கால, அப்போ என்னால் எவ்வளவு பெண்டாக முடியுமோ உங்க முன்னாடி வளையிறதுக்கு நான் ரெடி. அவன் தான் எலியா. ஆமா, எலியா யார் தெரியுமா? தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுக்கிறவன். தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் நாம் வளைந்து கொடுப்போம்னா, எந்த ஆகா பண்ணாலும் நம்மை தேவன் அவனுக்கு முன்னாடி நிமிர்ந்து தான் நிற்க வைப்பான். நம்ம காரியம் நடக்க மற்றவர்களுக்கு உலகத்துக்கு வளைந்து கொடுக்குறோம், அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு வளைந்து கொடுக்கிறவன் கர்த்தருக்கு முன்னாடி ரெட்டில் போய் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காருவான். மோர்தே காய் ஆமனுக்கு முன்னாடி எப்படி தான் நிற்பான்? நிமிர்ந்து தான் நிற்பான். சாம்பல் எடுத்து போய் உக்காந்தான். யாரு? தானியேல். ஆனா சிங்க கவியில போடுவோம் வந்த போதும் அவன் வழக்கம் போல ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் நிற்கிறான். தேவனுக்கு முன்னாடி எவ்வளவு எவ்வளவு வளைந்து கொடுக்க முடியுமோ அப்படி. என்ன என்ன ஆண்டவர் இந்த விஷயத்துல? ஓகே ஆண்டவர், ஓகே ஆண்டவர், ஓகே ஆண்டவர், ஓகே, ஏ இதை செய்ப்பா, ஓகே ஆண்டவரே, எல்லாத்துக்கும் எஸ். ஆண்டவர் சொல்ற எல்லாத்துக்கும் எஸ், உலகம் சொல்ற எல்லாத்துக்கும் நோ. நம்ம ஆண்டவருக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே உலகத்துக்கு எஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், எஸ் சொல்லிட்டோம்னு அர்த்தம். ஆமே. ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்யக்கூடாது? சேவை செய்ய. அப்போ இங்கே பாருங்க, அவனுடைய ஊர் அவன் என்ன எந்த அளவுக்கு சொல்றான், என் வாக்கின்படியே அன்றி. அதை எப்படி சொல்ல, நான் கேட்கும் காரியத்தை என் தேவன் நிச்சயமாக செய்வார். இது பெருமையின் வார்த்தை அல்லது உரிமையின் வார்த்தை. அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். நம் பல நேரத்தில் அதை உணர்கிறதில்லை. தேசத்தில் பஞ்சம் உண்டான போது எப்படி இளைய குமாரன் தேச குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டானோ, அப்பா இருக்கிறார், அப்பா வீடு இருக்கிறது, அப்பா வீட்டில் ஆகாரம் இருக்கிறது. ஆனாலும் அவன் வேற எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குதான் போய் ஒட்டி கொண்டானோ. அதே போலதான் நாம் அநேக காரியங்களை ஒட்டி கொண்டிருக்கிறோம். எங்க பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்ப அவனுடைய உரிமை இது. இந்த ஏன் உண்டாகுதுன்னா, இந்த ஒரு தைரியமும் இந்த ஒரு உறுதியும் உண்டாக காரணம் அவன் நித்தம் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவன். அதனாலதான் அவனை காணாமல் போகும்போது கர்த்தர் வேற இடத்துல நிக்கிற எலியாவை ஃபோர்ஸ் பண்ற, உனக்கு இங்க என்ன காரியம், உனக்கு இங்க என்ன காரியம், வந்து என் சமூகத்துல நெல்லு. டெய்லி நம்ம கூட பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் பேசாம போனா நம்ம தேடுவோம். மாசத்துக்கு வாரத்துக்கு ஒருக்கா பேசிட்டு இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒருக்கா பேசலன்னா நமக்கு தேடல் உண்டாகும். அல்லது மாசத்துக்கு ஒருக்கா பேசுறவங்க உண்டு, எப்பவாவது பேசுறவங்க உண்டு, அப்ப நமக்கு என்ன ஆகாது, தேட. ஆனா டெய்லி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இப்படி யார்கிட்ட தான் மட்டும்தான் பேசணும்னா, அந்த இடத்துல மனுஷனை வச்சுட்டு இவன்கிட்ட ஒருக்கா பேசுற, இவங்கள்ட்ட ஒருக்கா அப்படின்னு ஆண்டவர் தேடுறாரு பாத்தீங்களா. ஏ எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன, அதாவது இவன் இப்படிதான், இவன் இப்படிதான் அப்படின்னு ஆண்டவரை வந்து சொல்ல வச்சிடக்கூடாது. இன்னைக்கு டெய்லி நித்தம் அவருடைய சமூகத்தை, அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன நிச்சயம் தெரியுமா, ஒரு பணி கூட எலியாவ நம்மை போல அவன் டிசைட் பண்ணணும் எப்போ பணி பெய்யணும். என்னங்க இது, ஒரு செபிக்கிறவனுக்கு இருக்கிற பவர், மழை பனி எப்ப பெய்யணும்னு நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தீர்மானித்தான். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உரிமையை பார்க்கணும். அதனாலதான் எலியாவும் நம்மை போல, எல்லாரும் எலியா எலியாவினாவி எலியாவினாவி எலியாவினாவினாங்க. கடைசியில் ஆண்டவர் யாக்கோபு வச்சு எழுதிட்டாரு, எலியாவும் நம்மை போல, எலியாவும் வாழை பிடிக்காம சூரச்செடி கீழே போய் படுத்திருந்தார். நம்ம ஒரு நாளாவது வாழை பிடிக்காம இருந்திருப்போம்ல, வாழை பிடிக்காம இல்லை. இல்லை போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு தெரியாது நம்மளை பற்றி. கண்ணை திறந்து பார்த்தா அப்பவும் இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆமாம், ஒரு நேரம் கொஞ்சம் பசிச்சு ஒன்றும் கிடைக்கலன்னதும் போதும் ஆண்டவரே, ப்ரைஸ் கா. ஒரு சின்ன விஷயம் நம்மளால் தாங்க முடியாது போயிருந்து, சில விஷயம் நம்மளால் தாங்க முடியாமல் ஒட்டஞ்சு அழுதுருப்போம். அதெல்லாம் எப்படிங்க தாண்டி வந்தோம், திரும்பி பார்த்து அதை நினச்சா சில விஷயத்தை பயந்து ஃபேஸ் பண்ண எத்தனையோ காரியங்களை பின்னாட்களில் அதை குறித்து பேசும்போது நம்ம எவ்வளோ சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருப்போம். அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சிஸ்டர், அன்னைக்கு இருந்த மாதிரி சொல்லுங்க சிஸ்டர், அன்னைக்கு சொல்ல வராது, அன்னைக்கு ஒரே அழுக, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அது ஒரே. எலியாவை நம்மை போல, ஆனா அவன் சவால் விடுற நான் சொல்லாம பனி பெய்யாது. அவன் ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை இது, நான் கேட்கும் காரியத்தை அது அது பூமியிலிருந்து முளைக்கிற விஷயமானாலும் சரி, வானத்திலிருந்து பொழிகிற காரியமானாலும் சரி, என் தேவன் எனக்கு செய்வார். தொடர்ச்சி இப்ப நான் சொன்னது நாலாவது பாயிண்ட். ஐந்தாவதாக, ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள், ஜெபிக்கிறவன் சந்திக்கும் பெரிய சவால்கள். ஒரு நான்கு சவால்கள். ஒன்று, சூழ்நிலை திடீர்னு மாறும். அவன் கேரி தாட்டண்டையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஏழாவது வசனம், 17:7
0: தேசத்தில் மழை,
1: 16:6 வாசிங்க, 17:6 வாசிங்க.
0: காதுகள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை,
1: தாகத்திற்கு அந்த ஆற்றின்
0: தண்ணீரை,
1: அவன் எந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டிருந்தானோ, 7வது வசனம், அந்த ஆறு
0: வற்றி போயிற்று.
1: சூழ்நிலை திடீர்னு மாறிட்டு, எதிலிருந்து அவன் ஒரு நன்மையை எடுத்துக்கொண்டிருக்கிறானோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அது அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. பல நேரத்தில் இதெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வரும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஜபமும் என்னாகும்? ஸ்டாப் ஆகும். ஜபிக்கிறவன் சந்திக்கிற சவால்கள், இது நேத்துள்ள பாயிண்ட்ல இல்லை. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் இதை காண்பித்து உணர்த்தினார். அதனால தான் செய்தி நேத்து முடிய ஆண்டவர் விடல. நேத்து எலியாவின் ஜபம், இன்னைக்கு யாருடைய ஜபம்? கரெக்டு தான், ஆமாம், யாவை சாகிட்டோம். எலிசாவின் ஜபம் தான் பிளான், ஆனால் ஆண்டவர் நேத்து செய்தியை முடிக்க விடல. அப்பவே எனக்கு டவுட் இருந்து வேற ஏதோ இதில் ஆண்டவர் வைக்க போறாங்க. இன்னைக்கு காலையில் கிளம்புறதுக்கு ஒரு 9:30 ஆண்டவர் வந்து காட்டுறாங்க. ஜபிக்கிறவன் சந்திக்கிற சவால், அவன் எந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் குடித்துட்டு இருக்கிறானோ அந்த ஆற்று தண்ணி. இப்போ முதல்ல சூழ்நிலை சடனாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறதுனால அவன் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. முதல் சவால். ரெண்டாவது சவால் என்ன தெரியுமா? 17வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம்.
0: அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார்.
1: ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இவள் எலியாவினால் நன்மை பெற்றவள். எலியா மட்டும் அந்த இடத்துல போகலன்னா செத்துருப்பா. ஆனா இந்த நேரத்தில் அதை நினைக்காம எலியாவையே குற்றப்படுத்துகிறாள். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற ரெண்டாவது சவால் என்ன தெரியுமா? நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களே நம்மை குற்றப்படுத்துவது. நன்மை பெற்றிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த அந்த வேதனையை நம்மேல் குற்றப்படுத்தி அதை காண்பிப்பார்கள். 600 பேர் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் யாரிடத்துல வந்தாங்க தெரியுமா? தாவீதின் இடத்துல. தாவீது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தலைவனானான். நான் நடத்துகிறேன்பா, அவங்களை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, ஏன்னா ஆட்டு மந்தையை நடத்தி பழக்கப்பட்டவன். அப்படி நடத்திட்டு இருந்த தாவீதை அவ்வளோ பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் கையில் கல் எடுத்தாங்க. ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால் என்ன தெரியுமா? நன்மை, நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களை நம்மளை குற்றப்படுத்துறது. இதெல்லாம் நம்மளை சார் உங்களுக்கு போய் ஜோம் பண்ணேன் பாரு அப்படின்னு யோசிக்க வச்சிடும். அப்படி யோசிக்க வச்சிடும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமையில நம்ம வந்துட்டோம்னா நான் வந்து நார்மலாக கேட்குறேன், யாரும் கைத்தூக்க வேண்டாம், என்னை உட்படுத்தி. அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால் ஜோம் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. எனக்கு முடியாது, யாருக்கும் முடியாது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனா எலியா போய் ஜோம் பண்ற பிள்ளைக்காக. இது சவால், உன்னை ஜெபிக்க விடாதிருக்க பண்ணுகிற சவால். ஆண்டவர், நீங்க சொல்லிதான் அன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன். இனினா அரணியாவே, பவுல் போய் ஜோம் பண்ணு. வேண்டாண்டவரே, அவன் கண்ணு தெரியல, கண்ணு தெரிஞ்ச அடிப்பாண்டவரே. நேற்று வர அனனியா ஜோமே என்ன, அவனை குருடாக்கிருங்க ஆண்டவரே. அப்படி ஜோம் பண்ணிருக்க மாட்டார் சொல்றேன். அதே மாதிரி ஆயாச்சு, ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டீர். அனினாவே ஜோம் பண்ண, அவன் கண்ணு பரவாயில்ல. ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணதே, நான் இவ்வளோ நன்மை செஞ்சோம், கடைசியில் என்ன குற்றப்படுத்துகிறான்? நான் உங்களுக்காக இவ்வளோ ஜோம் பண்ணியோம், நீ எல்லாம் என்ன சாக பண்ணுறதுக்காக வந்த. சில வீட்டில் சகோதரிகள் ஜோம் பண்ணுவாங்க, அவங்க கண்ணீர் காலையில் எழும்பி வீட்டில் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இருந்து ஜபத்தில் உட்காந்துருப்பாங்க. மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? மனைவி சும்மா இருக்கிறா. ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால். நன்மை பெற்றவங்க குற்றப்படுத்துவாங்க. மூன்றாவது சவால் என்ன தெரியுமா? அவன் தனித்து விடப்படுவான். 18வது அதிகாரம் 22வது வசனம்.
0: அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான்
1: ஒருவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ
0: 450 பேர்.
1: தனித்து விடப்படும். ஜனங்களை பார்த்து எலியா பேசுறார் பாருங்க. 21வது வசனத்தை வாசிங்க.
0: அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால்,
1: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதியுத்தரமாக
0: அவனுக்கு ஒன்றும் சொல்ல,
1: ஒருத்தர் கூட எலியாவுக்கு சப்போர்ட் ஆகவோ இவன் ஒரு வார்த்தை கூட எலியா கிட்ட, இப்படி எலியா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. நான் சொல்ற, நான் ஒருவன், நான் ஒருத்தன் தனியா இருக்கிறேன். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த சவால் என்ன தெரியுமா? தனித்து விடப்படுவான். ஒரே வீட்டில் மீதி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. இவங்க பேசலான்னு வந்து அவங்க எல்லாரும் எழும்பி போயிடுவாங்க. இவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் கூடும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருப்பாங்க, இவங்களை இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. யாராவது தெரியாம கூட்டிட்டு போனா கூட அவங்க எல்லாம் வேற வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பல நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய ஜெபம் என்கிற தீபத்தை அணைப்பதற்கான பிசாசின் தந்திரம் என்பதை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எலியாவை நம்மை போல தனித்து விடப்பட்டார். அவங்க கிட்ட இருந்து நன்மை பெற்றவங்களை குற்றப்படுத்திட்டாங்க. கொல்லுறதுக்குன்னு வந்துட்டியா? அதான வார்த்தை. எங்களை சாக பண்ணுமா? நம்ம ஊர் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க? வந்துட்ட, என்ன சாகடிக்கிறதுக்குன்னு. உடனே ஜபமே அதுக்காக தான் இருக்கும். எலியா போய் நல்லா, இது வந்து தேவ பிள்ளைங்க நல்ல மனசுல, ஏன் என்னால ஜபிக்க முடியலன்னு இதுல ஒரு காரணமா தான் இருக்கும். ஒழுங்கா அந்த ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த ஆத்து, ஒழுங்கா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், இன்னொரு வேலை கிடைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், இருந்த வேலையும் போங்க ஆண்டவரே. சொன்னாங்க ஜோம் பண்ணா வேலை பெருசா கிடைக்கும்னு, வேலை பெருசா கிடைக்கும்னு பார்த்தா இருந்த வேலையும் பொசுக்குன்னு. இதுக்கு நான் ஜோம் பண்ணாமலே ஜபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள். அடுத்த சவால் என்ன தெரியுமா? எதிரியின் மிரட்டல். ஆமென். 19 அதிகாரம் 2 வசனம்.
0: அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிரயாணத்துக்கு செய்யப்பட்டது போல,
1: பிராணனுக்கு பிரயாணத்துக்கு என்ன வண்டி கூலி கொடுத்தாங்களா, பிராணனுக்கு செய்யப்பட்டது போல.
0: நான் நாளை
1: பிரயாணம் தான், எலியா எல்லாரையும் அனுப்பி விட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நாளை இந்நேரத்தில் உன் பிரயாணத்துக்கு, நாளைக்கு பிரயாணம், இவள் பிராணன் என்றால் கர்த்தர் என்ன சொன்னார் அடுத்த நாள் நீ செய்ய வேண்டிய பிரயாணம். அவங்க அப்படி அந்த விளக்கத்துக்கு போயிட்டாங்க. உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால், அவனுக்கு அது தெரிந்த போது
0: எழுந்து
1: ஜெபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஜோம்பண்ணா கொன்னுருவேன்பா சாத்தான். நிறைய பேர் ஜபத்தை விட்டது காரணமே, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கும் அவனுக்கும் ஒரு வாய்க்கால் தகராறு இல்லை, அவன் பாட்டுக்கு வாரான் போறான், நம்ம எதுக்கு அவங்கள கடிந்து ஜோம் பண்ணணும்? இல்லை, சில இடத்துல ஆண்டவர் உணர்த்துவார் இவங்களுக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்கு, கடிந்து ஜோம் பண்ண. ஆண்டவரே கடிந்து ஜோம் பண்ணி அவன் என்ன வந்து கடிச்சு வச்சுட்டானா? இல்லை, அவன் பாட்டுக்கு போறான், நான் என் பாட்டுக்கு. நமக்கு எதுக்கு? ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள். பாகாலின் தீர்க்க தரிசி ஒவ்வொருத்தரையா வீழ்த்துறான். கர்மேல் பர்வதத்துல நின்று அத்தனை பேர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவன் நின்னா 450 பேர் விழுந்தாங்க. அதுல ஜெபிக்கிறவன் நின்னா மற்றவன் விழுவான். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் நிக்கிறான், நிக்கிறதுக்கு ரெடியா, வீழ்த்துறதுக்கு கர்த்தர் ரெடி, பாகாலை விழ வைக்க கர்த்தர் ரெடி. அதனால யேசபேல் இப்போ அந்த டீம் லீடருக்கு வந்து பொறுக்க முடியல. அவசர நாளைக்கு இவனுடைய பிராணனுக்கு, இதை கேட்டதும் ஓடுறாரு. ஆமென். சூரிய செடி கீழே போய் படுத்து சோர்ந்துட்டார், தளர்ந்துட்டார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, நீ போய் நில்லு, ஏய் இது உனக்கு தெரியலையா, உன்னை ஜெபிக்க விடாதிருக்க பண்ணுகிற அவளுடைய தந்திரம், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் எலியாவின் நிழல கூட தொட முடியாது, காரணம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்துக்கு நம்ம போராடி ஜெபம் பண்ணும் போது பலவீனங்கள் வரும். ஐயோ உடனே நம்ம அதை அண்ணன் இவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு பலவீனம் வந்துட்டு. ஆமே வரும், அது போகும். நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும், நமக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க அப்போ அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நெகேமியா டீமோடு இந்த ஃப்ளட்டெல்லாம் வந்தப்போ சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஒரு சின்ன காஸ்பல் மீட்டிங்லாம் வச்சுட்டு அந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் மத்தியான நேரத்தில் அந்த திருவிழெல்லாம் ப்ரேயர் வாக் பண்ணி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறோம். கிளம்பும்போது வேனில் ஏறி கிளம்பும்போது வேனில் ஏறும்போது என் ஷர்ட் அந்த டோரில் பட்டு பின்னாடி கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு அப்படியே ஐயோ இனி இங்கேருந்து அங்கே ஊர் வர போனோம், நான் இன்னொரு ஷர்ட்டு கூட எடுத்துகிட்டு போகலை, அப்படியே போய் அதில் உட்காந்துருந்து இன்னாண்ட ஒரு கடைசியில் எப்படி ஆகிட்டேன். ஆண்டவர் சொன்னாங்க, நீ அப்படி சொல்லாத, அவனை பார்த்து சொல்லு, போய் போய் கடைசியில் என் சட்டையை தானே அவனால் கஷ்டப்பட்டு கடைசியில் சட்டையை இந்த சின்ன பிள்ளைகள் பென்சில் வச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக பாடிட்டு வா அப்படின்னா அவ்வளோதான். வாழ்க்கை திரும்பி பாருங்க, எங்க அவர் கையில் இருக்கிற நம்மை பிசாசால பறிக்க முடியும்னா அவன் தானங்க பெரியவன். அப்படி முடிஞ்சிருக்கணும்னா என்னைக்கே முடிஞ்சிருக்கணுங்க. இல்லைங்க, அவன் ஆன்டி கிரைஸ்ட் என்பது தேவனுக்கு அப்படியே எதிரானவன், எதிரான வல்லமை உடையவன் அல்ல. தப்ப எடுத்துடக்கூடாது, அவன் மற்ற தூதர்களை போல ஒருவன், ஆனால் எதிரான எண்ணமுடையவன். ஆன்டி இந்த வேர்ட் நல்ல, ஆன்டி கிரைஸ்ட் அந்தி கிறிஸ்து என்பவன் தேவனுக்கு எதிரான எண்ணங்களை உடையவனை தவிர தேவனுக்கு எதிரான அதே வல்லமை உடையவன் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆமாம் இங்கே பாரு நான் அவன் தலையை மிதிச்சிட்டேன், இனி ஒன்றை வச்சு தான் நான் அவன் தலையை மிதிக்க போகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்துக்குள்ள வச்சார் இஸ்ரவேலரை, எவ்வளவு ஒடுக்கணும், ஒருத்தனை கொல்ல முடிஞ்சுதா, ஒருத்தனை பார்வோனுக்கு கொல்ல முடிஞ்சுதா, பார்வோன் இவ்வளவுக்கும் ஒரு எகிப்தியன் தான் விழுந்தான், எகித்துக்குள்ள வச்சார். யோபுட்ட என்ன சொன்னார், அவன் உன் கையில் இருக்கிறான். பிராணனை சத்துரு கையில் சில நேரத்தில் வைப்பாருங்க, வச்சுட்டு அவர் ஒரு எல்லையை போட்டுருவார். என் கையில் ஒரு வாழைப்பழத்தை தந்துட்டு, ஆமா என் கையில் ஒரு வாழைப்பழம் இருக்கணும், அது சாப்பிடுறது சாப்பிடணுமா வேண்டாமா என்பது தீர்மானிக்கிறது நான் தான். என்னால் அது சாப்பிடவும் முடியும், அதை ஜூஸ் போடவும் முடியும், அதை வேஸ்டில் போடவும் முடியும். ஆனால் பாருங்க, சத்துரு கையில் யோபுவை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி தான் உனக்கு செய்யணும், இல்லைன்னா முதல்ல திருடுனா அடுத்து கொன்று அழித்திருக்கணும். யோபுவை அழிக்க முடியலையே, அவன் கை கட்டுனது அவன் வாய்க்கு எட்டலையே. சில நேரத்தில் கொடுப்பார், ஆனா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், அவருடைய சித்தத்துக்கு தான். சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் பார்வன் பிடியில இருக்கிறது மாதிரிதான் இருக்கும். அப்படி இருந்திருந்தா என்னைக்கோ நம்மளை ஜூஸ் போட்டு இல்ல, என்னைக்கோ நம்ம, அதுவும் சிலருக்கெல்லாம் சுகர் எல்லாம் ஜூஸ் போட்டா நல்ல எங்க இல்லைங்க. இந்த மிரட்டல் இந்த மாதிரிலாம் வரும், திடீர்னு சொப்பனம் வருது, பயங்கரமாக சொப்பனம் வருது. ஏன் சிஸ்டர் ரெண்டு நாளா தேசத்துக்காக ஜெபிக்க காணல? ஐயோ ஜோமன்னா எதேதை விரட்டுறோமோ எல்லாம் கனவுல வந்து. ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆமாம் எதுக்காக ஜோமன், ஒவ்வொரு ஊழியர் ஜோமன் பண்ணும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, என் கிராமத்தில் அரி இந்த டவுன்ல இருந்து ஊழியக்காரங்க எல்லாம் துரத்தி விட்டது ஃபுல்லா எங்க துரத்தி விட்டதுல. இப்ப கிராமத்துல வந்து ஒரே போராட்டமா இருக்கு பாஸ்டர், நாங்க அங்கிருந்து எங்க துரத்தி விடணும். ஜெபிக்கிறவனுடைய சந்திக்கிற சவால்கள், இப்படிப்பட்ட பிசாசினால போராட்டம், மனிதர்களால போராட்டம், கூட இருக்கிறவர்களால போராட்டம், சூழ்நிலையினால போராட்டம், இது வரும்போது புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது, நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது. அதனாலதான் ஜெபிக்க விடாதிருக்க சத்துரு செயல்பட்டு கொண்டிருக்கிறான்.

0: கொண்டுபோய்
1: தன் கட்டிலின் மேல் வைத்து
0: என்ன சொல்லணும்னா அவன் பர்சனலா தன்னுடைய அறையை அடைத்து கொண்டு அங்க முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான் இருக்கு. சோ நான் ஜெபிக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் ஜெபம் பண்றான் முகங்குப்புற விழுந்து. மனுஷனுக்கு முன்பாய் முன்பாக நம்மை தாழ்த்துவதல்ல, தேவனுக்கு முன்பாக. அரை சில நேரத்தில் இவன் எப்படி சொல்லணும், ஆண்டவரே துக்கத்தை வருவித்துறோம். சில கேள்வியை ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டு சோமன்றோம், ஆண்டவரே எனக்கு இப்படி துக்கத்தை வருவித்தீரோ இப்படியெல்லாம் கேட்டு. ஆண்டவர் நான் சில நேரத்தில் என் ஆதங்கத்தில் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன், ஆனால் அது வேற யாரும் கேட்டக்கூடாது. சில நேரத்தில் சில காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு தோணும். என்னாண்டவரே எல்லா நாளும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி இப்படி சில காரியங்கள் எனக்கு கேட்கணும்னு தோணுது, எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் அப்படி கேட்கறது அவ காதில் கூட கேட்டக்கூடாது. அவன் போய் அரைக்கதை அடைத்து இந்த இருதயத்தின் குமுறல்களை நம் மனிதர் காண கொட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஏலி கேட்டப்ப கூட சொல்லலை அன்னாள் நான் இதனால தான் அழுதேன், நான் இருதயத்தை ஊற்றினேன் அவ்வளோதான். ஊற்றிட்டா ஊட்டினதுக்கு அப்புறம் அன்னாள்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த தனி அரைக்கதை அடைச்சிட்டு நல்லா அழணும்னு கடந்த நாள்ல ஆமே ஒரு சகோதரன் ஒரு பாடலை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஆனா இந்த பாட்டை தனியாக உட்காந்துருந்து கேட்கணும் போல இருக்கு, ஏண்டான்னு கேட்டு அழணும் போல இருக்குண்ணே அப்படின்னா நிறைய அழணும். அதுக்கு தனியாக எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தனியாக உட்காந்துருந்து இதை கேட்டு கேட்டு ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி உடஞ்சி அழன போல. யோசேப்பு அப்படிதானே அழுதான். ஆதியாகமம் 43 அதிகாரம் 30-31 வசனங்கள்.
1: யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக
0: பொங்கினபடியால்
1: அவன்
0: அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய்
1: அங்கே
0: அழுதான். அடுத்த வசனம்
1: பின்பு
0: அவன் தன் முகத்தை கழுவி
1: வெளியே
0: வந்து
1: தன்னை
0: அடக்கி கொண்டு ஹே சாப்பிடலாமா வாங்க எல்லாரும் சாப்பாடு வைங்க அப்படின்ட்டான். நல்லா அழணும். உள்ள போய் குமரி குமரி அழுதுட்டு வெளியே வரும்போது முகத்தை கழுவி இன்னும் அழுக வந்துட்டு தான் இருக்கு, ஆனால் அடக்கிட்டு வெளியே வந்து எல்லாரும் சாப்பாடு வைங்க. அடுத்து ஒரு விஷயம் அழுவான்னு அந்த அழுகையின் சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. சில நேரத்தில் எல்லாரும் காண தேவன் அழ அனுமதிப்பார், ஆனால் சில காரியங்கள் பர்சனலாக நம்மை நோக்கி வருகிற கேள்விகள் இருக்குல்ல அதற்காக நாம் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு மட்டும்தான் தெரியணும். எலியாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு என்னை சாக பண்ணுறதுக்காக வந்தேன் அழந்தான். இங்கே கொடுமா சொல்லிட்டு நேராக உடனே அவருக்கு முன்னாடி அழலை, நான் இப்படி நினைக்கவே இல்லைம்மா இப்படி வரணும் கொடுமா கொடுத்துட்டு நேர மேல போய் கதை உடைச்சிட்டு அந்த பிள்ளை மேல விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே நீங்க கேக்குறீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. திரும்பி அழுகையோடு வரவில்லை, பதிலோடு வரான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா, இந்த காரியத்துக்காக நான் வருஷமுகத்துல மட்டும்தான் அழுது இருக்கிறேன், இப்படி ஒரு காரியத்துக்காக நான் அழுறது யாருக்கும் தெரியாதுங்கிற நிச்சயம் இருக்குதா என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி தேவனுக்கு அந்த அதுதான் என்னுடைய அறையில் என்னுடைய அதான் எலியா தன்னுடைய அறையில் தன்னுடைய படுக்கையில் அந்த பையனை போட்டு ஜெபிக்கிறான். அதன் அர்த்தம் என்ன, அவனுடைய பிரைவசி அதில் அவருக்கு மட்டும்தான் இடம். என் காரியத்தை நான் வச்சிருக்கிறான் இதில் யாருக்கும். ஆமே மனைவி பிள்ளைங்க எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில உரிமை இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது, அதையும் தாண்டி என்னுடைய ஒரு அந்தரங்கம் இருக்கிறது. அதற்குள்ளே அப்பா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா அதற்குள்ள உமக்கு மட்டும்தான் ஸ்தானம். அந்த காரியத்தை உங்ககிட்ட மட்டும்தான் ஓபன் பண்ணுவேன். ஆமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா நானும் மனைவி அழுவோம், பிள்ளைகளுக்கு பிரச்சனையா புருஷன மனைவி அழலாம். அவன் மொத்த பிரச்சனையா பிள்ளை எல்லாம் சேர்ந்து எழலாம்.

தாண்டி ஒரு பிரச்சனை வந்து தொடுது. அது ஒருவேளை மனைவிக்கு புரியாது, பிள்ளைக்கு புரியாது, புருஷனுக்கு புரியாது, பெற்றோருக்கு புரியாது. அந்த நேரத்தில் போய் அழுது அந்த கண்ணீரை வீணாக்காமல் எல்லாம் புரிகிற, என் வேதனை அறிகிற, நான் சகித்துக் கொண்டிருப்பதை அறிகிற என் தேவனுக்கு முன்பாக நான் என் இருதயத்தை ஊற்றுவேன். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பதிலோடுதான் வெளியே வருவேன், பதிலோடுதான் வெளியே வருவேன். அப்படி அழுகிற தேவ பிள்ளை பதிலோடுதான் வெளியே வருவான், இல்லைன்னா வெளியே வரமாட்டான். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் ஸ்காட்லாந்துக்காக ஜெபிக்கும் போது இப்படி சொன்னாராம், ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள போய் கதவு அடைச்சு விழுந்து கிடக்கிறான், முகம் குப்புற விழுறான், விழுந்து கிடந்து பெரிய ஆகாவுக்கு முன்னாடி நெஞ்ச நிமிர்த்து நின்றவன் ஆண்டவருக்கு முன்னாடி கீழே விழுந்து கிடக்கிறான். அது யாருக்கு இங்க தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. அதான் எளிய நம்மை போல. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி ஒருத்தங்க க்வெஸ்சன் பண்ணிட்டாங்கனாலே அவங்களால நம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க புரியணும்னா பதில் வரணும். ஆமென். அப்போ பர்சனலா யோசிப்ப பாத்தீங்களா, குழியில கிடந்து அழுதான், அந்த கண்ணீரை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை. அதனாலதான் சகோதரர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இனியும் நான் என் சகோதரர்களுக்கு முன்னாடி அழமாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக கதவு போட்டிட்டு போயிருந்து குழியிலேருந்து கத்துனானே, அண்ணா அண்ணா வலிக்குதுன்னா, பயமாக இருக்குன்னா, அப்பா தேடுவாங்கன்னா, எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா, அண்ணா எனக்கு வேற ஒரு ஆசிரியர் நன்மை வேண்டாம்னா, என்ன அப்படியே விட்டுருங்கண்ணா. சின்ன பையன் எவ்வளோ அழுதுருப்பான் அந்த பத்து சகோதரர்களுக்கு முன்னாடி. அந்த கண்ணீரை மதிக்கலை அவன், நினச்சிட்டான் இனி நான் என் சகோதரர்களுக்கு முன்னாடி அழமாட்டேன். இப்ப அழுக வருது, நேர போய் கதவு அடைச்சிட்டான். அழுது முடிச்சுட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வெளியே வரான். சில சொல்லுவாங்க, இங்க பாரு, இங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, இவளை பாரு, மூன்று இருக்கா பாரு, இவனை பாரு, ஒரு அழுக வரல பாரு. சொல்றவங்க ஆயிரம் சொல்லட்டும், மனுஷங்கிட்ட இருந்து பரிதாபத்தை வாங்க அழக்கூடாதுங்க. ஒரு கழுது பார்த்தாச்சு, அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா? அந்த கண்ணீருடைய விலையை அறிந்த ஒருத்தர் உண்டு. எங்க நாம் அழுறோமே, என் கண்ணீரை ஒருத்தருமே மதிக்கலன்னு சொல்றோம். நாம மதிக்கிறோமா நம்ம கண்ணீரை? நாம மதிச்சிருந்தா வீட்டில் ஒரு பாட்டில் இருக்கும், நம்ம அழுத பாட்டில் இருக்கா? இருக்குதா? பிரதர் பிரவீன், நீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க? வீட்டில் எத்தனை பாட்டில் இருக்கு? நான் எவ்வளவு அழுதிருப்பேன்? என்ன சிஸ்டர் பியூலா, எவ்வளோ அழுதுருப்பி, எத்தனை பாட்டில் வச்சுருக்கீங்க? கண்ணீர் விற்கப்படும். ஓ, அப்போ நமக்கு நம்மளே நம்ம கண்ணீரை மதிக்கலை. ஆனால் என் கண்ணீர் எல்லாம் ஒருத்தர் துருத்தியில் இருக்கு. ஹே பலகபதரா சந்தரலரதரா ஹே மரபலரா ரிபலஹண்டரா, என் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் பாட்டிலில் வச்சிருக்கிறார். ஆமே. நான் போகும்போது சொல்லுவார், இந்த விஷயத்துக்கு நீ அழுத பாரு. ஆண்டவர் எனக்கே ஆண்டவர் இவ்வளவு பெருசா செஞ்சீங்க, எப்பாரு அந்த பாட்டில் என் பையன் வடிச்ச கண்ணீர்.

0: அடிமுழகா பாடிடலாம், அப்படி கொஞ்சம் அழுது ஜோம் பண்ண போறோம். ஓகே, ஆண்டவர் சொல்ல பாடுங்க, பாடுங்க.
1: கண்ணீர் வீணாலும் எடுத்து
0: கொஞ்சம் நீங்க எல்லாரையும் மறந்துருங்க, நீங்கள் ஆண்டவர் மட்டும் இருக்கிறீங்க.
1: துருத்தி நீரையும் போல அனுகிரகமே.
0: உங்களை பார்த்து நிறைய கேள்விகள் வந்துட்டுல, கேள்விகள் வந்துட்டுல, உடஞ்சி அழணும்னு தோணுதுல்ல. இப்ப ஆண்டவருடைய பாதத்துல மோசேக்கு மேல பழி போட்டாங்கல்ல, நீ வந்ததுனாலதான் எங்களுக்கு கிடைக்கிற வக்கியோல் கூட கிடைக்காம போயிட்டேன்னு மோசே கத்தருடைய சமூகத்தில் போய் நின்னா பாத்தீங்களா? அவன் உங்க மேல போடப்பட்ட பழிகளை இப்ப ஜெபமா மாற்றுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஷேமலாபாபா கதாவே நன்றி, இயேசுவே நன்றி, அவியானவரே நன்றி. அவர்

நல்ல அப்பா, நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரபகா மாமாதனரா எப்ராஹீமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். எலியா எப்படி பதிலோடு இறங்கினானோ, வெளியே வந்தானோ, கர்த்தர் என்னையும் அப்படி வர வைப்பார் என்று நம்பிக்கையோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென். அப்படியே ஆவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென் அப்பா, ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்த உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காகவும் அன்புக்காகவும் உம்முடைய மாறாத பிரசன்னத்துக்காகவும் நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை இறக்கி வைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவை எழுந்தருளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே 2-3 பேர் எந்த இடத்தில் கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். என் நாமம் பிரஸ்தாவப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இணைந்து ஆராதிக்கிற எவ்விடத்திலும் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நிறைவாய் நம்மை நிரப்புகிறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இணைந்து நாம் பாடப்போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை

உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உமை போல வேறொரு இரட்சகர் இல்லையா? அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா, இந்த வேளையில வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நிரப்புவீராக, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்கள்

நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ, வெளிப்படுத்துற விசேஷம் 4 அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ, அங்கே 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, எல்லா 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, ஓ, தங்கள் கிரீடங்களை அவர் முன்பாக படைத்து, தேவரீர் நீர் ஒருவரே கனமும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பார்த்தீரர் என்று ஓயாமல் புகழப்படுகிற, துதிக்கப்படுகிற பரிசுத்தர் அங்கே துதிகள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவர் அங்கே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாளை இந்த ஆலயமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். 121 சங்கீதத்தை மையமாக கொண்டு பாடப்பட்ட அழகான ஒரு விசுவாச அறிக்கை உள்ள ஒரு பாடல். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்கிற குறிக்கிறதான அழகான ஒரு பாடல். நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கிறேன். சேர்ந்து பாடலாமா?

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, எங்களுக்கு உதவி வருகிற எங்கள் கண்மலையே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? அரசாங்கத்திடமா, அல்லது பணக்காரர்களிடமா, அல்லது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களிடமா? இல்லை, நம்முடைய உதவி வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது சொல்றவங்க எங்க கூட சேர்ந்து கையை தட்டி சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்க உதவி. எங்களுக்கு உதவுகிறவர் நீர்தான், எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான், எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.

கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு, தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டு. உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன்னை காக்கிறார். வெளியே போய் இன்றைக்கு சுகமாய் திரும்புவது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஜாக்கிரதை அல்ல, ஓ நம்முடைய எந்த பலனும் அல்ல, கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க ஆண்டவனை பாதுகாக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, ஹல்லேலூயா, நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். அன்னைக்கு பாதுகாப்பு உண்டு, போக்கை வரத்தை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா போக்கை வரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான காரியங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு, அவர் சமூகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு.

நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம்.

0: வாஞ்சையை
1: எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை வெளியிலப்பா உம்மோடு இருப்பதாப்ப எங்க வாஞ்ச உங்க சித்த செய்வதாப்பாங்க ஏக்கம் எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க போறீங்கப்பா.

இருப்பதாக இயேசப்பா, உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து நோக்குகிறோம். நீர் எங்கள் வலது பாதிசத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே. ஓ ஹல்லேலூயா, எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டவரே. ஓ எங்கள் வேதனைகளை எங்களை விட்டு நீக்கினவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசு

ஆராதிக்கிறோம். நாமத்திற்கு கன மகிமை வரப்பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. மகிமைப்படுங்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதாவது நம்ம ரோமரு அப்புறம் பார்த்தோம், அதுலேருந்து அதுக்கப்புறம் கலாத்தியர் பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் கோட் பண்ணல. எபிரேயரில் தான் பழைய ஏற்பாடை குறித்து கோட் பண்ணியிருக்கிறது. அதை இப்போ நம்ம எபிரேயரில் உள்ள காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 5வது வசனத்தை நாம் தியானிப்போம். எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று, நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதரில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியே இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் அல்லது அக்கியோன் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த கொட்டேஷனை இங்கே குறிப்பிட்டு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்ற அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன வாக்கியங்களை இங்கு குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே, அந்த பழைய ஏற்பாட்டில் இது இந்த வாக்கியங்கள் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால், சங்கீதங்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலும் 2 சாமுவேல் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 2:7, 2 சாமுவேல் 7:14. சங்கீதம் 2:7 முத பார்ப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்படி எழுதுறார். ஆனால் சங்கீதக்காரன் எழுதின அந்த தாவீதின் சங்கீதத்தில் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஏசாமியினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. நீர் என்னுடைய குமாரன், இன்று உன்னை நான் உன்னை ஜெனிப்பிப்பேன். சரி, இன்னொரு தீர்க்க தரிசி எழுதியிருக்கிறாரு, 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் நான் தண்டிப்பேன். இப்படி எழுதியிருக்கிறார். இந்த ரெண்டு தீர்க்க தரிசனத்தும் தீர்க்க தரிசனமும் இன்றைக்கி ஆண்டுடைய ஏசாண்டுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்ததுனால அவருக்கு தண்டனையாக நம் மேலே வரக்கூடிய தண்டனை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் மேலே வரக்கூடிய தண்டனையே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேலே அவர் வர வைத்து பாவத்துக்காக அவர் என்ன செய்கிறார், பிராயச்சித்த பலியாக அவர் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த பிறகு 3வது நாள் அவர் என்ன செய்கிறாராம், ஜனிப்பிக்கிறார், உயிரோடு எழுப்பிக்கிறார். அந்த வார்த்தை தான் தாவீது சொல்லியிருக்கிறான், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். ஜனிப்பித்தேன்னா உயிரோடு எழுப்பினேன் என்று அர்த்தமாக. என்னை கேளும், அப்பொழுது உனக்கு ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி ஏசாண்டவர் மூலமாக இன்றைக்கி எத்தனை பேர் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவர் இன்றைக்கும் ஜெனிப்பித்து இன்றைக்கும் உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உண்மையிலே நான் அதை சிந்தித்து பார்த்தேன். இதை தான் இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயருக்கு எழுதின அந்த ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறார், என்னன்னாக்கா, இந்த கடைசி நாட்களில், 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திரு உளம் பற்றினார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருந்ததுனால இன்னைக்கு ஆவில மரித்து போன அநேக மக்களை உயிரோடு எழுப்புகிறாராம். ஆமென். இன்றைக்கி ஆவில இன்றைக்கி செத்து போய் பாவத்தில் செத்து போய் கிடக்கிற அநேகரை இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உயிரோடு எழுப்புகிறார். இன்றைக்கி அதுதான் உண்மை. இன்றைக்கி அதனால்தான் அவரை ஜெனிப்பித்தார். பிதாவாகிய தேவன் குமாரனை ஜெனிப்பித்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, பாவத்தில் அழுந்து கிடக்கிற இந்த மக்களை எல்லாம் என்ன செய்யணும், நீ உயிரோடு எழுப்பிவிடு அப்படின்னு. இன்றைக்கி யாரெல்லாம் ஏசாண்டவர்கிட்ட நம்பி வரமோ அவங்க இன்னைக்கு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து பில்லு சூனிய கட்டிலிருந்து வியாதியிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். அன்பாவிலே இன்னைக்கு பாருங்கள், அதான் சொல்கிறார், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். பா, யாரை கொண்டு? ஏசாண்டவரை கொண்டு தான் இந்த உலகத்தை உருவாக்கின தேவாதி தேவன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர்னா இப்போ யாரு? ஏசாண்டவர். அவர்னா அவருடைய என்ன யாரு? தேவனாகிய கர்த்தர். அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, அவருடைய முழு ஆற்றலும் முழு தன்மையும் யார் பெற்றிருக்கிறார்? குமாரனாகி இயேசு பெற்றிருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாய். இன்னைக்கு இந்த உலகத்தையே இந்த வசனம் தாங்க தாங்கிட்டு இருக்குது. ஆமென். இந்த வசனம் உயிர் உள்ளது. ஆனால்தான் ஏசாண்டருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ பிழைப்பாய் என்று சொல்றார். அப்போ பாருங்க, இந்த வசனத்தினால்தான் உலகத்தை உண்டாக்கினார். வார்த்தை மாமிசமானது. இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தையும் சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்தது. சந்திரன் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுதுன்னு என்னாச்சு? உண்டாச்சு. அப்போ இந்த வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை தான் குமாரனாக வெளிப்பட்டார். இந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அன்பாவிலே இன்னைக்கு அந்த வார்த்தையை தியானிக்கிற நாம், அந்த வார்த்தையை உட்கொள்கிற நாம் உயிர் பெறுகிறோம். அன்பாவிலே ஜீவன் பெறுகிறோம். நம்ம ஜெனிப்பிக்கப்படுகிறோமாம். இன்றைக்கி ஆனால்தான் சொல்கிறார் தாவீது, அதுதான், ஆண்டுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்றார். பாவம் செய்யாதிருக்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆண்டுடைய வசனத்தினால் அல்லவோன்னு. அப்போ அந்த வசனம் தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கிறது. அந்த வசனத்தை நாம் கை கொள்கிறவளாய், அந்த வசனத்தை உட்கொள்கிறவளாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுது நாம் ஜெனிப்பிக்கப்படுவோம். நம்ம செத்த நிலையில் இருந்தோம்னா நம்ம உண்மையிலே உயிர்ப்பிக்கப்படுவோம். இன்றைக்கி அந்த காலத்திலாம் சில அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல் அப்படின்வாங்க. அப்போ அந்த பெற்றவங்களை கவனிக்க முடியாதபடிக்கு அவன் மனசு கல்லாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அவனுடைய இருதயம் செத்து போன நிலைமையில் இருக்குது. அதுதான் கல்லாட்டம் இருக்கிறது. கல் தான் உயிர் இருக்காது. கல்லுக்கு என்ன இருக்காது? உயிர் இருக்காது. அதே போல் அந்த இருதயம் செத்து போன நிலைமையில் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது அவனை என்ன செய்து உயிர்ப்பிக்க செய். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற நாம் எப்பொழுதும் உயிருள்ள ஜீவனுள்ள ஜெனிப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டுமா? இன்றைக்கி நாம் அந்த ஜெனிப்பிக்கிற அந்த உயிர் ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கிற அனுபவம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர்னால நாம் அபிஷேகம் பண்ணப்படும்போது தான் நமக்கு அந்த உயிர்ப்பிக்கிற அந்த தன்மை வருகிறது. அதனால அது வரைக்கும் நம்ம செத்து போன நிலைமையில் தான் இருப்போம். நான் அப்படி தான் இருந்தேன். ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்னது நிரப்ப நிரப்ப, அந்த வசனம் ஆவியாயும் வசனம். ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, யோவான் 6:63 வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சதாக வசனம். அது அர்த்தமுள்ள வசனம் பாருங்க. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்று கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்போ அந்த வார்த்தை, அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய மரணம், 3 மரித்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்டது. ஆனால் தேவாதி தேவன் அவர் என்ன செஞ்சார்? ஜெனிப்பித்தார், உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். அந்த உயிரோடு எழுந்த தேவன் அந்த வசனத்தின் மூலமாக ஒன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறார். ஆனால் தான் சொல்கிறாரு, அந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை படிக்கும்போது நான்லாம் அசந்து போனேன். ஏன்னா இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அநேக வஞ்சிக்கப்படுகிறார்கள். அன்பால் இன்றைக்கி அநேக பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவினால் நான் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி அநேகர் உயிர்ப்பிக்கப்படாதபடிக்கு இன்றைக்கி அநேகர் இருக்கிறார்கள். இவங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாமலே இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படாமல் இன்னைக்கு ஒரு கோஷ்டி இருக்கிறது. இன்னைக்கு இந்த ரெண்டு பேரையுமே நான் பார்க்குறேன். அப்போ என்ன ரீசன்னா, வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த வார்த்தை தான் அவர்களை என்ன செய்யும், ஆவியாயும் ஜீவனாயும் அங்கு கிரியை செய்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறியாமல் இருக்கிறார்கள் அன்பானே. எனவேதான் ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றையும் என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கி அநேகரை உயிர்ப்பித்திருக்கிறது. காந்தியெல்லாம் உயிர்ப்பிச்சிருக்குதுன்னா அதான் காரணம். இன்றைக்கி அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் உயிர்ப்பித்திருக்கிறது இந்த வார்த்தை. இன்றைக்கி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானதானம் வாங்கினா தான் கிறிஸ்தவர்கள் என்று. பாருங்கள், இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு உண்மை உத்தமமாய் வாழ்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தான் நாம் தான் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளோ கேட்டு நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கும் மனம் போன போல இஷ்டத்திலே நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப துக்கப்படுறார். இன்றைக்கி என்ன செய்கிறார், இன்றைக்கி நமக்கு உயிர்ப்பிக்கப்படின ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைக்கி நீ நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உயிருள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை தாங்குகிற, ஏந்துகிற, ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிற நாம் என்ன செய்யணுமா, உயிருள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். செத்து போன மாதிரி இருக்கக்கூடாது. நம் மனசாட்சி செத்து போச்சு, நம்முடைய இருதயம் செத்து போச்சு. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இஷ்டத்துக்கு போகிறோம். ஆண்டவுடைய வார்த்தையை பார்மாலிட்டி கேட்டுட்டு அநேகர் இஷ்டத்துக்கு ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் வித்தியாசமான ஒரு கிறிஸ்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் தான் சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று. நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? தூதர்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். தூதர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு உறவை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னென்ன, பிதாவே என்று அழைக்க சொல்கிற ஒரு உறவு, குமாரன் என்ற உறவு. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை நீ நான் விசுவாசிக்கிறதின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அன்பாலே ஆண்டவருடைய குமாரர்களாக, குமாரத்திலாக உறவு கொண்டாடுகிறோம். அப்பா என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அதை சொல்லும்போது எனக்கு இந்த அப்பா என்று அழைக்க துணிந்த என்ற புத்தகம்தான் ஞாபகம் வரும். அடிக்கடி ஒரு முஸ்லீம் மாஜி மந்திரியினுடைய மனைவி, பாகிஸ்தானில் மந்திரியாக இருந்தவர், மாஜி மந்திரி அவர், ஷேக் அவர் பேர் ஏதோ, அவருடைய மனைவி பில்குயின் ஷேக், அவங்க எழுதின புக்கு ஒன்று படிச்சிருக்கிறேன், பிதாவே என்று அழைக்க துணிந்தேன் என்று. ஆனால் குரானில் வந்து கடவுளை வந்து பிதா என்று அழைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. பிதா அப்படின்னு, அப்பா அப்படின்னு சொன்னாக்கா நீ வந்து நரகத்துக்கு போவ, ஹராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்பான்னு சொல்லக்கூடாது. ஆனால் இந்த மாஜி மனைவி ஒரு காலகட்டத்தில் அந்த பூட்டான் அரசு ஆண்டும்போது அப்போ அவங்க கணவன் வந்து மந்திரியாக இருந்தார். அப்போ இந்த இவர் வந்து இராணுவ புரட்சி வந்த பிறகு அவங்க கணவனை சாவடிச்சிட்டாங்க, பூட்டானை தூக்கில் போட்டாங்க. இப்படி பல அந்த அரசியல் மாற்றங்கள் அந்த ஜியாவில் இருக்கும்போது நடந்தது. அப்போ இந்த அம்மா ரொம்ப நிம்மதி இல்லாமல் மனசு கஷ்டப்பட்டு இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் முடக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தோட்டத்தில் போய் அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிச்சான், எது உண்மையான வேத நூல், யார் உண்மையான கடவுள், எனக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அது கடவுள்கிட்ட வேண்டி இருக்கும்போது இப்போ ஒரு குரல் வந்து தான், நான் அங்கீகரித்த ஒரே வேத நூல், அப்பா என்று அழைக்க எந்த வேத நூலில் நான் சொல்லியிருக்கேனோ அதுதான் நான் என்னால் அங்கீகரிக்கப்பட்ட வேத நூல்னு சொல்லினாராம். இப்போ பாருங்கள், அப்பா என்று அழைக்கிறதுக்கு நான் எந்த வேத நூலில் உரிமை கொடுத்துருக்கிறேனோ அதுதான் என்னால் அங்கீகரிக்கப்பட்ட வேத நூல் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகுதான் அந்த அம்மா பைபிள் எடுத்து வாசித்து ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி குரானில் வந்து அப்பான்னு சொல்லக்கூடாது கடவுளை, சொன்னால் நரகத்துக்கு போகன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் மட்டும்தான் நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. ரோமரில் அது இருக்குது பாருங்கள், ரோமர் 8:15 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான சுவிகார பெற்றவராக நாம் மாறுகிறோம். அன்பாலே இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் யெகோவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்ததன் மூலமாக அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம்
2: சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அவர் மூலமாக அந்த உரிமை உன்னையும் என்னையும் குமாரனாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இன்றைக்கி நாம் உயிருள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் உண்மையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சுத்த கிருபை. இன்றைக்கி அந்த அம்மா அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிள் குயின் ஷேக் என்றவர் அப்பா பிதாவே என்று அழைக்க துணிந்தேன். அன்பால் இன்றைக்கி ஆண்டவர் ஜெனிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். அவருடைய வசனம் இன்றைக்கி உன்னை என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் கை கொண்டு நாம் ஜெனிப்பிக்கப்பட இன்றைக்கு நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம மனசாட்சி செத்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்முடைய இருதய செத்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை ஜெனிப்பித்ததைப் போல, உயிரோடு எழுப்பினதைப் போல என்னை உயிரோடு எழுப்புங்க. எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வரணும், எனக்குள்ளே எவ்வளோ கல்லான இருதயம் இருக்குது, முரட்டாட்டமான இருதயம் இருக்குது, பாவமான இருதயம் இருக்குது, எல்லாத்தையும் நீக்கி போட்டு என்னுடைய இருதயத்தை புதுப்பியும்னு சொல்லி நவமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்னை ஜெனிப்பியும் என்று சொல்லி அப்பாவை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அப்பா நிச்சயமாக நம்மளை உயிர்ப்பிப்பார், அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளை உயிர்ப்பிப்பார், நம்மளை ஜீவனை கொடுப்பார். அன்பாலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே என்னையும் எங்களையும் ஆண்டவரே பெயர் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஜெனிப்பிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவரே உரிமையை கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. என்னை எங்களை நீர் ஜெனிப்பியும் என்னை எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. நம் ஆராதிக்கிற தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்களிலே மகத்துவமானவர், யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். ஆண்டவரே கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, இதை என்னால் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சவாலாய் கேட்கிறார். காரணம், அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். அதே நேரத்தில் அவருடைய செயல்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். ஒரு மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அவருடைய செயல்கள். எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். நமக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டாகும் போது இயல்பாகவே நம்முடைய தேடல், நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவரே தேசத்துக்கு மழையை தாரும் என்று. காரணம், நமக்கு தெரிந்திருக்கிறது அதுதான், தண்ணீர் பஞ்சம் நீங்க வேண்டுமானால் மழை பெய்ய வேண்டும். ஒரு சூழ்நிலையில யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா யுத்தம் பண்ண புறப்பட்டு போகும் வழியிலே ஏதோ வழியாய் புறப்பட்ட போது அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டானது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்று கதறுகிறான். யோசபாத் வார்த்தையை தேடி எலிசாவின் இடத்துல வருகிறான். இங்கே மழை பெய்தால் நன்றாயிருக்கும், அல்லது நம்முடைய ஞானத்துக்கு உட்பட்ட காரியங்கள் இது நடந்துச்சுன்னா தண்ணி கிடைக்கும். நம்ம அப்படிதான் நம்முடைய ஜபமே இருக்கும். ஆனால் இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காற்று மழையும் இல்லை என்றால் எப்படி தண்ணீர் உண்டாகும்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், வாய்க்கால் நிரம்ப தண்ணீர் வரும். அதே போல காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வார்த்தையின்படி தண்ணீர் தாராளமாய் வந்தது. நம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அல்ல கர்த்தருடைய வழிகள். நம்முடைய நினைவுக்கு உட்பட்டு காரியங்கள் நடக்கும் போது ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா, பரவாயில்ல நான் நினைச்சது மாதிரி தான் நடக்குது, அதனால காரியம் வாய்க்கும்னு. அது அல்ல. விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனான அதே நேரத்தில் அவன் சரீரம் வீக் ஆயிட்டு தான் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது சரீரம் நிலையில் இருந்துச்சு, சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆனால் மறுபக்கம் அவர்கள் விசுவாசத்துல பலப்பட்டு கொண்டே இருந்தார்கள். காரணம், கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். என்ன நாமம்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நினைத்தது போல காரியம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். வாக்கு தத்தம் பழசாகாது, வாக்கு தத்தம் தொய்ந்து போகாது. இந்த வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை. ஒருவேளை நாம் நினைத்தது போல காரியம் நடந்தால் நமக்கு நம்பிக்கை வரலாம், பரவாயில்ல எல்லாமே நினைக்கிறது மாதிரி நடக்குது, அதனால இந்த காரியம் வாய்க்கும் என்று. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான், அவருடைய வழி அவருடைய செயல்கள் நமக்கு தெரியாது, ஆனால் ரிசல்ட் நிச்சயம் உண்டு, வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அவரை நம்பினவர்கள் கெட்டு போக, வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனவே வார்த்தை இறுக பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை முழுமையாய் நம்புங்கள், காத்திருங்கள், சுதந்திரிப்பீர்கள், கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே உம்முடைய செயல்கள், உம்முடைய நினைவுகள் ஆச்சரியமானவைகள், எவ்வளவு ஆராய்ந்தாலும் கண்டுபிடிக்க கூடாதவைகள். ஆண்டவரே நீர் ஒன்றை செய்ய நிர்ணயித்தார், அதை நிச்சயம் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே பல நேரத்தில் நாங்கள் நினைத்தது போல காரியங்கள் நடக்காமல் போகும்போது சோர்ந்து போகிறோம்,
ஆனா நீர் தந்த வார்த்தையை நாங்கள் இருக பற்றி கொண்டு நிச்சயம் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு முன் சென்று அந்த நாளிலே அந்த காரியம் வாய்க்கப்படுவதை நாங்கள் கண்டு மகிமைப்படுத்தி மகிழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ரோமர் 12:11. நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரர் பாவோ நுர்மி பின்லாண்டைச் சேர்ந்தவர். அவர் 1920, 1924 மற்றும் 1928 நடந்த ஓட்டப்பந்தயங்களில் 12 பதக்கங்களை பெற்றார். அதில் 9 பதக்கங்கள் தங்கப்பதக்கங்கள். அவர் போட்டிகளில் சாதனை படைத்ததால் மட்டும் புகழ் பெற்று விளங்கவில்லை. அவர் போட்டிகளில் ஓடும்போது தன்னோடு ஸ்டாப் வாட்சை வைத்துக் கொண்டேதான் ஓடுவார் என்று ஒரு தனிச்சிறப்பும் அவருக்கு உண்டு. தான் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறேன், பதக்கம் வெல்ல இன்னும் எவ்வளவு நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும் என்றெல்லாம் கணித்து கொண்டேதான் அவர் ஓடுவார். அவர் அவ்வளவு ஜாக்கிரதையாய் ஓடியதால் தான் தன்னுடைய நீண்ட தூர ஓட்ட பந்தயங்களில் அவரால் சாதிக்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஒரு நீண்ட நெடிய பயணத்திலே இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நீண்ட ஓட்டத்தை பிசாசு தடை செய்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே கூறியுள்ளார். மேலும் நம்முடைய நீண்ட நெடிய ஓட்டம் வெற்றியாய் அமைய வேண்டுமானால் நாம் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்க நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே கூறியுள்ளார். மேலும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தையும், நாம் போகும் பாதை சரிதானா, நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோமா என்பதை அவ்வப்போது சீர்தூக்கி பார்த்து கொண்டே ஓடுவது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கிய வனாந்தர பயணத்தில் தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவில்லை. அவர்கள் கானானை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரயாணம் செய்யாமல் அவிசுவாசத்தோடு முறுமுறுத்ததால் கானானை அடைய முடியவில்லை. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை தர வல்லவர் என்று விசுவாசத்தோடு ஓடிய யோசுவாவும் காலேபும் கானானை சுதந்திரித்தார்கள். ஆகவே நமது ஆவிக்குரிய ஓட்டமும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அமையட்டும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த விரும்புகிறார். உங்களின் வாழ்க்கையில் உள்ள வறட்சியான நிலைகள் மாறப்போகிறது, பற்றாக்குறைகள் நிறைவடைய போகிறது, வெற்றிடங்கள் நிரப்பப்பட போகிறது, இல்லாமைகள் பூரணமாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 13:44 வாசித்து பார்த்தீர்களானால், கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் என்று உள்ளது. ஒரு பட்டணம் முழுவதுமே தேவனுடைய வசனத்தை கேட்க கூடி வந்தது என்றால் அந்த இடத்தில் சபையின் நிறைவை காண முடிகிறது. பவுலின் வார்த்தையினால் சபை நிரம்பி வழிந்தது என்று பார்க்கின்றோம். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை அப்படியாக நிரப்பி வழியும்படி விரும்புகிறார். எபேசியரின் புஸ்தகம் 1:23 சொல்லப்பட்டுள்ளது, தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று. அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் எவைகளிலெல்லாம் குறைவுள்ளதோ, சமாதானம், அன்பு, ஞானம், சுகம், ஆரோக்கியம், வருமானம் போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் விடாய்த்து இருக்கிறீர்களோ, அவற்றில் ஒரு சம்பூரண நிறைவை கொடுத்து உங்களை இன்றைக்கு நிரப்புகிறார். லூக்காவின் புஸ்தகம் 5:5-7 வாசித்து பார்த்தோமானால், 5வது வசனத்தில் பார்க்கிறோம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று. 6வது வசனத்தில் அவர்களின் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று உள்ளது. 7வது வசனத்தில் கடைசி வரிகள், 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று உள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களில் உங்கள் பிரயாசங்களுக்கு தக்கதாக உங்களை நிரப்பும்படி விரும்புகிறார். திருப்தியாய் எப்படி படகு அமிழத்தக்கதாய் ஆசிர்வதித்தாரோ, அப்படியே உங்களையும் நிரப்பப் போகிறார். உங்கள் வறட்சி நிலைமைகள் மாறப்போகிறது. யோவானின் புஸ்தகம் 2:3-7-10 வாசித்தோமானால், 3வது வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைப்பட்டது என்று. 7

சித்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள் இந்த நாள் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

காலால போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்து குளங்களை நடத்தி செல்லும் ஜீவன் அதி குளங்களை நடத்தி செல்லும் துயாவியே. ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 7.
1: And we will turn to the verse we've been looking at since yesterday.
2: நேற்றைய தினத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம்.
1: 1 John chapter 4
2: ஒன்று யோவான் 4 அதிகாரம்
1: and verse 18
2: 18 வசனம்
1: where it says there is no fear in love.
2: அன்பிலே பயம் இல்லை.
1: So those two words we must remember.
2: இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும்.
1: Love
2: அன்பு
1: and no fear.
2: பயம் இல்லை.
1: Fear is the opposite of faith.
2: பயம் என்பது விசுவாசத்திற்கு எதிர்ச்சொல்.
1: Just like darkness is the opposite of light.
2: ஒளிக்கு எதிர்ச்சொல் இருள் என்பது போல.
1: When light comes in, darkness goes out.
2: ஒளி உள்ளே வரும்பொழுது இருள் கடந்து செல்கிறது.
1: And when the light is off, then the darkness comes in.
2: அங்கே விளக்குகள் அணைந்து போகும்பொழுது இருள் உள்ளே வந்து விடுகிறது.
1: So fear and faith are like that.
2: அதே போலத்தான் விசுவாசமும் பயமும்.
1: When fear comes in, faith goes out.
2: விசுவாசம் உள்ளே வரும்பொழுது பயம் வெளியே போகிறது.
1: When faith comes in, fear goes out.
2: விசுவாசம் உள்ளே வரும்பொழுது பயம் வெளியே போகிறது.
1: So if you got fear in your heart,
2: உங்கள் உள்ளத்திலே பயம் இருக்குமானால்,
1: you can be pretty sure there's no faith there.
2: அங்கே விசுவாசம் இல்லை என்று நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம்.
1: You may think you have a lot of faith.
2: நிறைய விசுவாசம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளலாம்.
1: What you call faith is just your understanding in your head. That's not faith.
2: நீங்கள் விசுவாசம் என்று எண்ணுகிற காரியம் என்னவென்றால் உங்கள் மூளையிலே உள்ளதான ஒரு புத்தி தான். அது விசுவாசம் அல்ல.
1: We must not be satisfied with an understanding in our minds.
2: நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு அறிவி நிமித்தமாய் நாம் ஒருபொழுதும் திருப்தி அடைந்து விடக்கூடாது.
1: You can understand everything about the Jesus, what he did for you and all that.
2: இயேசுவை பற்றியும் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு அறிவு பெற்றிருக்கலாம்.
1: But that's not faith. That's just understanding.
2: அது விசுவாசம் அல்ல. அது ஒரு புரிந்துகொள்ளுதல் அல்லது அறிவுதான்.
1: When you hear the message here, it goes to your mind and what you get is understanding.
2: இங்கே ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது அது நேரடியாக உங்கள் மனதுக்குள்ளே செல்லுகிறது. ஆகவே அதை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கிறது.
1: That's not faith.
2: அது விசுவாசம் அல்ல.
1: You may believe it.
2: நீங்கள் அதை நம்பலாம்.
1: But that's just believing some things in your head.
2: அது உங்கள் தலையிலே இருக்கக்கூடிய புத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் நம்புவதாகும்.
1: Faith is a thing in the heart.
2: விசுவாசம் என்பது உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியம்.
1: And the Bible speaks about faith like something that makes us commit ourselves to someone.
2: நம்மை யாரோ ஒருவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்திலே தான் சம்பந்தப்பட்டு விசுவாசம் என்ற வார்த்தை வருகிறது.
1: If you only have understanding,
2: நமக்கு அறிவு மட்டும் இருக்குமானால்,
1: you can still have fear in your heart.
2: உள்ளத்திலே உங்களுக்கு இன்னும் பயம் இருக்கலாம்.
1: Fear about the future.
2: எதிர்காலத்தை குறித்த பயம்.
1: Fear about financial difficulty.
2: பண நெருக்கடி வந்துவிடுமோ என்ற பயம்.
1: Now you know that the Bible says that if you seek God's kingdom first and his righteousness, all your earthly necessities will be added to you.
2: வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களானால் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: God will do that.
2: தேவன் அதை செய்வார்.
1: But then why do we have this fear about whether our future earthly necessities will be taken care of?
2: நம்முடைய எதிர்கால தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா இல்லையா என்று ஏன் நமக்கு பயம் வருகிறது?
1: That is because this so called faith is only an understanding in our head.
2: விசுவாசம் என்று அழைக்கப்படுகிற காரியம் நம்முடைய புத்தியிலே தான் இருக்கிறது.
1: Now I want to say to all of you, we must not be satisfied with an understanding in our head.
2: நம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய அறிவு நிமித்தமாய் நாம் ஒரு காலம் திருப்தி அடைந்து விட கூடாது.
1: We must make sure faith is in our heart.
2: விசுவாசம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: One way to find out,
2: அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி,
1: to ask ourselves, is there any fear in my heart?
2: என்னுடைய உள்ளத்திலே பயம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும்.
1: There is some anxiety about the future in my heart.
2: நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பதஷ்டம் காணப்படுகிறதா?
1: God doesn't want us to have it.
2: அது நமக்கு இருக்க கூடாது என்று தான் தேவன் விரும்புகிறார்.
1: We have a loving father.
2: நமக்கு ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார்.
1: Jesus said, I'm not going to leave you as orphans.
2: உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் என்று இயேசு சொல்கிறார்.
1: And the only way to experience this is by opening our life to the Holy Spirit.
2: இதை நாம் அனுபவிக்க வேண்டியதற்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுப்பதாகும். நீங்கள் எல்லாரும்
1: pray like this.
2: இப்படி ஜெபிக்க வேண்டும்.
1: Lord, fill me with your Holy Spirit.
2: உம்முடைய பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பு.
1: I don't understand what it means.
2: எனக்கு இதனுடைய பொருள் விளங்கவில்லை.
1: ஆண்டவரே,
2: பரிசுத்த ஆவியினால் என்னை
1: நிரப்பு. என்னுடைய
2: உள்ளத்திலே ஒரு வல்லமையை தா.
1: நான்
2: தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதோடு
1: கூட
2: தொடர்ந்து நீங்கள் இதுக்காக ஜெபிக்க
1: வேண்டும். where you were filled with the Holy Spirit.
2: பரிசுத்தாவியினால் நிறையப்பட்ட அந்த ஒரு அனுபவத்திலே நீங்கள் திருப்திப்பட்டு விட கூடாது.
1: All the time you seek God.
2: எல்லா நேரங்களிலே
1: the Holy Spirit.
2: தேவனை தேட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட வேண்டும்.
1: And then faith will be

0: அங்கிருக்கிற ஒரு வாலிபனாலே
1: ஈர்க்கப்படுகிறாள்.
0: அங்கே ஒவ்வொரு நாளும் ரோட்ல நடக்கும்பொழுது ஒவ்வொரு முறை வந்த வாலிபன் அந்த பெண்ணை கூப்பிடுகிறான்,
1: கம் கம் கம் கம்
0: வா என்னோடு கூட வா என்னோடு கூட வா என்று அந்த வாலிபன் கூப்பிடுகிறான் அந்த பெண்ணை. பெண் பிள்ளை,
1: வாட் கேன் ஷீ டு,
0: அந்த
1: இஸ் தட் ஹர் ஃபால்ட்,
0: அந்த பெண் பிள்ளை என்ன செய்ய முடியும், அவளுடைய தவறா,
1: வாட் கேன் ஷீ டு, சம் மேபி தேர்ஸ் ஒன் மோர் மேன் ஹூ கீப்ஸ் ஆன் காலிங் ஹர்,
0: இன்னொரு மனிதனும் கூட கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், வா வா வா என்று.
1: தட் இஸ் டெம்டேஷன்,
0: அதுதான் சோதனை.
1: யூ கான்ட் சே திஸ் கேர்ள் இஸ் இம்ப்யூர் பிகாஸ் சம் மேன் இஸ் காலிங் ஹர்.
0: யாரோ ஒரு மனிதன் இந்த பெண்ணை கூப்பிடுவதனால இந்த பெண் அவள் அசுவஸ்திப்பட்டிருக்கிறாள் என்று சொல்ல முடியாது.
1: She may be the purest girl in the village.
0: அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மிக பரிசுத்த வாட்டியா அந்த பெண் இருக்க முடியும்.
1: But so many men may be calling her.
0: ஆனால் அநேக ஆண்கள் அந்த பெண்ணை கூப்பிடலாம்.
1: Temptation is like that.
0: சோதனை இப்படி தான் இருக்கிறது.
1: Temptation cannot make you impure.
0: சோதனை ஒரு காலம் உங்களை அசுத்தமர் அசுத்தமாய் மாற்ற முடியாது.
1: You must understand the difference between temptation and sin.
0: சோதனைக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: And this is the best example.
0: இதுதான் சிறந்த ஒரு உதாரணம்.
1: That here is a man calling a girl, come on come on come with me.
0: இன்னொரு கூட வா இன்னொரு கூட வா என்று ஒரு மனிதன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான்.
1: After another half a mile another man says come with me come with me.
0: இன்னும் அரை மணி அரை கிலோமீட்டர் தூரத்திலே போகும்பொழுது இன்னும் வேற ஒரு மனிதன் கூப்பிடுகிறான்.
1: But if she says no,
0: இல்லை வர மாட்டேன் என்று
1: சொன்னால், no no no
0: இல்லை இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டால்,
1: tomorrow also when she goes down that road those same men will be there.
0: நாளைக்கும் அதே சாலையில் நடந்து போகும்பொழுது அதே மனிதர்கள் அங்கே இருப்பார்கள்.
1: She'll say no no no no no no.
0: இல்லை இல்லை வர மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே போக வேண்டும்.
1: After some time they will stop.
0: ஒரு சில நாட்கள் கழித்து அவள் கூப்பிடுவதை நிறுத்தி விடுவார்.
1: She'll say there's no hope with this girl.
0: இந்த பெண்ணிடத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி விடுவார்.
1: That is what happens with temptation also.
0: சோதனை என்கிற காரியத்திலே இதேதான் நடைபெறுகிறது.
1: That every time you resist it resist it resist it resist it.
0: ஒவ்வொரு முறையும் அந்த சோதனைகளை எதிர்க்கும் பொழுது எதிர்க்கும் பொழுது எதிர்க்கும் பொழுது
1: after some time you don't hear it calling you so much.
0: இந்த அளவுக்கு அதிகமாய் கூப்பிடுகிறதை நீங்கள் கேட்க முடியாது.
1: But if this girl once in a while goes with this man,
0: எப்பொழுதாவது அந்த மனிதனோடு கூட போய் விட்டால்,
1: falls into sin,
0: பாவத்தில் விழுந்து விட்டால்,
1: then tomorrow she says no,
0: அடுத்த நாள் நான் வர மாட்டேன் என்று சொன்னால்,
1: then she has already become weak,
0: ஏற்கனவே அவள் பலவீனம் அடைந்து விட்டால்,
1: she may say no for some time again go one day with him,
0: சில சமயங்களிலே நான் வர மாட்டேன் என்று சொல்லலாம், ஏதோ ஒரு நாள் மீண்டும் போய் விடுவாள்,
1: for a few days say no no no no no,
0: இன்னும் ஒரு சில நாட்கள் இல்லை இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம்,
1: then again one day go with him,
0: ஒரு நாளிலே போய் விடலாம்.
1: This is how many believers are living.
0: இப்படி தான் अनेक விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are tempted with their eyes.
0: கண்களினாலே சோதிக்கப்படுகிறார்கள்.
1: They say no.
0: No என்று சொல்ல இல்லை என்று சொல்கிறார்கள்.
1: No no no no.
0: இல்லை இல்லை மாட்டேன் மாட்டேன் என்று
1: சொல்கிறார்கள். Then one day
0: ஒரு நாளிலே
1: they say okay I think I'll do it today.
0: சரி இன்றைக்கு நான் போய் விடுகிறேன் செய்து விடுகிறேன் என்று பாவத்தை செய்து விடுகிறார்கள்.
1: And then they come back.
0: மீண்டும் திரும்பி வருகிறார்கள்.
1: Lord I'm really sorry I slipped up forgive me.
0: ஆண்டவரே நான் தவறி விழுந்து விட்டேன் என்னை மன்னியும்.
1: And then for a few days again they'll say no no no no no.
0: ஒரு சில நாட்கள் இல்லை மாட்டேன் மாட்டேன் என்று சொல்கிறார்கள்.
1: And then one day they'll say okay today I think I will enjoy myself a little bit.
0: ஒரு நாளிலே நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லி சோதனைக்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்கள்.
1: See they are not steady.
0: அவர்கள் நிலைவரமாய் இல்லை.
1: And even after 10 15 20 years they are still the same.
0: 10 15 20 ஆண்டுகளாகியும் அதே போல தான் இருக்கிறார்கள்.
1: So what must we do?
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: We must ask God for grace.
0: நாம் தேவனிடத்திலே கிருபைக்காய் கேட்க வேண்டும்.
1: For power.
0: வல்லமைக்காய் கேட்க வேண்டும்.
1: Grace means power.
0: கிருபை என்றால் வல்லமை.
1: Lord, I'm being attracted to that temptation.
0: ஆண்டவரே இந்த சோதனையிலே நான் ஈர்க்கப்படுகிறேன்.
1: Please make me strong again.
0: தயவாய் ஆண்டவரே என்னை வலிமையுள்ளவனாய் மாற்றும்.
1: Temptation can be there, but that's not sin.
0: சோதனை அங்கே இருக்கலாம், அது பாவம் அல்ல.
1: So we may be tempted, even Jesus was tempted.
0: இயேசுவும் கூட சோதிக்கப்பட்டார், நாமும் சோதிக்கப்படலாம்.
1: But he did not sin.
0: ஆனால் இயேசு சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருந்தார்.
1: How did temptation come to Jesus?
0: இயேசுவுக்கு எப்படி சோதனை வந்தது?
1: It says he was in the wilderness.
0: அவர் வனாந்தரத்திலே இருந்தார்.
1: And the devil put a thought in his mind.
0: அவருடைய மனதிலே பிசாசு ஒரு எண்ணத்தை போட்டான்.
1: See the devil is a spirit.
0: பிசாசு ஒரு ஆவியாய் இருக்கிறார்.
1: He doesn't have a body.
0: அவருக்கு ஒரு சரீரம் கிடையாது.
1: And so when it says the devil came,
0: பிசாசு வந்தான் என்று சொன்னால்,
1: he doesn't have a body, how can you see him?
0: அவனுக்கு ஒரு சரீரம் இல்லை, எப்படி நீங்கள் பார்க்க முடியும்?
1: Like the Bible says the angels are there around us but you can't see them.
0: வேதம் நம்மை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது, ஆனால் நாம் அவர்களை பார்க்க முடியாது.
1: I think the angels have protected many of us from road accidents in our life.
0: நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை எத்தனையோ முறைகள் சாலை விபத்திலிருந்து தூதர்கள் நம்மை பாதுகாத்திருக்கிறார்கள்.
1: I know many times when I've ridden the scooter the Lord angels have really protected me.
0: அநேக சமயங்களில் நான் ஸ்கூட்டரை ஓட்டிக் கொண்டு போகும்பொழுது தேவ தூதர்கள் அநேக சமயத்தில் என்னை பாதுகாத்திருக்கிறார்.
1: I never saw them.
0: நான் ஒரு காலம் அவர்களை பார்க்கவில்லை.
1: Because they don't have a body.
0: ஏனென்றால் அவருக்கு ஒரு சரீரம் இல்லை.
1: They are

0: spirit.
1: அவர் ஆவியாய் இருக்கிறார்கள்.
0: I believe there are angels here in the meeting.
1: இந்த கூட்டங்களிலே கூட பல தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: And I also believe the demons are here.
1: அதே சமயத்திலே பிசாசுகளும் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: You know that the devil comes to every meeting through his demons.
1: பிசாசுகளினாலே சாத்தான்களினாலே பிசாசு வருகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா?
0: If he thinks that is going to be a powerful meeting, he'll definitely go there.
1: ஒரு வல்லமையான கூட்டம் என்று சொன்னால் கண்டிப்பாக பிசாசு அங்கே வந்து விடுவான்.
0: If he knows that's going to be a dead meeting, he'll say leave them alone, nothing will happen there.
1: செத்த கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே எதுக்கு போய் நேரத்தை வீணாக்கி விட்டு என்று சொல்லி போக மாட்டான்.
0: So we can't see them, but they are there.
1: நாம் அவர்களை பார்க்க முடியாது, ஆனால் அங்கே அவர்கள் இருக்கிறார்.
0: So when it says the devil came to tempt Jesus in the wilderness,
1: வனாந்தரத்திலே இயேசுவை சோதிக்கும்படியாக சாத்தான் அங்கே வந்தான் என்று சொன்னால்,
0: what is the picture in your mind?
1: உங்கள் மனதிலே என்ன படம் ஓடுகிறது?
0: Is it some black man with horns and like that?
1: கருப்பு மனிதன் கொம்பை வைத்துக்கொண்டு பயந்து வருகிறானா?
0: No, he doesn't have a body.
1: இல்லை, அவனுக்கு ஒரு சரீரம் இல்லை.
0: It's a spirit.
1: ஆவியாகத்தான்
0: இருக்கிறான். You can't see it.
1: அதை பார்க்க முடியாது.
0: How does he tempt you then if he doesn't have a mouth, he doesn't have a tongue?
1: அவனுக்கு வாய் இல்லை, நாவு இல்லை, எப்படி நம்மை சோதிக்கிறான்?
0: The devil doesn't have a mouth or a tongue, you know that.
1: உங்களுக்கு தெரியுமா பிசாசுக்கு வாயோ நாவோ இல்லை?
0: Because it's a spirit. How does he speak?
1: ஆவியாய் இருக்கிறான், எப்படி பேச முடியும்?
0: He cannot make a noise.
1: சத்தம் போட முடியாது.
0: Because he doesn't have a voice box.
1: ஏனென்றால் இந்த துணி சப்தம் அவனுக்கு இல்லை.
0: Then how did he tempt Jesus?
1: அப்படியானால் இயேசுவை எப்படி சோதிக்கிறான்?
0: He put a thought into his mind.
1: அவருடைய மனதிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான்.
0: Ah, you got power.
1: இப்பொழுது உனக்கு வல்லமை இருக்கிறது.
0: You have just been anointed.
1: இப்பொழுதுதான் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்.
0: Few days ago.
1: ஒரு சில நாட்களுக்கு முன்பாக.
0: Now use that power to turn the stones into bread.
1: இப்பொழுது இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படியா இந்த வல்லமையை பயன்படுத்தும்.
0: It's a thought that came to his mind.
1: அவருடைய மனதிலே வந்த எண்ணங்கள்.
0: Was that a sin?
1: அது பாவமா?
0: When one thought comes into your mind, is that a sin?
1: உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கும் பொழுது அது பாவமா?
0: இல்லை. That's temptation.
1: அதுதான் சோதனை.
0: But if you accept it in your mind,
1: அதை உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்வீர்களானால்,
0: இது
1: நல்ல ஒரு எண்ணம் தான் என்று அதை தியானிப்பீர்களானால்,
0: then you have already sinned.
1: அப்பொழுது ஏற்கனவே பாவம் செய்து விட்டீர்கள்.
0: But if the thought just comes, that's not a sin.
1: எண்ணம் அங்கே வரும்பொழுது அதுவே பாவமாகாது.
0: You know, you see a mosquito come and sit on your hand and you knock it off.
1: ஒரு கொசு வந்து உங்கள் கையிலே உட்காருகிறது, நீங்கள் அதை துரத்தி விடுகிறீர்கள்.
0: Like that, you can't stop the mosquitoes from coming and sitting on your body.
1: கொசுக்கள் வந்து உங்கள் சரீரத்தில் உட்காருவதை நீங்கள் தடுக்க முடியாமல்
0: இருக்கலாம். அது
1: வந்தவுடன் நீங்கள் விரட்டி விடுகிறீர்கள்.
0: The same with temptation.
1: அதே போலதான் சோதனை.
0: It will come to all of us.
1: அது வரும், எல்லாருக்கும் வரும்.
0: To say that, oh God, save me from temptation.
1: ஆண்டவரே என்னை சோதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் என்றால்,
0: it's like saying, oh God, there should be no mosquitoes in my house.
1: ஆண்டவரே வீட்டிலே கொசுக்களே இருக்க கூடாது என்று ஜெபிப்பது போல.
0: You think God will answer that prayer?
1: அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாரா?
0: It's like saying there should be no snakes in the world.
1: உலகத்திலே பாம்புகளே இருக்க கூடாது என்று ஜெபிப்பது போல.
0: These are all silly prayers.
1: இவங்களெல்லாம் மிகவும் தரம் குறைவான ஜெபங்கள்.
0: That will happen only when Jesus returns.
1: இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது மட்டுமே அது நடக்கும்.
0: When the Jesus returns, the snakes and the mosquitoes and all become friendly with us. They won't bite us anymore.
1: இயேசு வரும்பொழுது கொசுக்களும் பாம்புகளும் நமக்கு நண்பர்களாகிவிடும், கடிக்காது.
0: But till then they'll try to bite us.
1: அதுவரைக்கும் அது நம்மை கடிக்க முயற்சிக்கும்.
0: And we can't say that they should disappear.
1: அவைகளெல்லாம் மறைந்து விட வேண்டும் என்று நாம் சொல்ல தேவையில்லை.
0: Temptation is like that.
1: சோதனையும் அப்படித்தான்.
0: Till the end of your life you will be tempted.
1: உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள்.
0: But think of this girl being tempted by this man.
1: இந்த பெண் அடிக்கடி இந்த மனிதனாலே கவரப்படுகிறாளே, சோதிக்கப்படுகிறாளே.
0: There's no sin there.
1: அங்கே பாவம் இல்லை.
0: She says no.
1: இல்லை என்று சொல்கிறாள்.
0: So in your mind,
1: உங்களுடைய மனதிலே,
0: you can say no, I don't want that.
1: எனக்கு இது தேவையில்லை என்று நீங்கள் சொல்லலாம்.
0: Some bad thought comes into your mind.
1: சில கெட்ட எண்ணங்கள் உங்கள் மனதிலே வருகிறது.
0: You know, you can get a bad thought while you're sitting in a meeting like this.
1: இது போல ஒரு கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வரலாம்.
0: You can have a very filthy thought come into your mind when you're sitting here.
1: இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுதே ஒரு அசுத்தமான சிந்தை உங்கள் எண்ணங்களிலே வரலாம்.
0: And you say, oh, I feel so dirty.
1: ஐயோ, இவ்வளவு அசுத்தமாய் நான் இருக்கிறேன் என்று உணரலாம். இல்லை.
0: When this girl is walking by and that filthy man calls him,
1: இங்கே ஒரு பெண் நடந்து போய் கொண்டிருக்கிறாள், அந்த அசுத்தமான மனிதன் அந்த பெண்ணை கூப்பிடுகிறான்.
0: Does she say, oh, I feel so filthy because he called me?
1: ஐயோ, அவர் என்னை கூப்பிட்டபடினால எனக்கு ரொம்ப அசுத்தமா உணர்கிறேன் என்று உணர்கிறாளா? இல்லை. இல்லை.
0: I am pure.
1: நான் பரிசுத்தமா இருக்கிறேன்.
0: He is filthy.
1: அவன் அசுத்தமானவன்.
0: He is trying to call me but I am pure.
1: அவன் என்னை கூப்பிட வச்சிக்கிறான், நான் சுத்தமா இருக்கிறேன்.
0: If the devil put some dirty thought into my mind right now,
1: இப்பொழுதே பிசாசு அசுத்த எண்ணத்தை உள்ளத்தை போட்ட மனதிலே போட்டால்,
0: that is not me.
1: அது நான் அல்ல.
0: That is the devil.
1: அது பிசாசு.
0: And I say no.
1: நான் இல்லை என்று சொல்கிறேன்.
0: If I say no, that proves I'm pure.
1: மாட்டேன் என்று நான் சொன்னால் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று அது நிரூபிக்கிறது.
0: See, many people think victory over sin means I should never be tempted in my mind.
1: அநேக ரெண்டுவதெல்லாம் பாவத்தின் மேல் வெற்றி என்றால் என்னுடைய மனதிலே கூட சோதிக்கப்படக்கூடாது என்று.
0: That is like saying, this girl saying, nobody should call me when I'm going on the road.
1: அது எதற்கு உபாய் இருக்கிறது என்றால், இந்த பெண் போகும்பொழுது சாலையில யாரும் என்னை கூப்பிடக்கூடாது என்று சொல்வது போல.
0: Then how do you know whether the girl is pure?
1: இப்பொழுது அந்த பெண் சுத்தமாக இருக்கிறாளா இல்லையா என்று எப்படி தெரியும்?
0: If nobody calls her, how do you know whether she is pure?
1: யாருமே கூப்பிடவில்லை என்று சொன்னால் அந்த பெண் பரிசுத்தவாட்டியா இல்லையா என்று எப்படி தெரியும்?
0: 25 men call her and she says no to all of them. And she is really pure.
1: 25 பேர் கூப்பிடுகிறார்கள், அந்த 25 பேருக்கும் வர மாட்டேன் என்று சொல்கிறாள், அப்பொழுது கண்டிப்பாக இவள் சுத்தமாக இருக்கிறாள்.
0: You say you are poor, pure, but how do you know you are pure?
1: சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று எப்படி தெரியும்?
0: Let 25 temptations come your way, then you'll find out whether you're pure or not.
1: 25 சோதனைகள் வரட்டும், அப்பொழுது நீங்கள் சுத்தவான்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம்.
0: So you see, God allows temptation.
1: ஆகவே தேவன் சோதனையை அனுமதிக்கிறார்.
0: He doesn't tempt people.
1: அவராகவே சோதிப்பதில்லை.
0: God is not the one standing on the road calling you to commit sin.
1: தேவனே சாலையில் நின்று கொண்டு வா பாவம் செய்யுங்கள் உங்களை கூப்பிடுவதில்லை.
0: That is impossible.
1: அது கூடாத காரியம்.
0: The Bible says God doesn't tempt anybody.
1: தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல.
0: But he allows people to be tempted by the devil.
1: ஆனால் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஜனங்களை அனுமதிக்கிறார்.
0: So that
1: ஏனென்றால்
0: you can prove that you are a pure person.
1: நீங்கள் ஒரு சுத்தமான என்பதை நிரூபிக்க முடியாக.
0: So the purpose of temptation is not to make you fall. The purpose of temptation is to prove that you are pure.
1: ஆகவே சோதனையின் நோக்கம் உங்கள் வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதல்ல, சோதனையின் நோக்கம் நீங்கள் சுத்தமானாய் மாற வேண்டும் என்பதுதான்.
0: You know, God can remove the devil as easily as you can crush a little ant under your chappals.
1: உங்களுடைய செருப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய எறும்பை நசுக்குவது போல பிசாசி ஒரு நாளில நசுக்கி விட முடியும். அவ்வளவு எளிது.
0: So easy for God.
1: ஆண்டவருக்கு அதை செய்வது அவ்வளவு எளிது.
0: A little ant crawling on the ground and I ask you, can you crush that?
1: ஒரு சிறு எறும்பு அங்கே தரையிலே போய் கொண்டிருக்கிறது, அதை நசுக்க முடியுமா என்று உங்களை கேட்கிறேன்.
0: Oh, sure.
1: கண்டிப்பாக என்று சொல்லுவீர்கள்.
0: The God can crush the devil like that.
1: தேவனும் பிசாசை அப்படி நசுக்கி விட முடியும்.
0: Why doesn't he do it?
1: ஏன் அப்படி செய்வதில்லை?
0: Because he wants to prove your purity.
1: உங்களுடைய சுத்தத்தை பரிசுத்தத்தை அவர் நிரூபிக்க விரும்புகிறார்.
0: So he allows the devil to stand along the road and tempt you in 100 different ways.
1: ஆகவே பிசாசை ரோட்டிலே நிற்க வைத்து 100 வழிகளில் உங்களை சோதிக்கும்படி அனுமதிக்கிறார்.
0: And you come out at the end of the road and say, by God's grace I am pure.
1: அந்த சாலையின் முடிவிலே நீங்கள் வரும்பொழுது தேவனுடைய கிருபையினாலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியும்.
0: And it will be the same tomorrow.
1: நாளை தினத்திலும் அப்படி.
0: And day after.
1: அடுத்த நாளும் அப்படி.
0: Till Jesus comes.
1: இயேசு வரும் வரை அப்படி.
0: Because God tests us all the time to see whether we are pure.
1: நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோமா இல்லையா என்று எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மை சோதித்து அறிகிறார்.
0: He never tests you to see whether you are clever and whether you can make money and things like that.
1: நீங்கள் அறிவாளியா, பணம் சம்பாதிக்க முடியுமா, இதை செய்ய முடியுமா என்றெல்லாம் அவர் சோதித்து பார்க்கிறவர் அல்ல.
0: He's only going to test to see whether you are pure.
1: நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறீர்களா, சுத்தமா சுத்தமா இருக்கலா என்று தான் அவர் சோதித்து பார்க்கிறார்.
0: In your heart, in your mind.
1: உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய மனதிலே.
0: So temptation to fear will come to all of us.
1: ஆகவே பயப்படும்படியாய் வரக்கூடிய சோதனையானது எல்லாருக்கும் வரும்.
0: Suddenly a thought.
1: திடீரென ஒரு எண்ணம்.
0: Oh, are you going to get sick?
1: வியாதி வந்துருமோ?
0: Are you going to die?
1: மரித்து போய் விடுவேனோ?
0: That pain, is it a serious cancer or something?
1: இங்க இருக்கக்கூடிய வலி அது கேன்சரா இருக்குமோ?
0: Or something about your children.
1: பிள்ளைகளுக்கு இது நடந்து விடுமோ?
0: What will happen?
1: என்ன நடக்கும்?
0: What can you do about it? That is some man calling you on the roadside.
1: அதை குறித்து என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு மனிதன் ரோட்ல இருந்து கூப்பிடுது போல இந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
0: Say no.
1: இல்லை என்று சொல்லிவிடுங்க.
0: After 1 hour again another man.
1: ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு மனிதன் கூப்பிடுகிறான்.
0: My life is going to be like this.
1: என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகிறது.
0: But through this I become strong.
1: இதன் ஊடாக நான் வலிமையுள்ளவனாய் மாறுகிறேன்.
0: You know what happens to you every time you say no?
1: ஒவ்வொரு முறையும் நீங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியுமா?
0: Your heart becomes strong.
1: உங்கள் உள்ளம் வலிமை பெறுகிறது.
0: So I'll show you something from scripture.
1: வேதத்திலிருந்து ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: In Hebrews chapter 4.
1: எபிரேயர் 4 அதிகாரம்.
0: Verse 16.
1: 16 வசனம்.
0: First of all in verse 15 it says Jesus was tempted like us in every point.
1: முதலாவது 15 வசனத்திலே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து வாசிக்கிறோம்.
0: And he did not sin.
1: அவர் பாவம் செய்யவில்லை.
0: How he did not sin?
1: எப்படி அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார்?
0: Because he got grace from his father.
1: பிதாவினிடத்திலிருந்து அவருக்கு கிருபை கிடைத்தது.
0: Therefore,
1: ஆகவே
0: we can also go to the throne of grace just like him.
1: அவரை போலவே நாமும் அந்த கிருபாசன தண்டையிலே செல்ல முடியும்.
0: That is the meaning of the word therefore in the next verse.
1: அடுத்த வசனத்திலே காணப்படுகிற ஆதலால் என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்.
0: Therefore means like he went to the throne of grace and got grace when he was a man, we can also go.
1: ஆதலால் அந்தபடியே என்று சொன்னால் இயேசு எப்படி சென்றாரோ அதுபோல நாமும் செல்ல முடியும்.
0: And how he got grace not to sin, we can also get grace not to sin.
1: பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ அதேபோல நாமும் பாவம் செய்யாதபடிக்கு கிருபை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: Those two verses are connected.
1: ஆகவே இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது.
0: You should not read verse 16 without verse 15.
1: 15 வசனம் இல்லாதபடிக்கு 16 வசனத்தை வாசிக்க கூடாது.
0: Therefore,
1: ஆதலால்,
0: because he went and he did not sin.
1: அவர் சென்று அவர் பாவம் செய்யாதவராய்
0: இருந்தபடியால். Therefore, we can also go that way.
1: ஆகவே அதே போல நாமும் அந்த வழியிலே போக முடியும்.
0: Let us come with boldness.
1: நாம் தைரியமாய் கிருபாசனத்தினிலே வருவோம்.
0: He doesn't say, oh, shyly and oh God, will you please give me some grace?
1: ஆண்டவரே, எனக்கு கிருபை தருவீரா, ஏதாவது கொஞ்சம் இரக்கம் பாராட்டுவீரா என்றெல்லாம் கேட்க தேவையில்லை.
0: You know, like if you have a ticket in the train,
1: உங்களுக்கு ரயிலிலே போவதற்கு பதிவு சீட்டு இருக்கிறது என்றால்,
0: you go to that sleeper compartment and you sit down there.
1: நீங்கள் அந்த தூங்குகிற அந்த கம்பார்ட்மெண்ட்லே சென்று நீங்கள் தைரியமாய் அங்கே தூங்கலாம்.
0: You don't wait at the door and ask the ticket collector, can I please go and sit in my seat?
1: கையிலே கோச் நம்பர் சீட் நம்பர் எல்லாம் போட்டு டிக்கெட் கையில வைத்துக்கொண்டு அங்கே டிடி எப்படா வருவார் என்று காத்துக்கொண்டு, டிடி வந்தால் எப்படாது கெஞ்சி இந்த இடத்துக்கு போய் உட்காரலாம் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்களா?
0: I am poor man, please help me to have this seat I've got.
1: நான் ஏற்கனவே எனக்கு வாங்கி இருக்கிறேன், இந்த சீட்டை நான் எப்பயாவது போய் உட்காருவதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா? நான் ஒரு ஏழை மனிதன் எல்லாம் கெஞ்சுவீர்களா?
0: Do any of you go like that in the train?
1: யாராவது அப்படி ரயிலிலே பிரயாணம் செய்கிறீர்களா?
0: If you go like that,
1: அப்படி நீங்கள் போவீர்களானால்,
0: TT will know that you don't know your rights.
1: TT அறிந்து அந்த டிக்கெட் பரிசோதகர் அறிந்து கொள்வார் உங்களுடைய உரிமை என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை.
0: He will take a bribe from somebody else and give your seat to somebody else and say, no, you can't sit here.
1: அங்க யாருக்காவது லஞ்சம் கொடுத்து அவனுடைய சீட்டை நீ வந்து உட்கார்ந்து விடு என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து பணம் பறிக்க பார்ப்பார்.
0: That is how the devil drives away people.
1: இப்படி தான் பிசாசு அநேகரை விரட்டி அடிக்கிறான்.
0: We go to God's throne.
1: நாம் தேவ சிங்காசனத்துக்கு செல்கிறோம்.
0: Oh God, I'm nobody, please can you give me a little grace to overcome some sin?
1: ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லையா? ஆண்டவரே, உதவாதவன், எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு கிருபை தருவீர்களா?
0: No.
1: இல்லை.
0: The devil says, no, you can't go. You are useless. Who you think God will listen to you?
1: பிசாசு என்ன சொல்றான்? அங்கே அந்த டிடி மாதிரி வந்து நின்று கொண்டு, நீ எல்லாம் போக முடியாது, நீ பயனற்றவன், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன், நீ உள்ளே போக முடியுமா என்று பிசாசு சொல்றான்.
0: Let us go boldly.
1: நாம் தைரியமாய் போவோம் என்று
0: சொல்றான். Seat number is here.
1: எனக்கு டிக்கெட் இங்க இருக்குது, அந்த இருக்கை ஏன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது?
0: I am not asking for any favor.
1: நான் எந்த ஒரு தயவு தாட்சணியத்தை கேட்பதில்லை.
0: I've got a right.
1: எனக்கு உரிமை இருக்குது.
0: Your blood of Jesus has cleansed me.
1: என்னை சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: That is my ticket.
1: அதுதான் டிக்கெட்.
0: I can come to the throne of grace.
1: நான் கிருபாசனத்தண்டிலே வர முடியும்.
0: I think many of us go to the throne of grace but we don't go boldly.
1: நம்மில் அநேகர் கிருபாசனத்தண்டிலே செல்கிறோம் நம்புகிறேன், நல்லதுதான், ஆனால் தைரியமாய் போவதில்லை.
0: Because we don't know our rights.
1: என்ன நம்முடைய உரிமை என்ன என்று நமக்கு தெரியவில்லை.
0: Just like you got a ticket you can go and sit in that seat in the train.
1: ஏற்கனவே நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தீர்கள் என்றால் தைரியமாய் ராஜாவை போல போய் உட்கார்ந்து கொள்ளலாம்.
0: You don't need a favor from the ticket collector or anybody.
1: அங்கே உள்ள டிக்கெட் பரிசோதகரிடத்திலோ யாரிடத்திலோ எந்த ஒரு தயவும் உங்களுக்கு தேவையில்லை.
0: And if somebody is sitting in that seat you can say can you please get up, that is my seat.
1: யாராவது அங்கே உட்கார்ந்திருந்தால் தயவு செய்து எழுந்து கொள்வீர்களா, என்னுடைய டிக்கெட் என்னுடைய சீட் இது என்று சொல்லலாம்.
0: And they get up.
1: அவள் எழுந்துகிறார்கள்.
0: So don't let the devil rob you of this boldness.
1: ஆகவே இந்த தைரியத்தை உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
0: He's always telling you, ah, but you're such a sinner.
1: ஓ, நீ இவ்வளவு பெரிய பாவி, தெரியாதா உனக்கு?
0: That may be true, but
1: அது மெய்யா இருக்கலாம், ஆனால் இப்பொழுது எனக்கு தைரியம் இருக்கிறது.
0: Now we are bold now.
1: இப்பொழுது நாம் தைரியமுள்ளவர்களாக
0: இருக்கிறோம். Come to the throne of grace.
1: கிருபாசனத்தினால் தைரியமாய் வருகிறோம்.
0: Here is my ticket.
1: இதோ என்னுடைய
0: blood of Jesus has cleansed me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது.
0: Holy Spirit has come made me a child of God.
1: பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார்.
0: Now, Father, I am coming and asking you for something.
1: பிதாவே, இப்பொழுது நான் வந்து ஒன்றை உம்மிடத்தில் கேட்கிறேன்.
0: Not because I am big man but Jesus name.
1: நான் பெரியவனா இருக்கிறபடினாலே அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன்.
0: And I want you to forgive me all my sins.
1: முதலாவதாக ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து
0: விடும். With what boldness I can come.
1: என்ன தைரியத்தோடு கூட நான் வர முடியும்?
0: I have done so many sins, Father.
1: பிதாவே, எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன்.
0: Forgive me because Jesus died for me.
1: இயேசு எனக்காக மரித்தபடியினால் என்னை மன்னித்து விடும்.
0: I get it.
1: நான் அதை பெற்றுக் கொள்கிறேன்.
0: And after that, that's mercy.
1: பிறகு,
0: it says first of all I receive mercy.
1: முதலாவது நான் இரக்கத்தை பெறுகிறேன்.
0: And the next thing I get grace.
1: அடுத்த காரியம் கிருபையை பெறுகிறேன்.
0: Grace to help me.
1: எனக்கு உதவி செய்ய முடியாய் வரக்கூடிய கிருபை.
0: என்னுடைய
1: தேவையில் எனக்கு உதவி செய்யக்கூடிய கிருபை.
0: Now my need is fear.
1: இப்பொழுது என்னுடைய தேவை என்ன? எனக்கு பயமா இருக்கிறது.
0: I'm afraid of this.
1: இதை குறித்து பயம்.
0: I'm afraid of that.
1: அதை குறித்து பயம்.
0: Something in the future.
1: எதிர்காலத்தை குறித்து பயம்.
0: Oh, Father, this the devil is bringing all these thoughts to me.
1: பிதாவே, இப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களையும் பிசாசின் உள்ளத்திலே மனதிலே கொண்டு வருகிறான். எனக்கு கிருபை தா.
0: I will not be anxious.
1: நான் பதற்றமடைய மாட்டேன்.
0: I will not be afraid.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: It's my right.
1: என்னுடைய உரிமை.
0: You know, a poor beggar with torn clothes.
1: ஒரு ஏழை பிச்சைக்காரன் கிழிந்த ஆடை அணிந்திருக்கிறான்.
0: Can go to a bank counter.
1: ஒரு வங்கி கவுண்டருக்கு செல்ல முடியும்.
0: Here, give me 10 lakhs rupees in cash.
1: இங்கே எனக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணமாக கொடுங்கள்.
0: The security people will try to chase him out.
1: அங்கே உள்ள காவலாளிகள் இவனை விரட்டி அடிப்பதற்கு வருவார்கள்.
0: He said, you can't chase me out. Here is a check for 10 lakhs from this big millionaire here.
1: என்னை நீங்கள் விரட்ட முடியாது. 10 லட்சம் ரூபாய் எனக்கு லட்சாதிபதி கொடுத்திருக்கிறார். இந்த செக்கை பாருங்கள் என்று அவன் சொல்வான்.
0: Don't look at my dress and all say I'm beggar.
1: என்னுடைய சட்டையெல்லாம் பார்த்து நீ பிச்சைக்காரன் என்று சொல்ல வேண்டாம்.
0: See this check.
1: செக்கை பாருங்கள்.
0: Security man. Yes sir, please go.
1: ஆம் ஐயா, போங்கள் என்று சொல்வார் காவலாளி.
0: How he suddenly changed his mind?
1: எப்படி காவலாளி திடீரென தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டார்?
0: Because he saw the signature of that millionaire on that check.
1: அந்த காசோலையிலே அந்த லட்சாதிபதியினுடைய அல்லது கோடீஸ்வரனுடைய கையெழுத்தை பார்த்து விட்டார்.
0: So I may look like a beggar, it doesn't make a difference.
1: நான் பிச்சைக்காரனை போல காட்சியளிக்கலாம், அது ஒரு வித்தியாசம் அல்ல.
0: I come to the Father in the name of Jesus who has signed the check.
1: இங்கே அந்த காசோலையிலே கையெழுத்திட்டிருக்கிற இயேசு என்ற பெயரிலே பிதாவே நான் வருகிறேன்.
0: I say I can get grace.
1: நான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: I can get forgiveness for all my sins which is worth more than 10 lakhs.
1: என்ற எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அது 10 லட்சம் ரூபாயை காட்டிலும் அதிகமான வரம்.
0: I can get grace to overcome this fear right now. This is my need.
1: இப்பொழுது இது என்னுடைய தேவையாய் இருக்கிறது. இதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபை.
0: Give me right now what I need.
1: இப்பொழுதே எனக்கு தேவையை எனக்கு தாரும்.
0: How easy it is.
1: எவ்வளவு எளிமையா இருக்குது.
0: Have you seen these people even when the bank is not open?
1: வங்கி இன்னும் திறக்கவே இல்லை.
0: There's a thing called an ATM machine.
1: ATM machine என்ற ஒரு காசு கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின் இருக்குது.
0: People who don't know how it works, they are quite surprised.
1: அது எப்படி வேலை செய்கிறது என்று தெரியாதவர்கள் பார்த்தால் ஆச்சரியம், என்னடா இதை போட்டால் பணம் வருகிறது என்று பணம் கொடுக்கிற மெஷின் என்றுவார்கள்.
0: He puts a card in and punches something and he gets out 10,000 rupees.
1: ஏதோ ஒரு கார்டை உள்ளே போடுகிறார், ஏதோ சில பட்டன்களை அழுத்துகிறார், வெளியே 10,000 ரூபாய் வருகிறது.
0: This is very easy. He brings some card and puts it inside.
1: எவ்வளவு எளிமையா இருக்குது பணம் சம்பாதிப்பது. ஏதோ ஒரு கார்டை கொண்டு வந்து சொருகிறார், 10,000 ரூபாய் வாங்கி கொண்டு போகிறார்.
0: And he also tries to put some card and bunches the buttons. He gets nothing.
1: இவர் ஏதோ ஒரு கார்டை எடுத்துட்டு வந்து அதை உள்ள போட்டு அங்கங்க அழுத்தி அழுத்தி பார்க்கிறார், பணம் வரவில்லை.
0: Why is the difference?
1: என்ன வித்தியாசம்?
0: That fellow has got an account.
1: இந்த மனிதனுக்கு ஒரு கணக்கு இருக்கு.
0: He's got a card given by the bank.
1: வங்கியிலே கொடுக்கப்பட்ட அந்த கார்டு இருக்கிறது.
0: Credit card.
1: அந்த கிரெடிட் அட்டை.
0: That is how Jesus has bought for me also with his blood.
1: அதே போல தான் இயேசுவும் தன்னுடைய இரத்தத்தால் எனக்கு சம்பாதித்து
0: கொடுத்திருக்கிறார். In the name of Jesus.
1: நான் இயேசுவின் நாமத்தினாலே போக முடியும்.
0: Claim grace.
1: கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
0: I can go to the Father.
1: பிதாவினிடத்தில் சென்று.
0: Say, Father.
1: பிதாவே.
0: Jesus said, fear not.
1: பயப்படாதே என்று இயேசு சொன்னார்.
0: So many times he said it.
1: அநேக சமயங்களில் சொல்லி இருக்கிறார்.
0: Fear not, fear not.
1: பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே.
0: Now Lord,
1: இப்பொழுது ஆண்டவரே,
0: I am full of fear.
1: நான் பயத்தினால் நிறைந்திருக்கிறேன்.
0: But I want this grace.
1: எனக்கு இந்த கிருபை எனக்கு தேவை.
0: To obey what Jesus said, fear not.
1: இயேசு பயப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு இப்பொழுது கிருபை வேண்டும்.
0: I will get that from the ATM machine.
1: எனக்கு இப்பொழுது அந்த ATM இயந்திரத்திலிருந்து எனக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: I will get it from God.
1: தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன்.
0: Because I am asking for it with boldness in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே தைரியத்தோடு நான் அதை கேட்கிறபடியாலே பெற்றுக்கொள்வேன்.
0: I have got a account in this bank of heaven.
1: இந்த பரலோக வங்கியிலே எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது.
0: And so much money has been put by Jesus into my account.
1: என்னுடைய கணக்கில் எவ்வளவு பணத்தை இயேசு போட்டிருக்கிறார்.
0: And I can go in his name and take anything.
1: நான் அவருடைய பெயரிலே போய் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும்.
0: It makes such a difference.
1: அது எவ்வளவு வித்தியாசத்தை எனக்கு உண்டாக்குகிறது.
0: In the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே நான் போகிறேன்.
0: That's how we have to go to our heavenly Father.
1: இப்படி தான் நாம் நம்முடைய பரலோக பிதாவினிடத்தில் செல்ல முடியும்.
0: And then I get grace.
1: அப்பொழுது எனக்கு கிருபை கிடைக்கிறது.
0: Then another situation comes.
1: இன்னொரு சீருநிலை வருகிறது.
0: Again I go and say God give me grace.
1: ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் என்று மீண்டும்மாய் கேட்கிறேன்.
0: You know what happens after some time?
1: சில சமயங்கள் கழித்து என்ன நடக்கிறது தெரியுமா?
0: See what it says in Hebrews 13.
1: எபிரேயர் 13 ஆம் அதிகாரம்
0: and verse 9.
1: 9வது வசனம்.
0: Hebrews 13 verse 9 it says.
1: எபிரேயர் 13 ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
0: In the middle of that verse.
1: அந்த வசனத்தினுடைய மத்தியிலே.
0: That the heart is strengthened by this grace.
1: கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது.
0: So what happens when I keep on getting grace in my heart?
1: ஆகவே என்னுடைய இருதயத்திலே நான் கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
0: I get strength in my heart.
1: என்னுடைய உள்ளத்திலே பலன் கிடைக்கிறது.
0: That next time it is much easier to overcome that temptation.
1: அடுத்த முறை அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு எனக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது.
0: So I keep going to God and saying give me grace, give me grace, give me grace.
1: ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே போய் கொண்டே இருந்தேன்.
0: ஆனால் I can overcome temptation.
1: நான் சோதனையை மேற்கொள்ள முடியும்.
0: And become strong in my heart.
1: என்னுடைய உள்ளத்திலே ஸ்திரமடைய முடியும்.
0: And you know how a strong man can lift up little children and lift up others.
1: ஒரு வலிமையான மனிதன் சிறு பிள்ளைகளையும் மற்றவர்களையும் எப்படி எளிதாக தூக்கி விட முடியும் தெரியுமா?
0: When we become strong in our heart we can help others.
1: நம்முடைய உள்ளத்திலே ஸ்திரமடையும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம்.
0: So that is why God allows us to be tempted by many sins including fear.
1: ஆகவே தான் பயம் உட்பட பல சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார்.
0: But as we believe in the perfect God that casts out all fear.
1: எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிற அந்த பூர்ண அன்பிலே நாம் விசுவாசம் வைக்கும்
0: பொழுது. Now I told you when Jesus taught his disciples to pray.
1: ஜெபிப்பதற்கு இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது.
0: Matthew chapter 6.
1: மத்தேயு 6 ஆம் அதிகாரம்.
0: He said pray like this.
1: இதுபோல நீங்கள் ஜெபியுங்கள்.
0: Matthew 6:9.
1: மத்தேயு 6 ஆம் அதிகாரம் 9 ஆம் வசனம்.
0: Our Father who art in heaven.
1: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே.
0: Now I told you yesterday that to drive away all fear from our heart we need to be established that God is our loving father.
1: நாம் எல்லாவிதமான பயத்திலிருந்து விடுதலையாவதற்கு தேவன் நம்முடைய பரமபிதா என்கிற காரியத்திலே நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னேன்.
0: But that's not enough.
1: அது போதுமானதல்ல.
0: Because your father may love you very much and still there may be some situation where he cannot help you.
1: உங்கள் பிதா உங்களை அதிகமாக நேசிக்க கூடியவராய் இருக்கலாம், ஆனாலும் சில சூழ்நிலைகளிலே உங்களுக்கு உதவி செய்ய கூடாதவராய் இருக்கிறார்.
0: Supposing your father loves you very much.
1: உங்களுடைய அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார்.
0: But he's a poor man.
1: ஆனாலும் ஒரு ஏழையா இருக்கிறார்.
0: You desperately need some money.
1: உங்களுக்கு இப்போ எப்படியோ கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது.
0: He'll say I love you very much my child but I can't help you I don't have that money.
1: மகனே நான் அதிகமாக உன்னை நேசிக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, ஆகவே உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றார்.
0: Supposing he's a very rich man.
1: அல்லது அவர் மிகுந்த பணக்காரராய் இருக்கிறார்.
0: You got some serious sickness.
1: உங்களுக்கு கொடிய வியாதி வந்துவிட்டது.
0: And your father says see I'm willing to spend any amount of money for you my child but I can't heal your sickness the doctors say there's no hope
1: en magane evvalavu panam endumanalum naan unakku selavulikka thayara irukiren aanal maruthuvargalo nambike illai endru kai vittu vittargal naan unakku onnum seiya mudiyavillaye
0: I love you so much
1: adhigama naan unnai nesikiren
0: so a father who loves us greatly alone is not enough
1: ஆகவே நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பிதா மட்டும் போதாது.
0: So to believe that a father loved God is a father who loves you completely totally permanently
1: நிரந்தரமாக முழுமையாக சம்பூர்ணமாக உங்களை நேசிக்கிற ஒரு பதம பரமபிதா இருக்கிறார் என்று அறிந்திருந்தால் மட்டும் போதாது.
0: Because there are so many difficulties our loving earthly fathers cannot help us
1: நம்முடைய பூமியிலே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பான அப்பா மார்கள் நமக்கு உதவி செய்ய கூடாத பல சூழ்நிலைகள் காணப்படுகிறது.
0: Jesus said don't just pray father
1: ஆகவே பிதாவே என்று மட்டும் நீங்கள் ஜெபித்தால் போதாது.
0: Say our father in heaven
1: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள்.
0: That means somebody who is ruling the whole universe
1: இந்த முழு அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவர்.
0: For whom nothing is impossible
1: அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
0: So there are two things that we must believe.
1: ஆகவே நாம் இரண்டு காரியங்களை நம்ப வேண்டும்.
0: One that God loves me immensely as my father.
1: ஒன்று என்னுடைய தகப்பனாய் இருந்து அவர் ஆழமாக அதிகமாக அன்பு கொள்கிறார்.
0: And that he is not like my earthly father.
1: அவருடைய பூமிக்குரிய தகப்பனை போல இல்லை.
0: Who is helpless in some situation.
1: பூமிக்குரிய தகப்பன்மார்கள் சில சூழ்நிலைகளிலே முடியாதவர்களாய் போய்விடுவார்கள்.
0: He is a heavenly father who controls the whole universe.
1: பரத்தில் இருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற பிதா அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவர்.
0: Everything is under his control.
1: எல்லாமே அவருடைய கட்டுக்குள்ளாக இருக்கிறது.
0: Is there anything impossible for God?
1: தேவனால் கூடாத காரியம் எதுவும் உண்டோ?
0: No.
1: இல்லை.
0: If we come like that then we can have faith.
1: இதுபோல நாம் வருவோமே ஆனால் நமக்கு விசுவாசம் இருக்கிறது.
0: Let me repeat this.
1: ஆகவே நான் இதை மீண்டும் சொல்லட்டும்.
0: You only believe that he is a father who loves you that is not enough for faith.
1: அவர் உங்களை நேசிக்கிறவர் என்று மட்டும் நீங்கள் நம்பினால் அதுவும் விசுவாசம் அல்ல.
0: You must also believe that he has power to solve that big problem that you have.
1: உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரச்சனையை அவர் தீர்க்கும்படியாக வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும்.
0: Let me show you two verses that you should never forget.
1: நீங்கள் மறக்காமல் இருக்கும்படியாக இரண்டு வசனங்களை உங்களுக்கு காமிக்கிறேன்.
0: One is in Mark 10 and the other is in Mark 9.
1: ஒன்று மார்க் 10, இன்னொன்று மார்க் 9.
0: It's easy to remember.
1: ஆகவே ஞாபகத்திலே வைப்பது எளிதாயிருக்கும்.
0: One is in Mark 10.
1: ஒன்று மார்க் 10 அதிகாரம்.
0: The other is Mark 9.
1: இன்னொன்று மார்க் 9 அதிகாரம்.
0: They are like two sides of a coin.
1: ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இருக்கிறது.
0: First of all Mark 10:27.
1: முதலாவதாக மார்க் 10:27.
0: You know what it says there? இங்க
1: என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
0: The last part of that verse.
1: இந்த வசனத்தின் கடைசி பகுதி.
0: All things are possible.
1: தேவனாலே எல்லாம் கூடும்.
0: You believe that?
1: நீங்க நம்புகிறீர்களா?
0: Yes or no?
1: ஆமாவா இல்லையா?
0: All things, you really believe all things are possible.
1: தேவனாலே எல்லாம் கூடும் என்று உண்மையாலுமே நம்புகிறீர்களா?
0: Every single thing.
1: எல்லாமே அவரால் முடியுமா?
0: Without exception, every single thing.
1: விதிவிலக்கே இல்லாமல் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா?
0: All things are possible for God.
1: தேவனாலே எல்லாம் கூடும்.
0: Now let's turn the coin the other side. See what's written the other side.
1: இப்பொழுது இந்த நாணயத்தின் மறுபக்கத்தை திருப்புவோம். அங்க என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம்.
0: Mark 9 these are words of Jesus. Both are words of Jesus.
1: இரண்டுமே இயேசுனுடைய வார்த்தைகள் தான். மார்க் 9 அதிகாரம்.
0: Mark 9 verse 23
1: 23rd vasanam
0: last part
1: kadaisi pagudhi
0: all things are possible to him who believes
1: viswasikkiravanukku ellam koodum
0: yes or no
1: amava illaya
0: now we are not so sure
1: po avalavu nichayam illai
0: all things are possible for god yes
1: devanal ellam koodum aam enu solugiram
0: same jesus said this also
1: adhe yesu dhaan idhiyum solli irukkar
0: all things are possible to him who believes
1: viswasikkiravanukku ellam koodum
0: it's amazing that is the other side of the coin
1: இது தான் நாணயத்தின் மறுபக்கம் வியப்பாய் இருக்கிறது
0: supposing you get a coin which is only printed on one side
1: உங்களுக்கு ஒரு நாணயம் இருக்கிறது அதுல ஒரு பக்கம் மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கிறது
0: you won't accept it that's a false coin something wrong
1: அது ஏதோ தவறாகி விட்டது அது செல்லா காசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள்
0: you must see both sides
1: நீங்கள் நாணயத்தின் இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும்
0: all things are possible to god
1: எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும்
0: and all things are possible to him who believes
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்
0: you know how that is
1: இது எப்படி தெரியுமா
0: that there is some power factory that produces electricity somewhere
1: edho oru edathile minsarathai urpatti seigiradana oru minsara urpatti tholichala irukirathu
0: I can't produce it it's too expensive for me to produce electricity
1: naan minsarathai urpatti seiya mudiyad enendral evlo vilai aagum
0: to set up a factory like that to produce electricity
1: avaru periya tholichalaiyai migumin tholichalaiyai veippadarku evlo selavu pidikkum
0: many crores of rupees
1: evlo kodi kanakana rupai selavu seiya vendum
0: I say I can't produce electricity
1: agave naan minsarathai undaakka mudiyad urpatti seiya mudiyad
0: I can put a wire from my house to that factory that electricity producing unit
1: அங்கே மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அந்த இடத்திலே என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு வயரை அங்கே போய் இணைக்க முடியும்
0: then I get all that electricity in my house
1: இப்பொழுது அந்த மின்சாரம் என்னுடைய வீட்டுக்கு வருகிறது
0: see that's how the fans are running the lights are running we are not producing any electricity
1: நாம் இந்த மின்சாரத்தை நாம் உற்பத்தி செய்கிறது இல்லை ஆனால் அந்த வயரை இணைத்தபடியாலே நாம் இந்த ஃபேன் லைட் எல்லாம் ஓடுகிறது
0: we are plugged in to that electricity
1: அந்த மின்சாரத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்
0: So that electric power station is like God.
1: ஆகவே அங்கே மின் உற்பத்தி நிலையம் அது தேவனை போல இருக்கிறது.
0: He can do everything.
1: எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும்.
0: When I believe
1: நான் விசுவாசிக்கும் பொழுது
0: like my putting the plug into that socket.
1: அங்கே உள்ள அந்த பிளக் என்னுடைய பிளக்கை அந்த ஓட்டையில் சொருகுகிறது போல
0: then that comes to me also.
1: அதே மின்சாரம் இப்பொழுது எனக்கும் வருகிறது.
0: You know what will happen if you put your finger inside a socket?
1: அந்த மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிளக் ஓட்டைக்குள்ள கையை விட்டால் என்ன நடக்கும்?
0: Don't try it but you know what happens
1: தயவு செய்து யாரும் முயற்சிக்காதீர்கள் ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்தால் போதும்
0: and the whole electricity will go through your body
1: அந்த முழு மின்சாரமும் உங்களுடைய உடலில் இறங்கும்
0: it's so powerful that if somebody touches you it will go through his body also
1: எவ்வளவு வலிமை வாய்ந்தது தெரியுமா உங்களை யாராவது வந்து தொட்டால் அவர்களுக்கும் ஷாக் அடித்து விடும்
0: what a wonderful power this is
1: என்ன அற்புதமான ஒரு வல்லமை
0: if somebody just touches me he gets the power also
1: என்ன யாராவது தொட்டால் அவருக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது
0: Jesus lived like that.
1: இயேசு அப்படி வாழ்ந்தார்.
0: So close connection to the Father that anybody touched him they got power in their life.
1: இயேசு எவ்வளவு நெருக்கமாய் பிதாவினத்திலே வாழ்ந்தார் என்று சொன்னால் இயேசு யாராவது தொட்டால் அந்த வல்லமை அவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது.
0: It's amazing.
1: வியப்பாய் இருக்கிறது.
0: God's power is so wonderful.
1: தேவனுடைய வல்லமை அற்புதமானது.
0: Then why don't we experience it?
1: ஆனால் ஏன் நாம் அதை அனுபவிப்பதில்லை?
0: Because our faith is so weak.
1: நம்முடைய விசுவாசமானது பலவீனமாய் இருக்கிறது.
0: We're not properly connected into the socket.
1: நாம் அந்த சாக்கெட்டிலே நாம் சரியாக இணைக்கப்படவில்லை.
0: You know like these very powerful gadgets like heaters and all they need a thick wire.
1: நாம் உபயோகிக்கிற மின் உபகரணங்கள் வீட்டிலே நாம் ஹீட்டரை உபயோகிக்கிறோம் மின்சாரத்தினாலே இயக்கப்படும் ஹீட்டர்.
0: And they have different bigger size of plug and socket for that 15
1: அந்த அதற்கு சாதாரண வயர்களை பயன்படுத்த மாட்டார்கள் அதற்கு 15 amps plug அதிகமான கேஜ் உள்ள வயர் இதை பயன்படுத்துவார்கள்
0: if you put a small wire in it the whole wire will be burnt up
1: சாதாரண வயரை போட்டால் வயரை உரிய விடும் எரிந்து விடும்
0: that won't work
1: அது வேலை செய்யாது
0: that is why they say these big heaters and all that you must have a bigger thicker wire
1: ஆகவே தான் மின்சாரத்தினாலே சூடாக்கப்படக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் நீங்கள் மிகவும் கனத்த வயரை போட வேண்டும் பெரிய பிளக்கை போட வேண்டும் என்று சொல்கிறார்கள்
0: ordinary bulb and fan and all thin wires enough
1: சாதாரண இந்த பல்புகளுக்கெல்லாம் ஃபேன்களுக்கெல்லாம் சாதாரண வயர் போதும்
0: So in the same way with faith
1: adhe pola than viswasamam
0: there are different degrees of faith
1: viswasathirku vevera alavu irukirathu
0: and if you want more wattage of power then you have to have a thicker wire
1: inga ungalku adhigamana vallamai sakthi vendum endra sonnal neengal ganatha wire ai vaikka vendum
0: and the the thickness of the wire determines how much power can go through that.
1: எவ்வளவு சக்தி அதன் ஊடாக கடந்து செல்லும் என்பதை தீர்மானிப்பது அந்த வயரினுடைய கணம்.
0: There was once the disciples tried to cast out one demon.
1: ஒருமுறை சீஷர்கள் பிசாசை விரட்ட முடியாய் முயற்சித்தார்கள்.
0: Earlier they had cast out some other demons.
1: அதற்கு முன்பாக சில பிசாசுகளை விரட்ட இருக்கிறார்கள்.
0: But this is one senior demon, one tough one was inside one young boy.
1: இப்பொழுது ஒரு பையனுக்குள்ளாக பெரிய பிசாசு இருக்கிறது.
0: They tried to cast it out. The demon said, no, who are you?
1: அந்த பிசாசை விரட்டுவதற்கு சீஷர் ஜெபித்த பொழுது அந்த பிசாசு இவளை பார்த்து, நீ யாரப்பா என்று சொல்லி அந்த போகவே இல்லை.
0: Peter all was surprised. What is nothing? This fellow is not going away.
1: என்ன பேதுருக்கு ஆச்சரியம், என்ன நம்ம ஜெபம் பண்றோம் இந்த பிசாசு போக மாட்டேன் என்கிறது.
0: Not Peter, some of the others. Peter was on the mountain top.
1: மற்ற சீஷர்கள் பேதுரு அவரோடு கூட மலையிலே இருந்தார்.
0: Thomas and Matthew and all were there.
1: தோமா மத்தேயும் இந்த சீஷர்கள்.
0: They came to Jesus, why we couldn't cast out this demon?
1: ஏன் நாங்கள் இந்த பிசாசை எங்களால விரட்ட முடியவில்லை?
0: We cast out other demons.
1: மற்ற அஸ்தாவிலா விரட்டுறோமே.
0: He said, this needs a little thicker wire.
1: இதற்கு கொஞ்சம் கனத்த வயர் தேவைப்படுகிறது என்று சொன்னார்.
0: This is a strong one.
1: இது கொஞ்சம் வலிமையான பிசாசு.
0: You need more power. அதிகமான faith.
1: அதிகமான விசுவாசம் உங்களுக்கு தேவை.
0: And if you want this faith, you must fast and pray.
1: இந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்.
0: Now you don't fast and pray, you want to just have a good meal all the time.
1: எல்லா நேரத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாய் விரும்புகிறீர்கள், நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதில்லை.
0: Then you won't have faith.
1: அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருப்பதில்லை.
0: Then this demon, some demons will go but not this one.
1: சில பிசாசுகள் ஓடும், இந்த எல்லா பிசாசும் ஓடாது.
0: So Jesus also said there are degrees of faith.
1: ஆகவே விசுவாசத்துக்கு வெவ்வேறு அளவுகள் இருக்கிறது என்று இயேசுவும் சொல்லி இருக்கிறார்.
0: You know, like they when Jesus came, he immediately drove out that demon.
1: இயேசு வந்தபொழுது உடனடியாக அந்த பிசாசை விரட்டினார்.
0: And they said, why can't we do it?
1: ஏன் எங்களால் செய்ய முடியவில்லை என்று
0: கேட்டார். Yeah, you can do it. If you have faith, you can also do it.
1: உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்களும் செய்யலாம்.
0: It's an amazing truth in scripture that whatever God did for Jesus, he will do for you and me.
1: இயேசுக்கு என்னெல்லாம் பிதா செய்தாரோ அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் செய்வார் என்பது ஒரு பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க சத்தியமாய் இருக்கிறது.
0: We are limiting God by this thin wire we have. We get little electricity and we are so happy.
1: நாம் தேவனுடைய வல்லமையை ஒரு வரம்புக்குள்ளாக எப்படி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், மிக மெல்லிய ஒரு வயரை நாம் பயன்படுத்துவதனாலே அந்த சக்தி அவ்வளவாய் பாய்ந்து செய்ய முடியவில்லை.
0: The small torch cell type of electricity.
1: சின்ன டார்ச், பென் டார்ச் வைத்திருக்கிறோமே அது போல சக்தி.
0: Our testimony is like that. See, this is burning.
1: நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது பாருங்க, பென் டார்ச் எரிகிறது, குட்டியா எரிகிறது. இதுதான் எங்களுடைய சாட்சி.
0: We must have more faith than that.
1: அதே காட்டும் அதிகமான விசுவாசம் நமக்கு தேவை.
0: Jesus said all things are possible if you can believe.
1: நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
0: God is almighty.
1: தேவன் சர்வ வல்லமுள்ளவர்.
0: And if you trust him, he will carry all your burdens.
1: நீங்கள் அவரிலே நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து கொள்வார்.
0: He will solve all your problems.
1: உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்ப்பார்.
0: He will heal sicknesses.
1: வியாதிகளை சுகமாக்குவார்.
0: He will cast out demons.
1: பிசாசுகளை விரட்டுவார்.
0: He will do miracles in your life.
1: உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
0: But you need a little thicker wire of faith.
1: ஆனால் விசுவாசம் என்றதன கனத்த வயர் உங்களுக்கு தேவை.
0: It's the same electric power station that supplies this big power and small power.
1: அதே மின் உற்பத்தி நிலையம் தான் சிறிய சக்தியையும் கொடுக்கிறது, பெரிய சக்தியையும் கொடுக்கிறது.
0: You know, in some houses they only have thin wire because they only want one light to burn.
1: சில வீடுகளிலே ஒரே ஒரு 40 வாட்ஸ் பல்ப் மட்டும் தான் இருக்கும், அது எரிவதற்கு ஒரு சின்ன வயர் போதும்.
0: And the other people got thick wire with geysers and air conditioners and so many things running on the same electricity.
1: இன்னொரு வீட்டிலே பார்த்தால் அங்கே அவர்கள் சூடாக்குவதற்கு ஒரு மின்கலம் வைத்திருப்பார்கள், அல்லது குளிர் சாதன பெட்டி வைத்திருப்பார்கள். இப்படி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பல உபகரணங்களுக்கு கனத்த வயர் தேவை.
0: You say, how you do all that in my house, only one light is burning.
1: எப்படி உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது, எங்க வீட்டில் ஒரே ஒரு பல்பு தான் இருக்கிறது என்று கேட்கலாம்.
0: Because you got this thin wire, we got thick wire in our house.
1: உங்களுக்கு மெல்லிய கம்பி வயர் தான் இருக்கிறது, எங்களுக்கு கனத்த கம்பி வயர் இருக்கிறது.
0: That's what Jesus is saying.
1: இதான் இயேசு சொல்கிறார்.
0: You have faith. விசுவாசம்
1: என்பது அது ஒரு மின் கம்பி போல இருக்கிறது.
0: So much power can come through that.
1: அந்த மின் கம்பியின் மூலமாக எவ்வளவோ சக்தி பாய்ந்து செல்ல முடியும்.
0: Don't be satisfied with this little thin wire that you're plugged in.
1: நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மெல்லிய மின் கம்பிகளிலே திருப்தி அடைந்து விட வேண்டாம்.
0: All the power of God is yours if you can believe.
1: நீங்கள் மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சகல வல்லமை உங்களுக்கும் சொந்தம்.
0: What does it mean when it says I can do everything?
1: நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றால் என்ன பொருள்?
0: Does it mean I can do whatever I feel like?
1: நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உணர்கிறேனோ அதையெல்லாம் செய்ய முடியுமா?
0: There are certain things that are not the will of God.
1: சில காரியங்கள் தேவ சித்தம் அல்ல.
0: When no matter how much I believe, I won't get it because it's not God's will.
1: தேவ சித்தமா இல்லாதபடியினால எவ்வளவு விசுவாசித்தாலும் அது எனக்கு கிடைக்காது.
0: because God sees it's not good for me.
1: ஏனென்றால் தேவன் அது எனக்கு நல்லதல்ல என்று காண்கிறார்.
0: When it says that all things are possible, it doesn't mean I'll get anything which is not even good for me.
1: ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னால் எனக்கு நன்மை பயக்காத காரியங்களும் கிடைக்கும் என்று பொருள் அல்ல.
0: If I go and buy a lottery ticket, find 2 rupees lottery ticket.
1: நான் 2 ரூபாய் கொடுத்து லாட்டரி சீட்டு வாங்குகிறேன்.
0: I pray in the name of Jesus, please help me. இயேசுவின்
1: நாமத்தினாலே
0: help me to get this 10 lakhs.
1: ஆண்டவே இந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு விழட்டும்.
0: You're not going to get it.
1: உங்களுக்கு அந்த பதில் கிடைக்காது.
0: Because you'll get ruined.
1: நீங்கள் அழிந்து போவீர்கள்.
0: That 10 lakhs will destroy you.
1: அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களை அழித்து விடும்.
0: Why should you get 10 lakhs? So many people are given that 2 rupees, 2 rupees, 2 rupees. You collect the whole 10 lakhs and take it to yourself.
1: ஓ மக்கள் ஒவ்வொருவராய்
0: ஸ்டீலிங்.
1: 2 ரூபாய் 2 ரூபாயே லட்சக்கணக்கான மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் வாங்கி கொண்டால் அவ்வளவு பேரிடத்திலும் திருடுகிறது போல.
0: Lottery is actually stealing.
1: லாட்டரி சீட்டு வாங்குவது திருடுவதற்கு உப்பாய் இருக்கும்.
0: So we don't want to take money from belong that other people are giving. I did not work for it. I'm just collecting 2 rupees from 100,000 people and saying I got this money.
1: நான் அதற்காக வேலை செய்யவில்லை. அந்த 1 கோடி மக்களிடத்திலே 2 ரூபாயாய் வாங்கின பணத்தை இப்போ எனக்கு கொடுக்கிறார்.
0: So don't think all things are possible means I can do stupid things like that.
1: ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட புத்தியனமான காரியங்களை செய்யலாம் என்று என்ன வேண்டாம்.
0: God will give me what is good for me.
1: ஆண்டவர் எனக்கு நன்மையானதை தாரும்.
0: All such things are possible.
1: இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கூடும்.
0: For example,
1: உதாரணமாக,
0: is it God's will that I should overcome anger?
1: கோபத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவசித்தமா?
0: What do you think? Yes or no?
1: ஆமாவா இல்லையா?
0: 100% overcome anger.
1: கோபத்தை 100%க்கு 100 மேற்கொள்வது என்பது சித்தமா இல்லையா?
0: The 365 days of the year I'll never get angry.
1: வருஷத்திலே 365 நாள் நான் கோபமடையவே மாட்டேன்.
0: That is God's will.
1: அது தேவசித்தம்.
0: You need a thick wire for that.
1: அதற்காக உங்களுக்கு கனத்த மின் கம்பி தேவை.
0: Thin wire and all you won't get it.
1: நீங்கள் மெல்லிய கம்பி வைத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்காது.
0: But if you have faith,
1: விசுவாசம் இருந்தால்,
0: Lord, I believe you can do this in my life.
1: ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில் நீ செய்ய முடியும்.
0: எனக்கு
1: கிருபை தாரும்.
0: My heart will be strengthened by grace.
1: கிருபையினாலே என்னுடைய இதயம் ஸ்திரப்படும்.
0: Then I'll just push this anger down, it'll fall down.
1: நான் இந்த விசுவாச இந்த கோபத்தை கீழே தள்ளினால் அது விழுந்துவிடும்.
0: Or lusting with the eyes.
1: அல்லது கண்களினாலே இச்சிக்கிறது.
0: You can overcome that.
1: நீங்கள் அதை மேற்கொள்ளலாம்.
0: With faith, Lord,
1: விசுவாசத்தினாலே ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீர் என்னை விடுவிக்க முடியும்.
0: Those things are not like winning lottery.
1: இதெல்லாம் லாட்டரி சீட்டை இல்லை ஜெயிப்பது போல அல்ல.
0: God's will for you.
1: இது உங்களுக்கு என்று தேவ சித்தம்.
0: Same way fear.
1: அதே போல பயம்.
0: God wants you to overcome fear in your life and anxiety completely.
1: உங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுமாய் கவலையையும் பயத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: By faith.
1: எப்படி?
0: Lord, விசுவாசத்தினாலே. I believe that you take care of me.
1: ஆண்டவரே நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறீர் என்று நான்
0: நம்புகிறேன். You are my father in heaven. நீர்
1: என்னுடைய பரமபிதா.
0: Think of this big universe.
1: இந்த பெரிய அண்ட சராசரத்தை பாருங்க.
0: You know, if you study the universe, you find earth is only like a small speck of sand.
1: நீங்கள் இந்த அண்ட சராசரத்தை குறித்து படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் பரத்திலே பார்க்கும் பொழுது இந்த பூமியானது ஒரு சிறு தூசியை போல தான் இருக்கிறது.
0: And on this speck of sand is one small speck called me.
1: இந்த சிறு தூசியை போல இருக்கக்கூடிய இதிலே என்னை போல ஒரு தூசி இருக்கிறான்.
0: And I have a small problem.
1: எனக்கு அதிலே ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது.
0: And I think this almighty God cannot solve it.
1: இந்த சர்வ வல்லமுள்ள தேவனால் இது தீர்க்க முடியாது என்று எண்ணுகிறேன்.
0: You think so that he cannot solve your problem?
1: அவரால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதா?
0: God can do anything.
1: தேவனால் எதையும் செய்ய முடியும்.
0: You remember we heard about that man who came to Jesus and said, please tell my brother to divide the property with me.
1: என்னுடைய சகோதரன் என்னோடு கூட அந்த சொத்தை பங்கிட முடியா நீர் சொல்லும் என்று ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான்.
0: You think God can't solve that problem? Tell me, what do you think?
1: ஆண்டவரால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா? சொல்லுங்கள். பங்கை சொத்தை பிரிக்க முடியாதா?
0: Human judge will call that fellow, take 1 year arguments back and forth.
1: மனுஷர் ஒரு நியாயாதிபதி அல்லது நீதிபதி 1 வருஷம் அந்த வழக்கை தொடர்ந்து வழக்கறிஞர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
0: But God can solve it much quicker.
1: ஆனால் தேவனோ அதை விட எளிதாக தீர்த்து விட முடியும்.
0: Only 2 brothers.
1: ரெண்டே ரெண்டு அண்ணன் தம்பி தான்.
0: Father died.
1: அப்பா மரித்து விட்டார்.
0: That fellow stole the whole property.
1: அந்த முழு சொத்தையும் அந்த இன்னொரு சகோதரன் எடுத்துக்கொண்டான்.
0: You think God can solve that problem?
1: இந்த பிரச்சனையை தேவனால் தீர்க்க முடியுமா முடியாதா?
0: Sure.
1: கண்டிப்பாக தீர்க்க முடியும்.
0: He can kill him tonight. He can
1: அவன் அவனை கொன்றுவிட முடியும் ஒரே நாளிலே.
0: Tomorrow morning the lawyer will come, hey, the property is all yours, you can take it.
1: அடுத்த நாள் காலையிலே உனக்கு சொத்தெல்லாம் ஓந்தா ஒண்ணுதான்ப்பா, அண்ணன் செத்து போயிட்டான், உனக்கு தான் என்று சொல்லுவார்கள்.
0: It's so easy for God.
1: தேவனுக்கு அவ்வளவு எளிது.
0: But Jesus said,
1: ஆனா இயேசு சொன்னார்,
0: I'm not going to do that.
1: நான் அதை செய்ய போவதில்லை.
0: It's probably better for you that you don't get that property.
1: உனக்கு அந்த சொத்து கிடைக்காமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது.
0: Maybe you'll follow me after that.
1: அதற்கு பிறகாவது நீ என்னை பின்பற்றுவாய்.
0: If you get that property, you may live for that only.
1: அந்த சொத்து உனக்கு கிடைத்து விட்டால் அந்த சொத்துக்காகவே நீ வாழ்வாய்.
0: God does what is good for us.
1: தேவன் நமக்கு எது நன்மை அதை தான் செய்கிறார்.
0: Nothing impossible for God.
1: அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
0: he can solve every problem around you with one second.
1: உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வினாடியிலே தீர்த்து விட முடியும்.
0: Your difficult boss, your difficult neighbor, everything is easy for him.
1: கடினமான ஒரு எஜமான் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், கடினமான குடும்பத்தினர் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் தீர்க்க முடியும்.
0: We don't have a big enough idea about our God, how powerful he is.
1: தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்கிறதான பெரிய கருத்து நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை.
0: I picture it sometimes like this.
1: சில சமயத்திலே நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன்.
0: Have you seen these ants crawling on the ground? Small ants.
1: தரையிலே
0: small ones.
1: சின்ன எறும்பு, குட்டி எறும்பு. அது அப்படியே தரையிலே ஊர்ந்து கொண்டே இருக்கும்.
0: Sometimes you see one of these ants carrying one grain of rice.
1: சில சமயத்திலே இந்த எறும்பு பார்த்தீங்களா, அரிசி பருக்கல உடைஞ்ச அரிசியா ஒரு சின்ன துண்டை தூக்கிட்டு போகும்.
0: To its hole.
1: அது தன்னுடைய துவாரத்துக்கு எடுத்து செல்லும். புத்துக்கு எடுத்து
0: செல்லும். Suppose that ant could speak to me.
1: அந்த எறும்பு என்கிட்ட பேசுகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
0: So brother Zach,
1: this
0: one grain of rice so heavy.
1: இந்த ஒரு அரிசி பருக்கு அவ்வளவு பாரமா இருக்கிறது.
0: Can you please help me to take it just that 20 feet to that hole?
1: இந்த 20 அடி தள்ளி இருக்கிற அந்த புத்துக்கு கொண்டு செல்வதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா?
0: Very heavy, brother Zach. Very heavy.
1: சகோதரர் ஜாக் அவர்களே, இது ரொம்ப பாரமான ஒரு சுமை.
0: I say, what? I can take one whole sack of rice to your
1: ஒரு பருக்கு என்ன ஒரு மூட்டையை நான் தூக்கி கொண்டு போகலாம் என்று சொல்கிறேன்.
0: It's heavy, brother Zach. Don't think it's easy.
1: பயங்கர சுமையா அதிகமா இருக்கு, அவ்வளவு எளிதல்ல.
0: It's not short distance, 20 feet I have to go.
1: ஏதோ இது சமீபத்தில் இருக்கிற இடம் அல்ல, 20 அடி தூரம் நான் போக வேண்டும்.
0: Two steps I'll be there.
1: நான் ரெண்டு அடி எடுத்து விட்டால் அங்க போய் விடுவேன்.
0: That is how we go to God.
1: இப்படி தான் நாம் ஆண்டவரிடத்திலே போகிறோம்.
0: Oh God.
1: ஆண்டவரே,
0: this problem.
1: பிரச்சனை.
0: This grain of rice I'm carrying.
1: நான் தூக்கி கொண்டிருக்கிற அந்த அரிசி பருக்கை.
0: Can you please help me to carry it?
1: இதை சுமப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா?
0: I'm not sure, Lord. It's a big problem.
1: ஆண்டவரே, எனக்கு அவ்வளவு நிச்சயமில்லை, பெரிய பிரச்சனை.
0: We talk to God as if he's so helpless and so weak.
1: ஏதோ ஆண்டவர் உதவியற்றவராய் பலவீனமானவராய் இருக்கிறது போல எண்ணிக்கொண்டு நாம் அவரிடத்தில் பேசுகிறோம்.
0: That's what I mean by our faith being so little.
1: நம்முடைய விசுவாசம் மிகவும் குறியதா இருக்கிறது என்றால் இதுதான் அர்த்தம்.
0: How can our faith become big?
1: நம்முடைய விசுவாசம் எப்படி பெரிதாய் மாற முடியும்?
0: Who are in heaven?
1: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
0: everything is possible for you.
1: உம்மால் எல்லாம் கூடும்.
0: We trust you.
1: நாங்கள் உம்மை நம்புகிறோம்.
0: You know that even Jesus said that in Gethsemane.
1: கெத்செமனேயிலே இயேசுவும் கூட அப்படி
0: சொன்னார். Father, all things are possible for you.
1: பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும்.
0: That's a good prayer for us to pray.
1: நாம் ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு ஜெபம்.
0: Heavenly Father, all things are possible for you.
1: பரலோக பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும்.
0: And I know you can do this for me.
1: நீர் எனக்கு இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன்.
0: Not only my Father.
1: நீரே தாப்பன் மட்டுமல்ல.
0: My Father in heaven.
1: நீர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா.
0: That is how fear is cast out.
1: இப்படித்தான் பயமானது புறம்பே தள்ளப்படுகிறது.
0: There is no fear in love.
1: அன்பிலே பயம் இல்லை.
0: There is no fear when I know that the one, this Father who loves me, is an almighty Father and he is on my side.
1: நான் நம்புகிறவனுடைய தகப்பன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் என் பக்கத்திலே என் சார்பாக இருக்கிறார்.
0: Let me show you a verse in 2 Timothy 4.
1: 2 தீமோத்தி 4 ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: See, Paul was in Rome.
1: பவுல் ரோமர்லே ரோமாபுரியில் இருந்தார்.
0: And the church in Rome was not a church he started.
1: அங்கே ரோமாபுரியில் உள்ள சபையானது இவர் ஆரம்பித்த சபை அல்ல.
0: So people there didn't know Paul so well.
1: ஆகவே அங்க இருக்க மக்களுக்கு பவுலை அதிகமாக தெரியாது.
0: They respected him as an apostle.
1: ஆனாலும் அப்போஸ்தலா இருக்கிறபடினாலே மதிப்பு செய்தார்கள்.
0: But there in Rome he was taken to the court.
1: ஆனால் அங்கே ரோமாபுரியில் அவர் வழக்கு மன்றத்துக்கு இழுத்து செல்லப்பட்டார்.
0: So some of the believers went with him to the court.
1: ஆகவே அங்கே உள்ள விசுவாசிகளிலே சிலரும் இந்த வழக்கு மன்றத்துக்கு சென்றார்கள்.
0: You know what happened?
1: அங்கே என்ன நடந்தது தெரியுமா?
0: The Roman soldiers caught Paul and took him.
1: எல்லாரும் பவுலை, அந்த படைவீரர்கள் அவரை பிடித்துக் கொண்டார்கள்.
0: All the believers ran away.
1: அங்குள்ள எல்லா விசுவாசிகளும் ஓடி விட்டார்கள்.
0: They thought, oh, they'll catch us also.
1: நம்மையும் பிடித்து விடுவார்கள் என்று எண்ணி
0: விட்டார்கள். So he says.
1: ஆகவே அவர் சொல்கிறார்.
0: 2 Timothy 4.
1: 2 தீமோத்தேயு 4 ஆம் அதிகாரம்
0: and verse 16.
1: 16 ஆம் வசனம்.
0: At my first defense no one supported me but all deserted me.
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்.
0: Everybody left him.
1: எல்லாரும் அவனை விட்டு போய் விட்டார்கள்.
0: Here all the believers came to the court but when they saw the Roman soldiers they all ran away.
1: இங்க வழக்கு மன்றத்துக்கு எல்லா விசுவாசிகளும் ரோமாபுரியிலிருந்து வந்தார்கள். இங்கே போர்ச்சவர்களை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி விட்டார்கள்.
0: And he is alone.
1: ஒரு தனியா இருக்கிறார்.
0: But he says when I stood there.
1: நான் அங்கே நிற்கும் பொழுது.
0: Verse 17.
1: 17 ஆம் வசனம்.
0: The Lord stood with me.
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார்.
0: And last 17 verse 17 I was delivered out of the lion's mouth.
1: சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: They wanted to throw me to the lions but God said no, not yet.
1: அங்கே சிங்க குகையிலே என்னை வீசிவிடும்படியாய் அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். தேவன் எனக்கு விடுதலை செய்தார்.
0: Even if all the believers leave you.
1: எல்லா விசுவாசிகளும் உங்களை விட்டு போனாலும்.
0: It doesn't matter.
1: அது ஒரு பொருட்டல்ல.
0: You got your father in heaven who will stand with you.
1: உங்களோடு கூட நிற்கும்படியாய் துணையாய் நிற்கும்படியாய் பரமண்டலங்களிலே பிதா இருக்கிறார்.
0: From this day let's believe that.
1: இந்த நாளிலிருந்து இதை நாம் விசுவாசிப்போம்.
0: God will help us.
1: தேவன் நமக்கு உதவி செய்வார்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது

ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்ப கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் மகிமை காணட்டும். இந்த பரலோக மகிமை

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? அங்க இயேசுவும் கூட இருக்கிறாரு. தனிமையில் இருக்கிறீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறார். அறிந்திருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைங்க. நீ யோசிக்கலாம், ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிட்டேன், ஏசப்பா நான் சபைக்கு போல, ஏசப்பா முதல்ல உமை தேடிட்டு இருந்தேன், இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி உமை தேடுறது இல்ல. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமா, என் குடும்ப நிமித்தமா, சிலர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க நிமித்தமாவே சபைக்கு வராம இருந்திருப்பாங்க, ஆண்டவரை தேடாம இருப்பாங்க, ஊழியக்காரங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அது நிமித்தமாகவே சிலர் சபைக்கு போகாம. ஆண்டவர் எத்தனையோ சாட்சியை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட அழைக்கிறது இல்ல கர்த்தர், எல்லா காரியத்திலும் ஞானம் பெற்றவர்கள் அடிக்கிறது இல்ல, அவள் அழைத்துதான் அவர்களை பக்குவப்படுத்துறாரா. நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கலாம், யாரு வேணா உன்னை ஒதுக்கி இருக்கலாம், யாரு வேணா உன்னை வேணாம்னு சொல்லியிருக்கலாம், யாரு வேணாலும் ஏய் நீ ஒண்ணுக்கும் லாக்கியில போடா தண்டச்சோறு, நீ ஒண்ணுக்கும் லாக்கிய நீ உருப்படாதவன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு நீ வேல்யூடுமா? தம்பி நீ இயேசுக்கு வேணும், பிரதர் சிஸ்டர் இயேசுக்கு நீங்க வேணும். அவரால் செய்ய முடியாது, ஆமா பாத்திரவான் இல்லதான், ஆனாலும் உன்னை தகுதிப்படுத்துவார். சகேயு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான், இயேசு சொல்றாரு, ஏ சகேயு உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பேரு புகழு பந்தா அதெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும், உன் வீட்டுல தங்கணும், உன் கூட இயேசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமா நீ போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏமனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, உன் கூட இயேசு வரணும் இல்ல, பாத்திரமான இல்லதான். சகை ஆண்டவர் சார் இறங்கிவா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்திலிருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்லேருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியிலிருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மற்றவங்களை மதிங்க, தப்பே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவார், உன்னோடு கூட நடப்பார், அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 அவன் இருக்கிறான், ஓரத்துல இருக்கிறான், ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார், அவனை பார்த்து ஏ எந்திரி உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரே வார்த்தை வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு ஒரே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லணும் இல்ல, கேளு கையை வைத்து சொல்லு, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் பிழைப்பேன்ப்பா, என் வாழ்க்கை மாறும்ப்பா, என் மரண பயம் நீங்கும், என் ஃபியூச்சர் மாறும், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

ஆண்டவர் சொன்னார், இயங்காதது கூட இயங்கும். ஆண்டவர் நினைச்சார்னா நடக்காதது வாழ்க்கையில நடத்துவார். இயேசுவை மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவை மீறி நீ எதுலையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன்மேல் ஒருவனும் கைப்படுவதில்லை, யாரும் உனக்கு உண்மையாக கை எதிர்த்து நிற்பதில்லை, கை ஓங்கி நிற்பதில்லை. நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இயேசு உனக்கான வார்த்தையை கொடுப்பார். அதை பிடித்துக்கொள், தைரியமா நில்லு, என்னோடு இயேசு இருக்கிறார்,

ஷம்மா, எகவா ஷம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் கைவிடுவதும் இல்லை.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. போதகர் லெஸ்லி டங்கின் என்பவர் தான் சிறுவனாக இருந்தபோது தங்கள் வீட்டில் இருந்த ஒரு நாயை பற்றி தன் பிரசங்கத்திலே கூறினார். அவருடைய தகப்பனார் அந்த நாய் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுள்ளது என்று பரிசோதிக்கும்படி அதன் ஆசையை தூண்டும்படியான ஒரு இறைச்சி துண்டை தரையிலே போடுவார். அந்த இறைச்சி துண்டை அது ஆவலாய் சாப்பிட ஓடும்போது நோ என்று கட்டளை கொடுப்பார். ஆசையோடு இறைச்சி துண்டை தின்ன சென்ற அந்த நாய்க்கு இப்போது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை உருவாகும். எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இறைச்சி துண்டை சாப்பிடாமல் இருப்பதா அல்லது சாப்பிட்டு விடுவதா என்று ஒரு போராட்டமே ஏற்படும். இந்த போராட்டத்தை தங்கள் நாய் எவ்வாறு சமாளிக்கும் என்று போதகர் டங்கின் கூறினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாய் இறைச்சி துண்டை பார்க்கவே பார்க்காதாம். அதை பார்த்தால் வாய் ஊறும், எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று எண்ணம் வரும். எனவே இறைச்சி துண்டை பார்க்காமல் அந்த போதகரின் தகப்பனாருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்குமாம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவ சோதனைகள் நம்மையும் சந்திக்கின்றன. நாமும் அவைகளை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்தால் எந்த பாவ சோதனையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் பாவ சோதனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அவைகளை பற்றி நினைப்பதும் அவைகளை பார்ப்பதும் உங்களை மீண்டும் அந்த இடத்துக்கே அழைத்து சென்று விடும். எனவே அவைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது எஜமான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கவனித்து பார்க்க ஆரம்பித்தால் நாம் அவருக்கு எளிதில் கீழ்ப்படிய முடியும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டால் அவருக்கு கீழ்ப்படியவும் பாவங்களை வெறுக்கவும் தைரியமும் விருப்பமும் வரும். ஏவாள் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆகவே அவளுக்கு இச்சை தூண்டப்பட்டது, பாவத்துக்குள்ளே விழுந்தாள். வழக்கம் போல தங்களுடன் பேச வரும் தெய்வத்தின் முகத்தை பார்க்க முடியாமல் ஆதாமும் ஏவாளும் விலகி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனை நோக்கி பார்க்க முடியாததால் அவர்களுடைய ஜீவியம் தோல்வியில் முடிந்தது. யோபு தன்னுடைய சரீர அவயவங்களை தேவனுடன் ஒரு உடன்படிக்கைக்கு உட்படுத்தி இருந்தார். ஆகவேதான் யோபு 31:1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று கூறினார். ஆம், நாம் எதை நினைக்கிறோமோ அதையே செய்வோம். ஆகவே நம்முடைய எண்ணங்களை பாவ சந்தோஷத்தை விட்டு திருப்பி இயேசுவை கவனித்து பார்க்க ஆரம்பிப்போம். அப்பொழுது நாம் ஒருபோதும் இடறிப்போவதில்லை.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம், 27 அதிகாரம். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கல கோதுமையையும் 10,000 கல வாட்கோதுமையையும் கொடுத்தார்கள். 2-3 வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். யோதாம் தன் பலிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: பணக்கார குடும்பம்னு சொல்ல முடியாது. அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இப்ப சண்டை வந்துட்டே இருக்குமா. முதல் ரெண்டு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி எனக்கு. ஸோ எங்கள் அப்பா அம்மாக்கு சண்டை வந்ததில் நான் பிறந்திருக்கேன் தான். அப்போ என்னத்துக்கு போட்டாங்களே அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மாவோட அண்ணன் பெரிய மாமா குழந்தை இல்லை, அவன் தான் என்னோட வளர்ந்தாரு. நான் படித்தது அப்படி நீங்களே நினைப்பீங்கன்னு தெரியாது.
2: நான் படித்தது மூணாவது தான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி படிக்க வைக்க வசதி இல்லை.
1: ஸோ எங்கள் தங்கச்சி பாப்பா பிறந்தவொடனே அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சேலத்துலேருந்து மெட்ராஸ்
2: குழப்பத்தேடு வந்துட்டாங்க. தனியாக சண்டை போட்டுக்கிட்டு
1: அப்போ நான் எங்கள் மாமா கூட வீட்டில் வந்துட்டுருக்கேன். அப்போ எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசில் பார்க்க முடியாது. அவர் வீட்டிலே இருக்க மாட்டார் எப்பவுமே. எங்கள் அம்மா மேலே தான் பாசம் ஜாஸ்தி எனக்கு. ஸோ எங்கள் மாமா கிட்ட அடம் பிடிச்சி ஒரு 8 வயசு தான் இருக்கும் எனக்கு. அடம் பிடிச்சி எங்கள் அம்மா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசில் சொல்கிறதுக்கு எங்கள் மாமா சொன்னாங்க, நீ மெட்ராஸ் போய் திருப்பி இங்கே வரக்கூடாது. எப்படி சின்ன குழந்தையிலேயே நீ மெட்ராஸ் போய் திருப்பி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல எங்கள் அம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி
2: ஒரு பாட்டி மட்டும் தான் மெட்ராஸ் வரக்கணுங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து தங்கச்சி பாப்பா வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் வீட்டு
1: வரக்கூடாது அங்கே கட்டு போய் இந்த பாட்டி என்ன விட்டாங்க. அப்போ என் தங்கச்சி பாப்பா கை குழந்தாவ உட்காந்துருப்பா, நடக்க கூட தெரியாது. நான் வந்து நடக்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அந்த வீட்டில் அந்த ஓனர் வந்து என்னை பார்த்து குழந்தை நல்லா இருக்கு,
2: பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கலாம், பரதநாட்டியம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: அந்த பரதநாட்டிய டான்ஸ் மாஸ்டர் மூலியமா தான் எங்களுக்கு கணேஷ்
2: அதனால தான் அந்த சாந்தி கணேஷன் பேர் இன்னமும் இருக்கு. ஏன்னா அவர் என்னோட பெரியவர், 35-40 வயசு பெரியவர்.
1: கணேஷ் தான் எங்களை கொண்டு போய் வச்சு காப்பாத்தினாரு. அப்போ எனக்கு எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருந்தார். 4 வேலைக்காரங்க இருப்பாங்க, கார் இருக்கும். எங்கே போனாலும் காரில் தான். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது. அப்புறம் படிப்பு கிடையாது இல்லை. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹிந்தி டியூஷன் மட்டும் வச்சு கற்றுக்கிட்டேன். மிஸ் வந்து எனக்கு எப்போ நான் ஃப்ரீயாக அவங்க டியூஷன் எடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் தான்
3: என்னோடய படிப்பு. அது மட்டும்
1: கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய ஹிந்தி சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ஹிந்தி படங்கள் அது மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. தெலுங்கு மலையாளம் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 81 மேடை நாடகங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். முதல்ல டான்ஸ் தான் தெரியும். அப்போ வந்து நடிக்க தெரியாது. இப்போ ஸ்டேஜுக்கு போனாலும் பயந்தான், டைலாக் பேச தெரியாது.
3: உங்களுக்கு ஆசையா அதில் நடிக்கணும்?
1: நடிக்கணும், நம்ம நிலமை அதுதானே. இப்போ
3: அதனால நீங்க அதில் போயிட்டீங்க.
1: சேலத்துலேருந்து வந்துட்டோம். இப்போ இவரை வச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. ஸோ இவர் கொண்டு போய் விட்டார். நல்லா கொஞ்சம் அழகா பிறந்தா இதுவரை வம்பு தானே, நல்லா பிறந்துட்டோம்னா வம்பு தானே. ஸோ சினிமாவில் சேர்த்து விடலாம். ஏன்னா படிப்பு கிடையாது, நமக்கு அந்த ஃபீல்டில் தான் போக முடியும் டான்ஸ் தெரியுங்கிறதுனால. ஸோ அப்போ டான்ஸ் இதுப்போ 81 மேடை நாடகங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். 82 சென்னை தொலைக்காட்சி நாடகம் எடுக்குது, தூர்தர்ஷன் ஆர்டிஸ்ட். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நாடகங்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கோம். நிறையா போயிட்டு வந்து டெய்லி மேடை நாடகம் நிறையா இருக்கும். பூர்ணமி ஸ்ரீநாதன் சார், வெங்கட்டு திலையராஜன் நிறைய ட்ரூப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தினமும் எனக்கு ட்ராமா இருக்கும். ஸோ இப்படி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தின் திறப்பு விழா ஃபஸ்ட்டு, அதுலேருந்து கைநாட்டு, இளைஞரணி, ஒரு கல்லூரின் கதை, பிதாமகன், ஜென்டில்மேன், ஒரு வசந்த கீதம், நிறைய ஒரு 45-50 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கலாம் கேரக்டர் ரோல்ஸு. டிவியில் தான் ஹீரோயினு எல்லா கேரக்டரும், அதாவது குணச்சித்திரம்னா எல்லா கதாபாத்திரங்களும் பண்ணியிருக்கேன் டிவியில். இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ 86வது வருஷம் என்னாச்சுனாக்கா, கணேஷ் கூட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி அவர் தான் அங்கிள், எல்லாமே என்னை பார்த்துக்கிறது அவர் தான், எனக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார்ப்பா. அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ 86 தங்கச்சி அவர் விரும்பிட்டார்னு தெரிஞ்சது எனக்கு. அப்போது எனக்கு வந்து சின்ன வயசு, ரொம்ப நானும் சின்ன வயசு, அவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தேன் நான். இவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அப்படி ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன் நான். ஸோ இவர் தங்கச்சி விரும்பணுன்னு தான் எனக்கு முதல் தடவை மனசு உடஞ்சிடுச்சு. சின்ன குழந்தைலேருந்து பார்த்துருக்கோம், இவர் தானே நமக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எப்படி தங்கச்சி விரும்புவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு 86 பிளேட் எடுத்து கையை கீறிட்டு இருக்கேன். அந்த கோடு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? 3 கோடு பிளேட் எடுத்து கீறிக்கிட்டு பிராண்டி நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி, அவர் பிடி பழக்கம் இருந்துச்சு, நிறைய பெண்கள் கூட தொடர்பு வச்சுருந்தார். அதனால் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் நம்மளை காப்பாற்றுறாரு வச்சு, அமைதியாக இருந்துட்டேன். ஸோ அந்த பிளேட் எடுத்து கையை கீறிக்கிட்டு தூக்க மாத்திரை, எங்கள் அம்மா நிறைய உடம்பு சொல்லி தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க, அதை எடுத்து போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ராவாக எடுத்து குடிச்சிருக்கேன் அப்படியே. ஸோ இந்த 3 பண்ணிட்டேன், செத்து போயிடணும். 86வது வருஷம் வாழவே கூடாது. 86 வருஷம் அப்போ என்ன சின்ன வயசாக இருந்திருக்கும் பாருங்க. ஸோ அப்போ எங்கள் அண்ணன் பசங்க 2 பேரும் கொண்டு வந்து நான் வளர்த்தேன் வீட்டில். குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க, பசங்க மேலே அன்பு இப்பவும் அன்பு தான் எனக்கு இருக்குது. ஸோ அவங்கள பார்த்துட்டு செத்துடலான்னு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கேன். என்னோடய ரூம் மாடியில் இருக்கும், இத்தனையும் பண்ணிக்கிட்டேன். கீழே இறங்கி வந்து விழுந்துட்டுருக்கேன். அந்த குழந்தைங்களை பார்க்க வந்து ஆசையில் அந்த குழந்தைங்களால் தப்பிச்சிருக்கேன். அப்போ நான் ஏன்னா மாடியில் படுத்துருந்தா முடிஞ்சு போச்சு, கீறிக்கிட்டேன் தூக்க மாத்திரை போட்டு முன்குறிந்திருக்காரு. அதான் முன்குறித்து வச்சுருக்காரு, தாயின் கல் உருவாகும்னே நம்ம முன்குறித்து தெய்வமாக. ஸோ உள்ள கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரா, ஏதோ உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறதுன்ட்டார் அவர். நம்ம நான் அவரை அறியல, ஆனால் அவர் என்ன அறிஞ்சிருப்பார்ல. ஸோ அப்போ கொண்டு என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி விட்டாங்க. 87வது வருஷம் ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணார் கணேஷ். மேரேஜே பண்ணேன் அப்போ தான், ஏன்னா அது வரைக்கும் பண்ணல, வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நீ இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் மேலே, சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போய் மேரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் 86லேருந்து 98 வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான், எந்த விதத்துலையும் சமாதானம் கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா தங்கச்சி கணவர் யாருமே சரியில்லை நமக்கு. 98 வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த 10 வருஷம் அவர் கூட அந்த கல்யாணம் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ணேன்னா, எனக்குன்னு சம்பாதிச்ச காலத்தில் சேர்க்க ஆரம்பித்தேன் நகைகள். 100 நகை சேர்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. யாருமே இல்லையா நம்ம, நமக்கு வேணும் இல்லை பிற்காலத்துக்கு, ஏன்னா எப்போ இருந்தாலும் கைவிட்டுருவார் அவருன்னு அந்த ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு. சரிட்டு 100 நகை சேர்த்தேன், எனக்குன்னு ஒரு கார் வாங்கிட்டேன் என்னோட பேருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நிலம் ஸ்ரீபெரும்புதூர் பள்ளிக்கரெல்லாம் 2 இடத்துல நிலம் மாதம் மாதம் கட்டுற மாதிரி போட்டு வச்சுருந்தேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து படுப்பார் அவர். அது எதுலேயுமே சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ 98 எந்த ஷூட்டிங் போனால் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ எல்லோரும்
3: சம்பாதி எதுவுமே கிடையாது, எல்லாமே
1: இல்லை அவர் கொடுப்பாரு, பட் நான் சம்பாதிக்கிறது தான் நிறையா இருக்கும்.
3: சரி
1: ஸோ அந்த சமாதானம் இல்லை, அதான் இல்லை சேர்த்துட்டேன். ஒரு எந்த ஷூட்டிங் போனால் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். நைட்டு வந்து என்னை கோயிலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி போகிற வரமாட்டார், அதுக்காக சண்டை வரும்.
3: சரி,
1: என் நைட்டு 2 மணிக்கு வந்து படுக்கிறீங்க, இதுக்கு சண்டை வரும். அதுதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எதுக்கு சாந்தி எழுதிட்டுருக்கீங்க? என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க சினிஃபீல்டில், அவங்க எல்லாருமே எனக்கு கேட்பாங்க எதுக்கு நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, நீங்கள் பரதநாட்டியம் டான்ஸரு, தமிழ் நல்லா பேசுகிறீங்க, ஒன்று நடிக்க தெரியும், அப்புறம் இன்னும் என்ன நீங்கள் போய் தனியாக வாழலாமேன்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு பயம், ஏன்னா சின்ன குழந்தைலேருந்து அவரை பார்த்தே வளர்ந்ததுனால தனியாக போய் வாழ்றதுக்கு பயம். ஸோ பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்ந்தேன். சரி இருந்தல இவர் கூடவே கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்தோம் அப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. 98 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனசு ரொம்ப உடஞ்சி போய் தான், இனிமேல் நம்ம வந்து இவர் கூட இருந்தாலும் வேஸ்ட்டு தான். சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் கிடையாது. ஸோ சரி நம்ம தனியாக போயிடலாம். தங்கச்சி அம்மாவையும் அவர்கிட்ட விட்டுட்டு தனியாக என் ஃப்ரெண்டு 83 என் கூட ஆக்ட் பண்ண ஒருத்தி, அவளுக்கு வந்து சொந்த வீடு கோடம்பக்கத்தில் இருந்து, நான் அப்போ அடையாரில் இருக்கேன், ஜீசஸ் காசு பக்கத்தில் தான் எனக்கு வீடு. 81லேருந்து 98 வரைக்கும் அங்கே தான் இருக்கேன்.
3: சரி,
1: அப்போ ஜீசஸ் காசு போய் நிறைய ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு தெரியாது ஆண்டவர் யாருன்னு, தெரியவே தெரியாது. ஏன்னா யாரும் சொல்கிறதுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் கிடையாது, சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா பணக்காரன் வந்து பரலோகத்தில் நுழையது ஊசி இருக்காது, ஒட்டகமாக நுழைஞ்சிடுமா, பணக்காரன் நுழைய முடியாதுன்னு பைபிளில் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டேன், சரி நீங்கள் வாழ்ந்துங்க நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவகிட்ட ஒரு 2 லாக்ஸ் கொடுத்துட்டு லீஸுக்கு அவள் தான் எல்லாம் பார்த்துக்குவா. அவள் வீட்டுக்கு வந்தாச்சு, செக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பேன், பேங்க்கில் பணம் போடுறது எடுக்கிறது எல்லாம் பார்ப்பாள், சாப்பாடு சமைச்சு போடுறது, துணி மணி எடுத்து கொடுக்குறது எல்லாமே அவள் தான் பண்ணுவாள். ஸோ நம்பினேன், நமக்கு அப்பா அம்மா கணவர் தங்கச்சி யாருமே
3: சரியில்லை,
1: ஃப்ரெண்டு நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவா
3: அப்படி நம்பிட்டீங்க.
1: சகோதரன் இந்த
3: இவ்வளோ
1: நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பான். அங்கே போய் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்போ என்னோடய காருக்கு ஒரு 1 லாக் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அந்த பணத்தை வந்து கொடுத்து கட்ட சொல்லியிருந்தா அவள் கட்டாமல் அப்படி இப்படி ஏதோ பண்ணியிருக்கா வேறு எதுக்கும்னு சொல்லிட்டு அந்த கார் அங்கே போய் மூழ்கிடுச்சு. அப்புறம் செக்கு கையெழுத்து போட்டு கொடுப்போம், எவ்வளோ பணம் பேங்க்கில் போடுறா எடுக்கிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, அவ தான் போடுவான் எடுப்பான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க நம்ம சேடி சவுந்தரமா இவங்களாம் ஷூட்டிங் ஆக்ட் பண்ணும்போது, சாந்தி நீ செக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அதில் என்ன அவன் ஃபில்லப் பண்ணுற என்ன பாரு. நான் சொன்னேன் இல்லைக்கா அவன் நம்புற ஃப்ரெண்டை நான் அப்படின்னு. ஆனால் அந்த காருக்கு பணம் கட்டலன்னொன்று தான் எனக்கு வந்து வருத்தமாயிடுச்சு. ஆமாம், 2 தங்கச்சி முத்து பவளம் மணி போட்டிருப்பேன், அதில் வந்து ஒன்று கட் பண்ணி அவளுக்கு கொடுப்பேன், 2 என்கிட்ட இருக்கட்டி நீ ஒன்று போட்டுக்கோ, 4 போட்டுப்போல நான் எடுத்து அவளுக்கு 2 எடுத்து கொடுப்பேன். இப்படி தான் நான் அவளை பார்த்துக்கிட்டேன். ஸோ எப்போவுமே நான் ஓப்பனாக தான் இருப்பேன், யாருமே வந்து உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறதுக்கு தெரியாது. அந்த இருதயத்தை தான் பார்த்துருக்காரு ஆண்டவர் எப்படி இருக்கா. ஏன்னா ஏமாந்து இருக்கிறது வேறு விஷயம், ஏமாத்துறது தான் கூடாது. ஆண்டவர் பிடிக்காத காரியம் தானே, நம்ம ஏமாந்துருக்கோம் பரவாயில்ல. அப்போது 3 வருஷம் கழித்து இந்த காருக்கு பணம் கட்டல, அந்த கார் மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வருத்தம் வந்துச்சு, ஃப்ரெண்டை நம்மளும் இவ்வளோ இப்படி நம்மளை ஏமாத்திருக்கலாம், இனிமேல் நம்ம எப்படி இவ கூட இருக்கிறது. கணவரை தங்கச்சி வரும் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப்பாக இவகிட்ட வந்தேன், இங்கேருந்து இப்போ எஸ்கேப்பாக வரேன். ஏன் இப்போ 2 லாக்ஸும் போயிடுச்சு, மாதம் மாதம் 4000 வாடகையும் கேட்டு வாங்கிக்கிட்டான், டியூ கட்டணுடைய பேங்க்கில் கொடு அப்படின்னு. சரி ஃப்ரெண்டு தானே கஷ்டப்படுறா போனால் போகுது அப்படின்னு தான் நான் கொடுப்பேன். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சரி நமக்கு அந்த பணமும் போயிடுச்சு, இவ்வளோ லாஸ் நிறையா. சரின்ட்டு அந்த கார் போயிடுச்சு. முதல் தடவை ஆட்டோவில் வீடு வாடகை தேடி இந்த சாலி கிராமத்தை சுற்றிக்கிட்டு இருக்கேன். காரில் போட்டு முதல்ல ஆட்டோவில் ஏறுறேன். பஸ்ஸில் கூட ஒரே ஒரு தடவை போயிருப்பேன். இப்போ 81 ஒரு ட்ராமா முடிச்சு நான் பஸ்ஸில் ஏறி வரேன். எல்லோரும் பார்த்துட்டாங்க என்ன. அப்போ சாந்தி கணேஷன் தெரியும். சாந்தி ட்ராமா நடிச்சு இப்போ பஸ்ஸில் போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. அப்போது அதுலேருந்து சொல்லிட்டேன் நான் பஸ்லேயே போக மாட்டேன் இனிமேல், காரில் தான் போகணும். அப்புறம் காரில் போய் பழக்கம். இப்போ முதல் தடவை ஆட்டோவெல்லாம் வீடு தேடிட்டு இருக்கேன். ஒரு நடிகை போய் வீடு கேட்டால் மெட்ரஸில் யாரும் கொடுத்துருவாங்களா வீடு? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 1008 கேள்வி கேட்பாங்க, நீ தனியாக இருக்கியா, என்னாச்சு, அவன் எப்படி இருப்பான், நடிகைன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு இல்லையா. ஒரு சந்தேகம் இருக்கும் அவங்களுக்கு, நைட் 8 வந்து போகிற போல தெரியாது. சப்போஸ் டெய்லி பார்ட்டி கிட்டு வச்சாங்கன்னா என்ன பண்ணு, இதெல்லாம் அவங்களுக்கு மனசில் ஓடும். ஆனால் என்ன பார்த்தோம் நான் அந்தம்மா என்ன நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க, நான் உங்கள் ஃபேனு அப்படின்னு ஒரு கேள்வியுமே கேட்கல. 20,000 அட்வான்ஸு, 2,000 வாடகை.
3: இப்போ இவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனியாக ஒரு வீட்டு
1: தனியாக வந்துட்டேன். தனியாக வந்தாச்சு. என் ஃப்ரெண்டை விட்டு தனியாக போயிட்டேன். தனியாக தான் எல்லாமே பாருங்கள், இனிமேல் எல்லாமே தனி தான். ஸோ அங்கே போய் 1 இருந்தேன். அந்த அம்மா சமைச்சு கொண்டு எனக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு தனியாக இருக்கேன் அம்மா, நான் சமைச்சு உனக்கு கொடுக்குறேன், நீ ஏன் சமைச்சிட்ருக்க அப்படின்வாங்க. ஸோ அப்போ அங்கே போய் நான் என்ன பண்ணேனாக்கா, சரி நம்ம இவ்வளோ நம்ம தனியாக இருக்கோம், இப்போது இனிமேல் நம்ம வந்து வாடகை வீடு தேடி தேடி அப்பப்போ போக முடியாது, நமக்குன்னு ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் நகை விற்று ஒரு 2 lakh அட்வான்ஸ் கொடுத்துட்டு 15 டியூ போட்டு ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கினேன். அது வந்து 17,000 கட்டணும் மாதத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு 2002 98 கணவர் விட்டு வந்தேன். 2008 ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டேன். 2002 புது வீடு வாங்கிட்டு போயாச்சு, புது ஃப்ளாட்டு. அப்போ எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்தாங்க கிரகப்பிரசத்துக்கு. நான் யாருமே பக்கமே பாராட்டல, ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க தான் சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு தெரியல இந்துவாக இருந்து
3: அந்த
1: பாருங்கள் அந்த பாருங்களேன். அதுதான் எனக்கு எல்லாரும் கேட்பாங்க, ஏன் எப்படி நீங்கள் வந்து அதை மன்னிச்சிங்க அந்த காரியத்தை, ஒன்று தெரில என்னமோ விட்டுட்டேன் அப்படின்னு.
3: ஸோ பேருக்கு அந்த குணங்கள் வந்து இயற்கையாகவே அமையும்.
1: அது வந்து ஆண்டவர் கொடுக்கறது, சொல்லிக் கொடுத்து அதான் எல்லாமே சொல்லிக் கொடுத்து வர்றது கிடையாது, உண்மையாக வரணும். அன்புகிறது உள்ளத்துலேருந்து வந்தால் தான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும் இல்லை.
3: அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஒன்று சேர்ந்து
1: அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்துட்டு கிரகப்பிரசம் முடிச்சுட்டு 2002 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 2004 ஆச்சு. ஷூட்டிங் போவேன், நான் அவங்க காரில் போவேன் வருவேன், ஒரு பிரச்சனை இல்லை. வீடு இருக்கு, வாழ்ந்துட்டு இருந்தேன். மஞ்ச கபாலை வந்து 2004 கணேஷ் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் டெத்துக்கு போயிட்டு அவர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் தனிமையான வாழ்க்கை. ஏன்னா அவர் குடிச்சு குடல் வந்து மஞ்ச கபால் வந்து இறந்துட்டார். 98 தான் அவர் விட்டு வந்தேன். 2004 இறந்துட்டார் பாருங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்பின ஒருத்தையும் வந்து அவர் வந்து பாதுகாத்துக்கலையே, ஒரு பொக்கிஷமா என்னை வச்சிருந்துருக்கணும். எல்லாம் கைவிட்டாங்க. அப்புறம் 2006 ஆச்சு. உங்களுக்கு குழந்தையும் இல்லை, கணவர் இறந்துட்டாரு, நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கீங்கன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொன்னாங்க. கூட இருந்தவங்களாம் தனியாக வாழ முடியாது மெட்ராஸில் அப்படின்னோடனே சரி என் கதையெல்லாம் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் நானும் விரும்பி கல்யாணம் பண்ண 2006 போய் ஒரு கோயிலில் ரீமேரேஜ் பண்ணேன். அவர் கூட வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் போய் கலைமாமணி அவார்டு வாங்குறேன் ஜெயலலிதம்மா கையில் 2006. அதில் ஒரு 3 pounds தங்க டாலர் என்கிட்ட இருந்துச்சு, அதே வச்சுருந்தேன். ஸோ இவர் கல்யாணத்துக்கு போட்டது நகை போட்டது தானா தாலி போட்டுக்கிட்டது, இப்படி கொஞ்சம் நகைகள் அது இதில் போச்சு. இவர் என்னென்னா பணம் அவர் வேலைக்கு போகிற பணம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். ஸோ என்னோடய பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ நிறைய சீரியல் நான் பண்ணிட்டு இருந்தேன். சொர்க்கம் நாணயம் முகூர்த்தம் நிறைய நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. விஜய் டிவி சன் டிவியில் நிறைய சீரியல் போய்ட்டு அப்போ அவ்வளோ பீக்கு. அப்போ நான் டெய்லி ஷூட்டிங் போய்ட்டு வந்து அவர் வந்து பணம் கொடுக்க மாட்டார், என்னோட பணத்தை வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு என்ன குடிப்பழக்கம் இருந்துச்சு தெரியாது, அவர் குடிப்பாருன்னு தெரியாது இருந்துச்சு. அப்போ இண்டு பார்க்கமா நமக்கு தெரியாதுல்ல, அந்த குடிப்பழக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டேன் குடிச்சா கூட. ஸோ என்னோடய பணத்தில் வாங்கி சாப்பிட்டு என்னை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சார். அவர் அவர் கருப்பாக இருப்பார், நான் கலராக இருக்கேன் சந்தேகம் அவருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் அங்கே போய் அங்கே அங்கே நின்றுட்டுருந்தேன், அங்கே நின்று யார் பார்த்துட்ருக்க, இப்படி இந்த பக்கத்தில் இங்கே நின்று எவனை பார்த்துட்ருக்க அப்படி கேட்பார். ஒரு 6 கூட அவர் கூட வாழலை. இந்த இவர் கல்யாணம் பண்ணுறது கலை மாவனை ஓட வாங்குறேன். அந்த டாலர் என்கிட்ட இருந்துச்சு, இவருக்கு நாங்கள் போட்டது. இவர் கொண்டு போய் பொருளெல்லாம் விற்றுருவார். அதுக்கு எதுக்கு விற்றுங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை அடி, நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் கொடுப்பாரு. 6 கூட வாழலைங்க அவங்க கூட. இவர் கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன்னு சொன்னார்ல, கடைசி வரைக்கும் பார்த்துப்பேனார். ஆனால் ஒரே ஒரு தீர்மானங்க நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல, இயேசு மட்டும்தான் இவங்க நம்ம கூட வருவார். இறுதி வரைக்கும் முடிவு பிறந்து நம்ம இடத்துல நிலைத்திருக்கிறவரும் அவர் தான். ஸோ இந்த சந்தேகப்பட்டவொடனே எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியல. அடிக்க ஆரம்பித்தார், சந்தேகப்பட்டு அடிக்க ஆரம்பித்து. ஒரு நாள் வந்து நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு 9 ஷூட்டிங் முடியும், 9 ஷூட் முடிச்சு 9:30 நான் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க காரில் தான் வரணும், என்னோடய கார் இல்லை. ஸோ வந்து வீட்டில் இறங்கியாச்சு. 9:30 ஃபுல் குடியில் இருந்தார். அப்போது சந்தேகப்பட்டு அடித்து 3 hours நீ எங்கே போய் சுற்றிட்டு வர, ஷூட்டிங் போகல அப்படின்னு அடித்து கீழே தள்ளி கத்தி எடுத்து கொலையை பண்ண வந்துட்டாரு. அப்போ நம்ம ஆண்டவர் அறியாமல் இருக்கோம். அப்போது கத்தி எடுத்து கொலை பண்ணதை நம்ம என்ன பண்ணோம், பயம், மரண பயம். நம்ம வாழணும்னு தானே ஆசை இருக்கும். இப்போ நம்ம செத்தா நேராக பரலோகம் தான், நம்ம அங்கே போய் ஜாலியாக வாழ போகிறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ அப்போ என்ன உயிர் மேலே பயம். ஸோ இந்த சிங்கிள் பெட்ரூமில் எப்படி உள்ளே தள்ளி வெளியில் கதை தாப்பட்டேன் தைரியம் வந்து. அப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன், தீபிகா என் ஃப்ரெண்டு, எனக்கு பிருந்தா தீபிகா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன், அவள் இங்கே மெட்ராஸ், அவள் வந்து மலேசியா பிருந்தா, இவன் வந்து இங்கே மெட்ராஸில் இருக்கிறான், அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஏன்னா யாருமே இல்லையா நமக்கு, வாடி குடிச்சிட்டு வந்து அடிக்கிற பயமாக இருக்குடி அப்படின்னு கூப்பிட்டான் அவளை. அப்போ அவன் வந்து ஹாலே உட்காந்துருந்துட்டு பேசிட்டு அவள் போயிட்டு அவள் ஷூட்டிங் போகிறவன், நீ காலையில் கதவை திறந்துட்டு கதவை மட்டும் திறக்காது அப்படின்ட்டு போயிட்டான். காலையில் போய் கதை அதை தட்டிட்டே இருந்தால் நான் திறக்கவே இல்லை, எங்கே வந்து குத்திடுவாரோ திருப்பி, திறந்தோம்னா நம்ம மாட்டிப்போம். உயிருக்கு பயந்துட்டு உட்காந்துருந்தா காலையில் போய் கதவை திறந்தேன், திறந்தோம்னா காலையில் வந்து விழுந்தார், திட்டமாட்டேன், அடிக்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் எப்போ நம்மளை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரோ, இனிமேல் நம்ம அவர் கூட வாழ்றது முடியாத காரியம் இல்லையா. அப்போ தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அண்ணன் பசங்கள்லாம் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் குழந்தையே இருக்குது, அவங்களாம் சேர்ந்து அந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன் கூப்பிட்டு, நான் மணி கூட வாழ மாட்டேன், எப்படியாவது அதை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்டையும் பேசி லீகலாக பண்ணிக்கல, அதனால் தப்பிச்சேன் நான். இல்லைன்னா இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்ருக்கணும். ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்காரு பாருங்க. நன்மை எல்லாத்தையுமே நன்மையாக, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் தான், அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான். எவ்வளோ பெரிய தெய்வம் இல்லைங்க, நிஜமாக அவர் அன்பு ருசிக்கணும், ருசித்தா தான் தெரியும். ஸோ அவரை இது பண்ணி விட்டாச்சு, பேசி விட்டாச்சு, நீ வேலையை பார்த்துக்கப்பா, அவள் தனியாக இருக்கா, அவள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூட்டிங் வர்றது குறைஞ்சிருச்சு, கம்மியாயிடுச்சு. எப்படின்னா இவர் தான் கெடுத்துருக்காரு, கொடுக்கக்கூடாது, ஷூட்டிங்கே கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனால எங்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும், மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னார் அவங்க வீட்டுக்காரு, அதான் கொடுக்கறதில்ல அப்படின்னாங்க. ஓ இப்படி நமக்கு வர வேண்டிய ஷூட்டிங்கே கெடுத்துருக்காரு போல இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு மருந்து வச்சு கொடுத்து அந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு வயிற்றில் வாந்தி பேதி அப்படியாகி, நான் ஏற்கனவே ஒல்லியாக தான் இருப்பேன், சம்டைம்ஸ் குண்டாவான் அப்படின்னு, இன்னும் பாதி உடம்பாயிடுச்சு. அப்போ என்னன்னு தெரியல, இவர் தான் மருந்து வச்சு கொடுத்துருக்கு எல்லா வேலையும் உள்ளுக்குள்ளேயே, அதாவது உள்ளுக்குள்ளேயே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க பற்றி, அந்த மாதிரி வாழைப்பழத்தை ஊசி தெரியாது உள்ளுக்குள்ளே இப்போ அது நடந்துகிட்டு இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்க தெரியல. ஸோ இவரை விட்டவுடனே எனக்கு ஷூட்டிங் வர்றது குறைஞ்சிடுச்சு, ஒரு சமாதானம் இல்லை. என்ன வாழ்க்கை, யாருமே குழந்தைங்க இல்லை, கணவர் இல்லை, ரெண்டு கல்யாணம், ரெண்டாவது கல்யாணம், எல்லாருமே பணத்துக்கு தான் எல்லாருமே. ஏன்னா நான் பணம் சம்பாதிச்சுக்கணும், எங்கள் அம்மாவே என் மேலே சாபம் தான் விட்டுருக்காங்க, நகை கொடுத்தா எங்கள் அம்மா சந்தோஷம் வரும், பணம் கொடுத்தா சந்தோஷம் வரும், என்னை பார்க்க வந்தபோது. அப்போ நான் நல்லா இருப்பேன், கொடுத்தா தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, கொடுக்கலன்னா நீ நாசமாக போயிடுவடி, கொடுக்கலன்னா சாபம் தான், மன்னவாரி என் மேலே தூத்திருக்காங்க, நீ நாசமாக போயிடுவேன், நீ எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிற. ஸோ அந்த சாபத்தெல்லாம் தீர்க்கணும்னா யார் இருக்கா, இயேசு கிறிஸ்து மட்டும் கரெக்டாக சொன்னீங்க, அதுதான் அவரால் மட்டும்தான் முடியும். வேற யாராலும் சாபத்தை தீர்க்கறதுக்கு, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாராம், யார், இயேசு ராஜா மட்டும்தான். வேற யாரும் வந்து அந்த மாதிரி பாவத்தை தீர்த்துதா, சரித்திரமே கிடையாது, கிபி கிமு தான் இருக்கு. ஸோ இது நம்ம காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் போனால் புண்ணியம், கங்கையில் போய் குளிச்சா புண்ணியம், அதே சமாதானம் கிடைக்கும். நம்ம நான் 100 பவுன் நகை, காரு, நல்லா எல்லாமே இருக்கானா, சமாதானம் இல்லையே. இப்போ ஒன்றா இருந்துகிட்டு தனிமையாக இருக்கும், இப்போ சமாதானம் இல்லை. ஸோ நகையில் வித்துட்டாது அங்கெல்லாம் போவேன், காசி ராமேஸ்வரத்துக்கெல்லாம் எதுக்கு போகிறோம், ஒரு சமாதான நிம்மதி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு கோயில் அப்போ அப்படி இமயமலை மட்டும்தான் போகல நான், அப்படியே தெய்வங்கள் அவ்வளோ பக்தி, அதாவது உண்மையான பக்தி, உண்மையான பக்தி உள்ளது கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாரா, உண்மையான பக்தி இருக்கணும், அப்போதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்குவார். ஸோ எங்கே பக்தி கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காள் என் பொண்ணு, இல்லை அவரோட மக தானே நான், நான் அவர் அறியல, அவர் என்ன அறிஞ்சிருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது திருப்பி அதே அழுகுதார், கங்கையில் போய் உட்காந்து அரை நாள் அழுதுருக்கேன், அதாவது மனம் இறங்கி நமக்கு நல்ல வாழ்க்கை வரும், பெண்ணாச்சே கங்கை ஒரு பெண்ணதி. ஸோ இப்போ நம்ம அழுதோம்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு. ஸோ நீ எதுக்காக அழுத மகளேன்னு கண்ணீர் வந்து துருத்தில் வச்சுருக்கேன், இந்த கண்ணீர் எதுக்காக நீ வடித்த நமக்கு தெரியாது, நம்ம மறந்துடுவோம், ஆனால் ஆண்டவர் ஞாபகம் வச்சுட்டு நமக்கு அதற்கு உண்டான பலனை கொடுக்குற தெய்வம். ஆமாம், ஸோ திருப்பி வந்து அதே அழுதாக இருக்கும், செலவு பண்ணிட்டு போகிறோம், சமாதானம் இருக்கணும்ல, இல்லை வீட்டுக்கு வந்து ஐயர் கூப்பிட்டு வச்சு லலிதா சகசரநாமம் ஒன்று இருக்குது, அதை படித்து பாயசம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் என்னோடய பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி இருக்கும், உங்கள் ஸ்டுடியோவில் பாதி ரூம் பூஜை ரூம் இருக்கும், அவ்வளோ விக்கிரகங்கள், அவ்வளோ படங்கள், எந்த கோயிலுக்கு போனால் அந்த விக்கிரகங்களுக்கு உண்டான நகைகள் புடவைகள் எல்லாம் போட்டு அழகு போடும், கிரீடம் முதல் கொண்டு வச்சு, தெரியல கிரீடம் வைக்கிறவர் யார், நான் அதுங்களுக்கு கிரீடம் வச்சேன், நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்குற தேச மகாராஜா மட்டும்தான், அதுக்கு தான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு இல்லை, அந்த அந்த லக்கினாக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ வீட்டுக்கு வந்து அதே அழகாக இருக்கும், அப்போ தான் எல்லாமே நகைகள் எல்லாம் போச்சு, 100 பவுன் நகை போச்சு, கலைமாமணி டாலர் கூட கடையில் போய் விற்றேன், என் பேர் அதில் போட்டிருக்கோம்,
3: கலை பத்திரமா சேஃப்டியாக வச்சுருப்பாங்க,
1: ஏன்னா கவர்மெண்ட் டாலரு, அது வந்து அங்கீகாரம் அவங்களுக்கு, இப்போ பாரு பார்த்துருப்பீங்க நீங்கள் பேப்பரில் எத்தனை பேர் இப்போ கலைமாமணி அவார்டு வாங்கினாங்கன்ட்டு. ஸோ அதை அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க, அதை வந்து இப்போ இது பண்ண மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட் டாலர். ஸோ அதை கூட நான் என் பேர் போட்டிருக்கோம், கலைமாமணி சாந்தி கணேஷன் போட்டிருக்கோம், அதை கூட போய் கடையில் போய் விற்றேன், 100 பவுன் நகை போச்சு, நிலங்கள் வந்து ஒரு நிலம் விற்றேன், அந்த காசு வாங்கி செலவு பண்ணியாச்சு. இன்னொரு நகை அப்படியே முழுகிடுச்சு, கொஞ்சம் பணம் கட்டாததுனால கார் முதல்லே போயிடுச்சு. ஸோ 100 நகை எல்லாமே போயிடுச்சு. கலைமாமணி டாலர் வித்தாச்சு.
3: இல்லை நம்மளவங்களும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு ஒருத்தர்
1: நான் கொடுத்து ஏமாறேன். என் கணேஷ் எனக்கு 8 லட்சம் கொடுக்கணும், என் கணவரை எனக்கு 8 லேக்ஸ் கொடுக்கணும், எங்கள் அக்காவுக்கு பணம் கொடுத்து அது திரும்பி வரல. ஸோ இப்படி கொடுத்து தான் நான் ஏமாந்துருக்கேன். கொடுத்து ஏமாந்தவங்க எப்பவுமே கெட்டு போனது இல்லைங்க, மற்றவங்களை ஏமாத்துறவங்க தான் கெட்டிருப்பாங்க. இல்லை ஆண்டவர் அதுதான் எல்லாரையும் பார்த்துட்ருக்காருல்ல. ஸோ இது எல்லாமே போச்சு. கலைமாமணி டாலர் கூட விற்க விற்று அந்த வாழ்க்கை ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எங்கே போய் நிற்கிறது? நம்ம வந்து எங்கேயும் போய் நிற்க முடியாது. ஒரு நடிகை ஒரு பணம் இல்லைன்னாலும் நிச்சயமா நம்ப மாட்டாங்க. முதல்ல என்னை பார்த்தா நம்புவாங்களா இவங்ககிட்ட காசு இல்லைன்னா? அப்படி கோயிலுக்கு எல்லாரையும் வேன் வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன். இந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அபிஷேகம் பண்ண வச்சு சாப்பாடு போட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் என்னோட காரில் போயிடுவேன். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் எல்லாரும் கூட்டிட்டு போய் அபிஷேகம் பண்ணி எல்லாரும் அதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் அப்படிலாம் பண்ணுவேன். ஸோ எங்கேயும் இப்போ நான் நிற்கல. தீபாவளி பொங்கல் இப்போ தான் தீபாவளி தான் நேற்று தான் போச்சு. ஸோ அந்த தீபாவளி பொங்கல்னாக்கா எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுப்பேன், பட்டாசு எடுத்து கொடுப்பேன், ஸ்வீட்டு எல்லாமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அது ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம், மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இயேசு மகாராஜா. ஸோ இதை இப்போ இப்படி தான் கொடுத்தேன். எல்லாமே போச்சு. ஒரு நகை இல்லை, எல்லாமே முடிச்சு நிலங்கள் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கே கிடையாது, ஷூட்டிங்கே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது, எப்படி வாழ்கிறது, எங்கே போய் நிற்கிறது, என்ன ஒன்றும் தெரியல. வெள்ளித்தட்டு நான் அதில் தான் சாப்பிடுவேன், வெள்ளித்தட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எம்ஜிஆர் அதில் தான் சாப்பிட்டேன்னு படிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக வெள்ளித்தட்டில் தான் வாங்கி சாப்பிடுவேன் நான். அந்த வெள்ளித்தட்டு பூஜை மலை வெள்ளி குத்துவளவு பெருசு இருக்கும், அதெல்லாம் எடுத்து விற்றேன். அதெல்லாம் விற்று என் வாழ்க்கை ஓட்டினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏன்னா ஆனால் இன்னொரு சிஸ்டர் ஆண்டவர் வந்து என்னை வந்து தாயின் கரன் உருவம்னு தெரிஞ்சுக்கிட்ட தெய்வம் என் தவறான பாதையில் போக விடலை பாருங்க. எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இப்படி தான் வாழணும்னு ஒரு தீர்மானத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இல்லை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதான், தீமைக்கு நடக்கவே நடக்காது. ஸோ என்னாச்சு, அந்த வெள்ளித்தட்டு வெள்ளி குத்தோளை வைத்து அந்த வாழ்க்கையை ஓட்டியாச்சு டைமு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 10,000 கொடுத்து ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருந்தேன். அந்த பட்டுப்புடவே சேட்டு கடையில் அடமானம் வச்சா 2,000 இந்த மாதம் வந்தால் போதும் எனக்கு, இந்த மாதம் நான் ஓட்டுவேன் வாழ்க்கையை. ஸோ அந்த சொந்த ஃப்ளாட் வாங்கிட்டால் பைசாவை கட்டலை, அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 கட்டினதோடு சரி, அதுக்கப்புறம் கட்டவே இல்லை பைசாவை அந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ அது கட்டாமல் அதே வேறு பயம், எப்போ வந்து ஃப்ளாட்லேருந்து காலி பண்ணிட்டு வெளில போக சொல்லலாம்னு தெரியாது. இப்படி இல்லை அவ்வளோ, அதாவது இடுக்க நெருக்கம் இடுக்கம் அப்படி இடுக்கன்னு எப்படி வாழ்றது தெரியல, என்ன பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டுப்படையோ சேட்டு அடமானம் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது வெள்ளி ஜரிகை செம்பு ஜரிகை, தங்கம் வெள்ளின்னு வச்சுக்குவார், செம்பு ஜரிகை பட்டு போடுவா. எங்கள் சித்தப்பாட்ட கொடுத்தா நான் போக முடியாது இல்லை. ஒரு நடிகை பட்டுப்படி அடமானம் வச்சா என்ன கேவலமான ஒரு கேவலமான ஒரு இது இல்லை. அப்போ எங்கள் சித்தப்பாட்டை தான் கொடுத்து அனுப்புகிறேன், சித்தப்பா இதை வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ இது செம்பு ஜரிகமாக வாங்கிக்க மாட்டாருன்னு திருப்பி கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எங்கே போய் நிற்கிறது, நம்ம வேலை இல்லையே, எப்படி மெட்ராஸில் வாழ்கிறது? அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்றுமே பொருள் இல்லை, நகை இல்லை, நிலம் இல்லை, எது எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. பணக்காரன் பரலோகத்தில் வந்து எவ்வளோ பெரிய காரியம் உங்களுக்கு தெரியும். ஊசியின் கதையில் ஒட்டக்கமாக நுழைஞ்சிடுமா, ஆனால் பரலோகத்தில் ஐஸ்வர் நுழையவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா இழந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த விக்கிரகங்கள், ஆண்டவர் பிடிக்காத காரியம் என்னென்னா விக்கிரகங்கள் தான். விக்கிரக வழிபாடு, விக்கிரகத்தை
3: சிலை வழிபாடு,
1: சிலை வழிபாடு ஆண்டவர் பிடிக்காத காரியம் அதுதான் இருக்கு என்கிட்ட கடைசியாக, ஆண்டவர் அறியாதப்போ. ஸோ அது நடராசில் இவ்வளோ பெருசு நடராசில் 50 இருக்கும், அது வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து எங்கள் சித்தப்பாட்ட பையில் போட்டு கொடுத்து அனுப்புகிறேன். நான் இருக்கிறது சாலிகிராமம் மயிலாப்பூரில் போய் இதெல்லாம் வித்துட்டு வாங்க சித்தப்பா, எனக்கு கையில் செலவு காசு இல்லை.
3: ஆனால் அது அன்பாக வந்து நீங்கள் எவ்வளோ ஆசையாக அந்தந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி, ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை
1: விற்க வேண்டிய நிலைமை அப்போ அந்த வருத்தம் தெரியல பாருங்க உள்ளத்தில். நம்ம இப்போ நமக்கு டைம் சரியில்லை, அது விற்றா தான் வாழ்க்கை, வேறு வழி இல்லை. ஸோ அவர் அவர்கிட்ட பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் போயிட்டு திருப்பி சாயங்காலம் அப்படியே கொண்டு வர்றாரு. ஏன்னா ஐம்பொன்னில் இருக்குது திருட்டு சிலையாக இருக்கும், வாங்க மாட்டேன். எங்கள் சித்தப்பா நல்லா கருப்பாக இருப்பார், இந்த சேர் கலர் கருப்பில் இருப்பார் அவர். ஸோ அவரை பார்த்தோன்னே எது திருடிட்டு நடராஜ சிலையில் திருடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டாங்களா, நீயே போய் போட்டுக்கமா அப்படின்ட்டார். சரி எனக்கு தான் எப்படி போகிறது, ஆட்டோ போகிறதுக்கு காசு கிடையாது. என் ஃப்ரெண்டு தீபிகாவை கூப்பிடுவா, அவள் ஸ்கூட்டர் ஓட்டுவா, அவளை கூப்பிட்றேன், தீபிகா வாடி இந்த சிலையெல்லாம் போய் விற்கணும் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறேன். போயிட்டு அந்த கடைக்காரனை பார்த்தோன்னு கேட்குறேன், மேடம் ஏன் இதெல்லாம் விற்கிறீங்க, நீங்களும் வாங்கும்போது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்களே அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லுவேன் நான், இப்படி என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாது. நடிகை பந்தா பந்தாவாக இருக்கணும், இல்லைன்னா மரியாதை கிடையாது. ஸோ இல்லை என் ஃபாரில் செட்டில் ஆக போகிறேன், அதனால் இந்த நகையெல்லாம் விற்கிறேன் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபாரின் எது பரலோகம் தான், அது என் வேலை வந்திருக்கு. ஸோ அங்கே செட்டில் ஆக போகிறேன், விற்க அதெல்லாம் விற்கிறேன்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெறும் 4500 தான் வந்தது. அவ்வளோ சிலைகள் விற்று விற்கும்போது ஒன்றுமே வராது, மதிப்பே கிடையாது. அப்போது வீட்டுக்கு வந்துட்டேன், வந்து அந்த காசு வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இது 4500 காலி ஆச்சுன்னு அதுக்கப்புறம் என்ன தெரில. ஒரு பெரிய மனுஷருக்கு லெட்டர் போட்டேன், இது மாதிரி ஐயா ஒரு பெரிய பெரியவர் அவருக்கு லெட்டர் போடுறேன். என்ன சின்ன வயசில் டான்ஸ் ட்ராமாலாம் பார்த்துருக்காங்க, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர், அவருக்கு லெட்டர் போடுறேன். இது மாதிரி ஐயா நான் சாந்தி கஷ்டப்படுறேன், கணவர் இறந்துட்டாரு, எனக்கு ஷூட்டிங்கும் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் போட்டேன். அந்த லெட்டர் கம்ப்யூட்டர் இருக்கு, பதில் மட்டும் போட்டாங்க,
3: எனக்கு
1: எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கூப்பிட்டு கூட கேட்கல. அப்புறம் இந்த லேண்ட்லைன் எப்படியோ தேடி பிடிச்சி யாரையிட்டே கேட்டு பிடிச்சி அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டேன். டெய்லி ஃபோன் பண்ணுவேன், ஐயாவை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஐயாவை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. 3 மாதம் வரைக்கும் பண்ணுற அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, இன்றைக்கி நாளைக்கு பண்ணுங்கள். ஸோ இந்த சிலையெல்லாம் வித்த காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலவாயிட்டு. அப்புறம் தான் கடைசியில் 200 ரூபாய் தான் கையில் இருக்குது சிஸ்டர், ஒன்லி 200 ரூபீஸ். எல்லாம் காலி, ஒன்றுமே கிடையாது வாழ்கிறதுக்கு அடுத்தது. ஸோ நேராக போயிடலாம், 100 ரூபாய் போக 100 ரூபாய் வர ஆட்டோ கரெக்டாக இருக்குது. போய் நேரில் பேசினாலும் நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவரை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவ மாட்டாரா, ஒரே ஒருத்தருக்கு தான் ஹெல்ப் பண்ணி நின்னேன். போனேன், 1 மணி நேரம் ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அவர் பார்க்க முடியும்னு சொல்லி திருப்பிட்டார். அப்புறம் தெரிஞ்சவங்களும் வந்து நின்னோம், ஹெல்ப் கேட்டோம், அவர்களும் நம்மளை வந்து பார்க்கவே முடியாது திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி நம்மளோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து
3: கவலைப்படாது,
1: ஒரு நாள் பிறப்பதே அறியாயே, ஒரு நாள் பிறப்பதை நம்ம அறிய மாட்டோம், போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, இந்த மெடல்ஸில் எப்படி வாழ்றது, எப்படி ஃபோன் பில் கட்டுறது, எப்படி கரண்ட் பில் கட்டுறது, எப்படி சாப்பிட்றது, அட்லீஸ்ட் பஸ்ஸில் போக முடியாது, நடந்து போக முடியாது, அட்லீஸ்ட் ஆட்டோலையாவது போகணும். இந்த பாட்டை நடந்து போகுது, இவ்வளோ நல்லா நடிச்சது பாரு, கேவலமாக. அதாவது ஒரு நடிகைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை, அடுத்தது பிச்சுக்கு தான் போனேன் நான். ஸோ இன்னைக்கு நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன், ஆனால் அப்படி எந்த சாட்சி சொன்னாலும் நான் அழகாமல் இருக்கும், அப்படி ஒரு அழகு வரும். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்து, கும்பிட்ட தெய்வங்கள் தான், சொந்தக்காரங்க மனுஷங்க விட்டுருவாங்க, ஆனால் தெய்வம் நம்மளை கைவிடாதுதானே தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம் இல்லையே, அது வரது இன்மல் வரும். ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை, அந்த நிலைமை நம்ம மெட்ராஸில் எப்படி வாழ்கிறதுன்னு தான், சரி அப்படி நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ வந்து கையில் இப்போ மாத்திரை வாங்க, கையில் காசு கிடையாது, எப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு தெரியல, பீச்சில் போய் கூட விழுந்துருக்கலாம். பட் அந்த ஐடியாலாம் இல்லை பாருங்க, கூப்பிடாமல் இருந்திருப்போம், எத்தனை தெய்வங்களை
3: கும்பிட்டுருப்பேன்.
1: ஆமாம், தற்கொலை வந்த இப்போ ஆண்டவர்னா மாத்திரத்துக்கு வல்லவராக இருக்கிறார் அவர், ஜீவனில் தேவனாக இருக்கிறார், அவரால் மாற்ற முடியும், சொல்ல வேண்டாம் நம்ம. ஸோ அது மாற்றத்துக்கு இல்லை, இருந்தால் தானே வரும். கண் இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க, காது இருக்கு நீங்கள் கேட்குறீங்க.
3: அவ்வளோ பக்தியாக வந்து எல்லா கோயில்களுக்கும் போயிருங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க,
1: அபிஷேகம் பண்ணிருக்கேன், காவடி தூக்கியிருக்கேன், அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன் நான். நெருப்பு மட்டும் விதிக்கல, ஏன்னா சுடும், அதனால் அதை மட்டும் விதிக்கல, மற்றபடி எல்லாம் பண்ணியிருக்கேன் நான், அவ்வளோ பண்ணியிருப்பேன், அப்படி பக்தி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண, தூக்க மாட்டிக்கலாம் அப்படின்னு பெட்டு மேலே சேர்த்துக்கு போட்டுட்டு, ஒரு துப்பட்டாவை ரொம்ப ஹைட்டில் இருக்கும் என்னோட அந்த வீடு, ஒரு குச்சி வச்சு நுழைக்கிறேன், துப்பட்டாவை நுழைக்கிறேன் உள்ள, அது அவ்வளோ எட்டில் பார்த்துங்க, எடுத்துகிட்டு இப்படி போட்டு மாற்றேன், எனக்கு எப்படி சுருக்கு எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. சப்போஸ் மாட்டு தெரிஞ்சதை அன்னைக்கே போயிட்டு இருப்பேன், ஆனால் ஆண்டவர் அதில் கூட பாருங்க தெரியாமல் வச்சிருக்காரு பாருங்க. ஸோ மாற்ற எனக்கு எப்படி மாட்டுறதுன்னு தெரில, எப்படி சாவதுன்னு தெரில, 2 தடவை 3 தடவை இறங்க, எப்படி நம்ம ஏன் பயம் வேற வருது எனக்கு. ஏன்னா 86 தற்கொலை முயற்சி பண்ணோம், இப்போ நான் வந்து சாகனம் தான் ஆசை, பிழைக்கணும்னு ஆசை இல்லை, சாகன ஆசை, பாதி ஊர் போய் பாதி ஊர் பழிச்சுக்கிட்டா நம்மளை வச்சு காப்பாத்த யார் இருக்கா, எல்லாம் கைவிட்டாங்க, தெய்வங்களும் கைவிட்டுருச்சு, 33 கோடி தேவர்கள் இருக்கு உலகத்துல, அத்தனை தெய்வங்களும் கைவிட்டுருச்சு, ஒன்றும் காப்பாத்த வரல. ஸோ பயம் வருது, நானும் எப்படியாவது செத்துடலாம், எப்படியாவது செத்துடலாம், நம்ம எப்படி வாழ்வோம், எப்படி வாழ்வோம் அப்படின்னு 3 தடவை 4 தடவை அந்த சேர்ல ஏற இறங்குறேன். ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, ஏன் இப்படி நம்ம லூஸ்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏற இறங்குறேன், அப்ப எப்படி இருக்கும் பாத்துங்க. ஸோ அப்புறம் தான் 4வது திருமணம் பண்றேன், சரி நமக்கு ஏதோ ஒரு பயம் வருது என்னன்னு தெரியல, பார்ப்போம், இன்னும் 1 மாசம் நமக்கு எந்த ஷூட்டிங் வரலன்னா ஏதாவது ஒரு வழியை தேடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பயம் கலந்து திகிலோட அந்த சேர்ல இருந்து கீழே இறங்கிட்டேன். அந்த சிந்தனை மாற்றத்துக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்காருல்ல, அதாவது ராஜாவின் இருதயத்தின் நீர்க்காரைகளை போல திருப்புற தெய்வமா, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன், ராஜாத்தையே கூட இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன், திருப்பி இருக்காரு போல இருக்கு. சரி இறங்கிட்டேன், இறங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஷூட்டிங் வருமானு பாத்துட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னத்திரை மீட்டிங் போட்டோம், சின்னத்திரை மீட்டிங் எதுக்குன்னா அங்க டைரக்டர்ஸ் கேமராமேனு நடிக்கிறவங்க மேனேஜர் எல்லாமே வருவாங்க. சோ நம்ம ஷூட்டிங்ல சொன்னா ஷூட்டிங் கிடைக்கும்,
3: சரி அது நமக்கு கிடைச்ச மறுபடியும் நம்ம
1: அடிக்கலாம்ட்டே போய் அந்த மீட்டிங்க்கு போறேன். என் ஃப்ரெண்டு பிருந்தாவை கூட்டு போறேன், அவ 2-வீலர் ஓட்டுவா, 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க, அவளை கூப்பிடுறேன், இந்த மீட்டிங் போகணுண்டிய வா போயிட்டு வரலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போறேன். போயிட்டா மீட்டிங் முடிஞ்சிச்சு, முடிஞ்சோன்னா கீழே இறங்குறேன், இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஜெய்யன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்கிறேன், ஜெய் சார் ஷூட்டிங்கில் கொஞ்சம் சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம், இன்றைக்கி சாயங்காலம் ஹோட்டல் விஜய் பார்க்கில் ஒரு மீட்டிங் இருக்குது, வாங்கன்ட்டு போயிட்டார். ஹோட்டலில் கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போக மாட்டேன், ஒரு நடிகை ஹோட்டலில் கூப்பிட்டா தவறானதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்ற ஒரு இது வரும் எனக்கு பயம், ஸோ போக மாட்டேன். அப்போ ஃப்ரெண்டு பிருந்தா தானே ஸ்கூட்டர் ஓட்டுவான், உங்ககிட்ட காசு இல்லை கையில், ஸோ அவளை கூப்பிட்றேன், பிருந்தா வாடி இந்த மீட்டிங் போயிட்டு வருவோம் என்னன்னு தெரில, மேனேஜர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அந்த மீட்டிங்க்கு போகிறேன். அந்த மீட்டிங் போனால் நான் பயந்ததெல்லாம் எதுவுமே இல்லை, அது வந்து பிரதர் மோகசி லாஸ்ரஸ் அவங்க திரைப்பட திருமக்களுக்காக போட்ட முதல் மீட்டிங், முதல் மீட்டிங் எத்தனை மீட்டிங் தெரியல, அந்த மீட்டிங் எனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது சிஸ்டர், எனக்கு நான் பிறந்தது ஷூட்டிங் கிடைக்கும், மேனேஜர் கூப்பிட்டுருக்காரு போலன்னா ஷூட்டிங் கிடைக்காது நமக்கு, அதுக்காக போயிருக்கான். போனா எல்லாரும் இப்போ கிறிஸ்டின்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க நிறைய பேர், பிரதர் மோகசி லாஸ்ரஸ் அவங்க அவர் தான் நிற்கிறாரு அங்க, பின்னாடி வசனம் போடுவாங்க தெரியுமா எப்பவுமே, அதுல எனக்கு கிடைச்ச முதல்ல வசனம் என்ன வசனம்னா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் ஒன்றும் இல்லாமல் வெறுமை நிலைமை இருக்க இருட்டு வெளிச்சத்து கொடுக்கறதுக்கு தெய்வங்கள் இல்லை, ஆனால் ஒளியின் பிள்ளையே ஆண்டவர் மாத்திருக்காரு நான். ஸோ அன்னைக்கு தெரியல எனக்கு வந்து உட்காந்த அப்போ பிரதர் மோகசி லாஸ்ரஸ் அவங்க அவருடைய சாட்சியை சொல்லி ஜப ஏற எடுத்தார், அவர் சாட்சி எப்படி ரட்சிக்கப்பட்டார், சின்ன குழந்தை வயசு உடம்பு முடியாமல் படுத்திருந்தப்போ எல்லாரும் கைவிட்டாங்க, அப்போ ஆண்டவர் வந்து இவர் குணமாக்கியிருக்காரு அப்படின்னு அந்த சாட்சியை சொல்லி ஜப ஏற எடுத்திருக்கா. அப்போ அப்படி தேம்பி தேம்பி எழுதியிருக்கேன் சிஸ்டர், சின்ன வயசுலேருந்து நான் பட்ட கஷ்டங்கள், ஆனால் நம்ம சொல்லிடுறோம்
3: கஷ்டம் மாறாதான்னு சொல்லி,
1: மாறாதான் என்ன நிலைமை தெரியலையே, எதிர்காலம் என்னன்னு தெரியலையே, நாளைக்கு என்னன்னு தெரியலையே, அப்போ அந்த நிலைமை தானே இருட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த கண்ணீரை நீங்கள் சொன்னீங்க ஆகாரின் கண்ணீரை கண்டு, அதை தான் நான் சொல்லுவேன் இப்போ, ஆகாரின் கண்ணீரை கண்டு அந்த நீருட்டுற கட்டளைட்ட தேவன், சாந்தி கணேஷ் கண்ணீரை கண்டு அவரையே கட்டளைட்டு கட்டளையே வந்துட்டார் எனக்கு, தொட்டிருக்காரு தெரியல, வீட்டுக்கு திட்டிட்டு தான் படுத்திருக்கேன், என்னடி கிறிஸ்டின் இவங்க, நம்மள இந்துக்கள் எப்படி இருக்கும் பார்த்தியா, எவ்வளோ கலையாக இருக்கும், இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருப்பேன், இங்கே குங்குமம் வச்சுருப்பேன், கவரிங் நகையாவது மாட்டிகிட்டு இருப்போம், அதுதான் அழகுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் மனுஷ முகத்தை பார்ப்பானா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாராம், அந்த இருதயம் எப்படி இருக்குன்னு தான் ஆண்டவர் பார்த்துருக்காரு. அப்போ அன்னை தொட்டிருக்காரு தெரியல, திட்டிட்டு படுத்துருக்கேன் இப்படி போயிடுச்சு, அப்புறம் இந்த ஒரு மாதம் ஓடிட்டுருக்கு இப்படி. அப்போ வந்து என்னாச்சுனாக்கா, நிலம் ஒருத்தங்களுக்கு விற்றேன் ஸ்ரீபெரும்புதூரில், அவங்ககிட்ட சண்டைப்பட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆகிடுச்சு, வெறும் ஒரு கிரவுண்டு 45 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு விற்று வாங்கி செலவு பண்ணியாச்சு. அப்போ அவங்க என்னை தேடி வராங்க, எப்போ இந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம், என்ன நாங்கள்லாம் இருக்கோமே உன்னை பார்த்துக்க மாட்டோம், தனியாக இருக்க, ஏன் சண்டை போட்டு இப்படி இருக்கேன், வீட்டுக்கு வரப்போகிறேன்னு கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு நடிகை தான், அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடு தேடி வராங்க ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீடு தேடி வந்து என்னை கூப்பிடுறாங்க. சரின்ட்டு அவங்க காரு என் காரில் தான் அவங்களை அனுப்பி கூப்பிடுவேன், எல்லா கோயிலுக்கும் அந்த மாதிரி கூட சுற்றுவேன், அப்படி என் காரில் அவங்கள கூட்டு போவேன், அவங்க காரில் என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ஸ்ரீபெரும்புதூர் கூப்பிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல அவங்களுக்கு அந்த நிலத்தை, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே 10,000 ரூபாய் எனக்கு வச்சு பட்டுப்பட வச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா. இல்லைன்ட்டு இந்த மீட்டிங் போயிட்டு வந்த உடனே இந்த 10,000 ரூபாய் வருது என்னை தேடி பட்டுப்படுவேன், நான் நினைக்கிறேன் அப்போதான் நம்ம தானே எல்லாருக்கும் வச்சு வச்சு கொடுத்து பழக்கம், இந்த மாதிரி முதல்ல நமக்கு கொடுக்குது என்னமோ பெரிய, அதாவது சிஸ்டர் நாங்கள் அழைக்கிற தெய்வம் அது ஒண்ணு, இனி எங்க விதைக்கல நீ அங்கதான் அறுவடை பண்ணுவேன், விதைச்சிருக்கோம் பட்டு அது மட்டும் வரவே வராது, அந்த மட்டும் வருதுன்னு பெரிய விஷயம் தானே இல்ல. சோ கையெழுத்து போட்டு 10,000 வச்சு கொடுத்தாங்க, அந்த 10,000 வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் நடுவில் ஒரு மாசம் ஓட்டிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் நைட் தனியா தானே வீட்டுல இருக்கு, அப்ப நான் கேக்குறேன் புட்டப்பருத்தின்னு ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா, புட்டப்பருத்தி சாய்பாபா
3: தெரியும்
1: எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆசிரமத்துக்கு போய் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் கேட்க போனேன், ஆசிரமத்தை போய் தங்கிக்கலாம், நமக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், நம்ம தனியாக தானே இருக்கோம் அப்படின்னு கேட்க போகிறோம். அப்போ ஆண்ட

ஆனால் இல்லாதவங்களுக்கு திக்கற்றவர் சகாயர் யாரு? திக்கற்றவர் சகாயர் யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். உங்ககிட்ட பணம் இல்லையா, நகை இல்லை, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, வீட்டில் பிரச்சனையா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு எதுன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதை இன்னைக்கு மனசில் வச்சுங்க. அப்போ நான் வீட்டுக்கு வந்து நான் இப்போ கேட்குறேன், அந்த ஆசிரமம் பணக்கார ஆசிரமம் தங்க முடியாது, ஏழைகள் அங்கே போய் இருக்க முடியாது. ஸோ சரி ஓகே, அதை அந்த இடையே கைவிட்டாச்சு. ஒரு நாள் நைட்டு இந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்போ பக்கத்துலேயே இந்து கோயில் இருக்கும், எனக்கு 105 டிகிரி ஜுரம் அடித்தா கூட நீங்கள் தான் வந்து பிரசாதத்தை வாங்கணும், இல்லைன்னா சாமி குத்தம் வந்துடும். பிரசாதத்தை நம்ம தான் போய் வாங்கணும். சாந்தி கணேசன்ற பேரில் அர்ச்சனை பண்ணார்னா அந்த சாந்தி கணேசன் தான் போய் பிரசாதத்தை வாங்கணும், இல்லைனாக்கா வேற யாருக்கா போயிடுவோம். பேர் தேவையில்லை, நீ என்ன ஜாதி எந்த மதம் தேவையில்லை, தேடி வர்றவர் அதுதான் சொல்கிறேன் வர வரன்னு. ஸோ ஐயர் வந்து 105 டிகிரி ஜுரத்தை கூட பிரசாதத்தை நீங்கள் தான் வந்து வாங்கணும்னு சொல்லுவார். இவர் வந்து நம்மளை பார்ப்பாரா, உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கோம், கண்டிப்பாக பார்க்க மாட்டார். இப்போ நம்ம தனியாக இருக்கோம், நிச்சயமாக நம்ம செத்து போயிட்டோம்னா அநாத பணமாக போக மாட்டோம், அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து நம்மளை ஜபம் பண்ணியாவது எடுத்து போடுவாங்க. எவ்வளோ பேர் நிலமா பாருங்க சிஸ்டர், ஒருத்தருமே இல்லை உதவுறதுக்கு. அப்போ என் நைட்டில் இந்த மனசில் ஓடுது, யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம செத்துட்டோம்னா அநாத பணமாக போக மாட்டோம், கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணி நம்மளை எடுத்து போடுவாங்கப்பா அப்படின்னு. அப்போ நைட் படுத்து தூங்குறேன், தூங்கறதுக்கு முன்னே கேட்குறேன், சொன்னீங்களே தெய்வங்களை கேட்டீங்களான்னு கேட்டிங்களே, அப்போ நான் கேட்குறேன், உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்குது, எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிட்டுருப்பேன். ஏன்னா பிரதோஷம் சதுர்த்தி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயர் கோட்டத்தில் லலிதாசாசனம் படிச்சுட்டு வீட்டிலேயே பிள்ளையார் அத்தனை விதமான பிள்ளையார் வாங்கிச்சு சதுர்த்தியை கும்பிடுவேன், பிரதோஷத்துக்கு போவேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒரு துர்க்கை நம்மளை தேடி தேடி தேடி ஓடுவேன். இந்த துர்க்கையை பார்த்தா அந்த பலன் வருமா? இப்போ எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் இயேசு தான். ஆனால் நான் அப்போ ஆண்டருக்கு அறியாதப்போ ஒவ்வொரு துர்க்கைக்கும் இந்த துர்க்கை இந்த பவர் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு அந்த பவர் இருக்குது, அங்கே போங்க இப்படி தானே. ஸோ அப்போ நான் கேட்குறேன், 33 கோடி தேவர்கள் நான் கும்பிட்டுருப்பேன், எந்த ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற வரல, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் போதும், அது யாரு யாரு யாருன்னு கேட்டு நைட் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். தனியாக கூப்பிட்றது குரல் கொடுக்குற தெய்வம் அவர் தானே சிஸ்டர், வேறு யார் இருக்கா நமக்கு? ஸோ நைட் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், அப்போ வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு உருவம் என் மேலே தண்ணி தெளிக்குது, எனக்கு எதாவது கனவு போடுங்க நினச்சிட்டு நான் இப்போ தொடச்சிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த 1 மந்த் ஓடிடுச்சு, 1 மாதம் ஓடிடுச்சு. அப்போ அந்த ஜூனியர் பாலியா பிரதர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சிஸ்டர் நீங்கள் அன்றைக்கி மோகசி லாசரஸ் பிரதர் மீட்டிங் வந்திருந்தீங்க, அவங்க நம்பர் கிடைக்கல எனக்கு ஃபோன் நம்பரு, அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வீட்டு கூட்ட வச்சுருக்கேன் வாங்க சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் அந்த வீட்டு கூடத்துக்கு போகிறேன், இந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அந்த வீட்டு கூடத்துக்கு போனேன். இப்போது ஆண்டவர் வந்துங்க யாரும் அறியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சிக்கலான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் ஆண்டவர் தென்படுவார். புரியுதுங்களா? இப்போது ஷியாமலாவும் தெரியவே தெரியாது உங்களை, எனக்கு நான் எப்படி உங்களும் பிடிக்க முடியும்? இப்போ தெரிஞ்சதுனா என்ன கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு என்ன கூப்பிட்டீங்க மீட்டிங் இது வந்திருக்கேன் இன்டர்வியூக்கு. ஸோ தெரியாமல் எப்படி ஆண்டவர் அறிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னால் அவர் உடனே வந்து நிற்கிறவர், இயேசுன்னு கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் வந்து நிற்பார் அவர். ஸோ அப்போ நைட் படுத்துக்கிட்டு திரும்ப தண்ணி தெளிக்கிறார், இசைக்கையில் வரும், உண்மையை சுத்தமான ஜலம் தெளிப்பேன் இருக்கும், நரகலான விக்கிரங்களை உன்னை விளக்க வேணும் இருக்கும், அது எப்போ விளக்கிட்டார் விக்கிரங்களை வேணும் விட்டு. ஸோ தண்ணி தெளிக்க இது ஏதோ கனவு நின்று தொடச்சி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1 மந்த் ஓடி போச்சு, ஜூனியர் பாலியா பிரதர் கூப்பிட்றாரு மீட்டிங்கு. சரி இந்த இயேசு யாரும் தெரிஞ்சுக்கலாம், அந்த மீட்டிங்க்கு போனேன், போயிட்டு என் மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு சாப்பாடுலாம் போட்டார், சாப்பிட்டுட்டு 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு கையில் கொடுத்து படிங்க சிஸ்டர்ன்ட்டார். நைட்டு வந்தோடனே படிக்கணும்னு கூட ஆர்வம், அந்த புக்கில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம், ஏன்னா நிறைய படிச்சிருக்கேன், சஷ்டி நோக்க சரவண பவனார் எல்லாம் படிச்சிருக்கேன், விநாயகர் அகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன், துர்க்கை கவசம் எத்தனை எல்லாம் எத்தனை தெய்வங்களும் அத்தனை எல்லாமே மனப்பாடமாக சொல்லுவேன் நான், எல்லாமே தெரியும். ஆனால் இந்த புக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த புக்கை பிரித்து படிக்கிறேன், அப்போ இந்த 300க்கு மேலே வரும், எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம், அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம், நம்ம தான் அக்கிரமக்காரர், அவர் அக்கிரமக்காரர் எண்ணப்பட்டாராம். அப்போ தான் எனக்கு அப்படியே அழுக வருது பாருங்கள். அப்போது இந்த உலக மக்களுக்காக சிலுவையில் மறித்த ஒரு தெய்வம் இருக்கா, இந்த தெய்வத்தை இத்தனை வருஷமாக நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே அப்படின்னு அன்னைக்கு தூக்கி போட்டேன் சிஸ்டர் எல்லாத்தையுமே, எனக்கு இந்த இயேசு ஒருத்தர் போதும் அப்படின்னு அன்னைக்கு வந்து ஆண்டவர் நான் ஏற்றுக்க ஆரம்பித்தேன். நானே தான் ஆண்டவர் உள்ளத்தில் கொடுத்த அந்த வாஞ்சையின்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாராம். ஸோ அன்னைக்கு அவரை ஏற்றுக்க ஆரம்பித்தேன். இது 12வது வருஷம் போயிட்டுருக்கு சிஸ்டர், ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு தீபிகா வந்து அவங்க ஹஸ்பண்டு ரோமன் கத்தலிக், அவர் இவத்தி இண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ இவ்வளோதான் இந்த விக்கிரங்கள்லாம் போட நான் கூட்டு போனேன் ஞாபகம் இருக்கவங்களுக்கு. ஸோ அவளை வந்து ஆண்டவர் அன்னைக்கு தொட்டிருக்காரு, எனக்கு தெரியல விக்கிரங்கள் போட வந்தவ தொடப்பட்டா நான் லேட்டாக தான் தொடப்படுறேன். ஸோ அவ்வளோ அறியல அறிஞ்சிக்கல, ஆனால் அதான் இந்த விக்கிரங்கள்லாம் எடுத்து போட்டேன் சிஸ்டர். அப்போ தீபிகா வந்து எனக்கு ஏசப்பா ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு

0: கொடுக்குறா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது வச்சுக்கோ. சொல்லல, அவளுக்கும் எனக்கும் தெரியாது. படங்கள் வச்சு நம்ம வந்து வணங்க கூட தெரியாது, அவளுக்கும் தெரியாது, ரோமன் கத்திரிக்கா அவளுக்கு தெரியாது. சோ கொண்டாந்து கொடுத்தா அந்த படம் மட்டும் வீட்டுல இருக்கு. அப்ப வந்து ஜூனியர் பிரதர் தான் நான் போன் அடிச்சேன், பிரதர் நான் வந்து இது மாதிரி ஜீசஸ் கிறிஸ்ட் போய் பைபிள் வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தீபிகா தான் கூப்பிட்டு போறேன், போய் வாங்கிட்டு வந்து படி அடையாறல, போய் வாங்கிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் சொன்னேன், ஒரு சர்ச்சுக்கு போகணும் பிரதர், எனக்கு கூட போய் விடுங்க. அப்படின்னா எம்எம்டிஏ காலனில் வாழ்க்கையை மாற்றும் சபைன்னு ஒரு சபை இருக்கு, அங்கதான் அவர் போவாரு. அவர் கொண்டு போய் அங்க விட்டாரு. ஒரு 3 மாசம் சபைக்கு போக
1: ஆரம்பிச்சேன்.
0: பிடிச்சிட்டா இவர் போது, ஒருத்தர் போதும், எந்த தெய்வமும் காப்பாத்தல, ஒரு ஆத்மாவும் காப்பாத்த வரலையே. அதாவது இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன் சிஸ்டர், நீங்க காப்பாத்தினு நீங்க தான் எனக்கு தெய்வம், காப்பாத்தினே நீங்க தான் எனக்கு தெய்வம். அதை விட்டுட்டு நீங்க காப்பாத்த நான் போய் உங்களுக்கும் உங்களை புகழ்ந்து பேசி உங்களை என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. ஸோ இது பண்ணியாச்சு, வந்தாச்சு, எல்லாத்துக்கு போட்டு அந்த படத்துக்கிட்ட வந்து சர்ச்சுக்கு போயாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு 3 மாசம் போக ஆரம்பிச்சேன், பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு, ஆபரகம் சாரல் வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்போ இந்த சாந்தி கணேஷ் பேரே எனக்கு வேண்டாம், வேற பேர் வேணும், ஞானசம் எடுக்க போறேன் 3 மாசத்துக்குள்ள. அப்போ வந்து அந்த இயேசப்பா போட்டோ கிட்ட 2 பேர் போடுறேன், ஒன்று சாரால் போட்டேன், இன்னொன்று வந்து ஜெனிஃபர் ஆர் சம்திங். ஜேல வந்து அப்படி வரட்டும், எஸ்ல வந்தா இப்படி வரட்டும், இது கூட பாருங்க ஜே எஸ். அப்போ வந்து சாரால் தான் வந்துச்சு, எடுத்து பீரோல வச்சுட்டேன், சாரால் வச்சாச்சு. அப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சு, பீச்சுக்கு போயாச்சு ஞாசம் எடுக்கிறதுக்கு. அப்போ பாஸ்டர் கிட்டக்கிறேன், ஃபாதர், அப்போ தான் ஃபாதர் தானே கூப்பிடும், தெரியாதுல்ல ஃபாதர், நீங்கள் எனக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு. இல்லைம்மா நான் வந்து ஜெபிப்பேன், ஏசப்பா என்ன பேர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அதை நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. புது ட்ரெஸ் போட்டாச்சு, ஞாசம் எடுத்தாச்சு, புது ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேர். அப்போ என்ன கூப்பிட்டார் கரெக்டாக, சிஸ்டருக்கு பேர் சாராள்
1: அப்படின்னா.
0: ஐயோ எனக்கு நிஜமா சிஸ்டர் அந்த அடைந்த மகிழ்ச்சிக்கு இந்த லைட்டை விட பிரைட் ஆயிடுச்சு. அவ்வளோ அதிகமாக கிரிய செய்யற தெய்வம். நீ 4 செவத்துக்குள்ள நீ என்ன பண்ண வெளியரங்கமாக்க வர ஆண்டவர். நீ 4 செவத்துக்குள்ள அட்டகாசத்தை பண்ணிட்டு வெளியில வந்து நல்லவளா நடிக்கவும் முடியாது. ஏன்னா ஜீவனில் தேவனவர், இரவும் பகலில் தூங்காம விழித்திருந்து பாதுகாக்கிற தெய்வம். ஸோ அந்த பேர் கொடுத்துட்டு என் முகம் அப்படி பிரைட் ஆயிடுச்சான். என்ன சிஸ்டர் என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. நான் சார் என் எடுத்த பேர், நான் எடுத்த பேரே ஏசப்பா என்னை கொடுத்துருக்காருன்னா அவங்களுக்கும் சந்தோஷம். அப்போ அதுக்கப்புறம் ஏசப்பா ஏற்றுக்கிட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த வீட்டுக்கு வாடகை கட்டாம வாழ்ந்துட்டு இருக்கேன், பணம் ஐ மீன் டியூ கட்டாம. ஸோ ஆண்டர்கிட்ட முதல்ல வச்சு எதுனா, அப்பா இந்த வீட்டுக்கு வந்து விண்ணப்பம் அதுதான் முட்டி போட்டு, அப்பா இந்த வீட்டில் பைசா கட்டாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து எப்படின்னு தெரியல, எப்போ காலு போட்டு வெளில போக சொல்லுவான்னு தெரியாது, எங்க போய்ப்பா நான் நிற்பேன், இவ்வளோதான் சொன்னது. அந்த இதை பிரிச்சு பிடிச்சு கொடுத்தாரு ஆண்டவர். எப்படின்னாக்கா நான் வந்து பைசாவாக கட்டல, அந்த பத்திரத்தை பேங்க்ல இருந்து எடுக்க வச்சு விற்க வச்சு, அது கொஞ்சம் சிஸ்டர் பணம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, விற்க வச்சு அந்த கடன்லாம் கொடுத்துட்டு இப்போ 6.25 லட்சம் ரூபாயில் ஒரு வீட்டில் லீஸில் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதை இருக்குது. ஸோ ஆண்டர் 18 லட்சம் ரூபாய்க்கு விற்க வச்சார். ஒரு பைசா இல்லாதவனுக்கு அதிசயங்களை செய்த தெய்வம்.
1: உடனே உங்களுக்கு அதிசயங்கள்
0: எங்கே போய் நின்னாலும் 18 லட்சம் ரூபா கிடைக்குமா சிஸ்டர்?
1: கிடைக்காது.
0: கொடுப்பாங்க 1000 ரூபா கொடுப்பாங்க, 2000 ரூபா செலவு வச்சுங்கம்மா அப்படின்ட்டு, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவரை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், வெக்கப்படவே விட மாட்டார் அவர். ஸோ அந்த அது விற்க வச்சார். அதுக்கப்புறம் எனக்கு தோல்வி அது இருந்தது நிறைய, என் கதைனா எக்கச்சக்கமான ஸ்டோரி எனக்கு இருக்கு. ஆனால் இந்த ஷார்ட்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு சொல்லணுவாங்க பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணி நான் சொல்கிறதுக்குள்ள அப்படி அது மாதிரி என்னை சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி விழாவே சொல்கிறேன், ஏன்னா தோல்வி அது இருந்தது. அப்போ நான் ஆண்டவர் அறியாதப்போ எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலுக்கு போனால் இந்த தெய்வம் வந்து தோல்வி அது நீக்கிற தெய்வம் அப்படின்வாங்க. இப்போ இங்கே போனால் இது அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு போகணும். அங்கே போய் நான் தோல்வி அதுக்கு நான் போய் பார்த்துருக்கேன், ஒன்றும் நடக்கலை. அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு அந்த அரிப்பு நிற்கும். மற்றபடி நான் மடிசாரில் நிறைய கேட்டு பிராமின் கெட்டப் நிறைய பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த காலெலாம் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன் நிறைய, அது சொல்லவும் முடியாது. அந்த
1: மாதிரி
0: உடம்பு ஃபுல்லாக நான் வந்து சாட்சி இருந்தால் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கணும், என் ஃப்ரெண்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுவான்னு பார்த்துங்க. அப்போ எவ்வளோ நேரம் நான் நிற்கணும் அப்படி,
1: 1000 வரைக்கும்
0: நிற்கணும் அந்த ஃபேன் காற்றுல மாத்திரை சாப்பிட்ணும். ஸோ அந்த மாத்திரை விட்டாலும் திருப்பி அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி. அப்போ ஆண்டவர் விட்ட அந்த கோரிக்கை வச்சேன், ஆண்டவரே நீங்கள் பரம வைத்தியர், சிலுவையில் எல்லாத்தையுமே சுமந்துட்டீங்க, நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், தோல்வியாதி வரக்கூடாது. அதான் சிஸ்டர் வச்சேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன் சிஸ்டர். இது வரைக்கும் தோல்வியாதி
1: கிடையாது.
0: எப்படி இருக்கு பாருங்க, வாழ வயது நாட்களுக்கு என்ன உங்களை கொண்டு போறாரு. அப்ப அன்னிலிருந்து அந்த தோல்வியாதி ஆண்டவர் நீக்கிட்டாரு. உடனே பதில் கொடுக்குற தெய்வம் சிஸ்டர், அதான் உண்மையா இருக்கணும் சிஸ்டர். அவரு சித்தத்தின்படி செய்களுக்கு சகலமும் நினைக்க நடத்து, அவர் திட்டத்தின்படி நம்ம இருக்கணும். அவர் திட்டம் என்ன அதை பார்க்கணும், அவர் சித்தம் என்ன அதை தான் நம்ம செய்யணும். ஸோ அந்த தோல்வி அதை நீக்கினாரு, இது பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு கண்டால பிடிக்காது, தங்கச்சி மேலே தான் பாசம் ஜாஸ்தி, எங்கள் தங்கச்சி மேலே தான் பாசம் ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு. ஸோ நான் சொன்னேன், எங்க அம்மாவை என் கூட வந்து ஆண்டவர் இருக்க வச்சார். எங்க அம்மா என்ன தேடி வச்சு எங்கதான் இருக்கணும்ன்ட்டா அப்படியே வந்து வந்துட்டாங்க. அம்மா வந்து ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா இப்ப இறந்து 3 வருஷம் ஆகுது. ஸோ ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் வரும், விதைக்க ஒரு நேரம் உண்டு, அறுக்க ஒரு நேரம் உண்டு. ஸோ என்னக்காக எத்தனை பேர் விதைச்சிருப்பாங்க, ஆண்டவர் அறுவடை பண்ற ஏற்ற வேலையில. ஸோ இப்ப நம்ம விதைப்போம், நிச்சயமா அறுவடை ஒரு நாள் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு, நம் நம்பிக்கை வீண் போகாது. ஸோ எங்க அம்மா வந்து எங்கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் வீட்டு கூட வச்சேன், எவ்ரி மந்த் வைப்பேன். அப்ப என்னோட கேமராமேன், என்னோட கோ ஆர்டிஸ்ட், என்னோட மேக்கப் மேன், எத்தனை பேர் தொடப்படணும் அத்தனை பேர் தொடப்பட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்க. சரி, என் ஃப்ரெண்டு தீபிகா ஆண்டவர் ஏத்துக்கிட்டா, எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க. இது மாதிரி தெரியாம நிறைய பேர் இருக்கும். ஸோ தெரிஞ்ச வரைக்கும் இது இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னாக்கா ஆண்ட அப்ப நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் ஆண்டவர் ஏத்துட்டு ஒண்ணு நடிக்க வேண்டாம்னு முடிவு
1: பண்ணிட்டேன்.
0: எப்படி நடிக்க வேண்டாம்
1: நம்பிக்கை
0: இல்ல. அந்த ஒரு எண்ணமே வரல எனக்கு, மறுபடியும் நடிக்கணும்ன்ற எண்ணம் வரல. ஆண்டவர் ஏத்துட்டு ஒண்ணு போதும்
1: போயிடுச்சு உங்களை விட்டு.
0: 12 வருஷம் நம்ம 12 வயசுல இருந்து நடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம நடிக்கணும்ன்ற அந்த எண்ணம் வரல. ஒரு ஷூட்டிங் வந்துச்சு, வேண்டான்ட்டேன். அப்ப என் ஃப்ரெண்டு தீபிகா கேட்டா, என்ன அடி நீ சாப்பாடுக்க கஷ்டப்பட்டு இருக்கிற, அப்ப ஷூட்டிங் வந்துச்சு எப்படி வேண்டாம்னு சொல்லிட்ட அப்படின்னா, இல்லடி ஏசப்ப பாத்துக்குவார அப்படின்ட்டு. அப்புறம் டிஜே சங்கல் அப்ப இறக்கல, அவங்க அவருக்கு லெட்டர் போடுறேன், நான் ஆண்டவர் ஏத்துட்டு உடனே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நடிக்கலாமா வேண்டாமா, குழப்பமான ஒரு சூழ்நிலை, என்ன பண்றது ஏது பண்றது, நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சோ அவருக்கு லெட்டர் போடுறேன், ஏசப்பா போட்டோ கிட்ட வச்சுட்டு லெட்டர் போடுறேன். ஏன்னா அவர்தான் சாட்சி நமக்குன்ட்டு போட்டு. இது மாதிரி என் போட்டோ வச்சு அவருக்கு அனுப்புறேன், ஐயா நான் வந்து சாந்தி கணேஷ் இது மாதிரி ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருக்கேன், நடிக்கலாமா வேண்டாமான்னு தெரியல, உங்க ஆலோசனை உங்க அறிவுரை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறேன். உடனே அங்கிள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் கிட்ட பெரிய விஷயம், எனக்கு உடனே கொடுத்தாரு. டெய்லி
1: நம்பி போனீங்க, அவரு உங்களுக்கு எதுவுமே
0: கொடு. ஸோ உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு காலையில ஒரு 9 மணிக்கு விடிய 7 மணி அந்த போறேன். அவர் பிரதர் கூப்பிட்டு போனாரு, சிஸ்டர் அங்கிள் உடம்பு சரியில்லை, நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் பேசு எடுத்துங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு உள்ள போயிட்டேன். அங்கிள் ரூம் போனவுடனே அங்கிள் உட்காந்துருக்காரு. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்காது, 10 நிமிஷத்துக்குள்ள அங்கே அவர்கிட்ட சொல்லி முடிச்சு அப்படி தேம்பி தேம்பி எழுந்திருக்கேன். அன்னைக்கு வந்து அங்கிள் சொன்னாரு, நீங்க சொன்னீங்க தெரியுமா, உலகத்துல நீ தனிமையான வெள்ளம்மா, இயேசு மகாராஜா தான் உன்னை தேடி வந்திருக்காரு, நீ அவரை தேடி போல. அந்த தெய்வங்களை தேடி தேடிதப்பா நான் கும்பிட்டுருக்கேன், ஆனா என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் நீ வந்து உலகத்துல தனிமையானவள் இல்லம்மா, ரெண்டு தேவ தூதர்கள் எப்பவும் கூட இருப்பாங்க, ரெண்டு தேவ தூதர்கள் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு டிஜி சங்கல எனக்கு அந்நிய பாஷையில சொல்றாரு. அந்நிய பாஷையில நான் இப்படி சேர்ல உட்காந்து நான் கீழே முட்டி போட்டு கையை பிடிச்சிருக்கேன். அந்த கையில அப்படி எழுதிருக்கான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு. அப்பதான் ரெண்டு தேவத்தூர் இருப்பாங்க, நீ பயப்படாத தனிமையானவள் இல்லை அப்படின்னு சொல்லி, சரிம்மா 10 நிமிஷம் வெளில போக்காரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு, ஏன்னா ஆண்டவர் அப்பதான் ஏத்துக்கிட்டு தெரியாது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்னன்னு தெரியாது, ஒரு தேவ மனுஷனா எப்படிப்பட்டவனு தெரியாது. ஸோ வெக்கப்பட்டுட்டு வெளியில் போய் உட்காரா, ரெண்டு தடவை சொன்னார், 10 நிமிஷம் வெளில உட்காருமா அப்படின்ட்டு. சரி, எனக்கு கூப்பிட்டு போன பிரதர் வந்தார் அந்த ரூமில், சிஸ்டர் கொஞ்சம் அந்த ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். ஒரு இது மாதிரி வெள்ள கவர் சிஸ்டர், இவ்வளோ பெரிய கவர், எங்களால் முடிஞ்ச காணிக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க தான் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த காணிக்கன்னு வாங்கினது கிடையாது ஃபஸ்ட்டு, எனக்கு அதை வாங்கினோட இன்னும் அழுக வருது. நம்ம தானே கொடுத்து பழக்கம், நம்ம இவங்ககிட்ட வாங்க வேண்டிய நிலைமை. எனக்கு இவர் யாரோ முன்னப்பட்டு தெரியாதவர், இவர்கிட்ட போய் வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு.
1: எத்தனையோ மனுஷங்க நீங்க நம்பி போனீங்க, அவங்கள உங்களுக்கு ஒருத்தரும்
0: உதவி செய்யல,
1: ஏற்றுக்கொண்ட பிறகு தயவு
0: ஆண்டவர் அறியாத இதுல இருந்து வந்திருக்கேன். சோ வீட்டுக்கு போற வரைக்கும் அடையாறுல இருந்து வீட்டுக்கு எங்க சாலிகிராம வரைக்கும் அழுதுட்டே அவர் ஆட்டோல வந்துருந்த ஏசப்பா போட்டோ கிட்ட வச்சுட்டு பிரிச்சு பாக்குறேன். 10,000 இருந்தது. ஆண்டவர் என்ன வழி நடத்துவார்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அங்கிள் மூலியமா எனக்கு 10,000 கொடுக்க வச்சிருக்காரு பாருங்க. அதான் சொல்றேன், ஆண்டவர் நம்பி நம்மள கைவிடவே மாட்டார் ஒரு நாளும். அற்புதங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு சேனல் பேரு நீங்க அற்புதம் வச்சிருக்கீங்களா சூப்பரா அற்புதங்கள் இந்த சிஸ்டர் இன்னமும் 12 வருஷம் ஆச்சு ஆனா இன்னமும் நான் நன்றி சொல்லுவேன் ஏசப்பா சோ இதை வச்சு இந்த படம் வந்துச்சு இதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அங்கிள் வந்து எனக்கு லெட்டர் போட்டாரு என்னோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டாரு எனக்கு பர்சனல் லெட்டர் போட்டாரு நான் தேவசத்தை கேட்டு உனக்கு போடுறேம்மா அ வில்லிதான், என்ன பார்த்தாலே வில்லிதான் சொல்லுவாங்க.
1: ஆனா
0: நடிப்புல வில்லி. சோ அந்த இதுல வந்து அந்த இளவரசின் ஒரு சீரியல் இல்ல, ஒரு இதுல அழுகம்மா உங்க உங்க பொண்ணை வந்து ஒருத்தர் கெடுத்து இது பண்ணிட்டு போயிட்டான், அவன் வந்திருக்கா, நீங்க கோவப்படுங்கம்மா, அடிங்கம்மா, எனக்கு அடிக்க வரல, கோவப்பட வரல, வில்லி வரல பாருங்க.
1: அன்பு
0: உள்ளது சாந்தின்னு சொல்லுவாங்க, சாந்தமா இருக்காது. கோவப்படுவேன் நானு, தேவையானது கோவப்படுவேன். சோ இப்ப நினைப்பு கோவப்படுங்க, கோவம் வரமாட்டேங்குது எனக்கு. அப்புறம் எந்த ஏன் கோவம் வரமாட்டேங்குது நமக்கு என்னன்னு தெரியலையே. இவ்வளோ நாள் பத்து வயசுல நடிச்ச விளாட்சா நானு, எனக்கே வரல கோவம். அப்ப அந்த ஷூட்டிங் நடிக்கிறது விட்டேன். ஏன்னா ஆண்டவர் வந்து தீர்மானம் என்னன்னு தெரியாது நமக்கு, ஏன் நமக்கு நடிப்பு வரல அப்படின்னு யோசிச்சு அந்த ஷூட்டிங் நடிக்கிறது அன்னைக்கு சொல்லிட்டேன். இல்லை இது என்னன்னு தெரியல, எனக்கு நடிப்பு வரல, என் தயவுசெய்து இந்த கேப்டன் தூக்கிடுங்க, என்னை சாக அடிச்சிருங்க, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்றீங்க, பெரிய அஞ்சு வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காதுல, எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்லைங்க சார் நான் ஃபாரின்லாம் போகணும், ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நீங்க அந்த கேரக்டர் சாக அடிச்சிருங்க அப்படின்றேன். சரி ஒரு மூணு மாசம் எங்க டைம் கொடுங்க, அப்படியே கொண்டு வந்து சாக அடிச்சோம் அப்படின்ட்டு காசிக்கு போற மாதிரி முடிச்சுட்டாங்க. சரி அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் டிராமா பண்ணுவேன், ஹிஸ்டாரிக்கல் சரித்திர நாடகம் நிறைய பண்ணிருக்கேன். ராஜராஜ சோழன் குந்தவி நான் தான் பண்ணுவேன், பரதநாட்டியம் ஆடுறது, அந்த ஹிஸ்டாரிக்கல் டைலாக் பேசுறது எல்லாம் எல்லாமே சின்ன வயசுலேருந்து அத்தனை ஃபேன்ஸ் எனக்கு. அந்த வார்த்தைகள் டெலிவரியை பார்த்துட்டு எஸ் சுப்லட்சுமி அம்மன் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, எம் எஸ் சுப்லட்சுமி அம்மன், அவங்க சாரதா நம்பி நம்பி ஆரோரன் அவங்கெல்லாம் பயங்கர பெரிய ஆளுங்க, அவங்களாம் என்னோடய ஃபேன்ஸ். இந்த டைலாக் அப்படிப்பட்டவ. அப்போது அந்த எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் பிளே வந்து ஒரு நாள் போய் நிற்கிறேன், என்னோடய ஓன் ட்ராமா, அதில் குந்தவி இதில் வரும் பொன்னியின் செல்வன் குந்தவின்னு கேரக்டர் வரும், குந்தவி இல்லை நந்தினின்னு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் பேசணும். ஒரு ரெண்டு மூணு பேர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும், அவனுங்களாம் யங்ஸ்டர்ஸ், அவனுங்களாம் சின்ன பசங்க. நான் வந்து எல்லாருக்கும் டைலாக் எடுத்து கொடுக்குற ஒரு கேரக்டர், எப்பவுமே மறந்துட்டால் நான் எடுத்து கொடுப்பேன் ஸ்டேஜ்லேருந்து, நீங்கள் தான் பேசணும், பேசுங்க இந்த டைலாக் விட்டீங்க, இப்படி தெரியாதாங்க நம்ம சொல்கிறது, உள்ளுக்குள்ளேயே சொல்லி எடுத்து கொடுக்குறவ. எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு மைண்டு,
1: சொல்ல வரல.
0: ஸோ ஒரு டைலாக் கூட வரல சிஸ்டர், ஸ்டேஜில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நான் போய் சரித்திர நாடகம் நடிக்க நான் தான் பேசணும், ஒரு டைலாக் எனக்கு வரல, நிற்கிற பிளாங்க் ஆகிடுச்சு அப்படியே மைண்டு. ஐயோ ஏன் எடுத்து கொடுங்கடா, போய் சைடில் போய் நிற்கிறேன், ஒருத்தனும் டைலாக் எடுத்து கொடுக்க மாட்டேன்றான்.
1: நீங்கள் தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பீங்க, இப்போ உங்களுக்கு
0: எனக்கு எடுத்து கொடுக்க ஒருத்தங்களும் இல்லை. ஐயோ என்ன இப்படி நிற்கிறமே, இவ்வளோ அசிங்கமா அப்படின்ட்டு அன்னைக்கு முடிவு பண்ண சிஸ்டர், இனிமேல் ட்ராமா நடிக்க மாட்டேன்.
1: ஒன்னா ஆண்டவர் கட் பண்ணிட்டார்,
0: கட் பண்ணிட்டாரு பாருங்க, சீரியல் எடுக்கிறது கட் பண்ணாரு, ஸ்டேஜில் டைலாக்கே வரல. ஸோ அதை கட் பண்ணேன், நானே விட்டேன். ஏன்னா நம்ம ஆண்ட சித்தத்தை நம்ம அறியணும் முதல்ல, புரியுதுங்களா? நம்ம இருக்கிறவன்னவே இருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கல, உன்னை வேற மாதிரி மாற்ற தான் ஆண்டவர் அழைக்கிறாரு முதல்ல. நீ அப்படியே இருக்கிறதுக்கு சமாரியஸ்ரீ வந்தா என்ன பண்ணா, உடனே போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அஞ்சு கணவரா பத்து கணவரா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை, உடனே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதுதான் ஆண்டவர் வந்து அறிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி மாறணும் அதுதான். ஸோ அதை விட்டேன்னா இப்படி ஒவ்வொன்றத்துலேயும் ஆண்டவர் என்ன புடமிட்டு சுத்த பொண்ணா விளங்க பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி போச்சு எல்லாமே, பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு
1: இருக்கேன்.
0: ஆமா விட்டாச்சு எல்லாமே, எட்டு வருஷம் ஆச்சு நடிக்கிறது விட்டாச்சு, எட்டு வருஷமா ஆண்டவர் ஊழியம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல சாட்சி மட்டும் சொல்ல போனா, இப்போ செய்தியும் நானா பேச போறேன், பேசுறதெல்லாம் ஆண்டவர் தான், இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது அவர் தான் பேசிட்டு இருக்காரு, என்னால ஒண்ணுமே முடியாது சிஸ்டர், நான் அப்படிதான் சொல்லுவேன் எப்பவுமே.
1: சரி இப்போ இவ்வளவு நாள் வந்து நீங்க கடந்து வந்த பாதைகளை சொன்னீங்க, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்க கடந்து வந்திருக்கீங்க, இப்போ வந்து நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இப்போ என்னென்ன மாதிரியான ஊழியங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: இப்போ நான் வந்து சுவிசேஷிக்கு தான் ஃபுல்லாக, எங்கே கூப்பிட்டாலும் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், எங்கள் அம்மா இப்போ தான் மூணு வருஷம் ஆகுது இறந்து, ஆண்டவர் என் கூடவே எப்போ இருந்துட்டு இருக்கார், அவருக்காக இருக்கேன். ஏன்னா என்னை வந்து கலைமாவனுடைய கலைச்செல்வம் விசிட்டம் அவார்டு, எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கேன், இயேசுவின் பிள்ளை அவங்க அந்த அந்த அவார்டு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். ஸ்வீகார புத்திரி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், இவ்வளோ பட்டங்கள் நமக்கு இருக்குது, பிரியமான புத்திரிய நம்மளை வந்து இப்போ ஒரு திருடனை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்குவோமா? வச்சுக்க மாட்டோம். ஒரு கொலகாரனை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்குமா? வச்சுக்க மாட்டோம். ஆனால் நீ எப்படி தான் நீ என் மகன், என் மக அப்படின்ற ஆண்டவர்
1: மறக்கப்படுவதில்லைன்னு
0: சொல்ல, அதாவது தாய் வந்து நம்மளை சீனு உதறி தள்ளிடலாம், அதான் சொல்ல தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என்முன் இருக்கிறது. ஸோ நம் எல்லாரும் நம்மளை சீனு தள்ளுவாங்க சிஸ்டர், ஆனால் சீனு தள்ளாத ஒரே தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறவர் இயேசு மட்டும்தாங்க. யார் உங்களை வெறுத்தாலும் அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார். நீ எப்படிப்பட்ட கெட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருனே நண்பனேன்னு சொல்கிறாராம். அப்போ நண்பனை நம்மளை யாரும் சொல்லுவாங்களே, அப்படியே அவ்வளோ கெட்டவனே நண்பன் சொல், இவன் என் ஃப்ரெண்டு பண்ணு நம்ம போய் சொல்லுவோமா? நீங்கள் சொல்லுங்களேன்,
1: சொல்ல
0: மாட்டேன். அஜிஜி நம்ம பேரும் கெட்டு போயிடுமே சேர்ந்து அப்படின்னு பயந்து நம்ம வந்து ஒதுங்கிடுவான். ஸோ ஆண்டவர் நம்மளை நண்பன் நீ வந்து என் பொண்ணுன்னு சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு அன்பு இருக்கணும் பாருங்களேன், அதுதான் அளவிடப்பட முடியாத அன்பு. ஏசப்பா கொடுக்குறது என்னென்னா நமக்கு அளவிடப்பட முடியாத ஒரு அன்பை கொடுக்குறாரு. நம்மளை நினச்சி பார்க்க முடியும், இவருக்கு நம்ம வந்து பிள்ளையாக இருப்போமா? அவன் எல்லாரும் எங்கள் மாமன் நீ சேலத்துக்கு போன மெட்ராஸுக்கு போனே நீ திருப்பி வரக்கூடாதுன்ட்டாரு. ஏன்னா நான் ஊரு டூர் போனால் நம்ம கெட்டு போயிடுறோன்ற நான் எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. ஸோ நமக்கு இப்படி தெரிஞ்ச சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் நம்ம பிரித்து உதறி தள்ள தான் பார்ப்பாங்களே ஒழிய, நம்மளை நீ இருக்கு நீ எப்படி இருந்தாலும் நீ என் மகமான்னு ஏற்றுக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தான். எங்கே போனாலும் அந்த நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த 12 வருஷமாக ஆண்டவர் வீட்டை விற்க வச்சு இப்போவும் ஆண்டவர் என் கூட இருக்கார், நடத்திக்கிட்டு இருக்கார். ஊழிய காசில் தான் நான் வாழ வச்சுட்ருக்கார், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை சிஸ்டர். ஒன்று இல்லைன்னாலும் ஆண்டவர் உடனே எனக்கு வந்து கிடைக்க வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி நான் சொல்லுவேன், காக்கா வந்து வடையை திருடிட்டு போய் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் காக்கையும் நமக்கு கொண்டு கொடுக்க வைக்கிற தெய்வம் ஏசு. நம்ம வீட்டில் இப்போ எனக்கு நடந்த சிஸ்டர், என் வீட்டில் நடந்த சிஸ்டர், ஒரு காக்கா முழு ஜாங்கிரி ஒன்று கொண்டு வந்து ஜன்னலில் வைக்குது. முழு ஜாங்கிரி அது பாதி பிஞ்சிருக்கும், பிஞ்சது கொண்டு வந்து முழுசாக ஒரு ஜாங்கிரி கொண்டு வந்து வைக்குது. அப்போ எனக்கு ஆண்டவர் நினைப்பு விட்டார், பாரு எலியாவை கொண்டு போய் உன்னை பூசிக்கிறேன். பட் நம்ம அதை சாப்பிடல, அது எங்கே தூக்கிட்டு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவர் பண்ணியிருக்காரு பாரு, எலியாவை கொண்டு பூசித்திருக்கிறார், காக்கையை கொண்டு எலியாவுக்கு. ஸோ அந்த எப்படி நம்ம நம்ம எங்கே விதைக்கலாம் அங்கே தான் அறுவடை பண்ணுவோம். ஆண்டவர் எடுத்துகிட்டு இருக்காரு என்னை வந்து ஊழியக்காரியாக நான் இருக்கிறது. நிஜமாவே சிஸ்டர், இந்த சேனலை கூப்பிட்டு என்னை நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன்னா எனக்கு கிடச்ச ஸ்லாக்கியம் அது நிஜமாவே. ஏன்னா ஃபுல் கதை யாருக்குமே தெரியாது. எல்லோரும் சினிமா ஆர்டிஸ்ட் எப்படி பார்ப்பாங்க, பந்தாவை தான் பார்ப்பாங்க. அதாவது அவர் 4 வேலைக்காரங்க 4 கார் 4 பந்தாவோட அப்படி வந்தால் தான் மதிப்பு. ஆனால் இன்றைக்கி நான் தனியாக தான் வரேன். ஏசு யூத ராஜசிங்கம் என் கூட இருக்காரு, அவர் முன்னாடி போயிடுறாரு. யூத ராஜசிங்கம் முன்னாடி போய் நமக்கு கோணலானாலும் செவ்வாய்க்கு தர்றாரு. அவர் மூலிமா நம்மளும் சிங்கம் மாதிரி இருக்கும், தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய திறமை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஆண்டவர் இருக்கிறதால நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. சாட்சியும் செய்தியும் ஆண்டவர் எடுக்க வைக்கிறாரு. எங்கே கூப்பிட்டாலும் போயிடுறது சிஸ்டர். ஆண்டு நான் சார் அப்பா வீட்டில் உட்காரக்கூடாது, இப்போ நான் சும்மா நான் எங்கேயாவது போய் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும். அந்த வாஞ்ச தான், அதை தான் எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். நான் உனக்காக கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் எனக்கு கொடுத்தேன், மகளை இங்கேருந்து குத்தி எடுத்துட்டான், கடைசி சொட்டு தண்ணியை கூட எடுத்துட்டான். அப்போ நீ எனக்காக என்ன பண்ணுற? சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. சாட்சிகளாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உயர்ந்த அடைக்கலமான வாழ்க்கை வாழணும். சேட்டிலிருந்து தூக்கி எடுத்திருக்காரு, தூக்கி எடுத்து உன்னதமான இடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, உன்னதமான வாழ்க்கை வாழ வச்சிருக்காரு. அது ஆண்டவர் இருக்காரு பயம் நமக்குள்ளே இருந்துட்டு இருப்பாரு. ஐயோ அதை நான் ஆண்டவர் ஏற்றுட்ட உடனே உலகத்தில் கூட சமாதானத்தை கொடுத்த தெய்வம் அவர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல சமாதானம் தான் சிஸ்டர் கிடைச்சது. நிம்மதி போதும், இருக்கிறது போதும். அதாவது அதிகமாக சொத்துக்கு ஆசைப்பட்டோம்னா நமக்கு வந்து இருக்கிறதும் போயிடும். நாளைய தினத்தை கொடுத்து வர்த்த ஒரு நாள் பிறப்பதை அறியாயே இல்லை, நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அவர் இன்னைக்கு கூட பரலோகம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டரோட பிள்ளையாக இருக்கிறது. இன்னும் ஒன்றுன்னா யார் மேலேயும் அன்பு வைக்காதீங்க, மனுஷங்க மேலே வைக்கவே வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து பிறந்தா கணேசன் சொன்னார், கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து பிறந்தா ரெண்டாவது கணவரும் சொன்னார், யாருமே வச்சு பார்த்துக்கல, எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை இருக்கும் சிஸ்டர். நம்ம யாரையுமே வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் என்னை வந்து பார்க்கணும். இன்ட்ரிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எப்போ வாங்கிட்டீங்க? ஸோ ஆண்டவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே தேவை கிடையாது. எப்போவுமே ஆண்டவர் 24 hours ஜபத்தை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா 24 hours வரத்துக்கு ரெடியாக இருக்காரு, அன்பை கொடுக்க ரெடியாக இருக்காரு. உண்மையான அன்பு, பணம் காசு வேண்டாம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அதுதான் ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, நீ எப்படி இருக்கன்னு கேட்கல, நீ எவ்வளோ எந்த ஜாதின்னு கேட்கல, ஆண்டவர் எந்த மதன்னு கேட்கல. ஸோ ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். நம்ம இங்கே வந்து சமாதானம் கிடைக்குமா, அங்கே சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய இடத்துக்கு தேடி அலையிறோம். ஆனால் சமாதானத்தின் தேவன் இங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இப்போது என்னோட சாட்சினா எல்லாம் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அகக்கன் திறந்தீங்கனாக்கா ஆண்டவர் அறியலாம் உண்மையான தெய்வம் எதுன்னு. நீங்கள் அறியணும், எத்தனையோ பேர் விரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை கேளுங்க, இன்னைக்கு உண்மையான தெய்வம் யாருன்னு கேளுங்க. உண்மையான தெய்வம் வந்து உங்க முன்னாடி நிற்பார், அது யாருன்னு. நான் நிஜமாக தெய்வங்களை தேடி தேடி எங்கே செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ செலவு எல்லாருக்கும் தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றது. ஸோ அந்த ஆண்டவரை நான் தெரிஞ்சதுக்கிறதுனால இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை சிஸ்டர். நிஜமாவே நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன எந்த கவலையுமே இல்லை. எங்கள் அப்பா இருக்கார் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு, உலக பிரகாரமான அப்பா இல்லை, பரலோக பிரகாரமான அப்பா இருக்கார். அவரை நோக்கி பாருங்கள். இப்போ கூட கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேருக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது, சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் யாருன்னு. நாங்கள் வந்து இப்போ ஏற்றுக்கிட்டோம், 12 வருஷம் ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் யார் ருசிச்சிருக்கோம், ரசிச்சிருக்கோம். அதை நீங்களும் ருசிக்கணும், ரசிக்கணும். அவரை நோக்கி பார்க்க உங்கள் பிரகாசம் அடைய சிஸ்டர், அவங்க முகம் வெக்கப்பட்டு போகவே போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரும் யார் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ அல்லாதவர்களோ இயேசுவை நோக்கி பாருங்க, பிரகாசம் அடைங்க. அது ஒண்ணுதான் நான் உங்களுக்கு சொல்றது.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் வாகனப்பதிவு அலுவலகத்தில் $25 அதிகமாக கொடுத்தால் நாம் பயன்படுத்தும் காரில் 6 எழுத்துகள் அடங்கிய எந்த ஒரு வார்த்தையையும் எழுதிக்கொள்ள அனுமதி உண்டு. நீங்கள் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை அங்கே எழுதிக்கொள்ளலாம். ஒரு நாள் நண்பர் ஒருவர் தன்னுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சிவப்பு நிறமான கார் பந்தயத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு கார் தன்னை கடந்து முன் செல்வதை கவனித்தார். அந்த காரில் ராங் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் குறுந்தாடி வைத்திருந்தான். அவன் உலகத்திற்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? எல்லார் செய்வதும் தவறு என்று சொல்ல வருகிறானா, அல்லது அவன் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல வருகிறானா? அவன் சொல்ல விரும்பும் செய்தியை குறித்து அவனுக்கே தெளிவில்லை. இன்றும் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனது நண்பரின் கார் சற்று அப்புறம் சென்ற பொழுது மற்றும் ஒரு காரில் எழுதப்பட்டிருந்த அந்த 6 எழுத்து மந்திரத்தை வாசித்தார். அங்கே ILVGOD என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே நண்பர் தன்னுடைய கார் வேகத்தை சற்று அதிகரித்து அந்த காரை ஓட்டிச் சென்ற வாலிபனை பார்த்து புன்னகையோடு கையசைத்தார். அந்த வாலிபன் மகிழ்ச்சியோடு கையசைத்து சென்றான். இந்த வாலிபன் உலகத்திற்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? என்னை படைத்த இறைவனை நான் நேசிக்கிறேன். I love God. இது எவ்வளவு பெரிய செய்தி அல்லவா? உங்கள் வாழ்வை பார்க்கிற மற்றவர்கள் உங்களை படைத்தவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்கள் வார்த்தை அதை வெளிப்படுத்துமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாகனத்தில் நீங்கள் எழுதி வைத்திருக்கும் வாசகம் உலகத்திற்கு கூறும் செய்தி என்ன? சிந்திப்போம் செயல்படுவோம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாக்கோபு 5:17 வாசிக்க கேட்கலாம்.
2: எலியா என்பவன்
1: நம்மை போல
2: பாடுள்ள மனுஷனாயிருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆமென். அப்படி என்றால் ஆமென். ஜெபிக்க முடியவில்லை என்று எந்த காரணத்தையும் சொல்ல வேதம் அனுமதிக்கவில்லை. அதனாலதான் தாவீது எப்பொழுதும் துதிக்கிற தாவீது துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததும் தாவீது என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? 142 சங்கீதத்தின் கடைசி வசனம், 142 அதனுடைய கடைசி வசனம், 7 உமது நாமத்தை நான் துதிக்கும்படி
2: என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்கள்
1: ஜெபம் பண்ற. ஆண்டவரை துதிக்க முடியல. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை உணரணும். ஆண்டவர், நேற்று என்னால் நல்லா துதிக்க முடிஞ்சுதே, இன்னைக்கு ஏன் துதிக்க முடியல? போன மாசம் எனக்கு நல்ல ஜெபிக்க முடிஞ்சது, இப்ப ஏன் முடியல? அப்போ ஒரு காரியம் தெரியுது, அப்போ ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது, காவல் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடைக்கப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது தான், என்னை நோக்கி கூப்பிடு, கட்டப்பட்டிருக்கிறேன், கூப்பிட முடியலன்னு சொல்லி கூப்பிடாம இருந்துராத, துதிக்காம இருந்துராத. இதுதான் வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் இன்னைக்கு ஏன் ஜெபிக்கலைன்னா நம்ம ஒரு காரணத்தை வைக்கிறோம், அந்த காரணம் செல்லாது என்று இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு முதலேயே பேசுகிறார். அதனாலதான் எலியாவை குறித்து, எலியா எல்லாருமே யாருமே எலியாவை பாடுள்ள மனுஷன் என்று பார்க்கவில்லை. அவனை எலியாவை தேவ மனுஷனை தான் எலிசா எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது எலிசா சொன்ன வார்த்தை என்ன? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவர், வீரன் குதிரைங்கிறார். ஆமே. ஆனா பைபிள் நமக்கு எப்படி சொல்லுதுன்னா, நம்ம அதை சாக்கா வச்சு நம்ம எல்லாம் அப்படிதான் பாப்போம். ஆண்டவர், அவங்க வீரர்கள், அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால ஜெபம் பண்றாங்க, நாங்க அப்படி இல்லையே. இல்ல, எலியாவன் நம்மை போல உன் பாடுகளை முன்வைத்து, உன்னால உன் பலவீனத்தை முன்வைத்து என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் துதிக்க முடியலை, என்னால் ஆராதிக்க முடியலை, என்னால் பைபிள் ரீட் பண்ண முடியலை, என்னால் வசனம் கேட்க முடியலை என்று சொல்லுகிற காரணங்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எனவே தாவீதை மாதிரி ஜெபிக்கிறது நல்லது. என்ன ஜெபிக்கிறது? ஆண்டவரே, என ஏதோ ஒரு காவலில் ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது, அதனால என்னால் என்ன செய்ய முடியலை, துதிக்க முடியலை, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். ஜெபிக்க முடியல. காலையில் ஜெபிக்கிறதுக்கு தான் எழும்புறோம், எழும்பி உக்காந்து இருந்தா செபிக்க முடியல. ஆண்டவரே, அன்னைக்கு முடிஞ்சதுப்பா, ஆனா இன்னைக்கு முடியல. ஆண்டவரே, நான் செபிக்கும் படிக்கு என்னை இந்த காவலுக்கு நீங்களாக்கும். அப்போ ஜெபம் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஏன் என்னால செபிக்க முடியல? ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. கட்டப்பட்டிருந்த பவுல் சீலாவுக்கு செபிக்க முடிந்ததே, துதிக்க முடிந்ததே. ஆமென். அப்போ வெளி பிரகாரமான கட்டுகள் அதை தடை செய்யாது, ஆனா உள்ளே இருக்கிற கட்டுகள் அதை தடை செய்யுது. அதான் என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். ஆண்டவர் என் கையை கட்டி வச்சுட்டான். சிம்சோன் கட்டப்பட்டிருக்கும் போதுதான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டான். கை கால்கள் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கும் போது தானே. இப்போ வெளி பிரகாரமான கட்டு, அப்போ இந்த கட்டுகள் வந்து தடை கிடையாது ஜெபிக்கிறவனுக்கு. ஆனா உள்ளே இருக்கிற கட்டு, ஆத்தும கட்டு, ஆவியில கட்டப்பட்டவன், உள்ளான மனிதன் கட்டப்பட்டிருப்பான் தெரியுமா? ஜெபம் பண்ண முடியாது. பைபிள் எடுத்து திறந்து வச்சுட்டு வேற எதையோ பார்த்துட்டு இருப்போம். ஒரு வசனத்துக்கு மேல ஓடாது. வெளி பிரகாரமான காயங்களோ கட்டுகளோ ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறதுக்கு தடை கிடையாது. அப்படி தடையா இருக்குமானால் சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கும் சீலாவுக்கும் ஜெபித்திருக்கவே முடியாது. அவங்களை அடிச்சுதான் கட்டி போடுறாங்க தொழு மரத்துல. ஆமே. அதை குறித்து இப்படி சொல்லுவார்கள், பெரிய மர துண்டுக்குள்ள அந்த ஹோல் போட்டு அதுக்குள்ள காலை விட்டு கட்டி வச்சிருப்பாங்களா? இப்படி எங்கேயுமே ஓட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில அவங்க பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணாங்க. அப்ப இந்த கட்டு தடை கிடையாது. தாவீது சொல்ல, உள்ள நான் கட்டப்பட்டிருக்கிறேன், தாவீதினுடைய அனுபவம் என்ன? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதுதான் தாவீது. நான் உள்ளளவும் துதிப்பேன், இதுதான் தாவீது. ஒரு நாளில் நான் 7 தரம் துதிப்பேன், 3 தரம் ஜெபிப்பேன், இதுதான் தாவீது. அந்த தாவீதுக்கு இப்போ கேட்கிறார், ஆண்டவரே உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு. அவர் ஏதோ ஒரு கட்டு உள்ள இருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து தாவீதுக்கு துதிக்க முடிந்தது, காடுகளிலிருந்து தாவீதுக்கு துதிக்க முடிந்தது, குகைகளிலிருந்து துதிக்க முடிந்தது. அந்த அது எதுவுமே தடை பண்ணவில்லை. ஆனா உள்ள ஒரு கட்டு வந்த போது துதிக்க முடியல, நோக்கி பார்க்க முடியல. அதான் கேட்கிறான் ஒரு தேவ பிள்ளை. இதை புரிந்து கொள்ள நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பலவீனத்தினால இல்லை, ஏதோ ஒரு காரியம் உள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன். படுத்திருந்தா கூட, இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நீங்களும் பார்த்துருவீங்க, ஒரு ஆலயத்தில் படுத்த படுக்கையில் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு இத்தனைக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஆலயத்தில் கொண்டு ஒரு சைடில் வச்சிருக்கிறார். அவர் வந்து அப்படியே ஆராதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், துதிக்கிறார். அது தடை இல்லை, அது அவருக்கு தடையாய் இல்லை. ஆமே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் செய்தி கொடுக்க போயிருக்கிறேன். திரளான ஸ்திரீகள் நிறைய இருக்கிறாங்க, ஜென்ஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஐயா இருந்தார். அந்த ஐயாவுக்கு ஒரு கை உழந்தான், இதுக்கு மேலே கிடையாது. எல்லாரும் கை தட்டி பாடும்போது அந்த ஐயா இந்த பாதி கையை வச்சு இதில் அடித்து

ஆனால் செய்ய மாட்டேங்கிறேன்னா கையை யாரும் கட்டி வைக்கல, ஆனால் உள்ள ஏதோ ஒரு கட்டு இருக்கு. அதாவது உள்ள ஒரு விடுதலை வந்தா, திருப்பத்தூரில் மூணு நாள் மீட்டிங் முதல் நாள் செய்தி கொடுக்க நானும் தம்பியும் போயிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு செஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மறந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து ஆந்திரா பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து ஒரு சகோதரன் அந்த செய்தியை பார்த்துட்ருக்கிறார். அந்த சகோதரனுடைய நிலைமை என்னன்னா, அவர் அவங்க சர்ச்சில் வேலை பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ ஒரு ஏணி மாதிரி வச்சு மேலே சம் ஒர்க் செஞ்சிட்ருக்கும்போது அவர் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இந்த ஷோல்டர் வந்து டேமேஜ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கெட்டெல்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க. நிற்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 3 months கெட்டு போடணும், இப்படி 3 times வந்து கெட்டு போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு செர்மன் தம் தேவன் பெரிய ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த வார்த்தையை தான் சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் ப்ரீச் பண்ண வச்சிட்ருக்கிறாங்க. ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த ஆண்டவரால் கூட அது ஒன்றும் இல்லை இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட்டு செஷன் அந்த ப்ரேயர் செஷனில் எல்லோரும் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லும்போது இவருக்கு கையை தூக்க முடியாது. ஆனால் இவருக்கு உள்ளம் வந்து இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சொல்லுது, கையை வந்து தூக்கி ஜெபம் பண்ண அப்படின்னு. இவருக்கு வந்து கையை வந்து தூக்கவே முடியாது, ஆனால் வார்த்தை வந்து உள்ள ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்டெல்லாம் உடஞ்சிட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ண. இவர் வந்து வர்ஷிப் டைமில் அந்த உள்ளே இருக்கிற அந்த விடுதலையில் இவருக்கே தெரியாமல் டப்புன்னு கையை தூக்கினார். தூக்கினதும் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டான், இவர் போச்சுன்னு நினச்சாராம். செக் பண்ணி போய் பார்த்துட்டு சொன்னார், இனி நீ கட்டெல்லாம் போட வேண்டாம் கிளம்பிட்டாங்க. இனி நமக்கு உள்ள நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு கோவிட் வந்துச்சு லாஸ்ட் இயர். அப்போ கோவிட் அப்போல்லாம் இல்லை, ஜூமில் தான் மீட்டிங். ஜூமில் தான் டெய்லி மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், யார்கிட்டையும் சொல்லாமல் சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஜூம் மூலமாக வந்துட்டுனா வந்துச்சு வந்து ஆனால் சிம்டம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் வந்து செக் பண்ணி, அப்போ தான் என் தம்பி பால் சாமுக்கு வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். வீட்டில் உடனே வந்து எல்லாருக்கும் செக் பண்ணிடுவாங்களே மூக்குக்குள்ளே போட்டு. ஐயோ, அது கொண்டு வரதை பார்த்தாலே நமக்கு, அதுவும் எனக்கெல்லாம் மூளை வர போட்டாங்க. உடல்ல ஆள் சைஸ் பெருசாக இருக்கனால ஒருவேளை அப்படி எடுத்து பாசிட்டிவ்னு வந்துட்டு சிம்டம்ஸில் இல்லாததுனால நான் வந்து ஒன்றுமே சொல்ல. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ப்ரீச் பண்ணிகிட்ருக்கும்போது நெஞ்செல்லாம் அடைக்க மாதிரி ஆகிட்டு, அப்படி நெஞ்சு அப்படி எனக்கு வந்து நான் விழுந்துட்டேன்னு நினச்சிட்டேன். ஏதோ சம்திங், ஏதோ நெஞ்சு வந்து அப்படி வீக்காகிறது தெரியுது. என்னால் நான் வந்து விஷயம்லாம் தெரியும், நான் திடீர்னு பயங்கரமாக சத்தம் போட முடியல. அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது, அப்படியே பிடிச்சிட்டு புல்பிட்டு அப்படியே பிடிச்சிட்டு, அன்னைக்கு ஆன்லைன் மட்டும்தான், அப்படியே பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற தம்பிகளுக்கு கூட தெரியாது. ஆனால் யாரையும் கிட்ட வர விடலை. யூஸ்வல் என்ன தண்ணியெல்லாம் அந்த இடம் எடுத்து வைக்க வருவாங்க, நானே எடுத்து வச்சுறேன். அப்போ அப்படியே பிடிச்சி அன்னைக்கு மீட்டிங் வந்து அந்த ஃப்ரைடே வந்து ஒரு 12:30 முடிச்சிட்டேன். ஏன்னா முடியலை, 1 மணி வரை இருக்குது பிரசங்கத்தை. அப்படி முடிச்சுட்டு நடந்தால் நடக்க முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும். நெஞ்சர் அப்படியே அடைச்சி, அப்போ ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னு மட்டும் தெரியுது. சண்டே சர்மனும் பேசியாச்சு. நைட்டெலாம் தூக்கம் வராது, அப்படி ஒரு சைடில் தான் படுக்க முடியும். யார்ட்டையும் ரொம்ப சொல்லாமல் அப்படியே இருந்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், டெய்லி ஜூம் மீட்டிங் இருக்கிறது. வெளியே 1-2 மீட்டிங் ஆன்லைனில் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவங்கக்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி மேட்ரை சொல்லி நீங்கள் வெளியே விட்டுறாதீங்க, இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, இந்த மீட்டிங்கை மட்டும் நீங்கள் எப்படியாவது கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மீட்டிங்கை மட்டும் கேன்சல் பண்ணேன். ஜூம் மீட்டிங் கேன்சல் பண்ணல. ஆனால் என்ன பண்ணேன்னா, அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு பார்த்து ஒரு குறிப்புக்கு 7 வேற ஜோம் பண்ண விட்டேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒருத்தங்க மட்டும் டவுட்டாக கேட்டாங்க, என்ன சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேரை ஜோம் பண்ண விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம். அந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்போ தான் நம்ம ஸ்தாபனத்தின் தலைமை பாஸ்டர் வினில் சதீஷ் பாஸ்டர் அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி, பாஸ்டர் இந்த இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ப்ரீச் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த ஃப்ரைடேக்கு நீங்கள் ஒரு செர்மன் எனக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அனுப்புனாங்க. இங்கே தான் டிஸ்பிளே பண்ணி வெள்ளிக்கிழமை போட்டுட்டு அதில் நான் உட்காந்துருந்து அவங்க லாஸ்ட் அந்த ப்ரேயர் செஷனில் அவங்க ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது நான் முழங்கால் போட்டு இப்படி கையை தூக்கி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.

0: அப்படி ஒரு வல்லம் வந்து அப்படி ஒரு அடி அடிச்சுது. நான் நினச்சிட்டு ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு. அது நமக்கு தெரிஞ்சிட்டு நான் ஹீல் ஆகிட்டேன் ஹீல் ஆகிட்டேன். அந்த ப்ரேயர் முடித்து நெக்ஸ்ட் டே சண்டே வந்து டெஸ்ட் பண்ணுறது கூடுறோம். அப்போ டெஸ்ட் பண்ண வந்த ஒரு தம்பி வந்து ஆன்லைனில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறோம். பாஸ்டர் உங்களுக்குமா? எல்லாருக்கும் தான் வருது, நீ வா. அப்போ எப்போ வந்துச்சுன்னு கேட்டாவில்ல, இப்போ ஒரு அஞ்சு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. பாஸ்டர் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது, 14 நாள் கழித்து தான் அது வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வரும், வேஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணாதீங்கன்னா. இல்லை தம்பி, எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடந்துட்டு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு, அது என்ன வந்தாலும் அது ஒன்றும் இல்லை. டெஸ்ட் பண்ணி பார்த்தா நைட்டு ரிசல்ட் வந்துச்சு, நெகட்டிவ்னு வந்துச்சு. ஆமாம். இல்லை, நான் எதுக்கு இந்த சாட்சியை சொல்ல வந்தேன்னா, நமக்கு உள்ள தெரியுது நான் ஹீல் ஆகிட்டேன். அப்போ உள்ள ஒரு விடுதலை வரும்போது தெரியுது, உள்ள ஒரு மாற்றம். முதல்ல உள்ள ஒரு விடுதலை வரும்போது நமக்கு தெரியுது. ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்க சாட்சி கேட்டு டேப்லெட்டை விட்டுட்டாங்க, ஆனால் நானும் டேப்லெட் அப்படி விடக்கூடாது. அது வந்து மூடத்தனம். எனக்கு உள்ள தெரியும் நான் ஹீல் ஆகிட்டேன், நான் சௌக்கியம் ஆகிட்டேன். எனக்கு வந்து அந்த உணர்வு, எனக்கு அந்த உள்ள தெரியும். ஒருத்தங்க விசுவாசத்தை வச்சு நாம் அப்ளை பண்ணக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து சில காரியங்கள் அதான் ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஃபெய்த் லெவலுங்கிறது வேறு, எங்கள் அப்பாவுடைய விசுவாசங்கிறது வேறு. அது வந்து இன்னும் அது வந்து ஆண்டவர் பழக்கின விதம் வேறு, ஒன்றுமே இருக்காதுங்க. ஆனால் ஆண்டவர் அப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணான், அப்பாவுக்கு வந்து பைக் வாங்கணும்னு ஆசை. சண்டே கையில் ஒன்றுமே கிடையாது, அதனால் எனக்கு பைக் வாங்கணும், எனக்கு காசு கொடுங்க அப்படி கேட்கவே மாட்டாங்க. இதுவும் கடைசியர் அவங்க கேட்டது கிடையாது. ஆனால் வந்து அவங்க அது நம்பிக்கையாக சொல்லுவாங்க, ஓகே ஊழியத்துக்கு நான் இந்த வாரம் ஒரு பைக் வாங்கலான் இருக்கிறேன், கைனடிக் ஒண்டா வாங்கலான் இருக்கேன், ஜோம் பண்ணிக்குவாங்க அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ ஈவினிங் ஒரு சிஸ்டர் வராங்க, வந்ததும் எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல ஆண்டவர் ஜபத்தை கேட்டாங்க. கையில் ஒரு காசு கிடையாது, நேரம் அந்த சிஸ்டர் வந்துட்டு, ஃபஸ்ட் நீங்கள் பைக் வாங்கன்னு சொன்னீங்களா ஃபஸ்ட்டு? ஆமாம் ஆமாம் ஆமாம், வாங்க சிஸ்டர் உட்காருங்க, ஏ டீ போடு உட்கார். ரைட், என்ன பாஸ், கைனடிக் ஒண்டா வாங்கலாம், ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அந்த பைக் வாங்க வச்சிருக்கிற ரூபாவில் ஒரு 5000 ரூபா மட்டும் எனக்கு கொடுப்பீங்களா ஃபஸ்ட்டு? இப்போ எங்கள் அப்பாவுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? காலையில் இந்த வாரத்தில் பைக் வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. சோதனை வந்து வண்டி பிடிச்சி வரும். எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்ல, இப்போ எங்கேருந்து எடுத்து கொடுங்க? நான் எதுக்கு சொன்ன, அவங்களுடைய விசுவாசம் ஒன்றுமே இருக்காது. அதை பழைய சர்ச்சில்னு சொல்லுவாங்க, எல்லா அப்போல்லாம் கீழே ஒரு சின்ன டிவி வச்சு வயசானவங்க கீழே கிரவுண்டில் இருப்பாங்க, ஏன்னா மேலே ஸ்டெப் ஏறி வந்துட முடியாது. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் லிஃப்ட் வைக்கலாம்பாங்க, நல்ல சூடாக இருக்கும்போது. கவலைப்படாது, நான் இங்கே சைடில் இருந்துட்டு இவங்க வயசாச்சுன்னா இப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உண்மையிலே இப்படி சொன்னேன், சொல்லலாம் இப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் போய் சொன்னேன், அப்போ நீங்கள் சும்மா இதெல்லாம் பேசாதீங்கப்பா, சிலருக்கு சிரிப்பாக இருக்குப்பா. ஏன்னா சிலர்னா அந்த யாருன்னா நான் தான். கவலைப்படாதீங்க, அவங்க லிஃப்ட்டில் மேலே வருவாங்க, அவங்க எதுக்கு இப்போ கீழே இருக்கட்டும், அவங்க மெதுவாக வந்து கீழே இருந்துட்டு போட்டோம், நீங்கள் ஏன்ப்பா இதில்? அதான் இந்த விசுவாச, இது அவர்களுடைய விசுவாசம், அவங்க அதை அப்ளை பண்ணுறாங்க. யார் என்ன சிரிச்சா என்ன, பரியாசம் பண்ணா என்ன, பட் அந்த அவங்களுடைய ஃபெய்த்தை வச்சு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. எனக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கு, எனக்குள்ளே அவர் தானே துவக்கி இருக்கிறார். எங்கள் அப்பாக்குள்ளே துவக்கின விசுவாசம் வேறு, எனக்குள்ளே துவக்கின விசுவாசம் வேறு. எனக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்குதோ அதை வச்சு தான் நான் அப்ளை பண்ணணும், அதை வச்சு தான் அப்ளை பண்ணணும். எங்கள் அப்பா அப்படி இருந்தாலும் நான் அப்படி இருப்பேன்னா நான் விழுந்துருவேன். ஆமாம், எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் என்ன, அது தேவன், அதில் தான் பெருகணும் வளரணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, நறுக்கலை இந்த சாப்பாடு இதால் நிரப்பிட்டே இருக்கணும், இதால குடலை வயிறை ஆத்மாவை இருதயத்தை நிரப்பிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் இடையில போகுமா, ஊனுக்கு கணுக்களுக்கு இடையிலலாம் போகுமா இந்த வசனம்? அப்படிதான் எபிரேயர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ள நாம இன்னைக்கு உள்ள செருமனுக்குள்ளேயே நம்ம இன்னும் போகல, ஆனா நமக்குள்ள போயிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சோ நம்முடைய விசுவாசத்தை அப்போ உள்ளான மனுஷனுக்கு தெரியணும். அப்போ அதுதான் வெளியே இருக்கிற காரணங்களை காரணமாய் வைப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எலியாவும் இயேசபேலுடைய மிரட்டலுக்கு பயந்து உட்கார்ந்ததும் ஆண்டவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லையே. உனக்கு இங்கே என்ன காரியம், வந்து நில்லு, வந்து ஜோமடி, இது வந்து ரீசனே கிடையாதுங்கிறார். என்ன ஆண்டவர், ரீசன் கிடையாதா? நாளைக்கு இந்த நேரத்தில் என் கதை இல்லை, ரீசனே கிடையாதுங்கிறீங்க. நீ ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு இது காரணமாக சொல்லாது. இது நிமித்த நீ ஜோமன், இது நிமித்த நீ துதி. ஜெபிக்காம இருக்கிறதற்கு காரணத்தை காரணமாக இத சொல்லாத. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து அவன் கருத்தாய் ஜோமன்னா கருத்தாய். ஆமென். அவனுடைய ஜெப, எலியாவின் ஜெப அனுபவத்திலிருந்து சில காரியங்களை கடந்த ரெண்டு நாட்களாய் நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி எல்லாம் எலியா ஜெபித்தார் என்பதில் முதல் காரியத்தை நேற்று நாம தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 17:19 1 Kings 17:19.
1: அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து.
0: மேல் வீட்டில் தனிமையில போயிருந்து ஜெபிக்கிறான். இந்த தனிமையில் சில காரியங்களை ஆண்டவர் சமத்தில் தனிமையில் இருந்து தான் செய்யணும். இதை தான் நேற்று ஆண்டவர் அப்படி தியானிக்க வச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அப்படி ஜெபத்துக்குள்ளே நடத்திட்டா. அதனால நேற்று இதில் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆமாம், இதனுடைய இது எவ்வளோ முக்கியத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேருந்தே நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 26 அதனுடைய 37 வாசியங்கள்.
1: பேதுருவையும் செபதேயு குமாரன்
0: 36 வாசிங்க.
1: அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி.
0: 12 சீஷர்களில ஒருவன் போய்விட்டான். இப்பொழுது 11 சீஷர்கள் 11 பேரையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் வந்து கெத்செமனே தோட்டத்துக்கு வரார். அங்கே ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை அந்த கூட்டத்திலேருந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறார். ஒரு கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்கள அடுத்து கூட்டிட்டு வரார். அடுத்து கூட்டிட்டு வந்து அடுத்த வசனம் 37 வாசிங்க.
1: பேதுருவையும் செபதேயுவின் குமாரன்
0: இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும்
1: வியாகுலப்படவும் தொடங்கி.
0: இப்ப அவங்களுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் வேதனையை காட்ட ஆரம்பிக்கிறார். மற்றவர்கள்ட்ட இன்னும் காட்டல. 12 பேர்னே வச்சுக்கோங்களேன், அதுல ஒருவன் போயிட்டான், யூதாஸ் போயிட்டான். 11 பேர், அந்த 11 பேர்ல 11ல 3 போனா எவ்வளோ? 8. சில பாக்குறாங்க மேக்ஸ் டியூஷனுக்கு பயந்து இங்க வந்திருந்தா, இங்கேயும் கணக்கா. 8 பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஏ நம்ம ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுத்துட்டு பேதுரு, யோவான், யாக்கோவை கொஞ்சம் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கும். அப்போ அவருக்கு அந்த துக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத அறிந்து அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம்
0: போய்
1: முகங்குப்புற
0: விழுந்து,
1: என் பிதாவே.
0: நல்ல கவனிங்க. 11 பேர்ல ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது 3 பேர். இந்த அன்று இருந்த ஜனக்கூட்டத்திலே ஆண்டவருக்கு க்ளோஸா இருக்கிறது 11 பேர். 11 பேர்லையும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது 3 பேர். இந்த 3 பேர்லையும் இயேசுக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாருன்னா அப்பா. ஆமே. இந்த உலகத்திலே நமக்கு க்ளோஸா இருக்கிறது நம்ம ஃபேமிலி. அடுத்து இன்னும் க்ளோஸ்ன்னு பார்த்தா புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் அல்லது பிள்ளைகள். இதை விட இன்னும் சற்று அப்புறம் போய், இந்த சற்று அப்புறம் தான் போக மாட்டேங்கிறோம், போயிட்டு என் பிதாவே, என் அப்பா அப்படி கூடுறாரு. அப்போ அந்த வேதனை அதிகரிக்கும் போது இந்த 11 பேர் கூட்டத்தில் இந்த 3 பேர் நிறுத்தலை, இவங்களுக்கு தள்ளி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறார். ஆனால் எல்லாம் இல்லை, எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமே, இப்படி இருக்கணும் நம்ம. உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? எனக்கு க்ளோஸ் என்னுடைய ஃபேமிலி. எனக்கு ரொம்ப க்ளோஸ் என்னுடைய குடும்பம், இல்லை சொந்தக்காரங்கள்லாம் எனக்கு க்ளோஸ். ஆமே, அவங்கள ரொம்ப க்ளோஸாக வச்சா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து நமக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நம்ம குடும்பம். இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா யாரும் கேட்டா என் அப்பான்னு சொல்லணும். ஆமா, நிறைய பேர் ஃபேமிலி ப்ரேயரோட அவங்க ப்ரேயர் முடிஞ்சிடும் தெரியுமா. சிலருக்கு இந்த சர்ச்சில் ஜபத்தோட முடிஞ்சிடும், ஃபேமிலி ஜபத்தோட முடிஞ்சிடும் சிலருக்கு. எப்போ இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணியாச்சு. ஃபேமிலி ப்ரேயரில் சிலர் வந்து உட்கார்றது எதுக்கு தான் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, என் ஆத்மாவே சொல்றதுக்கு. அது வேற அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜபம் முடியும் தெரிஞ்சோடனே ஆமேன். என் பிள்ளைங்க ஜாஃபியா, ஐசக், ஐசக்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பான். லாஸ்ட்ல ஆமேன்னு அவனுக்கு சவுண்டு மட்டும் கேட்கும். நிறைய பேர் அப்படிதான் நாம அப்படி அது போட்டோம். இன்னைக்கு முடிஞ்சு இல்லை, அடுத்து சற்று அப்புறம் போய் என் அப்பா அப்படிதான் கூடுறேன், என் பிதாவே. இந்த சற்று அப்புறம் போகிற அனுபவம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு. எலியா கிட்ட இருந்துச்சு இந்த ஜப அனுபவம். தேவ பிள்ளைக்கு மிக மிக மிக மிக அவசியம். ஆமே. ரெண்டாவதாக அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். 18:32 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆமே. கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்கிறான்? 36
1: அந்தி
0: பலி செலுத்து, அவன் பலி செலுத்துகிறான். எலியாவின் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது காரியம் என்னவென்றால், அதிகமாய் பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி, தேவனுக்கு ஏற்ற பலி, நீதியின் பலிகள். ஆமே. நல்ல ஆராதனை செய்து ஜெபிக்கணும், நல்ல வர்ஷிப் பண்ணி ஜெபம் பண்ணணும். இது ஜெபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று முதல் நாளிலே நாம் இதை தியானித்தோம். ஆமா, இந்த நாளில் ஆவியானவர் அதை திரும்ப உணர்த்துகிறார். எனவேதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் சரி நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு. எனவே இந்த வர்ஷிப் டைமை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைங்க, நீங்க வந்து எங்க ஆராதிக்க போறீங்களோ சரி, இந்த ஆராதனை நேரத்தில் போய் உக்காந்துடணும். அந்த பலி செலுத்து நேரத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும். இதை மறந்துடவே கூடாது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆமா, நல்ல புரிஞ்சுக்க. நம்ம நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா. வர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய பிரசனம் நம்மத்தில் இறங்கும். கர்த்தருடைய பிரசனம் இறங்கினதுக்கு பிற்பாடு நான் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா கர்த்தர் இறங்கிட்டார். என் ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? வரவே மாட்டார். நான் ஆராதித்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேனாலே அதன் அர்த்தம் என்ன? என் ஆராதனையில் கர்த்தர் பிரியப்பட்டுட்டார். கர்த்தர் பிரியப்பட்டுட்டார்னா நான் என் விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தருடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறந்தது வைக்கணும். அதனால நம்ம எங்கெங்க வைக்கிறோம் புரியும்படி வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 2 நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 2 இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் உட்காந்து பிரீச் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது 4 ஒரு திமிர்வாத கரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். 4 வாசிங்க.
1: ஜனக்கூட்டத்தின் நிமித்தம்
0: அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாத காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா, எப்படியாவது இயேசுவுக்கு முன்னாடி வச்சிரணும், அவ்வளவுதான். அந்த வீட்டில் பீட்டர் உண்டு, யோவான் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனா நாங்க சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம், இப்படியே நான் சுமந்து கொண்டு போக கூடாது. ஆமா, என்ன ஆனாலும் சரி இயேசுவுக்கு முன்னாடி வச்சிரணும். இப்பொழுது அந்த திமிர்வாத காரன் எப்படிப்பட்டவன்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சுமந்து கொண்டு வந்தவங்களுடைய ஏக்கம், சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய வாஞ்சை, சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசம், இயேசுக்கு முன்னாடி வச்சா போதும், அவர் பார்த்துப்பார். இப்பொழுது மேற்கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக இறக்கினார்கள், வைத்தார்கள். 5
1: அவர்கள்
0: விசுவாசத்தை, யார் விசுவாசத்தை? திமிர்வாத காரன் எப்படிப்பட்டவன் தெரியாது. ஆனால் எப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பாவங்கள் உன் கையில் இருப்பு சரியில்லை, அதனால நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமே. எல்லாருக்கும் அப்படி ஆண்டவர் சொல்லலை. அந்த பிறவி குருடனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொன்னாரா? இல்லை. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு. அப்போ நம்முடைய அந்தரங்கம் வந்து அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஐயோ பாவம், அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு போய் இப்படி சொல்கிறாரு, தெரியாது. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவனை பார்க்கல, அவன் அவருக்கு முன்னாடி வச்சாங்க தெரியுமா, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். நாம் ரட்சிக்கப்படாத நம்ம புருஷன் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கலாம், மனைவியை வைக்கலாம், பிள்ளைகளை வைக்கலாம், கர்த்தர் நம்மை பார்க்கணும். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்து சிநேகிதருக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ நம்முடைய சொல்ல வருகிற செய்தி இதுதான், அவருக்கு முன்பாக வைக்கணும். இதுதான் அவருக்கு முன்பாக, இப்ப நான் கொண்டு வந்ததை வேற அவருக்கு முன்பாக வைக்கணும்னா, அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு உண்டாகணும். அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு உண்டாகணும்னா அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க அவருக்கு உகந்த ஆராதனையே. அதனாலதான் தேவ பிள்ளைங்க சில அந்த ஆராதனைனாலே சிலருக்கு பிடிக்காது, என்ன இது சும்மா பாட்டும். சரி ஐயா நீங்க வாங்க, உங்களை பத்தி ரெண்டு பாட்டு பாடுறேன். இங்க பரலோகத்துல ஆராதனை மட்டும்தான் உண்டு, அங்க பிரசங்கம் கிடையாது. அங்க போய் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது, ரட்சிக்கப்பட்டவங்க தான் அங்கேயே. அங்க இங்க அழணும், இங்க சாம் பண்ணணும், இங்க செய்தி, இங்க எல்லாம் தேவை. இங்க ஆராதனை அவசியம். அதனாலதான் ஆராதனை மீட்டிங் டைம் ஆச்சு கிளம்புங்க, நெல்லை மூணாவது பாட்டு முடியட்டும். சிலர் சர்ச்சுக்கு வர்றதே ஆராதனைக்கு முன்னாடி வரணுங்கிற ஆசையில் இல்லை, இடம் கிடைக்காதுங்கிற நமக்கு அந்த அந்த ரோல இந்த சேர் நமக்கு போயிடும், கைப்பிடி சேர் நமக்கு போயிடும் சீக்கிரம். அந்த தூண்ல சாஞ்சிருக்கிற அந்த ஒரு மேன்மையான அனுபவம் போயிடும். அதனால எதுக்காக சீக்கிரம் வரும், இடம் பிடிக்க, இடம் பிடிக்க வந்துடணும், வேற வழி இல்லை. ஒரு சகோதரர் நியூ இயர் சர்வீஸுக்கு, நியூ இயருக்கு மேலே ஃபுல்லு கீழே ஃபுல்லு படியில் ஃபுல்லு வழக்கம் போல, அவர் மெதுவா 9 மணி சர்வீஸுக்கு 11 மணிக்கு வரார். அந்த மெயின் ரோட்லேயே அவரை திருப்பி அனுப்பி விட்டாங்க. அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, ஆனாலும் எனக்கெல்லாம் உள்ள ஒரு இடம் இல்லை இல்லையா அப்படின்னார். ஆ பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 11 மணிக்கு வந்தேன். பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல இடம் இருந்துரு, கொஞ்சம் ஒரு இன்னொரு 2 மணிக்கு கூட வெயிட் பண்ணி நீங்கள் வந்துருப்பீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே இடம் இருந்துடும். எதுக்கு சீக்கிரம் போகணும், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. காலையிலேருந்து ஈவினிங் வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க இல்லையா, காலையில் மீட்டிங் முடிகிற டைம் ஆச்சு, ஏ டைம் ஆச்சு, கட கடகடன்னு ஏதாவது 2 வார்த்தை ப்ரேயர் பண்ணி விடு. அப்படி விடல, நம்ம எல்லாம் டைம் ஆச்சுன்னு அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு டைம் ஒவ்வொரு காரியத்துக்காக போக போய் ஜெப நேரத்தை தானே குறைக்கிறோம். இல்லையா பாருங்க, ப்ராப்பரா கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணு. அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி விட்டு கர்த்தரை பார்த்து கேட்கிறார், என்னை கேளோ. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, இருதயத்தை உடைத்து ஒட்டுகிற ஜெபம் கேட்கப்பட்டது, ஆராதனை. நீங்க உங்க பர்சனல் பிரேயர்ல நல்ல வாஷிப் பண்ணுங்க. ஐயோ எனக்கு பாட தெரியாது, நீங்க பாடுனாதான் அவர் கேட்பார். பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் பாட சர்ச்சில், ஓகே பாட தெரிஞ்சவங்க பாடணும், இல்லைன்னா மக்கள் உள்ள வர வேண்டாமா? அங்க ஏதோ நடக்குன்னு அப்படியே வண்டி திருப்பு. கொஞ்சம் ஓரளவுக்கு பாட தெரிஞ்சவங்க, ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க, கதறலை அவர் கேட்பாராம். காக்கை குஞ்சுகள் வந்து காத்திருந்து கூப்பிடுமா, கூப்பிடும். காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை கொடுக்க நாம் என்ன விரட்டும், ஷூ காக்கா. அந்த காக்காக்கு பேரெல்லாம் வச்சிருக்கிறோம், என்ன காக்கா அது போய் சொல்லு, மம்மி எனக்கு அந்த வீட்டிலேருந்து ஒரு பேர் சொல்கிறாங்க, எனக்கும் அதே பேர் தான். ஆண்டவர் அப்படி இல்லை, அந்த கூப்பிடுதலை கேட்கிறார். நீங்கள் பாடுறத அவர் ரசிப்பாருங்க. அவருக்கு தேவை ராகம் இல்லை, அவருக்கு தேவை தாகம். ஆண்டவர் சொல்லல ராகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஓட்டுவேன் சொல்லல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஓட்டுவேன் என்றா. ஆமே நல்ல வாஷிப் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி ஆமே நம்ம ஜபத்தை ஏறெடுக்கும் போது. எலியா ரொம்ப எல்லாம் சோமன்ல, நீ சொன்னபடி செய்தேன், ஆபிரகாமின் தேவனே. மொத்தம் 32 வார்த்தைகளா எவ்வளோ இருக்கு நீங்க எண்ணி பாருங்க, இவ்வளோதான் ஜபம். ஆனா ஆண்டவர் கேட்டார் பார்த்தீங்களா, பலி செலுத்தி ஜபிக்கிறான். அடுத்து எப்படி சோமன்றான் பாருங்க, 18:42-44 வரை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். ஏழாம் தரமும் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை
1: அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான்.
0: ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். இங்கே எலியா எது வரைக்கும் ஜெபம் பண்றான் தெரியுமா? பெருமலை நிறைச்சல் கேட்கப்படுதுன்னு சொன்னாரு, கேட்கப்பட்டதை கண்கள் காணும் வரைக்கும் ஜெபம் பண்றார். ஜெபத்தினுடைய ஆரம்ப ரிசல்ட், ஆறு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒண்ணுமே என்ன பதில் வருது? 43 வசனத்தை திரும்ப வாசிங்க.
1: தன் ஊழியக்காரனை நோக்கி,
0: நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து
1: ஒன்றுமில்லை என்றான்.
0: முதல் முறை இப்படி ஆறு முறை ஜெபித்து ரிசல்ட் எப்படி வருது? நமக்கு முதல் ரிசல்ட் ஒண்ணு இல்லைனாலே ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா? இருக்கும். ஜெபிக்க மடிச்சு என்னெல்லாம் சொல்றோம் தெரியும். கொஞ்சம், அதாவது ஏழாவது முறை பெருமலை நிறைச்சல் அல்ல, ஏழாவது முறைதான் ஒரு உள்ளங்கை அளவு மேகம். அவருடைய உள்ளங்கை அல்ல, நம்முடைய உள்ளங்கை அளவு மேகம். எங்க ஒரு டாட்டு மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். ஒரு புள்ளி மாதிரி தெரியும். வானத்துல உள்ளங்கை அளவு மேகம் எவ்வளவுங்க தெரியும்? கொஞ்சம். முதல் ஆறு ரிசல்ட் என்ன தெரியுமா? அதுவும் சாதாரண ஜபம் கிடையாது. மலையின் உச்சியில போய் முழங்காலில் தலைப்பட குனிந்து இவ்வளவு தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து எழும்பி வந்து பார்த்தா ஒண்ணுமே. நான் இந்த விண்ணப்பத்தை 6 ஆகஸ்ட் ஜெபத்தில் வச்சாச்சு, ரிசல்ட் ஒன்றுமே. நான் அமைதி ஆயிட்டீங்க. எலியாவும் நம்மை போல விடல, விடல. ஏழாவது ஒரு முறை இப்ப போய் பாரு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல என்று கேட்டு கொண்டவன் காதுல இப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. இதோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. இதோ ஒரு உள்ளங்கை சிறிய மேகம் எழும்புகிறது. பெரிய ஜெபத்துக்கு பதில் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? சின்ன மேகம். ஹல்லேலூயா. எலியாவுக்கு தெரிஞ்சிட்டு, ஏய் அது சிறிய மேகம் இல்லப்பா, ஆகாப்ட ஒழுங்க மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு போக சொல்லிடு. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். இவ்வளவு ஜபத்துக்கும் நம் கண்கள் காண்கிறது சிறிய மேகமா இருக்கலாம், சிறிய மேகமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அது பெரும் மழையாய் மாற போகிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளையனுடைய ஜெபம் இப்படி இருக்கணும். இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபத்துக்கு பின் என்னெல்லாம் உண்டாச்சு அது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். என்ன உண்டாச்சு தெரியுமா? எலியா கிட்ட ஒருத்தி க்வெஸ்சன் கேட்டா தெரியுமா, என்ன சாக பண்ணவா வந்தீங்கன்னு சொல்லி சாரி பாத்து விதவை கேட்டாலே. அந்த ஜெபத்துக்கு பின் என்ன பதில் தெரியுமா? 17 கடைசி வாசிங்க.
1: அப்பொழுது
0: அந்த ஸ்திரீ
1: எலியாவை
0: நோக்கி,
1: தேவனுடைய
0: மனுஷன் என்றும்
1: உம்முடைய
0: வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை
1: உண்மை
0: என்றும்
1: இதினால்
0: எதினால் அறிந்திருக்கிறாள்? மேல் வீட்டுல போகும்போது உயிரற்ற அந்த பிள்ளைய தூக்கிட்டு போறான். இறங்கி வரும்போது 23 வசனம், அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்துல கொடுத்து, தாயினிடத்திலிருந்து எடுத்து கொண்டு தேவ சமூகத்தில் வைத்து அவனுக்குள்ளே உயிர் திரும்ப வந்து அவனை திரும்ப தாயினிடத்துல கொடுத்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். இதை பார்த்ததும் அவன் சொல்லிட்டான். என்ன சொன்னா தெரியுமா? நீர் தேவனுடைய மனுஷன், உங்க வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். குடும்பத்தில் நீங்க மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இந்த ஜெபத்துல வைப்போம் ஜெபத்துல வைப்போம் சொல்லி சொல்லி இருந்தியே என்னாச்சுன்னு கேட்கிறவங்க இருக்கலாம். அத்தனை அப்படி யாரெல்லாம் க்வெஸ்டின் பண்ணாங்களோ வந்து சொல்லணும், ஜெபத்துக்கு போய் நீ தான் நடக்கும், இது நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தேவன், ஏய் நீ சொன்னது கரெக்டு தான்பா, நீ சொன்னது கரெக்டு தான்பா. ஆமா, யார் யார் க்வெஸ்டின் பண்ணாங்களோ அவங்க தான் இதை சொல்லணும். இன்னைக்கு நம்ம அப்படிதான் கேட்க போறோம். யார் யார் கேள்வி கேட்டாங்களோ, யார் யார் க்வெஸ்டின் பண்ணாங்களோ, ஏதோ எடுத்துட்டு போனியே, இதை ஜப விண்ணப்பம் எல்லாம் எழுதி கொடுத்தியே, என்னாச்சு? இதை பார், அந்த ஜபம் எப்படி பதிலா வந்திருக்குது பார். கரெக்டு தான்பா, கரெக்டு தான்பா. ஆமே, நீ தேவனுடைய மனுஷன் தான்பா. க்வெஸ்டின் பண்ணவங்க நம்மளை பார்த்து, ஆமே இப்படி ஒரு இப்படி ஒரு வார்த்தை சொல்றது தானங்க சாட்சி, நாம சொல்றது இல்லைங்க சாட்சி. நம்மை பார்த்து நமக்கு இப்படி கேள்வி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா, இதுதாங்க சாட்சி. ஆமே, அல்லேலூயா. ஜெபத்துக்கு பின் நம்ம சொன்ன வார்த்தை, நம்ம கர்த்தர் பேர்ல இருக்க நம்பிக்கையில தான் சொன்னோம், நம்ம விசுவாச அளவுல இல்ல, அவர் பேர நம்பி சொல்றேன். ஏ ஒண்ணு இல்லம்மா, குடும்பமா ஜெபம் பண்ணுவோமா? இங்க உள்ள போயிருந்து எலியா ஒரே கதறல், ஆண்டவரே இப்படி சொல்லிட்டு வந்துட்ட. ஆமே, இறங்கும் போது பாருமா. சில நம்ம கிட்ட சில காரியத்தை ஷேர் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் சொன்னாலும் இவன் என்னதான் சொல்லுவோம், வாங்க ஜெபம் பண்ணுவோம். இவன் என்ன சொன்னாலும் ஜெபம் பண்ணுவோம். நீ ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் இப்படி வந்து நிக்குது. சில சொல்லுவாங்க, ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பேர். ஆமே, ஜெபத்துக்கு போகும்போதே கேள்விகளோடு எலி அந்த மேல் வீட்டில் போகும்போது எங்களை சாகடிக்கிறதுக்குன்னே வந்துட்டான் பாரு. அப்போ நிறைய கேள்வி கேள்விகள் நிறைய வார்த்தைகளை கேட்டிருந்தான் ஆண்டவரே. நான் உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன், நான் ஜெபத்துக்கு பின், இந்த ஜெபத்துக்கு பின் என்னை க்வெஸ்டின் பண்ணவங்கெல்லாம் சொல்லணும், நீ சொன்னது உண்மைதான்ப்பா, வாயிலிருந்து பிறந்த கர்த்தருடைய வார்த்தை அது உண்மைதான். ஹல்லேலூயா. ஆமே, இப்படி கர்த்தா ஜெபம்னா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். அதனாலதான் எலியாவை நம்மை போல, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்தான் அப்படி சொல்லாம, நம்மை போல என்னன்னா அதே மாதிரி தேவன் நம்மளை பார்க்க விரும்புறார். எப்படி? பாடுகளோட இல்ல, கர்த்தா ஜெபம்னு, கர்த்தா ஜெபம்னு. க்வெஸ்டின் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, சொல்லணும், நீ தேவனுடைய மனுஷன் தான்பா, நீ கர்த்தருடைய பிள்ளை தான்பா. ஆமே. பிரைஸ்ல கடந்த நாளில் ஒரு சகோதரி யாரோ சொன்னாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால குடும்பமே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். இப்போ பார்த்தா வீட்டில் யாரும் ஒழுங்காக சேர மாட்டாங்க, ஆனால் எந்த ஒரு காரியத்துக்குனாலும் என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவ ஜெபம் பண்ணா ஏதோ ஒன்று, அது பெரிய சாட்சிங்க. சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறத விட பெரிய சாட்சி இது. நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ண, நம்ம கிட்ட ஒருத்தங்க நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணுங்க எனக்காக அப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஐயா நான் எப்படி ஜெபம் அப்படி விடக்கூடாது. ஓகே, நம்மளும் ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், யாரும் பேச மாட்டாங்க. ஊர்லேருந்து லெட்டர் வரும், ஆசையாக எங்கள் அப்பா திறந்து பார்த்தா அதில் அவங்கள திட்டி தான் எழுதியிருக்கும். நாட்கள் சென்றது, ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தராக லெட்டர் போடுவாங்க, அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. வந்து பார்ப்பாங்க, எதுக்குன்னா, அண்ணா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணி விடுங்க, ஜெபம் பண்ணி விடுங்க. தெரிஞ்சிட்டு அடுத்த நாளே தெரியாது, ஆனால் ஒரு நாள் தெரியும், நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன் வாயிலிருந்து பிறந்த கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் தெரியும். ஹல்லேலூயா. யார் சொல்றா தெரியுமா, என்ன கொல்றதுக்குன்னே வந்துட்டீங்களேன்னு கேட்டா தெரியுமா, அவதான். சோ இன்னைக்கு க்வெஸ்சன் பண்றவங்க எல்லாம் சொல்லணுங்க, அதுதான் சாட்சி. அதுக்கு தாங்க கிருபை தந்து தாங்க வச்சிட்டு இருக்கிறார். எலியா மாதிரி எத்தனை முறை சொல்லியிருப்போம், ஆண்டவர் இங்க வாழ்ந்தது போதும், என்ன எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. ஏன் எடுத்துக்காம வாழ வச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? யார் யார் உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்களோ, யார் யார் உங்களை நிந்தித்தார்களோ, உங்களை ஆமை நிறுத்தினார்களோ, அவங்க எல்லாம் வந்து சொல்லணும், உண்மைதான்பா, நீ சொன்னது உண்மைதான்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க ஜெபத்துக்கு பின் என்ன நடந்துச்சுன்னா, 18வது அதிகாரம் ஆமென் 39வது வசனம்.
1: ஜனங்கள் எல்லாரும்
0: இதை கண்டபோது
1: முகங்குப்புற விழுந்து,
0: எதை கண்டார்களாம், ஆமென், 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது
1: முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம்.
0: நம்முடைய ஜெபத்துக்கு பின் நடக்க போகிற நடக்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும் கர்த்தரே தெய்வம் என்று, ரட்சிக்கப்படாதவங்க சொல்லணும் கர்த்தரே தெய்வம் என்று. அப்படி சொல்லணும்னா சில அடையாளங்கள் நடக்கணும். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது காணணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் பலனை தேசத்துல பார்க்கணும். ஆமே, நம்ம சத்தம் கேட்டு யாரும் வர மாட்டாங்க, ஆனா கர்த்தர் வானத்திலிருந்து கிரியை செய்யும் போது, ஆனால் நம்மளாம் உருகிறத உருகி ஜோம் பண்றது ரெண்டு பேர் கேட்டெல்லாம் வரமாட்டாங்க. அது அவர் கேட்கட்டும், அவர் செய்யறத ஜனங்க பார்க்கட்டும். இவர் பெரிய ஜெப வீரன், அப்படி வேண்டாண்டவரே,

0: ஆண்ட அதுக்குதாங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். நம்ம கிட்ட நாலு பேர் ஜெபம் பண்ண சொல்லும் போது பெருமை மட்டும் வந்துடவே கூடாது. தலைகளின்னு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம ஜெபம் ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு நன்மை கிடைச்சிட்டு அவங்க அந்த நன்மை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஜெபம் பண்ணலன்னா தெரியும். அப்படி பேசியிருக்காங்க நிறைய பேர். சிலர் பேசும்போது இந்த வீட்டில் நான் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், சரி அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும். சிலர் சொல்லுவாங்க நான் இன்னாருக்காக இப்போ ஜெபம் பண்ணேன், கரெக்டாக பார்த்தீங்களா அவர் மட்டும் அந்த ஜெபத்துக்கு பதில் தரலன்னா பார்த்தீங்களா என்ன ஜெபம் பண்ணீங்க. நாம பெருமை பாராட்டணும்னா நாம பண்ணின எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்திருக்கணும். நம்ம பண்ணது மாதிரி வந்துச்சா? எனக்கு வரல. உங்களுக்கு வந்துருச்சான்னு தெரியல. பவுலுக்கே வரல, இயேசுக்கே வரல. இந்த பாத்திரனை விட்டு பதில் வரல. இல்லை நான் ஒன்று கேட்டு அவர் தந்தார்னா நான் அதில் எதை பார்க்கணும்னா என்ன பார்க்கக்கூடாது, அவருடைய இரக்கத்தை பார்க்கணும். இந்த இடத்துல மட்டும் எலியா கேட்டு அப்படி நடக்கலைன்னா எலியா எவ்வளோ வெட்கப்பட்டிருப்பான் தெரியுமா? நான் கேட்டு கர்த்தர் எனக்கு செய்ய காரணம் என்ன தெரியுமா? நான் வெட்கப்பட்டு போவது அவருக்கு விருப்பம் அல்ல. என் பிள்ளை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உடனே பாஸ்டருக்கு ஒரு பாராட்டு விழா. இப்படிலாம் போயிடாதீங்க. ஜெபித்த பாஸ்டருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க விடுங்க, அது கூட வேணும் இல்லை. இருந்தால் நமக்காக நன்றி அறிந்து உள்ளவர்களாய் இருங்கள் என்று பைபிள் சொல்லு. பரவாயில்ல சொல்லி ஜெபம் பண்ணாங்க, தேங்க்ஸ். அதோட முடிஞ்சு பாஸ்டர் எங்களுக்காக ஊக்கமாய் உருகி பார்த்தீங்களா நீங்க? நான் ஊக்கமாக உருகி ஜெபம் பண்ணுறேன். நான் எப்படி ஊக்கமாவோ தூக்கமாவோ அது அவருக்கு தான் தெரியும். ஜெபித்த பாஸ்டருக்கு அது சொல்லணும் கிடையாது. சரி, நன்றி அறிதல் உள்ளவர்கள் ஓகே, அதை விட்டுட்டு அவர் எங்களுக்காக உபவாசித்து எங்க. ஆனால் ஒன்று இரக்கத்தை பாருங்க. அதில் ஆண்ட ஜெபத்தை கேட்டாரு, ஆண்டவரே இந்த சர்ச்சில் ஆமே எங்களுக்காக சேர்ந்து ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணதும் அதை ஜெபத்தை கேட்டு நடத்தினீங்களேப்பா. திரும்பி பாருங்கள், போன ஆகஸ்ட்லேருந்து இந்த ஆகஸ்ட் வர அதாவது எப்படி பார்க்கணுன்னு சொல்லி தந்துறேன் சொல்கிறேன். என்ன கிடைச்சின்னு பார்க்கக்கூடாது, எப்படியெல்லாம் நடத்தினாருன்னு பார்க்கணும். இப்படி தான் பார்க்கணும். என்ன கிடைச்சின்னு பார்த்தா நமக்கு திருப்தி வராது. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு அதை விட எப்படி நடத்தினார். சமவெளியில் நடந்தவர்களும் இருப்பார்கள், தீயிலும் தண்ணியிலும் நடந்தவர்களும் இருப்பாங்க. சமவெளியில் நடந்தவங்களும் ஆகஸ்ட் ப்ரேயரை பார்க்குறாங்க, தீயிலும் தண்ணீரிலும் நடந்தவங்களும் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கிருபையை விட இவங்களுக்கு கொடுத்த கிருபை ரொம்ப ஜாஸ்தி தான். இன்னும் தேவை இப்படி பார்த்ததான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், துதிப்பீர்கள், துதிக்க தான் தோணும். ஆமாம், ஜெபத்துக்கு பின்னாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் சிலர் கடந்த நாளில் ஒரு சகோதரர் சொன்னார், அவங்க இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்தது நிமித்தம் ஊரில் யாரும் பேச மாட்டாங்க அப்படி எப்படி. ஆமாம் ஆண்டவர் அவங்க எல்லாம் பார்க்கணும். ஆண்டவர் இந்த கூட்டத்தார் ஒதுக்கி வச்சு அவங்க பார்க்கணும். அவங்க என் சத்தத்தை கேட்டுலாம் மாட்ட வராதுப்பா, ஆனால் நீங்கள் மேலிருந்து ஒன்று செய்யும் போது அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாங்கள் சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தரே தேவன். தேசம் இயேசுவை அறிக்கை செய்யணும்னா வானத்திலிருந்து இப்படிப்பட்ட அக்கினி இறங்கணும். இறங்கணும்னா எலியாவை மாதிரி ஜெபிக்கிறவங்க எழும்பணும். சபையை எழும்புவோம். ஆமே, கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜபத்துக்கு பின் இன்னொரு காரியத்தை சொல்றேன், நம்ம ஜபிக்கலாம். ஆமே, தேசத்துக்கு சேமம் உண்டாச்சு. ஜபத்துக்கு பின் என்ன உண்டாகிறது? நல்ல மழை, ஆசீர்வாதமான மழை. அதனுடைய 40 18 45 வாசிங்க.
1: அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று.
0: பெருமழை ஜெபத்துக்கு பின் இது உண்டாகணும். அந்த பெருமழை என்ன செய்யுமா தெரியுமா? ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல அதனுடைய நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுங்க, 1:2 வாசிங்க.
1: பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில்
0: வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது
1: கர்த்தர்
0: மின்னல்களை உண்டாக்கி
1: வயல்வெளியில்
0: அவருக்கு
1: பயிருண்டாக
0: அவர்களுக்கு
1: மழையை.
0: அவர் என்னுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட, என்னுடைய காரியங்களிலே நல்ல ஒரு மேய்ச்சலும் நல்ல ஒரு செழிப்பும் உண்டாக கர்த்தர் என்ன செய்வாரா? மழையை கட்டளை. இது எதற்கு பின்னாக? ஜபத்துக்கு பின்னாக. எனக்கு இன்னது தேவை. அப்ப அந்த மழை, அந்த மழை வந்து பெருமழை பெய்தது அவர் அவருக்கு. நம்முடைய ஜபம், நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒவ்வொருவருக்கும் அந்த ஜபத்துல வந்து கலந்து கொண்டு ஆங்காங்கு இருந்து கலந்து கொள்ளுகிற ஆமே. ஒவ்வொரு அவர் அவருக்கு, அந்த வசனத்தை பாத்தீங்களா, அவர் அவருக்கு
1: பயிருண்டாக.
0: உனக்கு என்ன உண்டாகணும், உனக்கு என்ன, அது அவருக்கு தான் தெரியும். இதுக்கு என்ன தேவை? அவர் கட்டளை இடுகிற மழை தேவை. ஆமே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணவே, ஏற்ற காலத்திலே. ஆம், ஜபத்துக்கு பின் ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடையவன் என்பதை என்ன சூழ்ந்திருக்கிறவங்க, என்ன கேள்வி கேட்டவங்க அறிந்து கொள்ளணும்பா. கர்த்தரே தெய்வம் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும்பா. ஆண்டவரே உம்மால் வருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ஆமென். இப்படி ஜெபிப்போம். ஜெபத்துக்கு பின்னான இந்த நன்மைகளை நம்முடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாமா?
2: உள்ளமதின் பாரங்களை

ஒரு பிரதானமான காரியத்துக்காக இந்த வார்த்தைகளின் படி யார் யார் கேள்வி கேட்டாங்க அவங்க வந்து சொல்லணும்ப்பா, நான் உம்முடையவன் என்று, நான் சொன்ன உங்க வார்த்தை உண்மை என்று. ஆமென். அப்படியே சோம் பண்ணுங்க. அந்த நபர்களை பெயர் சொல்லி, ஆண்டவர் இவங்க இப்படி கேள்வி கேட்டாங்கப்பா, என்கிட்ட இவங்க இப்படி க்வெஸ்டின் பண்ணாங்கப்பா. ஆமென். அவங்க வந்து சொல்லணும்ப்பா. அதுக்கு நீங்க செஞ்சாதான் ஆண்டவரே உண்டு. ஆண்டவரே நீங்க பதில் செய்வீராக. ஆண்டவரே இன்னார் இப்படி கேள்வி கேட்டதை, ஆண்டவரே என்ன பாரமா பாக்குறவங்க உண்டு, ஆண்டவரே என்ன வெறுப்பா பாக்குறவங்க உண்டு, என்ன அற்பமா பாக்குறவங்க உண்டு. இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், இவெல்லாம் எதுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறான், இப்படி எல்லாம் சொல்றவங்க உண்டுப்பா. அவங்க வந்து சொல்லணும், மெய்யாகவே நீர் தேவனுடைய மனுஷன்தான்ப்பா, நீ ஆண்டவருடைய மனுஷிதாமா, நீ ஜபத்துல வைத்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார் பாரு. அதாவது நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்பது மற்றவங்களுக்கு தெரிய வந்துட்டுன்னா ஆமே அந்த கண் அதுக்கப்புறம் தான் உண்டாகும். ஆமே. அதான் எவர்கள் உனக்கு விரோதமாக எழுமினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எலியாவின் அம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் அவன் கருத்தா கேட்டான், கர்த்தர் செய்தார். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் கேட்க வேண்டிய பிரகாரமா கேட்டா, ஆமே தேசமே அறியத்தக்க கர்த்தர் செய்வார். அவரவருக்கு பயிர் உண்டாக. நான் ஆறு முறை செவித்து பார்த்தாச்சு, ரிசல்ட் ஒண்ணுமே இல்லை. வெற்றாத வெற்றாத ஜபத்தை விடாத உனக்காக. ஆமே நீ இப்படி விடாம கேட்பதின் பலனாக ஒரு கையளவு மேகம் எழும்ப போகிறது, அது பெருமழையாய் மாற போகிறது. ஆமே. நல்ல கரங்களை தட்டி சபல கபரப சந்தரலரடார் ஏரபல ரகபல ஹன்சரப ரிபல துடரப சந்தர லகடரா ஏபல ரியதர. நிச்சயமா இது நடக்கும். அவரவருக்கு பயிருண்டாக. என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதமான மழையை உன்மேல் கட்டளையிடுவாராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். ஆமென். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட தேவ ஆவியால் என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. வேத புத்தகம் ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷம். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் உங்கள் மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. நீங்கள் அங்கே முற்பிதாக்களை சந்திக்கிறீர்கள். வேத சரித்திரத்திலே இடம்பெற்ற பரிசுத்தவான்களை பார்க்கிறீர்கள். அநேகருடைய முன்மாதிரியான ஜீவியத்தினால் ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள். விழுந்து போன பக்தர்களின் வாழ்க்கை மூலமாக எச்சரிப்பு அடைகிறீர்கள். தேவனோடு சரிசமமாய் நடந்து நண்பனாக பழகிய ஏனோக்கின் வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் உங்களாலும் அன்பின் நேசரோடு நடக்க முடியும், அவரோடு உலாவ முடியும் என்கிற எண்ணம் எழுகிறது. தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி என்பதை ஏனோக்கு தன் முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாமிடம் இருந்த விசுவாசத்தின் உன்னத நிலைமையை கண்டு பிரமிப்பு அடைகிறீர்கள். கர்த்தர் அவரை புறப்பட்டு வா என்று அழைத்த போது உடனே உறுதியோடு அவரது தகப்பனுடைய வீட்டையும் தாயினுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு சென்றார். ஆபிரகாமின் எல்லா விசுவாச கிரிகைகளும் உங்களுடைய விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகின்றன. திரளான இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் வழிநடத்தி சென்ற மோசேயையும் சந்திக்கிறீர்கள். கர்த்தர் மேல் வைத்த அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய தியாகம் ஆகியவை உங்களை அதிகமாய் கவர்ந்திழுக்கின்றன. கர்த்தரை உற்சாகமாய் துதிக்கிற தாவீதை சங்கீதத்தில் சந்திக்கிறீர்கள். அவரோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிழ வேண்டும் என்கிற பேராவல் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது. சிங்கக்கபியில் போடப்பட வேண்டிய நிலைமை வந்த போதும் கர்த்தரை மறுதலிக்காமல் பக்தி வைராக்கியத்தோடு உறுதியாய் நின்ற தானியேலின் வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு பெரிய சவால். அவரோடு கூட நீங்களும் சிங்கக்கபியில் இறங்குவதை போல உணர்கிறீர்கள். ஆ, தானியேல் ஜெபிக்கும் சத்தம் இன்றும் உங்களுடைய காதுகளை தொனித்துக் கொண்டிருக்கிறதே. வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். வேதம் எழுதப்பட்டு எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கும் அது புதுமையானதாகவும் வல்லமையானதாகவும் கிருபை நிறைந்ததாகவும் இருக்கிறது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அநேக புத்தகங்கள் இன்று வாசிக்க முடியாமல் பழமையாய் போய்விட்டன. அவற்றின் கருத்துக்கள், நடைகள், இலக்கிய நெறிகள் ஆகியவை இன்றைய சூழலில் அபத்தமாக காட்சியளிக்கின்றன. ஆனால் வேதமோ என்றும் இனியதாகவும் சுவை மிக்கதாகவும் பாக்கியமானதாகவும் உங்கள் ஆத்மாவை மகிழ்விக்கிறதுமாகவும் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நிருபங்கள் எல்லாம் இன்றைக்கும் வல்லமையானவையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவையாகவும் ஆசீர்வாதமானவையாகவும் அமைந்திருக்கின்றன. தேவ பிள்ளைகளே, வேதத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருங்கள். உங்கள் நினைவுக்கு, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 பேதுரு 1:21 இவ்வாறு சொல்லுகிறது. ஆமன்பாந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ வார்த்தைகளை கேட்டும் மகிழ உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

சொல்லுவோமா? ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவர் கிருபை நம்ம விட்டு விலகாதாம். ஆமே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்வில். சரியா?

பேர் நன்றிங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அர்ப்பணிக்கிறேன். உன் சித்தத்தை என் விருப்பம் அல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற என்ன அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுவோமா?

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. போதகர் லெஸ்லி டங்கின் என்பவர் தான் சிறுவனாக இருந்தபோது தங்கள் வீட்டில் இருந்த ஒரு நாயை பற்றி தன் பிரசங்கத்திலே கூறினார். அவருடைய தகப்பனார் அந்த நாய் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுள்ளது என்று பரிசோதிக்கும்படி அதன் ஆசையை தூண்டும்படியான ஒரு இறைச்சி துண்டை தரையிலே போடுவார். அந்த இறைச்சி துண்டை அது ஆவலாய் சாப்பிட ஓடும்போது நோ என்று கட்டளை கொடுப்பார். ஆசையோடு இறைச்சி துண்டை தின்ன சென்ற அந்த நாய்க்கு இப்போது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை உருவாகும். எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இறைச்சி துண்டை சாப்பிடாமல் இருப்பதா அல்லது சாப்பிட்டு விடுவதா என்று ஒரு போராட்டமே ஏற்படும். இந்த போராட்டத்தை தங்கள் நாய் எவ்வாறு சமாளிக்கும் என்று போதகர் டங்கின் கூறினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாய் இறைச்சி துண்டை பார்க்கவே பார்க்காதாம். அதை பார்த்தால் வாய் ஊறும், எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று எண்ணம் வரும். எனவே இறைச்சி துண்டை பார்க்காமல் அந்த போதகரின் தகப்பனாருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்குமாம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவ சோதனைகள் நம்மையும் சந்திக்கின்றன. நாமும் அவைகளை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்தால் எந்த பாவ சோதனையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் பாவ சோதனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அவைகளை பற்றி நினைப்பதும் அவைகளை பார்ப்பதும் உங்களை மீண்டும் அந்த இடத்துக்கே அழைத்து சென்றுவிடும். எனவே அவைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது எஜமான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கவனித்து பார்க்க ஆரம்பித்தால் நாம் அவருக்கு எளிதில் கீழ்ப்படிய முடியும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டால் அவருக்கு கீழ்ப்படியவும் பாவங்களை வெறுக்கவும் தைரியமும் விருப்பமும் வரும். ஏவாள் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆகவே அவளுக்கு இச்சை தூண்டப்பட்டது, பாவத்துக்குள்ளே விழுந்தாள். வழக்கம் போல தங்களுடன் பேச வரும் தெய்வத்தின் முகத்தை பார்க்க முடியாமல் ஆதாமும் ஏவாளும் விலகி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனை நோக்கி பார்க்க முடியாததால் அவர்களுடைய ஜீவியம் தோல்வியில் முடிந்தது. யோபு தன்னுடைய சரீர அவயவங்களை தேவனுடன் ஒரு உடன்படிக்கைக்கு உட்படுத்தியிருந்தார். ஆகவேதான் யோபு 3:1, 1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினை

சிரிப்பாயிருப்பது எப்படி என்று கூறினார். ஆம், நாம் எதை நினைக்கிறோமோ அதையே செய்வோம். ஆகவே நம்முடைய எண்ணங்களை பாவ சந்தோஷத்தை விட்டு திருப்பி இயேசுவை கவனித்து பார்க்க ஆரம்பிப்போம். அப்பொழுது நாம் ஒருபோதும் இடறிப்போவதில்லை.

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 5வது அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வழிபடும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரையொருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் வாசித்து அதை தியானிப்போமாக. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே சொல்லியிருக்கிறதே என்று இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த ஆக்கியோன் அல்லது ஆசிரியர் சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி ஒரு கொட்டேஷனை காட்டார். என்ன கொட்டேஷன் அப்படின்னாக்கா, தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது, சொல்லியிருக்கிறது என்று போட்டிருக்கிறது. இது எங்கே போட்டிருக்கிறது அப்படின்னாக்கா, எங்கே சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, சங்கீதக்காரன் 104வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார். அந்த 104:4, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார். 104வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். உண்மையிலே ஆண்டவருடைய படைப்பு ஆச்சரியமானவைகள். நேற்று கூட ஒரு பட்டிமன்றத்தில் சுகிசிவம் பேசினதை நான் கேட்டேன். பாருங்கள், ஆண்டவருடைய படைப்பு பூமி அந்தரத்திலே தொங்குகிறது. இப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு கார்லேயோ அல்லது பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ ஒரு 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகும்போது எத்தனை தடவை ஆடுறோம், எத்தனை தடவை ஆடுறோம், ஜர்க்கிங் வருதா வரலையா, குலுங்குறோம், ஆடுறோம். ஏன் பிளெயினில் போனால் கூட நான் ஆடிட்டு தான் வந்தேன், குலுங்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னாரு. ஆனால் பாருங்கள், இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இன்றைக்கி ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் யாருமே குலுங்காமல் அப்படியே இருக்கிறோம் இல்லையா, குலுக்கம் தெரியுதா அப்படின்னார். உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னா, ஸ்ட்ரெயிட்டாக போச்சுனாக்கா குலுங்குமா, அப்போ அந்த நீள்வட்ட பாதையில் போகிறதுனால அது என்ன செய்யலை, தன்னைத்தானே சுற்றி கொண்டு நீள்வட்ட பாதையில் போகிறதுனால அதில் எந்த ஒரு குலுக்கமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அந்த காற்றை கீச்சிட்டு போகும்போது அந்த குலுக்கல் அதெல்லாம் தெரியும் அப்படின்னார். விஞ்ஞானபூர்வமான ஒரு காரியமாக இருந்தாலும் இது ஆண்டுடைய படைப்பை நான் எண்ணி அன்னைக்கு நான் ரொம்ப உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்போ அவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. ஆனால் பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி எப்படி சாச்சா என்ன செய்யும், கீழே விழுந்துடும், கீழே பொட்டிக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற கடல், இந்த வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், இதெல்லாம் என்ன செய்யலை, கீழே கொட்டவே இல்லையே எப்படி அப்படின்றார். அப்போ பாருங்கள், அந்த புவியீர்ப்பு விசை அதன் மூலமாக அதெல்லாம் அப்படியே நிற்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து ஆண்டுடைய படைப்பினுடைய அழகை காட்டுகிறது. அதில் ஒன்று தான் இது என்னன்னாக்கா, நான் பாருங்கள், இங்கே பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பாருங்க என்ன சொல்கிறாரு, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார் என்று. பூமி ஒருபோது நிலை பெறாதபடிக்கு அதை அந்த ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் என்றார். ஒரு நிலை பெறாதபடிக்கு, அது ஒன்றும் பழுதாகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், படைக்கும் போதே அப்படிலாம் படைத்தார். அப்படிப்பட்ட படைப்பின் தேவன் என்ன செய்கிறாரு, இங்கே வாங்க எபிரேயர் நிருபத்துக்கு வாங்க, அப்படிப்பட்ட அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், அப்படி அதிசயமாய் பூமியை படைத்த தேவன் என்ன செய்கிறாராம், தமது முதற் பேரானவனை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது அப்படின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலகத்துக்கு அனுப்புகிறார். எல்லாம் அவர் தான் படைத்தார், அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் எல்லாம் படைக்கப்பட்டது. படைத்த இறைவன் இன்றைக்கு எப்படி மனிதனாக அவதரித்து தன்னுடைய மகிமையெல்லாம் அங்க பரலோகத்தில் கலைந்து வைத்து விட்டு பூலோகத்தில் என்டர் ஆகிறார். பிரவேசித்த போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இப்போ பாருங்க, எல்லா தேவ தூதர்களும் அவரை பணிந்து கொண்டார். ஏன்னா அவங்கெல்லாம் ஆசையாக இருந்தாங்க, நான் போகிறோம், இந்த வேலையை நாங்கள் போய் செய்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், நீங்கள்லாம் போக வேண்டாம், நானே போய் அந்த வேலையை செய்கிறேன். எந்த வேலையை? பிராயச்சித்த பலியாக நம்மளை தன்னையே ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறார், வரார். அப்போ தான் தேவ தூதர்கள்லாம் பணிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் நினச்சி பார்த்தேன் இந்த காலையில் இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, தேவ தூதர்கள் எல்லாம் பணிந்தார்கள், எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் தன்னை படைத்தவரை அவருடைய சாயலில் படைத்த மனுஷன் என்ன செய்யலை, அவரை அறியாதபடிக்கு அவர் என்ன செஞ்சாங்க, சிலுவிலை அறையும் சிலுவிலை அறையும் என்று சொல்லி அவரை சிலுவிலை அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். யார், தனக்கு சொந்தமானவர்கள். தேவதூதெல்லாம் அவரை பணிஞ்சாங்க, ஆனால் மனுஷனும் அவர் என்ன செஞ்சாங்க, சிலுவிலை அறைஞ்சாங்க என்று பார்க்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, தேவ தூதர்களை குறித்து ஆண்டுடைய காரியம் என்ன அப்படின்னா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். அது என்னங்க, காற்று அக்னி ஜுவாலை, காற்று அக்னி ஜுவாலை அப்படின்னு பார்க்கும்போது யாரை காற்றாகவும் அப்படின்னாக்கா தூதர்களை காற்றாகவும். இன்னைக்கு அநேக, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, தாத்தா கிடையாது, தாத்தா நான் பார்த்ததில்ல, பாட்டி சொல்லுவாங்க, வாயு பகவான் அப்படின்வாங்க. காற்றை பார்த்து என்ன சொல்லுவாங்க, வாயு பகவான் அப்படின்வாங்க. பாருங்க, அதை ஒரு பகவானாக மாற்றிட்டாங்க, வாயு பகவான், அக்னி பகவான். இப்படி அதெல்லாம் ஒரு தூதர்கள் அப்படின்றதுக்கு ஆதாரம் இதுதான். அதனால்தான் நம்மளுடைய சொல்லுவாங்க முன்னோர்கள், 33 கோடி தேவர்களை தெய்வம் என்று வணங்குகிறார்கள் என்று. இப்போ காற்றையும் கடலையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான் முன்னோர்கள், அது ஒரு பகவான் என்று சொல்கிறான். ஆனால் படைத்தவர் யார், தன்னுடைய தூதர்களை காற்றுகளாக செய்கிறார். அதனால் இன்றைக்கி, ஆனால்தான் ஏசாண்டவர் படகுல வரும்போது காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செஞ்சார், அதட்டினார். என்றால் அவர் தான் படைத்தவர், அவருக்கு தான் அந்த தூதர்கள் கட்டுப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அமைதியானார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இது பாருங்கள், தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர் அக்னி ஜுவாலையாகும். ஊழியக்காரனை யாரு, ஏசாண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற உன்னையும் என்னையும் அவர் என்ன செய்கிறாரா, அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பால் இன்னைக்கு நீ நானும் ஒரு அக்னி ஜுவாலையாக இருக்கிறோமா? அக்னி ஜுவாலைக்கு ஒரு குணம் உண்டு, என்னன்னா பத்திக்கிற குணம். பக்கத்தில் யார் வந்தாலும் என்ன செய்யணும், பத்தி எரியும் இல்லையா, அது அமைதியாக இருக்குமா, இல்லை இருக்காது. அந்த மாதிரி அக்னி ஜுவாலையாக ஒன்றையும் என்னையும் செய்கிறாரு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீ பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் அக்னி ஜுவாலையாக ஒன்றையும் என்னையும் ஆண்டு தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்ம கொடுக்குறோமா, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவனை குறித்த அந்த அக்னியாக அதை கொண்டு செல்கிற ஒரு நெருப்பாக இருக்கிறோமா? அன்பானிலே இன்றைக்கி ஒரு சாட்சி கேட்டு வந்தேன், ஜிஎஃப்என் எஃப்எம்மில் காலையில் 5-4 மணிக்கு ஒரு சாட்சி போடுவாங்க, அதில் அம்பிகா மாமின்னு சொல்லி ஒரு ஐயங்கார் மாமி சாட்சி கொடுத்தது. உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, கதறி அழுதுட்டு வந்தேன். என்னன்னா, அவங்க பெற்ற அந்த வெளிச்சத்தை எப்படியாக அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கருத்தாக இருந்தாங்க. கும்பகோணத்துக்கு ஒரு தடவை போனாங்களாம் அவங்க யாரோ ரிலேஷன் வீட்டில், எப்படியாகிலும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்ட்டு. அவங்க பயந்து போகிறாங்க, ஏன்னா அவங்க ஐயங்கார், அவங்களுக்கு சத்தியம் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் போகிறாங்க. இவங்க போனோடனே பொட்டு இல்லாமல் போயிருக்கும்பொழுது அந்த வீட்டில் இன்னொருத்தவங்க விருந்தாடியாக பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம், அவங்க போன அந்த அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அப்போ அவங்க பார்த்து கேட்டாங்களாம் அந்த சொந்தக்காரங்கிட்ட, அந்த மாமிக்கிட்ட கேட்டாங்களாம், என்ன மாமி இவங்க வந்திருக்கிறவங்க இப்படி திலகம் வைக்காமல் வந்திருக்கிறாங்களே, பொட்டு வைக்காமல் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த போன இவங்களுடைய சொந்தக்கார மாமி சொல்லித்தான், அவங்களும் ஒன்றை மாதிரி தாண்டி அப்படின்னாங்களாம், ஒன்றை மாதிரி தாண்டினோடனே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன சொல்ல வராங்க ஒன்றுமே புரியலே அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் உள்ளார போனவுடனே அவங்ககிட்ட கேட்டாங்களாம், என்னம்மா ஒன்றை மாதிரி தான்றாங்க, நீ யார் என்னன்னு. அப்போ தான் சொல்லித்தான் அந்த பொண்ணு, அது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஐயங்கார் பொண்ணு, அது சொல்லித்தான், மாமி நான் வந்து என்னுடைய 5 வயசு பையன், பிறந்ததுலேருந்து 5 வயசு வர வரைக்கும் அவனுக்கு மூக்கால சீடாக தான் வரும், நாத்தம் எடுக்கும், சீடு பயங்கரமா வந்துகிட்டே இருக்கும். எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சிட்டோம், ஒரு ஆளாலையும் அதை குணப்படுத்த முடியல. ஆனால் இங்கே திருச்சி இந்த கும்பகோணத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் ஒரு ஊழியக்கார் வந்திருந்தாருன்னு நான் சும்மா இட்டுட்டு போனேன் என் பையனை, சரி என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரி என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டு, இந்த மாதிரி மூக்காலை சீர் உழுவிட்டு இருக்கிற அந்த பையனை இன்றைக்கு ஆண்டவர் தொடுகிறார் என்று சொல்லி, அந்த நிமிஷமே என் பையனுக்கு மூக்காலை சீர் உழுவுறது நின்றுச்சு. அன்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவை, அதை தான் சொல்கிறாங்க இந்த மாமி அப்படின்னு. நான் இன்றைக்கி உண்மையிலே ஜெபித்தேன், ஆண்டவரே இன்றைக்கி இந்த மாமிக்கு பிறந்த நாள், இன்றைக்கி இந்த மாமிக்கு எப்படியாவது காஸ்பல் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், யாரையாவது உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேன் இன்றைக்கி காலையில். ஆனால்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார் மாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த அம்மாவுக்கு இவங்க சுவிசேஷத்தை சொல்லி அவங்க அம்மா அப்பா அந்த அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நாம் நெருப்பாக அக்கினி ஜுவாலியாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ நானும் உன்னை எதுக்கு அக்கினி ஜுவாலியாக மாற்றினார் என்றால், அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை பற்ற வைக்க வேண்டும் என்பதற்கு, அந்த அக்கினி தீயை அவியாதபடிக்கு எடுத்து கொண்டு போக வேண்டும் என்று. இன்றைக்கி நாமெல்லாம் எப்படி இருக்கிறோன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம் அந்த ஸ்டேஜில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக அக்னியாக எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும், நம்முடைய எப்படியாவது இந்த நாளிலே நம்ம எப்படியாவது இந்த ரட்சிப்பின் தேவனை அநேகருக்கு சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதே இல்லை. அன்பாவிலே இவங்க என்ன செஞ்சாங்களாம், இவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்களாம், டிஎம்எஸ் ஆஃபீஸில், இந்த அம்பிகா மாமின்றவங்க எப்படியாகி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்கவுங்க ஒரு ஸ்லோகத்தை எழுதி போடுவாங்களாம் அங்கே போர்டில். அவங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு போர்டு கரும்பலகை இருக்குமா, அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய மதப்பற்றக்கூடிய ஒரு காரியத்தை அவங்கவுங்க எழுதி போடுவாங்களாம். இந்த மாமி என்ன செஞ்சாங்களாம், ஒரு காரியத்தை எழுதி போட்டாங்களாம். எழுதி போட்ட உடனே அது அந்த பெரிய ஆஃபீஸருக்கு தாங்கலை, அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுனால இதை மொதல் அழி அப்படின்னாங்களாம், இதை மொதல் அழி அப்படின்னாங்க. இவங்க அழிச்சிட்டு ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே இவங்க அழிக்க சொல்கிறாங்கன்னு அழிச்சிட்டேன், நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து கரெக்டாக 1 பேதுரு 3:15 ஒரு வசனத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாராம். அவங்க அழிக்க சொன்னதை குறித்து இவங்க மனசு வருத்தப்படாமல் அவங்ககிட்ட சாந்தத்தோடு வணக்கத்தோடு என்ன செஞ்சாங்களாம், சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அன்பானலே இன்றைக்கி அநேகர் அவங்க என்ன செஞ்சாங்க, ஏசாண்டவருக்குள்ளே கொண்டு வந்தாங்க என்று பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஐயங்கார் மாமி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளோ பேருக்கு சத்தியத்தை சொல்லி அநேக குடும்பத்தில் அநேகரை இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய பேரப்பிள்ளைகள், பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், இன்றைக்கி மாமியார், தன்னுடைய தாயார், இப்படி அநேகருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அக்னியாக மாறி அக்னி ஜுவாலியாக இருந்து அநேகர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அன்பாவில் இன்றைக்கி நாம் நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் தான் நம்முடைய பாவங்களை போக்க பிராயச்சித்த பலியாக வந்தார், அந்த நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதனால இந்த வசனத்தை கேட்டுட்டு நான் உண்மையிலே கதறி, ஆண்டவரே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படியாக இருக்கிறேன், இந்த காற்றை தூதர்களை காற்றாக படைத்து ஆனால் எங்களையோ அக்னி ஜுவாலையாக படைத்திருக்கிறீரே, நான் அக்னி ஜுவாலையாக இருக்கிறோமா? அதனால அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தூங்கி கொண்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சுவிசேஷம் பரவாதபடிக்கு இன்னைக்கு தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசாண்டவரை நிரூபிக்க முடியாமல் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அந்த அம்மா, அந்த மாமி, அம்பிகா மாமின்றவங்க எத்தனையோ பேருக்கு ஏசாண்டவரை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒருத்தவங்க ஏதோ கேன்சரில் படுத்து கிடந்தாங்களாம் பெட்டில், அவங்ககிட்ட போய் சொன்னாங்களாம், மாமி இன்றைக்கி வந்து இந்த கேன்சருக்கு வைத்தியம் டாக்டருங்களால் முடியாது, ஆனால் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இயேசுவால் தான் இன்றைக்கி முடியும், நீ இயேசுவை ஏற்றுக்கொள், உன்னுடைய கேன்சர்லாம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அன்பாவில் அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுன் ரத்தம் செய்ய இயேசுன் ரத்தம் செய்யன்னு சொல்ல சொல்ல அந்த கேன்சர் கட்டி மறைஞ்சி இன்றைக்கி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அன்பாள் இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ நானும் சொல்லாததுனால தான் இன்னைக்கு அவர்கள் அந்த அதிசயத்தை அற்புதத்தை காண முடியாமல் மறித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை அக்னி ஜுவாலையாக மாற்ற படைத்திருக்கிறீர், என்னை அக்னி ஜுவாலையாக செய்திருக்கிறீர், என்னை அக்னி ஜுவாலையாக என்னை தெரிந்து கொண்டீர், நான் உண்மையிலே அக்னி ஜுவாலையாக நான் அநேகருக்கு உண்மை உம்முடைய வல்லமையை நாங்கள் சொல்ல என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் வாழ்க்கை நான் வாழ வேண்டாம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் உடைய வருகையின் சமீபமாக இருக்கிற காலத்தில் என்னை உண்மையாலுமே அக்னி சுவாலியாக என்னையும் எங்களையும் உபயோகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, கொடுத்த சாட்சிக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பிராமின் லேடி அந்தவரே, ஐயங்காரா இருந்த அந்த மாமி அம்பிகா மாமின்றவங்க எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை கொண்டு போனாங்க ஆண்டவரே. நானும் நாங்களும் என்ன செய்கிறோம் ஆண்டவரே? அந்த ஜபம் எங்கள்கிட்ட இருக்குதா ஆண்டவரே? அந்த கரிசனை எங்கள்கிட்ட இருக்குதா? ஆத்தும தாகம் இருக்கிறதா ஆண்டவரே? அந்த ஆண்டவரே அந்த காரியத்தை எல்லாம் எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருந்தால் எங்களை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, தயவு செய்து எங்களை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் அனலாக இருக்க, அக்னி ஜுவாலியாக இருக்க, அக்னி பிழம்பாக இருக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ தூதர்கள் கூட அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்கிறாங்க, ஆனால் நாங்கள் தான் ஆண்டவரே உண்மை கரெக்டாக எங்களுடைய கடமையை செய்யாதபடிக்கு இருக்கிறோம். எங்களை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஆண்டவரே நானும் நாங்களும் இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் ஒரு அக்னி ஜுவாலையாக எழும்பி உன்னை நிரூபிக்கும்படியாக என்னையும் எங்களை உபயோகப்படுத்துங்க. அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன், ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார், அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவ நாமம்.

நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

0: இருக்கிறே.
1: நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஒருமித்து அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை விளங்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியினால், சொந்த பக்தியினால், சொந்த பலத்தினால் சாதிக்க முடியாதவைகளை தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாதித்து கொடுக்கும். நீங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பாருங்க. ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். தடைகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அற்புதங்களை காண்பதற்கு தேவன்

உயர்த்தினவர், புதிய நாளை தந்தவர், புதிய ஆசீர்வாதங்களுக்குள் நம்மை கொண்டு சென்றவர். ஹல்லேலூயா, அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா. ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் வாகனப்பதிவு அலுவலகத்தில் $25 அதிகமாக கொடுத்தால் நாம் பயன்படுத்தும் காரில் 6 எழுத்துகள் அடங்கிய எந்த ஒரு வார்த்தையையும் எழுதிக்கொள்ள அனுமதி உண்டு. நீங்கள் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை அங்கே எழுதிக்கொள்ளலாம். ஒரு நாள் நண்பர் ஒருவர் தன்னுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சிவப்பு நிறமான கார் பந்தயத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு கார் தன்னை கடந்து முன் செல்வதை கவனித்தார். அந்த காரில் ராங் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் குறுந்தாடி வைத்திருந்தான். அவன் உலகத்திற்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? எல்லார் செய்வதும் தவறு என்று சொல்ல வருகிறானா? அல்லது அவன் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல வருகிறானா? அவன் சொல்ல விரும்பும் செய்தியை குறித்து அவனுக்கே தெளிவில்லை. இன்றும் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனது நண்பரின் கார் சற்று அப்புறம் சென்ற பொழுது மற்றொரு காரில் எழுதப்பட்டிருந்த அந்த 6 எழுத்து மந்திரத்தை வாசித்தார். அங்கே ILVGOD என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே நண்பர் தன்னுடைய கார் வேகத்தை சற்று அதிகரித்து அந்த காரை ஓட்டிச் சென்ற வாலிபனை பார்த்து புன்னகையோடு கையசைத்தார். அந்த வாலிபன் மகிழ்ச்சியோடு கையசைத்து சென்றான். இந்த வாலிபன் உலகத்திற்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? என்னை படைத்த இறைவனை நான் நேசிக்கிறேன். I love God. இது எவ்வளவு பெரிய செய்தி அல்லவா? உங்கள் வாழ்வை பார்க்கிற மற்றவர்கள் உங்களை படைத்தவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்கள் வார்த்தை அதை வெளிப்படுத்துமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாகனத்தில் நீங்கள் எழுதி வைத்திருக்கும் வாசகம் உலகத்திற்கு கூறும் செய்தி என்ன? சிந்திப்போம், செயல்படுவோம்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: பொறுமை மன்னராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பொறுமை மன்னர், பிரின்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தல் 1:9-20. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவனாகிய நான், தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்றும் விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தால் என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. எனது வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இன்றைய மன்னன வசனம் யாக்கோபு 1:4. நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். Let patience have her perfect work, that you may be perfect and entire, wanting nothing. பொறுமையை பற்றி தனது சபை மேய்ப்பர் செய்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு சிறுமி, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், இப்பொழுதே அது எனக்கு வேண்டும் என்று ஜெபித்தாளாம். Lord, give me patience and give it right now. எல்லா பண்புகளையும் விட பொறுமையை கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு அதிக பொறுமை தேவை. We need patience to learn patience. உயிர்த்தெழுதலையும் பெந்தேகோஸ்தையும் அடுத்து சீடர்கள் தூயாவியானவரின் துணையை கொண்டு இயேசுவோடு உள்ள நெருக்கமான உறவில் அதிகமாய் வளர்ந்தார்கள். இயேசுவோடு இவ்விதம் ஆன்மீக ரீதியில் அவர்கள் கொண்டிருந்த உறவு அவர்கள் குணநலன்கள் பலவற்றை இயேசுவின் குணநலன் போலவே மாற்றிக்கொண்டு அதை அவர்களது வாழ்க்கையில் பிரதிபலிக்க உதவிற்று. அதில் ஒன்றுதான் பொறுமை என்பது. 60 ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்துவோடு நடைபோட்ட பின்னர் தமது வாழ்வின் இறுதி கட்டத்தில் அப்போஸ்தலன் யோவான் தன்னை இயேசுவின் பொறுமைக்கு தோழன், கம்பானியன் ஃபார் த பேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் என அழைத்தார். சர்வ வல்லவரின் பெயரே பொறுமையின் தேவன் என்றுதான் இருக்கிறது. அதை நாம் ரோமர் 15:6 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டம் என்றாலும் அதை பொறுமையோடே ஓட வேண்டுமா? எனவேதான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கூடும். ஓட்டத்தை பொறுமையோடே ஓட வேண்டுமா? பொறுமையுள்ள கிறிஸ்தவனை பலமுள்ளவன் என்பது பவுலின் கோட்பாடு. எனவேதான் கொலோசேயருக்கு எழுதும் பொழுது 11:11 இப்படி சொல்கிறார், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பொறுமை என்றால் அது ஒரு சாதாரணமான குணம் அல்ல, அது தேவ வல்லமையால் உண்டாகிற ஒரு வெளிப்பாடு. ஆவியின் கனிகளின் பட்டியலிலே 9 சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் உள்ள 3 அடுத்து வரும் 6 பண்புகளின் விளைவாகும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகிய 3 பண்புகளும் அடுத்து வருகிற நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், தன்னடக்கம் என்பவைகளின் காரணமாகும். அந்த விளைவுகளின் முதல் கட்டத்தில் கூட நீடிய பொறுமை என்றுதான் அது துவங்குகிறது. மட்டுமல்ல, அன்பை பற்றிய மகத்தான விளக்கம் கொண்டுள்ள அன்பின் அத்தியாயமாகிய 1 Cor 13:4 அன்பு எதையெல்லாம் செய்யும், எதையெல்லாம் செய்யாது என்று சொல்லும் பொழுது முதலாவது சொன்னது அன்பு நீடிய பொறுமை உள்ளது. ஏ ஆம், ஆன்மீகத்தை பூரணப்படுத்தும் சக்தி அந்த பொறுமையில்தான் உள்ளது. அதைத்தான் இன்று மனப்பாட வசனத்திலே வாசித்தோம், நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். பிரியமானவர்களே, மனிதன் பரதீசை இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறுமையின்மைதான். எப்படி? இன்னும் சற்று அவன் பொறுத்திருந்தால் ஆண்டவர் அவனுக்கு முதலாவது வாழ்வு தரும் கனியை கொடுத்துவிட்டு பின்பு அறிவு தரும் கனியை கொடுத்திருப்பான். ஆனால் அவன் பொறுமை இழந்ததால் அவன் வாழ்வு தரும் கனியை இழந்தான். இக்கொடிய பாவம் சமுதாயத்தின் அனைத்து பகுதிகளையும் இன்று சீர்குலைய செய்துள்ளது. சபையின் ஒவ்வொரு பிரிவையும் இந்த பொறுமையின்மைதான் சீர்கேடாக்கி கொண்டிருக்கிறது. வியாபார உலகில் கூடுதல் பொறுமை இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் குறையும். குடும்ப வாழ்வில் கூடுதல் பொறுமை இருந்தால் உடையும் குடும்பங்களின் எண்ணிக்கை குறையும். நெடுஞ்சாலைகளில் கூடுதல் பொறுமை இருந்தால் மருத்துவ மனைகளில் சேர்க்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையும். பணித்தளங்களில் கூடுதல் பொறுமை இருந்தால் போட்டியும் பொறாமையும் குறையும். கிறிஸ்தவ வாழ்வில் கூடுதல் பொறுமை இருந்தால் சபையில் சத்தற்றோர் குறைவர். ஊழியத்தில் கூடுதல் பொறுமை இருந்தால் ஊழிய முயற்சிகளில் மாம்சீகம் குறையும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பொறுமையை கூட்டுவதே நமது பிரச்சனைகளை குறைக்க வழி. Lengthen your patience to shorten your problems. பொறுமைதான் கடலினும் பெரிது. நீங்கள் பொறுமையாயிருக்க தீர்மானித்ததும் பொறுமைக்கான சோதனைகள் சேனை போல் திரண்டு வரும். தோல்வி அடைந்தால் முயற்சியை விட்டுவிடாதீர்கள். பொறுமையின் தேவா, எனது பொறுமையை சோதிக்கும் சூழல்களிலெல்லாம் பொறுமை மன்னராகிய உமது திருக்குமாரனை நினைவுபடுத்திக் கொள்ள அருள்தாரும் என்று வேண்டிக்கொண்டே நிதானமாயிருங்கள். ஏன் தெரியுமா? பொறுமையே வெல்லும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பொறுத்தார் பூமியாழ்வார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 13:10 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். மனுமகன் 13:10, சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்படியே 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். முடிவிலே வெற்றி பெறுவது அந்த பொறுமைதான். எனவே இன்று தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் நிறைவாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். Let patience have her perfect work, that you may be perfect and entire, wanting nothing. ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, உமக்கு பெயரே பொறுமையின் தேவன் என்று இருக்கிறது. அந்த நிறைவான பூரணமான பண்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தேவா. அவசரப்படுவதால், ஆத்திரப்படுவதால் எவ்வளவு நன்மைகளையும் பண்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாங்கள் இழந்து எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் கர்த்தாவே முழுவதுமாக சிதறடித்து சின்னாபின்னமாக்கி விடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே பொறுமையின் தேவனாகிய உம்மையும் பொறுமையின் மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி பார்த்து, எங்கள் வாழ்க்கையிலே மற்ற எல்லா பண்புகளையும் விட பொறுமையே கர்த்தாவே தலைநோக்கி நிற்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எனக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுமையின் தேவா, பொறுமை மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொறுமையை நிறைவாய் தாரும். எல்லா வேளைகளிலும் எந்த விதமான சூழ்நிலையாய் இருந்தால் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் உணர்வோடும் பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானத்தையும் பொறுமையையும் கை கொண்டு பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி வெற்றியாய் நாங்கள் வெளிவர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை நாங்கள் பணித்து விடுகிறோம். கடந்த காலங்களிலே நாங்கள் பொறுமையற்று செய்த அத்தனை செயல்களுக்காகவும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னியும், எங்கள் மேல் கிருபையாகிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் பொறுமையாயிருக்க உதவிதாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். எனக்கன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடி போகையில் பாடின பாடல். தன் உயிருக்கு ஆபத்து நேரிடுகிற போது வேளையிலும் தன்னை நெருக்குகிறவர்களின் மத்தியிலும் தாவீது கர்த்தரை துதித்தான். துதிக்க மறக்கவில்லை. அவன் சாதாரணமாக துதிக்கவில்லை, நம்பிக்கையுடன் விசுவாச அறிக்கை செய்து துதித்தான். நீரே என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று. அப்சலோம் இஸ்ரவேலரின் இருதயத்தை கவர்ந்து கொண்டான். உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற தாவீதோ தேவனின் இருதயத்தை மாத்திரம் கவர்ந்து கொண்டான். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் கூறப்பட்டவன். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்தை கவர்வதுதான் அவசியமாக இருக்கிறது. அப்படி தாவீது இருந்தபடியால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17:8 நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று கர்த்தர் தாவீதை பார்த்து உரைக்கிறார். அடுத்ததாக வேதத்தில் யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், தன் சகோதரர்களால் பொறாமை காரணமாக நிர்வாணமாக்கப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டும் போத்திபாரிடத்தில் விற்று போட்டார்கள். ஆனாலும் யோசேப்பு தன்னுடைய தேவனையோ தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வதையோ எந்த சூழ்நிலையிலும் அவன் மறந்து போகவில்லை. உண்மையாய் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் அவன் அடிமைப்பட்ட நிலையிலும் வாழ்ந்தபோது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:23 கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் என்று வசனம் கூறுகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை துதிக்க மறக்காமல் விடாது பற்றி கொண்டு உண்மையாய் உத்தமமாய் அவரின் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ்கிறபடியினால் உங்களையும் தேவன் எப்படி தாவீதை பூமியிலுள்ள பெரியோர்கள் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை கொடுத்து உயர்த்தினாரோ, யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினாரோ, அப்படியே உங்களையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் நன்மையாய் இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நம் தேவனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? தகுதி உள்ளவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவர் அல்ல, அவர் சாதாரணமானவர்களை கரங்களில் எடுத்து அவர்களை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிற நல்ல தேவனாய் வல்ல தேவனாய் இருக்கிறார். ஒரு குயவன் களிமண்ணை பார்க்கும் போதே அதை பாண்டமாய் பார்க்கிறான். மற்றவர்கள் பார்வையில் அது களிமண், அது சேறு, ஆனால் அதை வணைகிற குயவனுடைய பார்வையில் அது ஒரு பாண்டமாக, அது ஒரு பாத்திரமாக, அது உருவாக முன்னமே அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்க்க ஆரம்பித்து அதன் பிறகு அதை கை நீட்டி எடுக்கிறான், எடுத்து அதை வணைகிறான். வணைந்து தன் நினைவில் ஒரு இமேஜ், அந்த பாத்திரத்தை குறித்த ஒரு பிக்சரை வைத்திருப்பான் அல்லவா, அதற்கு ஏற்றார் போல வணைந்து அதை வைக்கிறான். அந்த பாத்திரம், அந்த மண் அந்த பாத்திரமாய் மாறுகிறது. அதன் பிறகு அதற்கொரு விலை நிர்ணயிக்கப்பட்டு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவன் வீட்டிலே அனுப்பி இதையெல்லாம் காண்பித்து கொடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? அவன் செய்தது மாதிரி நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தாவீதினுடைய தகப்பன் பார்த்த விதம் வேற, தாவீதினுடைய சகோதரர்கள் பார்த்த விதம் வேற. தாவீதை ஒருவர் கூட ராஜாவாய் பார்க்கவில்லை, அவர்களால் நினைக்க கூட முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன் என்று சொன்னார். தாவீது கூட அப்படி பார்த்துருக்க மாட்டான். தாவீது சாதாரணமாக எப்பொழுதும் போல அடுமைத்து கொண்டு இருக்கிறான். தாவீது சங்கீதங்களிலே சொல்லியிருக்கிறார், ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவரை எடுத்தார் என்று. கர்த்தர் எடுக்கும்போது எப்படி எடுத்தார் தெரியுமா? அவனை ராஜாவாய் பார்த்து தான் எடுத்தார். ஆனால் தாவீது ஒரு நாளும் அப்படி தன்னை எண்ணினது கூட கிடையாது. தாவீதை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமானவன், எஸ், ஆனால் கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமை உள்ளது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆட்டு தொழுவங்களில் இருந்த தாவீதை எடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி யுத்த வீரனாக்கி போன இடங்களிலெல்லாம் ஜெயத்தை கொடுத்து சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைத்த கர்த்தருடைய கரம், நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், பலவீனராக இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், எதுவும் செய்ய தாணி இல்லாதவர்களாக இருக்கலாம், அவருடைய கரத்தால் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள், நான் அவர் கையில் இருப்பேனா? ஆமே, நான் மண்ணாய் இருந்தாலும் என்னை அவரால் பாத்திரமாய் உருவாக்க முடியும், பிரயோஜனமுள்ள பாண்டமாய், ஆமே, பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் அவரால் வணைந்து மேன்மைப்படுத்த முடியும். காண, அவர் கல்யாண வீட்டில் கால் கழுவுவதற்காய் வைக்கப்பட்ட கற்சாடியை கர்த்தர் உள்ளே கொண்டு வர வைத்து எல்லாரும் அதில் இருக்கிற தண்ணீரை ரசமாய் குடிக்கத்தக்கதாய் அந்த கற்சாடியை மேன்மைப்படுத்தினவர் தான் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் பலவீனங்கள், உங்கள் திராணி குறைவு, உங்கள் இயலாமை, இதை வைத்து உங்கள் ஃபியூச்சரை பார்க்காதீங்க. அவருடைய கரத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். காரணம், கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமை உள்ளது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி பிரயோஜனம் உள்ளவர்களாய் பயனுள்ளவர்களாய் மாற்றுவாராக. தகப்பனே நன்றி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய கைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும், உம்மால் தான் எங்கள் தகுதி இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: ஆராதனைக்குரியவர் நம் தேவாதி தேவன் ஒருவரே. அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு எல்லாமுமாயிருக்கிறார். அவரையே நாம் துதித்து பாடி ஆராதிப்போமாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். மீகா 2:13. 1962 விக்டர் மற்றும் மில்ட்ரெட் கோயசல் என்பவர்கள் வெற்றியின் உச்சத்தை தொட்ட 413 நபர்களை ஆராய்ச்சி செய்து அவர்களை பற்றிய உண்மைகளை கிரேடில்ஸ் ஆஃப் எமினன்ஸ் என்ற புத்தகத்திலே வெளியிட்டுள்ளனர். விக்டர் மற்றும் மில்ட்ரெட் கோயசல் இருவரும் இவர்களின் வெற்றிக்கான காரணத்தை ஆராய பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டனர். அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சாதனையாளர்கள் 413 பேருக்கும் இருந்த ஒரு பொதுவான காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்தியது. நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால், அவர்களில் 392 பேர் தங்கள் வாழ்க்கையில் வந்த மிக கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வென்றவர்கள் என்பதுதான் அந்த உண்மை. அவர்கள் தடைகளை எல்லாம் தாண்டி தாங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள். ஒலிம்பிக் வரலாற்றில் தடகளப் போட்டிகளில் நட்சத்திர வீராங்கனையாக விளங்கிய வில்மா ருடால்ஃபின் இளமை பருவம் மிகுந்த சவால் நிறைந்ததாக காணப்பட்டது. 1960 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் அவர் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். வில்மாவின் 4வது வயதில் அவரை விஷக்காய்ச்சல் தாக்கியது. அதனால் இடது கால் செயல்பட முடியாமல் போனது. வில்மா மீண்டும் நடக்க பழகியது 7வது வயதில்தான். தன்னுடைய வயது குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவதை பார்த்து தானும் ஓட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையினால் இயலாமையை உடைத்து எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தார். பின்பு ஓட ஆரம்பித்தார். இனி வில்மா நடக்கவாவது முடியுமா என்று பலரும் நினைத்த நிலையில் அவர் ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடி தங்கப்பதக்கம் என்று சாதித்தார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையின் உன்னத நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் நல்ல வாய்ப்பு வசதிகளுடன் பிறந்து வளர்ந்தவர்கள் என்றோ திறமைசாலிகள் என்றோ சொல்லிவிட முடியாது. அவர்கள் தடைகளை தாண்டித்தான் உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தடைகளை தகர்த்தெறிந்து நம்மை சாதனையாளர்களாக மாற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலைகளையே யோசித்து கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லாமல், தாவீதைப் போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கைதான் தாவீதை அவர் சென்ற இடமெல்லாம் ஜெயிக்க வைத்தது. தாவீது இளம் பிராயத்தில் பெற்றோரால் அலட்சியப்படுத்தப்பட்டவர், சகோதரர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர், சவுல் ராஜாவால் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டவர். ஆனாலும் தாவீது தன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோட தொடர்ந்து முன்னேறினார். தேவன் அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நமக்கு முன்னோடின வேதாகம புருஷர்களும் ஏனைய சாதனையாளர்களும் தடைகளை தகர்த்து ஜெயித்திருக்கிறார்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போய் செயல்படுவதை நிறுத்தியவர்கள் இன்றே மீண்டும் செயல்பட ஆரம்பியுங்கள். தேவன் தடைகளை தகர்த்து உங்களை வெற்றியாளர்களாய் மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 5:12 13 வரைக்கும் ஒரு முறை வாசித்துருவோம்.
2: The scripture portion for today is from the Proverbs chapter 5 verses 12 and 13.
1: ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே.
2: And say, how I have hated instruction, and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ear to those instructed me.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு மனிதனை கர்த்தருடைய பாதைகளில, நீதியின் பாதையில நடத்துவதற்கு போதகர்கள் ரொம்ப ரொம்ப தேவை.
2: Teachers are very much essential to lead a person in the paths of righteousness and path of God.
1: Yarume ellavattiyum thanaga kattukondeen solave mudiyadhu.
2: No person can claim that he learned everything by himself.
1: Oru kulandha pirakkum bodhu neenga pathinga andha pilla vandu oru empty vessel pola indha ulagathile oru verum paathram pola pirakkudhu.
2: When a child is born in this world, it is born as an empty vessel.
1: Adukku bhasha kuda theriyadhu.
2: They don't know even a language.
1: எப்படி பேசணும்,
2: how to speak,
1: எப்படி நடந்து கொள்ளணும்,
2: how to behave,
1: அதுக்கு வந்து எதுவுமே புரியாது.
2: They don't understand anything.
1: அன்புனா என்ன, கனிவுனா என்ன, கோபனா என்ன, அதான் நம்ம சொல்றோம் இன்னசென்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது குற்றமறியாதது, மாசற்றதுன்னு சொல்றோம்.
2: So they don't know how to love, what is mercy, what is anger. We call them innocent.
1: ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல அதை சுற்றி இருக்கிற பெற்றோர் அல்லது பராமரிப்பாளர்களுடைய போதகம் வந்து அந்த பிள்ளைய ஷேப் பண்ணுது.
2: Though the teaching of the parents or the people around the child actually shapes in its growth of the child.
1: நாம தான் பிறக்கிற பிள்ளை இந்தியனா அமெரிக்கனா ஆப்பிரிக்கனா நம்ம தான் டிசைட் பண்றோம்.
2: We are the one who decide whether the child who is born is an Indian, American or African.
1: அமெரிக்க பிள்ளை இந்தியாவில் பிறந்தா கூட இந்தியனை போல தான் வளரும்.
2: Even if an American child is born in India, it will grow up as an Indian.
1: இந்திய பிள்ளை அமெரிக்காவில் பிறந்தா அமெரிக்கனை போல வளரும்.
2: If an Indian child is born in America, it will grow up as an American.
1: சில தடவை பாருங்க, நம்ம இந்திய வம்சாவளி பிள்ளைங்க அமெரிக்காவில் பிறந்துட்டு இங்கே வந்து அவங்க பேசுகிற இங்கிலீஷை வாயத்திலிருந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியத்துடன் பார்க்குறோம். ஆளை பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்கான், பேசுற பேச்சு எல்லாமே அமெரிக்கர்களை போல பேசுகிறானே அப்படின்னு.
2: When you look at our Indian people who have children born in America, when they come to India again and start speaking in English, we are really stunned at their English because they look like Indian but their accent is totally the different one.
1: நான் ஜெர்மனிக்கு போயிருந்தேன்.
2: I've been to Germany.
1: ஜெர்மனில எனக்கு அதிர்ச்சி கொடுத்தது என்னன்னு சொன்னா, அங்க தமிழ் சபைகள்ல பிள்ளைகளுக்கு வந்து தமிழும் சரியா தெரியல, இங்கிலீஷும் தெரியல, எல்லாம் இந்திய முக பிள்ளைங்க தான் அல்லது ஸ்ரீலங்காவில் பிறந்த பிள்ளைங்க தான், ஸ்ரீலங்கா வம்சாவளியில் வந்த பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்க எல்லாருமே சரளமா பேசுறதும் புரிந்து கொள்ற ஒரே பாஷை வந்து ஜெர்மன் தான்.
2: So when I've been to Germany in Tamil churches, I was really shocked to see they are mostly from the generations of Sri Lanka, but they don't know English nor Tamil fluently, but they speak German very well.
1: நம்ம வந்து ஐயோ நம்ம இந்தியர்களை போல இருக்காங்களேன்னு நீங்க தமிழ்ல பேச ஆரம்பிச்சீங்கனா திரு திரு முழிக்கிறாங்க.
2: So if you think that they look like Indians if you start speaking in Tamil, they really blink at us.
1: சரி, இந்தியர்களாக நமக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ்ல பேசினா அதுவும் உங்களுக்கு புரியல.
2: So we being Indians we know some English, so if we start speaking English they don't understand even that.
1: அப்போ ஒரு பிள்ளை பிறக்கும்போது வந்து ஒரு வெறுமையான பாத்திரம் போல பிறக்குது.
2: So when a child is born it is like an empty vessel.
1: அது வந்து தன்னுடைய பெற்றோர் என்ன பேசுறங்களோ அது அப்படியே பேச ஆரம்பிச்சது.
2: It just starts speaking what their parents speak.
1: பெற்றோர் எப்படி நடக்கிறாங்களோ அதை பார்த்து அப்படியே நடக்குது.
2: They start behaving like their parents.
1: அதனால தான் சொல்லுவாங்க பாருங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னுவாங்க.
2: That's why they say like father like son.
1: அதனால எல்லாமே கற்றுக்கொண்டு தான் நம்ம வளர்றோம்.
2: So that is how we learn everything and we grow up.
1: நாம எதை கற்றுக்கொள்கிறோமோ, எந்த தரத்துல கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும்.
2: So what we learn and in which standard we learn becomes the quality of our life.
1: ஆகவே நாம் எந்த போதகரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்.
2: Therefore we must be very careful about our teachers from whom we learn.
1: நம் வாழ்க்கையில கடந்து போகிற எல்லாரையுமே நம்ம போதகரா வரவேற்க முடியாது.
2: We cannot invite every passerby in our life as a teacher.
1: சில வேளையில பாருங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட போதகம் வந்து அதனுடைய விளைவு, அதனுடைய கனிகள் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வரும்.
2: Sometimes the outcome or the fruits of our teaching will be evident after some time.
1: ஒரு சிலர் வந்து தாங்கள் வந்து போதிக்கப்பட்ட போதகம் தவறானது, அது ஒரு கள்ள உபதேசம் அல்லது பொய்யான ஒரு காரியத்தை எனக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
2: Some people will start identifying that the doctrine or the teaching that they have learned was a false teaching.
1: அதுக்கப்புறமா அவங்க உணர்றாங்க, இவ்வளவு நாள் நான் வந்து ஒரு கள்ள போதகனுக்கு கீழே நான் வளர்ந்துருக்கிறேன்.
2: Only then they realize and understand that they have been brought up under a false teacher so far.
1: இத போல ரியலைசேஷன் வரும்போது நமக்கு புரியுது நல்ல போதகன் யார், கள்ள போதகன் யார்.
2: So only when they come to the point of realization, we will understand who is a good teacher and a false teacher.
1: ஒருவேளை இந்த நாட்கள் வந்து இந்த நீதிமொழிகளின் தியானத்துல நம்முடைய போதகர்களை வந்து நாம வந்து அறிந்து இனங்கண்டு நாம் சரியானவர்களை பின்பற்றி நம்முடைய ஆத்துமாக்களுக்கு வந்து விரோதமா கிரியை செய்கிற தேவனற்ற மனிதர்கள்ட்டிருந்து பிரிந்து வரவும் இப்படிப்பட்ட தியானங்கள் நமக்கு உதவி செய்கிறது.
2: And also such kind of devotions will help us to identify and discern the right teachers in our life who don't harm or bring evil to our souls and who will help us in growing up good in.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய போதகன் யார்,
2: who is your teacher?
1: இந்த போதகத்துல வந்து நேற்றுக்கு நாம கவனித்தோம், நம்முடைய போதகன் முதலாவது போதகர், உன்னதமான போதகர் யாருனா ஆவியாகிய தேவன்.
2: So first point, the first and the chief or supreme teacher is the Spirit of God.
1: அவரே நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு போதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்.
2: And he is the one who said, I will keep my eyes on you and teach you.
1: உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நேற்று கவனித்தோம்.
2: And we also saw yesterday, your children shall be taught of the Lord.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, என் பிதா எனக்கு போதித்தபடியே நான் உங்களுக்கு சொன்னேன்.
2: And also our Lord and Savior Jesus Christ, he said, I do as my father taught me.
1: நேற்று இன்னும் கவனித்தோம், பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல குமாரனாகிய இயேசுவும் நமக்கு போதகர்.
2: And not only we saw God the Father is a teacher, but Jesus the Lord is also a teacher.
1: குமாரனாகிய இயேசு மாத்திரமல்ல பரிசுத்தாவியாகிய தேவனும் நல்ல போதகர்.
2: Not only Jesus the Son, but also Holy Spirit is also a good teacher to us.
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கும்.
2: And that anointing will teach us regarding everything.
1: அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் சொல்லாது.
2: And it is true and it is no lie.
1: அவர் போதித்தபடியே நாம் அவரிலே நடக்க வேண்டும்.
2: And as he has taught us, we have to abide in him.
1: அப்போ தேவனோடு நாம் ஒரு நெருங்கிய உறவோடு அனுதினமும் அவரோடு நாம் நேரத்தை செலவழிக்கிறவர்களாக அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நிலையில நாம் இருக்கும் பொழுது தேவனே நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார்.
2: When we are in a state where we are close with the Lord and where we could hear the word of God daily, then he becomes a teacher.
1: நோவாவை பாருங்கள்.
2: Look at Noah.
1: அவன் தேவ எச்சரிப்பை பெற்று பேழை ஆயத்தம் பண்ணினான்.
2: He received warning from the Lord and he prepared an ark for his family.
1: வரப்போகும் ஆபத்தை குறித்து வேற யாரும் அவனுக்கு சொல்லல, கர்த்தரே அவனோடு பேசினார்.
2: No one told about the danger that he is going to encounter, but God himself spoke with him.
1: ஆபிரகாமை பார்ப்பீர்களானால் ஒரு நண்பன் பேசுவது போல தேவன் அவனோடு பேசினார்.
2: If you look at Abraham, the Lord spoke with him like a friend.
1: நீங்கள் மோசேயை பார்ப்பீர்களானால் முகமுகமாய் தேவனோடு பேசினார்.
2: When you look at Moses, he spoke with the Lord face to face.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, நான் மனுஷனிடத்தில் இதில்ல, கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
2: And when Apostle Paul says, I did not learn of men, but God himself taught me.
1: இன்றைக்கும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலை கொண்டிருந்து நம்மோடு பேசுகிறார்.
2: That spirit of God still abides in us and he speaks with us.
1: அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
2: And we should be people who could hear his voice.
1: எப்படி போதகம் நம்மை வருகிறது என்றால், ஆவியாகிய தேவன் மூலமாக நமக்கு போதகம் வருகிறது.
2: First, teaching comes to us through the Spirit of God.
1: இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில போதகம், போதகர் என்று சொல்ல வேண்டுமானால் இரண்டாவது முக்கியமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை.
2: The second important thing is the scriptures.
1: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளனா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கு பயன்படுகிறது.
2: All scripture is given by inspiration of God and is profitable for doctrine that the man of God may be complete, thoroughly equipped for every good work.
1: இரண்டாவது, நேற்று கவனித்தோம், வேத வசனம் இல்லாத போதகம் என்பது மெய்யான போதகமே கிடையாது.
2: And yesterday we also saw the teaching which is devoid of scriptures is not a right teaching or true teaching.
1: இந்த சத்தியத்தை அறியும் போதுதான் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.
2: Only when you know the truth, the truth will deliver you.
1: அதனால தான் நம்ம பெரேயாவில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினாங்க.
2: That's why people in Berea, you can read that they began to analyze and examine the word of God and search whether it is so, and they became noble.
1: தேவனுடைய ஊழியர்களாகிய அப்போஸ்தலர்கள் அவங்க சபையில் இருந்த மற்ற எல்லா வேலைகளை பார்க்கிலும் தங்களை கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கும் அதை உபதேசிப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் அவங்க நேரத்தை அதிகமாக ஒதுக்குனாங்க.
2: And also the apostles in the early churches, they also spend most of their time to read the scriptures, to meditate and to spend more time with the word of God.
1: மற்ற எல்லா வேலைகளையும் பின்னால தள்ளிட்டாங்க.
2: They just left behind all of the works.
1: இந்த Proverbs devotion உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு.
2: But I don't know about this Proverbs devotion how it is to you, but it is really useful to me.
1: இந்த நாட்கள் வேலை பழு என் மேல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது.
2: These days I have a lot of loads of work upon me.
1: ஆனால் என்னமோ தெரியல, கர்த்தராவே இதை எனக்கு ஆரம்பித்து இந்த ஆலய கட்டுமான

0: காலையிலிருந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கும், பிரயாணங்கள் நடந்து கொண்டிருக்கும். இந்த மாதம் மாத்திரம் 9 கல்யாணம் நடத்துகிறேன், எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் அதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது மனதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனத்தின் தியானம்.
1: So I will start my work right from the early morning. Works will be going on. Even this month I conducted almost 9 weddings, but still though I go through all those things, the one thing that will be running in my mind is the devotion.
0: எனக்கு எப்படி ஃபீல் பண்றேன் அப்படினா, இந்த வேத வசனம் வந்து என் இன்ஜினுக்கு ஒரு நல்ல ஆயில் மாதிரி இருக்கு.
1: So I feel this meditation and devotion is like an oil engine.
0: I don't feel stressed. உண்மையா சொல்ல போனா, I don't feel stressed.
1: Truly to say, I don't feel stressed at all.
0: ஏன் அப்படினா, அந்த வேத வசனம் கொடுக்கிற போதனைகள், அதுல தியானங்கள் அவ்வளவு இன்பமாக இருக்கிறது.
1: It's because the devotions and the lessons that these meditation give us are really profitable to us.
0: ஒரு ஆசாரியனுடைய உதடுகள்ல அந்த வேதம் இருக்கணும். அந்த வேதம் இல்லாத போதனை அது போதனை அல்ல.
1: This word should be present in the mouth of a messenger of God. With a man without this message is not a man of God.
0: நாம வந்து கேட்டு கொண்டிருக்கிறவங்க கவனிக்கணும், கட்டுக்கதை கதைகளுக்கு சாயாம கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக செவியே சாயுங்க.
1: How to listen to this should understand, we should not give heed to all fables and tales, but listen to the word of God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of
0: God. நேற்றைக்கு நாம் கவனித்த மூன்றாவது காரியம், நம்முடைய போதகன் யார் எழும்பு என்று சொல்லும் பொழுது, மூன்றாவது காரியம் கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள்.
1: The third thing, who is my teacher? They are songs and spiritual songs.
0: சங்கீதங்கள்.
1: They are hymns and psalms.
0: நாம அது வந்து ஒரு போதகனாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்.
1: We have to use them as a teacher in our life.
0: நான் நேத்து சொன்னேன், நிறைய பேர் வந்து ஆராதனை வேளையில கூட பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்கிறது இல்ல. அவங்க சபைகள்ல போய் பாத்தீங்கன்னா, ஆராதனை வேளை, பாடல் வேளைகளை அவங்க தவிர்த்துட்டு பிரசங்க வேளைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
1: As I told you, there are certain people who don't attend this worship time during the time of singing. They skip that time and they only attend the sermon time.
0: அநேகருக்கு புரியல, அந்த பாடல் வேளை கூட ஒரு போதக வேளை தான் அப்படின்றது அநேகருக்கு புரியல.
1: So many don't understand, even that singing session is also a teaching time.
0: பாட்டு என்பது இமோஷனலா நம்மளை தூக்கி விடுறதுக்கு இல்ல, பாட்டு வந்து ஒரு எஜுகேஷன், அது ஒரு விதமான கல்வி.
1: Songs are not to lift you up emotionally, but it is a kind of education.
0: நீங்க பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல கூட சில காரியங்களை வந்து டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அதை வந்து சில வேளையில ஒரு வீடியோ மூலமாக பிரசன்டேஷன் போட்டு காட்டி காரியங்களை தெளிவுபடுத்துவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க.
1: So even in schools you can see certain things are demonstrated through video presentation so that you can easily understand.
0: Visual aids னு சொல்வாங்க.
1: They will say it as visual aids.
0: அதே போல சிறு பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ரைம்ஸ் கூட ஒரு ராகம் போட்டு சொல்லி கொடுத்தா அது அப்படியே அத்தனை வரியும் மனப்படமா சொல்லிட்டு போயிடும்.
1: So even little kids know, if you just teach them a rhymes with a tune, they will easily by heart and sing it.
0: இன்னைக்கு ஒரு 80 வயசு தாத்தாட்ட கூட போய் ஜானி ஜானி எஸ் பாப்பா தெரியுமானா ஃபுல்லா சொல்லிடுவாரு.
1: So if you go and ask 80 years old grandpa if he knows Johnny Johnny Yes Papa, he will say it.
0: அதே அல்காரிதம் சொல்லுங்க அப்படினா, நிறைய பேருக்கு எனக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது.
1: At the same time if you ask them to say about algorithm, they will not know, even I don't know.
0: ஏன் அப்படி வரு, அவங்க ஈஸியா அது மனசுல வச்சுக்கறாங்க. ராகத்தோட அது வரும்போது அது ஒரு எஜுகேஷன்.
1: So it's because when it's composed with a tune, it becomes an education.
0: ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல வந்து பாடல்களை கொடுத்தது ஒரு விதமான கல்வி முறை அப்படின்றத மறந்துடாதீங்க.
1: The reason why the Lord gave songs in a Christian life is also a kind of education.
0: அத நீங்க அசட் பண்ண கூடாது.
1: You should not despise it.
0: அதுல அஜாக்கிரதையாக இருக்க கூடாது. நேத்துக்கு நான் ரொம்ப முக்கியமா சொன்னேன்.
1: And I also told you should not be reckless and careless in it.
0: அதாவது என்ன பாட்டு வேணா பாடுவேன் அப்படின்னு
1: இல்ல. It's not that I will sing whatever song I get.
0: நான் ஆராதனைகள்ல பாடுகிற பாடல்கள், நான் அடிக்கடி கேட்கிற பாடல்கள் வந்து வேத வசனத்திற்கு அது ஒத்து வருகிறதா?
1: So whether the songs I sing, whether the songs I hear, is it in accordance with the word of God?
0: எனக்கு வந்து இப்ப சமீபத்துல வந்த பாஸ்டர் ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க பாட்டு புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: So recently I used to like Father Berkman's songs.
0: அந்த song book நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியல, ஒவ்வொரு பாட்டு தலைப்பு கீழே அதோட ரெஃபரன்சஸ் ஃபுல்லா எழுதி இருப்பாங்க.
1: So if you look at that song book, you can see that below each song title you can see the reference of that
0: ஒவ்வொரு ஸ்டான்ஸா பக்கத்துலயே ரெஃபரன்சஸ் இருக்கும்.
1: And beside every stanza you can find the reference.
0: நான் சொல்லுவேன், இத போல நம்மளுடைய பாடல்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு.
1: So likewise we should know the reference of our songs that we sing.
0: நான் சொல்றது கரெக்ட்டா இந்த வசனம் தெரியும் இல்ல, வேத வசனத்தின்படி இந்த பாடல் இருக்கறதா அப்படின நம்ம உறுதி செய்யணும்.
1: So you have to confirm whether this song is in accordance with the word of God.
0: நேற்றுக்குடைய தியானத்தை பார்க்கலனா போய் பாருங்க.
1: If you have not watched yesterday's devotion, kindly watch it.
0: சில பாடல்கள் தேவனுடைய வசனத்தின்படி பாடல்கள், நல்ல அழகான பாடல், நல்ல ரசனையான பாடல், ரொம்ப இசையில பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல 100 out of 100 கொடுத்துடலாம். ஆனா வசன அடி

0: அடிப்படையில் போய் கேட்டீங்கன்னா அது வந்து ஜீரோ கூட வராது.
1: So when you estimate certain songs based upon tunes and composition, it will, you can give a grade 100 out of 100, but when you grade it according to the word of God, you cannot give anything.
0: அதாவது சிலதெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் தான் கொடுக்கணும்.
1: So for some we may have to give negative marking.
0: ஏன் சொன்னா வேத வசனத்துக்கு நேர் எதிரடையான கருத்துக்களை சில பாடல்கள் கொண்டு வருது.
1: Because certain things bring out subjects which are totally opposite to the word of God.
0: சில பேர் தங்களுடைய கோபங்களை தங்களுடைய எரிச்சல்களை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டை யூஸ் பண்றாங்க.
1: Some people use songs to express their vengeance and anger.
0: அவங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அவங்க யாரையோ ஒருத்தர மறைமுகமா குத்தி காட்டுறதுக்கு பாடல்கள் எழுதுறாங்கன்றது உண்மை.
1: And it is true they write songs just to pinpoint and hurt other people as well.
0: நீ என்ன வந்து இப்படி திட்டினா நான் இந்த மாதிரி பாட்டு எழுதுவேன்.
1: If you scold or shout at me this way, then I will write song in this way.
0: அப்படி அல்ல பாடல்கள். பாடல்கள் வந்து நமக்கு போதகனா மாறணும்.
1: Songs should become our teacher.
0: ஒருவருக்கு ஒருவர் அதுல பாருங்க வசனம் பாருங்க என்ன அழகா இருக்கு. கொலோசியர் 3:16
1: கொலோசியன்
0: சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு பாடு.
1: Teaching and admonishing one another in all wisdom, singing psalms, hymns and spiritual songs.
0: அழகா இருக்குது.
1: It is very beautiful.
0: நாலாவது நேற்றுக்கு நம்ம கவனித்தோம்.
1: And fourth we saw yesterday.
0: உன்னுடைய போதகன் யார் என்று சொல்லும் பொழுது நான்காவது யார் என்று சொன்னால் a selected few, அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்.
1: Who is your teacher? A selected few.
0: அதாவது நேற்றுக்கு நம்ம கவனித்தோம் சபையிலே ஆண்டவர் எல்லாரையும் தீர்க்கதரிசிகளாக எல்லாரையும் போதகர்களாக தேவன் வைக்கிறது இல்ல.
1: So yesterday we heard that the Lord doesn't appoint everyone as apostles, everyone as prophets and teachers.
0: சபையாகிய தேவனுடைய சரீரம் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற தேவ சரீரத்துல தேவன் சபைக்கு பொதுவான தேவ சபைக்கு தேவன் வேதத்தை பகுத்து போதிக்கிறவர்களை தேவன் ஒவ்வொரு காலத்திலே ஏற்படுத்துகிறார்.
1: So the Lord appoints the teachers who could discern and who could teach the word of God to the church of God.
0: அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் சபையை மெய்க்கிறார்கள்.
1: So they take care of this church with wisdom and understanding.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இன்றைக்கு ஐந்தாவதுக்குள்ள போலாம்.
1: So let us enter the fifth one.
0: உன்னுடைய போதகன் யார்?
1: Who is your teacher?
0: அவளை இனங்காண்றதுக்கு அவர்களுக்குள்ள ஐந்தாவது முக்கியமான குணநலன் என்ன?
1: What is the fifth quality to discern them correctly?
0: 2 தீமோத்தேயு 3:14-15.
1: 2 Timothy chapter 3 14 and 15.
0: நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
1: But as for you, continue what you have learned and have firmly believed, knowing from whom you learned it and how from childhood you have been acquainted with the sacred writings, which are able to make you wise for salvation through faith in Christ Jesus.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: யார் ஒரு நல்ல போதகனாக மாற முடியும்?
1: Who can become a good teacher?
0: நான் சொல்லுவேன் அந்த நல்ல போதகர்கள் யார் என்றால் கற்று தேறினவர்கள்.
1: So they are the schooled and seasoned.
0: கற்று தேறினவர்கள்.
1: They are schooled and seasoned.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுடைய வாழ்க்கையில வந்து இந்த கற்றுக்கொள்வது என்பது சிறுவயது முதலே அவனுக்கு துவங்கிவிட்டது.
1: So when you look at the life of Apostle Paul, you can see this learning process has started right from his childhood.
0: இந்த கற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்று கேட்டா அவனுடைய சொந்த வீட்டார், அவனுடைய பெற்றோர், அவன் வீட்டில் இருந்த முதியவர்கள்.
1: So it was his own parents and the elders in his house who taught him this.
0: அவங்க வந்து சிறுவயது முதலே அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க.
1: They taught him right from his childhood.
0: சிறுவயது முதலே அவனுடைய பாட்டியாகிய லோவிசாள், தாயாகி ஐனிக்கியாள் முதல் விசுவாசம் அவனுக்கு போதிக்கப்படுகிறது.
1: So right from his childhood he learned from his grandmother Lois and Eunice from his house.
0: அது மாத்திரம் இல்ல, பவுல் சொல்றார் நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் அப்படின்றாரு.
1: And Paul also says that you also learned from them.
0: எங்க இருந்து கற்றுக்கொண்டாய்னா பவுலும் தீமோத்தேயுக்கு ஒரு நல்ல போதகனாக இருந்து தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
1: So we can see Paul also remained as a good teacher and taught the word of God to Timothy.
0: இதை எங்க வாசிக்கிறோம்?
1: Where can you read?
0: 2 தீமோத்தேயு 2:2.
1: 2 Timothy 2:2.
0: 2 தீமோத்தேயு 2:2.
1: 2 Timothy 2:2.
0: அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி.
1: And what you have heard from me in the presence of many witnesses, entrust to faithful men who will be able to teach others also.
0: அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை.
1: And what you have heard from me in the presence of many witnesses.
0: என்னிடத்தில் கேட்டவைகள்.
1: Which you have heard from me.
0: அப்போ யார் இவருக்கு போதகனா மாறினதுன்னு கேட்டா அப்போஸ்தலனாகிய பவுலே மாறி இருக்கிறார்.
1: So apostle Paul himself became a teacher.
0: அவர் உட்கார்ந்து தீமோத்தேயுக்கு போதிக்க வேண்டிய போதனைகளை அவருக்கு போதித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்.
1: So he sat and he was teaching the teachings that he was supposed to teach to him.
0: அப்போ ஒருவன் வந்து நல்ல போதகனா மாறணும்னா முதல்ல அவன் போதிக்கப்படணும்.
1: So if a person ought to become a good teacher, first he should be taught.
0: அவன் வந்து சரியான போதகனு கீழே உட்கார்ந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனும் தேறுகிற ஒரு போதகனாக மாறவே முடியாது.
1: If he doesn't learn from a good teacher, then he cannot become a good teacher.
0: இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா self-made teachers இருக்காங்க.
1: Today there are many self-made teachers.
0: அவர்களுடைய போதகத்தை வந்து வெரிஃபை பண்றதுக்கோ அதை வந்து செட்ரேட் பண்றதுக்கோ நிறைய பேர் அவங்க லைஃப்ல கிடையாது.
1: There are no people in their life to validate or setrate their teaching.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: I think you can understand what I say.
0: ஏன்னா போதகன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைச்சிட கூடாது போதகன் அப்படின்றது ஏதோ சும்மா ஒரு ஒரு பாடசாலையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க அல்லது வந்து அவங்க பாட்டுக்கு யாரையோ உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க அவங்க தான் போதகன்னு நினச்சிடாதீங்க.
1: So when you say teacher, you should not understand. Teacher is a person who makes other people sit in a room or a classroom and teach the students.
0: இந்த போதகன் யார் என்று சொன்னால் விளங்காத காரியங்களை விளக்குகிறவன் மாத்திரமல்ல.
1: The teacher is not only a person who explains the things that are not able to understand.
0: அதே வேளையில் அவர் என்ன செய்கிறானா தான் கற்றுக் கொடுக்கிற மாணவர்களுக்கு கற்றுக்கொண்டார்களா என்று அவன் கேள்வி கேட்கிறான்.
1: But at the same time he also verifies whether they have learned what he has taught them.
0: அவர்களை கண்காணிக்கிறான்.
1: He also monitors them.
0: அவர்கள் மேல் கருத்துள்ளவனாய் இருக்கிறான்.
1: He is much concerned about them.
0: ஏன் சில வேளையில் நீங்க பள்ளிக்கூடங்களில் போனீங்கன்னா டீச்சர்னு சொல்றது வெறும் பாடம் எடுத்துட்டு வெளியே போட மாட்டாங்க.
1: So when you go to schools you can see teachers are not the people who just take lessons and leave the room.
0: அவங்க பாடம் எடுத்து முடிச்சு காலாண்டு தேர்வு அரை ஆண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வுன்னு வச்சு நீ உண்மையா கற்றுக்கொண்டாயா அப்படின்னு கண்காணிப்பாங்க.
1: After teaching they will also monitor you by conducting quarterly exams, half yearly exams and annual exams even.
0: ஏன் இதை நான் சொல்கிறேன்?
1: Why do I say this?
0: ஒருவன் வந்து நல்ல போதகனா இருக்க வேண்டுமானால் இன்னொருவருக்கு கீழே அவன் கண்காணிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும்.
1: If a person ought to be a good teacher then he has to be monitored under some person.
0: அவங்க வந்து கண்காணிக்கப்படணும்.
1: They have to be monitored.
0: அவங்க அவங்க வந்து சொல்லணும் அவர்களுக்கு மேல் ஒரு காலம் வருகிற வரைக்கும் அவர்களை பக்குவப்படுத்தி அவருடைய பிழைகளை சுட்டிக்காட்டி அவர்களுடைய சந்தேகங்களை போக்கி அவர்களுக்கு கீழே வந்து ஒரு டிசைப்பிளாக அவங்க இருக்கணும்.
1: So they should remain as a disciples who will correct them, who will pinpoint their mistakes and who will shape them until they come to that point.
0: நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன்.
1: I humbly say this.
0: அநேக கள்ள போதகர்கள் எழும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க என்னன்னு கேட்டா தேவன் அவர்களை போதிக்கும்படி கொடுத்த போதகர்கள்ட்ட அடங்காம அவங்க பாதி வழியில தங்க இஷ்டத்திற்கு ஓடினவங்க தான் தங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற விதமான போதகங்களை உருவாக்கினவர்களா இருக்கிறாங்க.
1: The reason why there are many false teachers that have come up in the society is because they don't come or they don't sit under a teacher or they don't come control of any teacher and they just run away half the way and who just fulfill their own lust and desires.
0: இந்த கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து நான் வேதனை படுறேன். அநேகர் காளான்களை போல முளைத்து அவங்களே தங்களுக்கு போதகன் என்ற பட்டம் போட்டுக்கொண்டு அவங்க பாட்டுக்கு அவங்க நினைச்சத போச்சிட்டே இருக்காங்க.
1: So I'm really grieved looking at the Christian society where many teachers just grow up like a mushrooms. They claim themselves to be teachers but remain false teachers.
0: அதாவது நீங்க ஒருத்தர கேக்கணும், who were you under? நீங்க யாருடைய போதகத்துக்கு கீழ நீங்க வளர்ந்தீங்க?
1: So you have to ask them who were you under.
0: நீங்க whose spiritual mentorship நீங்க இருந்தீங்க? யார் உங்களை மென்டர் பண்ணது? யார் உங்களை கரெக்ட் பண்ணது?
1: Who did correct you?
0: யார் உங்களை அலைன் பண்ணது?
1: Who did align you?
0: இல்ல நானே என்ன கரெக்ட் பண்ணிடுவேனா அது என்னங்க அது?
1: So if you say I will correct myself, what is that?
0: நானே டெக்ஸ்ட்புக் எழுதி
1: I'll write my own textbook.
0: நானே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு
1: I will teach myself.
0: நானே question paper எழுதி
1: I will prepare my own question.
0: நானே பதில் எழுதி
1: and I will write my answers.
0: நானே கரெக்ட் பண்ணி
1: I will correct on my own.
0: நானே மார்க் போட்டு
1: and I will give my scores.
0: நானே pass னு certificate சரி பண்ணி
1: and I will make the certificate as I pass.
0: நானே கீழ sign போட்டு என்கிட்ட certificate நான் வாங்கிக்க முடியுமா?
1: And if I sign myself and get the certificate from myself.
0: எவ்வளவு பெரிய வில்லாதி வீலனா இருந்தாலும் இன்னொருவர் கீழ உட்கார்ந்து படிக்கணும்.
1: No matter how great you might be, you have to study under someone.
0: அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு sorry அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும் தீமோத்தியை வந்து நீ யார்கிட்ட கற்றுக்கொண்ட நீ நிச்சயித்திருக்கிற.
1: சோ அப்போஸ்டல் பால் வெரி வெல் நோ பிகாஸ் தி தீமோத்தி இஸ் வெரி கன்ஃபார்ம் ஃப்ரம் ஹூம் ஹி ஹஸ் லேர்ன்ட்.
0: இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தியை 2:2 திரும்ப வாசிக்கலாம்.
1: இன் 2 தீமோத்தி 2:2 ஹி சேஸ் அகைன்,
0: அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்துல ஒப்புவி.
1: அண்ட் வாட் யூ ஹவ் ஹர்ட் ஃப்ரம் மீ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் many witnesses entrust to faithful men who will be able to teach others also.
0: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: நீ இப்ப என்கிட்ட நீ கற்றுக்கொண்டப்பா,
1: you learned from me.
0: என்கிட்ட ட்ரெய்னிங் எடுத்த,
1: you got your training from me.
0: இப்ப நீ என்ன பண்ணுனா அந்த ட்ரெய்னிங்கை வைத்து மற்றவர்களை போய் ட்ரெயின் பண்ண.
1: So now you have to train others using the training.
0: எங்க நான் ட்ரெய்னிங் எடுக்காம எப்படிங்க மற்றவங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கிறது?
1: So without I being trained I cannot train others.
0: எனக்கு போதிக்கப்படணும்.
1: I should be taught.
0: அதனால தான் சொல்வேன், ஒரு ஒரு போதகன் யார் என்றால் முதலாவது தான் போதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும்.
1: So that's why I would tell you a teacher should be schooled first.
0: 1 தீமோத்தேயு 1:7.
1: 1 தீமோத்தி 1:7.
0: அங்கே நாம் வாசிக்கிறோம், தாங்கள் சொல்வது இன்னதென்று தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்று அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்கிற விரும்புகிறார்கள்.
1: Designed to be teachers of the law without understanding either what they are saying or the things about which they make confident assertions.
0: இவங்க போதிக்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியலையா, சாதிக்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியலையா.
1: They don't know what they are teaching, they also don't know what they are trying to assert.
0: ஆனா போதகராக விரும்புகிறார்கள்.
1: But they want to become teachers.
0: நான் சொல்லுவேன், உண்மையான போதகன் யாரனா கற்றுக்கொண்டவன்.
1: I tell you who is a good teacher, the one who was schooled.
0: அவன் பயிற்றுவிக்கப்பட்டவன்.
1: The one who is trained.
0: அவன் பக்குவப்படுத்தப்பட்டவன்.
1: The one who is made matured.
0: நான் சொல்லுவேன், இது இந்த அனுபவம் வந்து ஒவ்வொரு போதகனுக்கும் இருக்கணும்.
1: I tell you every teacher should have this experience.
0: எனக்கு தெரியும், சில வேளையில இப்போ இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் என்பது பல விதமாக நடக்குது.
1: These days we can see teaching happening in many ways.
0: சில வேளையில பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் அப்படின்றது வந்து முன்னாலெல்லாம் வந்து ஒரு டீச்சர் நேரடியாக உட்கார்ந்தாதான் டீச்சிங்.
1: So earlier teaching is where a teacher will be directly sitting before the students.
0: ஒரு பக்கம் சொன்னா அது highly recommended, that's the best way to be, you know, as a student.
1: So that is a highly recommended version actually.
0: நேரடியா பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறதுன்ற ஒரு அனுபவம் இருக்கு.
1: So that is a good experience to go directly to be educated in the school.
0: ஆனா அந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து எல்லாரும் பள்ளிக்கூடம் போய் படிக்க கூடிய வாய்ப்பு கூட இல்லாம இருக்காங்க.
1: But in this modern world not everyone have the opportunity to go to schools and study.
0: அதனால we have something called distance education அல்லது online education. Virtual classroom, இதெல்லாம் இன்றைக்கு புதுசா வந்திருக்கு.
1: So today we have distance education or online classrooms or virtual classes.
0: இப்போ வந்து உதாரணமா சர்ச்சே பாருங்களேன்.
1: Even for example you can consider churches.
0: இப்போ பாருங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு காலியான ஒரு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து நான் போதகம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: So now almost teaching in a church which is almost empty.
0: நான் இன்னைக்கு அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: So that is how I'm preaching today.
0: ஆனா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு 5000 பேராவது குறைந்தது இந்த செய்தியை பாக்குறாங்க.
1: But at least around 5000 people watch this sermon every day.
0: தொடர்ந்து கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே கன்சிஸ்டன்ட்டா அந்த 5000 to 6000 people or more அவங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: So consistently we can see almost 5000 to 6000 people are watching this for almost more than 100 days.
0: இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை இன்னும் ஏராளமான ஆயிரங்கள் பாக்குறாங்க.
1: So on Sunday services you can see there are more thousands who watch this.
0: இது பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இருந்து பாக்குறாங்க.
1: They also watch from many other countries.
0: இந்தியாவுல பல மாநிலங்கள் மாவட்டங்கள்ல இருந்து பாக்குறாங்க.
1: They also watch from many other states and districts of India.
0: அவங்க எல்லா நாளும் டெய்லி வர முடியாது.
1: They cannot come every day here.
0: ஆனா நமக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு.
1: God has given us graciously this chance.
0: சில வேளையில நான் சில நாடுகளுக்கு போய் சொல்ல, பாஸ்டர் நீங்க அப்படியே எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அப்படியே பிரசங்கம் பண்ற மாதிரியே நாங்க ஃபீல் பண்ணுவோம்
1: அப்படினு. Sometimes when I go to other countries they used to say pastor we feel that you are sitting in front of us in our homes and you are preaching us.
0: அப்படியே லைவா எங்களோட நாங்க அப்படியே ஆராதனையிலே ஆலயத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்வாங்க.
1: We get a feeling to be lively present in a church.
0: இதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம்.
1: This is a great blessing.
0: இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் சர்வசாதாரணமா இன்னைக்கு ஒரு சின்ன மொபைல் போன்ல ஒவ்வொரு கையடக்கமா வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்.
1: This kind of technology and equipments are really a great blessing to us.
0: கடிதம் எழுதுறவங்க நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் காலையில வீட்டுக்கு வேலை வீட்டுக்காரருக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைக்கணும் இந்த மார்னிங் 6 to 7, அதனால என் கிச்சன்ல இந்த மொபைல வச்சிருவேன், வச்சுட்டு அப்படியே சமைச்சுக்கிட்டே உங்க பிரசங்கத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு.
1: So people used to write letters saying that pastor we have to cook a food for our husband and children in the morning 6 to 7, so we will just play this in our mobile phone, keep it in the kitchen and start working.
0: இப்ப கூட கேட்டுட்டு இருக்கோம், சில பேர் டிரைவ் பண்ணிக்கிட்டே டிராவல்ல ட்ரெயின்ல இருக்கும்போது பஸ்ல போகும்போது காலையில வேலைக்கு போற வழியிலேயே அப்படியே கேட்டுட்டே போறாங்க.
1: Even now certain people who travel for their works in buses, trains, they also listen to it as they travel.
0: நேரடியாக மாம்சத்துல ஒரு ஆள் நேர்ல உட்கார்ந்தா போதிக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது.
1: So it is not a compulsion that a person should be present physically to teach you.
0: ஆனா ஒவ்வொருவனும் போதிக்கப்படாமல் தொடரக்கூடாது.
1: But a person, every person should not continue without being taught.
0: அவங்க போதிக்க அவங்களுக்கு தெரியணும் யாரிடத்திலே நான் இதை கற்றுக்கொண்டேன்.
1: So they should know from whom did I learn this.
0: அது பல விதங்களில் கற்றுக்கொள்ளுதல் இருக்கலாம்.
1: You can learn in many ways.
0: தீமோத்தேயால் சொல்ல முடியும் நான் வந்து பவுலிடத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டேன்.
1: Timothy could say I learned it from Paul.
0: நீங்க பவுல்ட்ட போனீங்கன்னா கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டேன்.
1: If you go to Paul you can say that I learned from Gamaliel.
0: மார்த்தாளை பார்ப்பீர்களானா மரியாளை பார்ப்பீர்கள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார்.
1: If you look at Mary she sat at the feet of Jesus and learned from him.
0: அப்போ கற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு இடம் ஒன்று இருக்கணும்.
1: So there should be a place to be schooled.
0: கற்று கொடுக்கிறவர்கள் நமக்கு இருக்கணும்.
1: We should have people who will teach us.
0: நம்ம சீசன்டா இருக்கணும்.
1: We should be seasoned.
0: ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு மேகசினை படிச்சேன் ஏதோ ஒரு ஒரு ரேண்டமா ஏதோ ஒன்று படிச்சுட்டு நான் பிரசங்கம் பண்றேன் அப்படி கிடையாது.
1: It's not that I read a magazine I read it somewhere randomly and I start preaching.
0: உங்களுக்கு மேல போதகர்கள் இருக்கணும்.
1: You should have teachers above you.
0: உங்களை கண்காணிக்கிறவங்க இருக்கணும்.
1: You should have monitors above you.
0: நீங்க செய்யற பிரசங்கங்களை வந்து ரிவ்யூ பண்றவங்க இருக்கணும்.
1: You should have people to review your preachings.
0: அந்த வகையில நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி தான் நான் நினைக்கிறேன்.
1: That way I am really blessed.
0: உண்மையாவே பெரிய பாக்கியசாலி.
1: I am really blessed.
0: ஏனென்றால் ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு ஆண்டவர் நல்ல தகப்பனை தந்திருக்கிறார்.
1: By the grace of God, God has graciously given us a good father.
0: ஒவ்வொரு பிரசங்கம் முடியும் போதும் அவங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க.
1: After every sermon he will give us a review whether if it is nice he will say it is good otherwise he will give us the comments.
0: ஆரம்ப கட்டத்துல எல்லாம் அப்பா பின்னாலே உட்கார்ந்திருப்பாங்க.
1: So initial days his father used to sit here.
0: பின்னாடி வெளியில கூட உட்கார்ந்திருப்பாங்க.
1: He used to also sit outside.
0: ஒரு முறை எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு நான் ஒரு பிரசங்கத்துல வந்து அப்போ ஆரம்ப கட்டம் நான் சொல்றது ஊழியத்துக்கு வந்த முதல் வருஷம் ரெண்டு வருஷம் ஈவினிங் சர்வீஸ்ல தான் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க.
1: So those were the initial days when I came to the ministry they used to give chance to speak only in the evening service.
0: ஒரு நாள் நான் ஈவினிங் சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: One day I was preaching in the evening service.
0: அப்ப விக்கிரகங்களை குறித்து சங்கீதத்துல வர்றத பத்தி கொஞ்சம் விலாவரியா பேசினேன்.
1: So I began to explain a bit about the idols that comes in Psalms.
0: அப்போ பின்னால இருந்து ஒரு பேப்பர்ல ஒரு துண்டு வந்துச்சு.
1: So I got a paper from back.
0: அதுல அப்பா எழுதி இருந்தாங்க.
1: Father wrote in that
0: தேவனை பற்றி பேசு விக்கிரகங்களை பற்றி பேசாதே.
1: Speak about God, don't speak about idols.
0: எனக்கு பாதி பிரசங்கம் அங்கே மறந்து போச்சு.
1: I forgot half of my sermon.
0: But that was a teaching. That was a training for me. அது வந்து கண்டிப்பா இருக்கணும்.
1: So that we need that actually.
0: நானே போதகன், நானே ஆசாரியன், நானே பரீட்சைக்கு வந்து கேள்வி எடுத்துட்டு நானே எழுதி நானே மார்க் போடுறேன்னா அது நியாயமா இருக்காது.
1: So if you say I am the teacher, I am the one who trains, I am the one who teaches, I am the one who prepares questions, I am the one who corrects, that will not be the right one.
0: நான் நினைக்கிறேன் இந்த நாட்கள்ல அப்பா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. முன்னாடி காலத்து எல்லா செய்தியும் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த நாட்கள்ல ஒரு செய்தி விடுறதில்ல, ஒரு மீட்டிங் விடுறதில்ல, அவங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருவாங்க.
1: So nowadays father is at home, so earlier he will not have time, but now he has time to listen to all the sermons.
0: எல்லாத்தையும் உட்காந்து ரிவ்யூ பண்ணிடுவாங்க.
1: He will review all our sermons.
0: ஏன் இதை சொல்றேன்னா, you need someone to monitor you. கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும்.
1: You should have for sure.
0: கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பெற்றோரை அல்லது மாம்சத்திற்குரிய பெற்றோரை கூட கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரியவர்களாக கொடுத்திருந்தா நீங்க ரொம்ப பாக்கியவான்கள்.
1: So if you have if the Lord has given you spiritual parents or physical parents who are spiritual, you are really blessed.
0: இதுக்கு வந்து it takes time and season. காலம் எடுக்கணும், நேரம் எடுக்கணும். எடுத்த உடனே நான் வந்து தேறின போதகன்லாம் யாருமே வர முடியாது.
1: No person can become an expert teacher immediately as he start.
0: அதனால உன் போதகன் யார் நான் கேட்கும்போது, is your teacher seasoned and schooled properly? ஒழுங்கா கற்றுக்கொண்டு தேறினவர்களா இருக்கிறாங்களா? யார் இடத்துல அவங்க கற்றுக்கொண்டாங்க?
1: From whom did they learn it?
0: யார் அவர்களுக்கு இதை போதித்தது?
1: Who did teach them?
0: போதித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்?
1: So how were the one who taught them?
0: அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது?
1: How is their life?
0: அப்ப நமக்கு தெரியும், ஓஹோ இவங்க வந்து இன்னா.
1: Then we will know they are such kind of people.
0: ஒண்ணுலங்க, உங்களுக்கு நடத்துற ப்ரொஃபசர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாருன்னா நீங்க எவ்வளவு பெருமைப்படுவீங்க தெரியுமா?
1: See how proud you will be when you know that your professor is from Harvard University.
0: சொல்ல விளங்குது நினைக்கிறேன்.
1: I think you can understand.
0: எனக்கு பைபிள் ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபசர் இருந்தார், ரொம்ப நல்ல நண்பர். எனக்கு ரொம்ப அவரை சொல்லு அவரை பத்தி நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில PhD வாங்கினவர் அவர்.
1: So I had a professor in my Bible college. I'm really proud to say this because he got a PhD from Oxford University.
0: நமக்கு ஆக்ஸ்போர்ட் போறதுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல.
1: We don't have knowledge and wisdom to go to Oxford University.
0: ஆனா என்ன போதித்தவர் வந்து ஆக்ஸ்போர்ட்ல படிச்சாருன்னு போது ஐயோ அது எவ்வளவு பெரிய அது எத்தனை பேர் இப்ப கூட சொல்லிட்டேன்
1: பாருங்க. But when you say that your professor is from Oxford University, see even now I could say that.
0: ஏன்னா அது வந்து it gives a weightage, you know where you come from. உங்களுக்கு போதித்தவர்கள் மூத்த போதகர்கள் அவங்க அனுபவம் பெற்றவங்க அவங்க வாழ்க்கையில் வந்து ஊழியங்களில் பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல கண்காணிப்பையும் தருது. நம்ம போகிற பாதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல அதை சீர்படுத்துறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது.
1: ஸோ வென் யூ சே தட் யுவர் டீச்சர்ஸ் ஆர் மச் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் பாஸ்டர்ஸ் ஹூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மச் இன் யுவர் இன் தியர் மினிஸ்ட்ரீஸ் வென் யூ சே தே ஆர் யுவர் டீச்சர்ஸ் தென் தட் வில் ரியலி செட் ரைட் யுவர் பாத்ஸ் இட் வில் அலைன் யுவர் பாத்ஸ் அண்ட் மானிட்டர் யூ கரெக்ட்லி.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: க்ளோரி பி டு தி நேம் ஆஃப் தி லார்ட்.
0: ஸோ போதிக்கப்படணும், நல்ல போதகன் போதிக்கப்படணும்.
1: எ குட் டீச்சர் ஷுட் பி ஸ்கூல்ட்.
0: இன்னும் சொல்ல போனால் அவங்களும் உட்கார்ந்து படிக்கணும்.
1: அண்ட் தே ஷுட் ஆல்சோ லேர்ன்.
0: 1 தீமோத்தேயு 4:13-16.
1: 1 தீமோத்தி 4:13-16.
0: 13 வசனத்துல சொல்றாரு, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு.
1: Verse 13 he says, till I come, give attention to reading, to exhortation, to doctrine.
0: 15 வசனத்துல, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு.
1: Verse 15 he says, meditate on these things, give yourself entirely to them, that your progress may be evident to all.
0: அப்போ நான் இவற்றை படித்தேன் அவற்றை படித்தேன்னு மற்றவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது.
1: ஸோ யூ ஷுட் நாட் பி ஆல்வேஸ் சேயிங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் ஐ லேர்ன் ஃப்ரம் தம் அண்ட் யூ ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் தம்.
0: நான் சொல்லுவேன் நாமும் தனியாக படிக்கணும்.
1: வி ஷுட் ஆல்சோ லேர்ன் ஆன் தர் ஓன்.
0: சில பேர் இந்த பச்சோந்தி பச்சோந்தியோட பேரசைட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒருத்தர் மேலேயே அப்படியே சார்ந்துருவாங்க.
1: சம் பீப்புள் ஆர் லைக் பேரசைட், தே வில் டிபெண்ட் ஆன் அதர் பீப்புள்.
0: அவங்களுடைய நோட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள போலவே இவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க.
1: They will just extract all their notes and just speak like them.
0: You can be inspired, you can be instructed by some people, but it has to come from within you. You need to learn for yourself. நீங்க நிறைய பேர் ரெடி மிக்ஸ் மசாலா தான்.
1: Today many people are like ready mix masala.
0: போதைக்கு போதைக்கு வந்தா உப்புமா வேணுமா கொடுக்குறேன். எப்படி உப்புமா? எல்லாம் பேக்கெட் தூக்கி தண்ணியில போட்டு சூடு பண்ணி கொடுத்துற வேண்டியதுதான்.
1: So if you need upma, you will take that packet, you will put it in a hot water and give it.
0: நூடுல்ஸ் வேணுமா? கப்போ நூடுல்ஸ் சூடு தண்ணி ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி 3 நிமிஷம் கழிச்சு எடுத்து கொடுத்துரு.
1: If you need noodles, there's a cup of noodles, you just pour the hot water, after 3 minutes you give the noodles.
0: எல்லாமே இன்ஸ்டன்ட் தான்.
1: Everything is instant.
0: எதுமே அவங்க சமைச்சது கிடையாது, அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது.
1: They don't know what are the ingredients present in that.
0: ஏதோ ஒரு அவசரத்துக்கு செய்யறது ஒண்ணும் தப்பு இல்ல.
1: So if you do for some urgency, that is okay.
0: என்ன இடத்திலே சில போதகர்கள் சொல்லிருக்காங்க.
1: I've also heard certain pastors say,
0: Pastor, உங்களுடைய செய்தியின் நோட்ஸ் வந்து சிலது நான் எடுத்து எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன்.
1: Pastors, I have taken certain notes of your sermon, I have preached in my churches.
0: சரி, ஏதோ ஒரு நேரம் ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆசைக்கு ஒரு நாள் பேசிக்கலாம்.
1: Maybe you liked it or it was very good, you might have spoken it 1 or 2 days.
0: டெய்லியுமே கப்போ நூடுல்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்?
1: If you eat that kappo noodles every day, how it will be?
0: யோசித்து பாருங்க.
1: Just think about it.
0: நீங்க படிக்கணும்.
1: You have to read.
0: நீங்க தேறணும்.
1: You have to learn.
0: எனக்கு தெரியுது இங்க சில பேர் வந்து எங்கிட்ட கேக்குறீங்க, பாஸ்டர் நோட்ஸ் கொடுங்க பாஸ்டர், நான் வந்து ஸ்மால் குரூப்ல நான் இதை டீச் பண்றேன், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. அது ஜெனுவினான நீர் தானே? புரியுது.
1: So I can hear some people asking me directly, Pastor, give me your notes so that I will also teach in our small groups.
0: இப்ப நான் மட்டும் எங்க இருந்து எடுக்கிறேன்? பைபிள்ல இருந்து எடுக்கிறேன். ஒண்ணும் அதனால நான் தனியா கண்டுபிடிச்ச ஒண்ணு செய்யறது இல்ல.
1: So I'm not discovering something new, I'm also taking from the Bible only.
0: பட் உதாரணமாக நீங்கள் ஒரு நீங்கள் உண்மையாக ஒரு யூஆர் நாட் அ ஃபுல் டைம் ப்ரீச்சர், ஃபுல் டைம் டீச்சர், இதான உங்களுக்கு ஆண்டு வாய்ப்புகளை கொடுக்குறாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு யோசித்து தியானம் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு தேர்ச்சி இல்லைன்னா ஆரம்ப கட்டங்களில் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே கூட பேசலாம், ஒன்றும் தப்பே கிடையாது.
1: ஸோ இஃப் யூ ஆர் நாட் அ ஃபுல் டைம் ப்ரீச்சர், இஃப் யூ டோன்ட் ஹவ் ஸோ மச் ஆஃப் டைம், யூ ஆர் நாட் மச் மெச்சோர் டு டேக் நோட்ஸ் ஆன் யூர் ஓன், யூ கேன் டூ திஸ் இன் யுவர் இனிஷியல் ஸ்டேஜஸ்.
0: சில பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, பாஸ்டர் இந்த மெசேஜ் வந்து நாங்களும் எங்கள் இதில் பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க, நீ பர்மிஷன் கொடுப்பீங்களா?
1: சம் பீப்புள் ஆஸ்கிங், பாஸ்டர் வில் யூ பெர்மிட் அஸ் டு ஸ்பீக் யுவர் சர்மன்ஸ் ஆல்சோ இன் ஆர் பிளேசஸ்.
0: உங்களுக்கு எங்களுக்கு காப்பி ரைட் கொடுப்பீங்களா?
1: வில் யூ கிவ் அஸ் திஸ் காப்பி ரைட்?
0: நான் சொல்லுவேன், யூ ஹவ் த ரைட் டு காப்பி, டோன்ட் வரி.
1: ஐ டெல் யூ ஹவ் த ரைட் டு காப்பி.
0: தாராளமா எடுத்து எங்க வேணா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த செய்தியை வேணா எடுத்து பேசுங்க.
1: You have the right to copy any sermon and you can speak anywhere.
0: அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது.
1: That is not wrong.
0: இதுவே வாழ்க்கையா மாறிட கூடாது.
1: But this should not become your life and practice.
0: நான் சொல்ல விளங்குது நினைக்கிறேன்.
1: I think you can understand.
0: நீங்க உட்கார்ந்து படிக்கணும்.
1: You have to learn.
0: நீ வாசிக்கிறதுல ஜாக்கிரதையாயிரு.
1: You should be careful to read.
0: வாசிக்கணும், வாசிக்கணும், புத்தி சொல்லணும், உபதேசிக்கணும்.
1: You have to read, you have to exhort and you have to preach the doctrine.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நல்ல போதகன் யாருன்னா சீசன்டா இருக்காங்க, காலப்போக்கில் அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி தெரியுது.
1: So a good teacher should be seasoned. As they grow up, they should see maturity in them.
0: அவங்க கற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக, கற்றுக்கொடுக்கப்பட்டவர்களா இருக்கணும், அவங்க போதிக்கப்பட்டவர்களா இருக்கணும், அவர்களை போதிக்கிறவர்கள் அவங்களுக்கு பின்னால் இருக்கணும்.
1: They should be schooled and they should have teachers who have schooled them.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆறாவது,
1: sixth,
0: ஒரு நல்ல போதகன் யார்?
1: Who is a good teacher?
0: 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12-14 பாருங்க.
1: 1 Corinthians 2 12 to 14.
0: நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம்.
1: Now we have received not the spirit of the world but the spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God. These things we also speak not in words with man's wisdom teachers, but which the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual.
0: 14th vasanam parunga.
1: Verse 14.
0: Jenma subhavamana manushano devanudaiya aavikkuriyavigalai yetrukollan. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான்.
1: But the natural man does not receive the things of the Spirit of God, for they are foolishness to him, nor can he know them because they are spiritually discerned.
0: இதுவரைக்கும் 5 காரியம் நம்ம சொல்லிட்டு வர்றோம்.
1: So far we have learned 5 things.
0: யார் நமக்கு போதகன்?
1: Who is our teacher?
0: முதலாவது ஆவியாகிய தேவன்.
1: First the Spirit of God.
0: இரண்டாவது தேவனுடைய வேத வாக்கியங்கள்.
1: Second the scriptures of God.
0: மூன்றாவது சங்கீதங்கள் பாடல்கள்.
1: Third songs and hymns.
0: நான்காவது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்.
1: Fourth a selected few.
0: ஐந்தாவது கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள், அது மாத்திரமல்ல தேறினவர்கள்.
1: Fifth schooled and seasoned.
0: ஆறாவதாக யார் நல்ல போதகன் என்றால் ஆவிக்குரியவர்கள்.
1: The sixth is spiritual.
0: Spiritual people will be great teachers. ஒரு நல்ல போதகனா இருக்க வேண்டுமானால் அவன் ஆவிக்குரியவனா இருக்க வேண்டும்.
1: If a person ought to be a good teacher, he should be spiritual.
0: ஏன்?
1: Why?
0: இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டது.
1: Because these scriptures are written by the Spirit of God.
0: அதை ஒருவன் போதிக்க வேண்டுமானால் அவன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் இருக்கணும்.
1: If a person ought to teach that, then he should be filled by the Spirit of God.
0: அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கணும்.
1: He should be spiritual.
0: அவன் ஆவியின் சிந்தை உள்ளவனாய் இருக்கணும்.
1: He should have the mind of the Spirit.
0: அவன் ஆவிக்குரிய சத்தியங்களை மனுஷ ஞானத்தோடு அவன் போதிக்கலாம் நினைத்தால் அவன் அந்த சத்தியத்துக்கு பெரிய பங்கம் விளைவிப்பான் என்பது உண்மை.
1: So if he try to preach the spiritual things with his physical wisdom, then he will really deteriorate it.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரெண்டு பக்கத்திலேயுமே தேறினவர். அவர்
1: அப்போஸ்டல் பால் இஸ் ட்ரெயின் வெல் இன் போத் தி சைட்ஸ்.
0: அதாவது உலக ஞானத்திலேயும் மனுஷன் நல்ல கற்று தேறி இருந்தார்.
1: So he was well, very well in even in the worldly knowledge.
0: He was well qualified. வெல் குவாலிஃபைட். அவங்க சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க இன்னைக்குள்ள அவருடைய பட்டங்களை நம்ம இன்றைக்கு கொடுத்தோன்னா குறைந்தது 3 PhD கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. 3 டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா?
1: பீப்புள் சே தட் வி கேன் கிவ் ஹிம் 3 PhD அபவுட் ஹிஸ் குவாலிஃபிகேஷன்.
0: அப்போ உலக ஞானத்திலையும் பயங்கர தேர்ச்சி.
1: ஸோ ஹி வாஸ் வெல் குவாலிஃபைட் இன் த வேர்ல்ட் நாலேஜ்.
0: இப்போ ஆவிக்குரிய ரீதியிலையும் தேவனால் போதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்.
1: அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஹி வாஸ் ஆல்சோ டாட் பை த லார்ட்.
0: அவர் இருந்த நாட்களில் இயேசுவை முகமுகமாய் தரிசித்த அப்போ அப்போஸ்தலர்களோடு பழகினவர்.
1: So he also acquainted with the disciples and apostles who saw Jesus face to face.
0: அப்போ ஒரு பெரிய லெகசியில அவர் வர்றாரு.
1: He comes under a big legacy.
0: இப்போ அவர் சொல்றாரு எனக்கு உலக ஞானனா என்னன்னு தெரியும், ஆவிக்குரிய ஞானனா என்னன்னு
1: எனக்கு தெரியும். Now he says I know what is worldly knowledge and the spiritual knowledge.
0: ஆனா நான் வந்து தேவனுடைய வார்த்தைன்னு வரும்போது உலக ஞானத்திற்கு ஏற்றபடி வேத வசனத்தை விளக்கணும் அறிந்து கொள்ளணும் நான் முயற்சி பண்ணா நான் வந்து வேதத்தை சரியா போதிக்கிறவனா இருக்க மாட்டேன்.
1: So but if he says when he come to the word of God, if I try to preach the word of God using the wisdom of this world, then I will not teach it properly.
0: ஆகவே தான் நாம் வாசித்தோம் 1 கொரிந்தியர் 2:13 பாருங்க.
1: That's why if you read in 1 Corinthians 2:13,
0: அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம்.
1: These things we also speak not in words which man's wisdom teaches but which the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual.
0: இன்னும் சொல்றாரு 14 வசனத்துல, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு வந்து நாம் வந்து ஆவிக்குரிய விதமா போதித்தா இதெல்லாமே பைத்தியமா தான் தெரியும் அவனுக்கு.
1: And also he says in verse 14, this natural man, he will not receive these things of the Spirit of God, it may appear foolishness to him.
0: ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நான் பேசும்போது அது ஆவிக்கேற்றபடி நிதானித்தாதான் அவனுக்கு அது புரியும். அவனுக்கு வந்து ஆவிக்கேற்றபடி அவன் நிதானிக்கல அப்படின்றதுக்காக அவனுக்கு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒன்றுமே அறிய மாட்டான்.
1: So when he compares spiritual things with spiritual, if he spiritually discerns it, only then he can understand. Otherwise, he will be like fool, he will not understand anything.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: ஒரு நல்ல போதகன் யார் என்றால், தன்னுடைய மாமிச ஞானத்தை வந்து வேதத்தை வளர்க்கறது கொண்டு வந்து அவனுடைய உலக அறிவை வைத்து வேதத்தை கற்றுக் கொடுத்துருவேன்னு தைரியம் கொள்றாங்க பாருங்க, அவங்க வந்து நல்ல போதகர்களா இருக்கவே முடியாது.
1: People who say or who say boldly that they can teach these spiritual things using the worldly knowledge, they cannot become good teacher at all.
0: அவங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணும்.
1: They should be spiritual.
0: அவங்களோட சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்கணும்.
1: Their mind should be spiritual.
0: அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும்.
1: They should be filled with the anointing of the Holy Spirit.
0: அவங்க ஆவியானவரை சார்ந்து போதிக்கணும்.
1: They should depend on the Holy Spirit to teach.
0: நான் அநேக காரியங்களை இதிலே பேச முடியும்.
1: I can speak many things about
0: நான்
1: it.
0: நான் சில குறிப்புகளை மாத்திரம் கொடுத்துறேன் இதிலே.
1: Give you a few points alone here.
0: நீங்கள் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால்,
1: If you second Corinthians 4:1-2,
0: அவர் இந்த ஊழியத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாரு.
1: When he speaks about his ministry, he says,
0: 2 வசனம் பாருங்க,
1: verse 2,
0: வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
1: We have renounced the hidden things of shame, not walking in craftiness, nor handling the word of God deceitfully, but by manifestation of the truth, commending ourselves to every man's conscience in the sight of God.
0: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful
0: இது என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆவிக்குரிய போதகன் யார் என்றால் சும்மா அறிவில் இருந்து போதிக்கிறவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையும் அதற்கேற்ற விதமா இருக்கும்.
1: So what does it mean to say that a spiritual teacher is not only one who teaches the word but also his spiritual life will be the same?
0: பாருங்க, உதாரணமா ஒரு நல்ல ப்ரொஃபசர் இருக்கார் வச்சுக்கிறீங்களா நம்ம உலகத்துல.
1: For example, if you consider a good professor in this world,
0: அவர் வந்து கரெக்டா டைமுக்கு வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல அவருடைய எல்லா உத்தரவாதங்களை கரெக்டா நிறைவேற்றி ஒழுங்கா போதிச்சு சிறந்த போதகனாக பேர்
1: எடுக்கிறார்.
0: முதல் அவருடைய பள்ளியினுடைய முதல்வருக்கு ஒரு செய்தி வருது.
1: பட் ஒன் டே பிரின்சிபல் ஆஃப் தட் ஸ்கூல் ரிசீவ்ஸ் எ மெசேஜ்.
0: என்னதுன்னு சொன்னா, இந்த மிக சிறந்த டீச்சர் வந்து வீட்டுல சிகரெட் பிடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு செய்தி வருது.
1: He receives a message that this best teacher smokes at home.
0: அவர் வீட்டுக்கு போற வழியிலே டாஸ்மாக்ல சாராயமோ அது என்னமோ அது வைன் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது.
1: He receives a message on his way to home from school, he buys all the alcohol and liquors from shops.
0: இப்படி செய்தி வந்த உடனே நாளைக்கு வேலையில இருந்து எடுத்துருவாங்களா?
1: So just because he has got his message, will they just terminate him from his service?
0: சொல்லுங்க, எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க?
1: They will not remove him.
0: என்ன சொல்வாங்க தெரியுமா?
1: You know what they say?
0: அது அவர் personal life.
1: That is his personal life.
0: அதுக்கெல்லாம் நம்ம உள்ள போக கூடாது.
1: We cannot enter into that.
0: நல்ல பாடம் நடத்துறாரா?
1: Is he teaching well?
0: வேலையில கருத்தா இருக்காரா?
1: Is he well good in responding?
0: டைமுக்கு வராரா?
1: Is he coming on time?
0: பாடத்தை கம்ப்ளீட் பண்றாரா?
1: Is he completing his
0: lessons? அதுக்கு மேல அவர் personal life-ல நம்ம நுழைய கூடாதுன்றாங்க.
1: We should not enter into his personal life.
0: சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
1: Can you understand it?
0: இது உலக போதகன்.
1: This is worldly teacher.
0: ஆனா ஒரு ஆவிக்குரிய போதகன்,
1: but a spiritual teacher,
0: இதே வேலையை செய்தானா அவன் தகுதி இழந்து போகிறான்.
1: If he does the same thing, he will not be worthy.
0: Yeah?
1: Why?
0: நீ வேதத்தை போதிக்கிறது ஏதோ சம்பளத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆதாயத்துக்காகவோ இந்த வேலையை செய்யல.
1: If you are teaching the word of God, it is just not for any gain or profit or income.
0: அவன் அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும்.
1: He has to hate his hidden things.
0: தந்திரமா நடக்க கூடாது.
1: He should not walk in craftiness.
0: வேத வசனத்தை புரட்ட கூடாது.
1: He should not turn away or profane the word of God.
0: எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உத்தமன் என்று விளங்க பண்ணணும்.
1: And he should also show or manifest himself to be very upright before everyone.
0: புரியதா உங்களுக்கு சொல்றது? ஆவிக்குரியவன் அப்படின்றது இதான்.
1: So this is spiritual actually.
0: So a spiritual teacher is not just a performer on stage. மேடையில வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்றத மாத்திரம் நம்ம பாக்குறது இல்ல. We also look at his personal life, his personal choices, his personal lifestyle. That is taken into cognizance. It's taken into account. சில போதகர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன் பர்சனல் லைஃப்லாம் நீங்கள் தலையிடாதீங்க.
1: Some teachers doesn't know that you don't involve my personal life.
0: They give a very wrong message. This is not just a job. It is not another form of employment. You understand what I'm saying? ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவைகளை நிதானிக்க முடியும். ஆவிக்குரியவன் என்பது பகுதி ஆவிக்குரியவன், பகுதி மாம்சத்திற்குரியவன் அப்படிலாம் கிடையாது. நீ முழுவதும் ஆவிக்குரியவன்.
1: Only a spiritual person can discern spiritually. So it doesn't mean that half spiritual and half worldly.
0: நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
1: Don't confuse with that.
0: அதனாலதான் வேதத்தை போதிக்கிறவங்கன்றது நான் சும்மா பைபிள் காலேஜில் 10 டிகிரி வாங்கிட்டு வந்தேன் நான் போதிக்க ஆரம்பிச்சிட்டேன் கிடையாது. You cannot be.
1: That's why if you say you teach Bible, it doesn't mean that you have read in the Bible college, you got the degree. You cannot do that.
0: சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, 10 டிகிரி வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டீச்சர். No, no, your life is important more than your teaching.
1: Some people think that if you have 10 degrees in the Bible college, then you are best teacher, but your life is more important than your teaching.
0: பாருங்க, ரொம்ப துக்கமான ஒரு வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து இந்த பரிசேயர் சதுசேயர்களை பற்றி, வேத பாரகரை பற்றி சொன்னார். அவங்க என்ன போதிக்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க, ஆனால் அவங்க செய்யறபடி செய்யாதீங்கன்னு சொன்னார்.
1: So there was really a grieving word that Jesus spoke about this scribes, Pharisees and Sadducees. He said, you do what they preach, but don't follow their works.
0: இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷன். இது என்னன்னா, சில பேர் வந்து நல்ல செய்தி கொடுத்துருவாங்க, ஆனால் பர்சனல் லைஃப் வந்து அலங்கோலமாக இருக்கும்.
1: This is an extreme message because certain people will teach very well, but their life will be totally a mess.
0: ஆண்டவர் சொன்னார், இவங்க மற்றவங்க மேலே சுமக்க அறிய சுமைகளை சுமத்துவாங்க, ஆனா அதை தங்க விரல்னால கூட தள்ள மாட்டாங்கன்னு
1: சொன்னார். Jesus said they bind heavy burdens hard to bear, but they will not move even with one of their fingers.
0: See, the teachers must be spiritual, which means their entire life is a testament to their message. Their life is not in conflict with what they teach. அவருடைய வாழ்க்கை அவருடைய போதகத்திற்கு விகற்பமா இருக்கவே இருக்காது. ஆனா this is not required for a physics teacher. This is not required for a maths teacher. This is not required for a language teacher. இது தேவையில்லை. Music teacher கூட தேவையில்லை இதெல்லாம். But Bible teacher-ஆ இருக்கிறாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: But if you are a Bible teacher, your life is very important.
0: அவங்க தான் spiritual people.
1: They are the spiritual people.
0: அவங்க ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அவங்க அழிச்சு போட்டிருக்காங்க.
1: They destroy their works of their flesh through their spirit.
0: அதனால தான் அங்க ஒரு கண்காணியானவன் போதக சமர்த்தனா இருக்கணும்னு சொன்ன அதே வேளையில ஒரு கண்காணியானவன், ஒரு பிஷப் வந்து போதக சமர்த்தனா இருக்கணும். He must be able to teach அப்படின்னு போட்டிருக்கு. அதோட நிறுத்திடல, நல்ல பிரசங்க சாதுரியம் இருக்கணும்னு மட்டும் சொல்லாம கூடவே சேர்த்து சொல்லுது ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும்னு போட்டிருக்கு.
1: That's why it also says he should be a man of one wife.
0: Married to one wife. அவனுடைய பிள்ளைகளை நன்றாய் நடத்தினவன் போட்டிருக்கு.
1: He should also lead his children, treat his children properly.
0: அவன் வந்து சண்டை பண்ணாதவனா இருக்கணும்.
1: And he should not do any kind of fight.
0: நீங்க வந்து அது பெரிய ஒரு லிஸ்டே நீங்க படிக்கலாம். அதுல
1: you can read a big list there.
0: ஏன் அப்படி சொல்றாங்க?
1: Why it says so?
0: ஏன் வேதம் அப்படி சொல்லுது?
1: Why the Bible says so?
0: நீ வந்து சும்மா இது ஒரு பிழைப்பு கடத்த வேலை கிடையாது. இது
1: this is not a job for your income.
0: நான் வந்து இங்க போதகம் பண்ணுவேன்.
1: I will teach you.
0: வீட்ல வந்து நான் அலங்கோலமான வாழ்க்கை வாழ்வேன்.
1: And I will live a messy life at home.
0: என் குடும்ப வாழ்க்கைய நான் ரொம்ப மோசமா நடத்திட்டு இருப்பேன்.
1: I will lead a family life in a wrong way.
0: என் மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டேன்.
1: I will not be faithful to my wife.
0: என் பிள்ளைகளை வந்து சரியா வளர்க்க மாட்டேன்.
1: I will not bring up my children properly.
0: நான் வந்து என்னுடைய இஷ்டங்களை அபிலாஷங்களெல்லாம் வெளியே நடத்துவேன். என் பிரசங்கத்தை மட்டும் கேளு, என் பர்சனல் லைஃபை கேட்காதுன்னு சொல்லக்கூடாது.
1: It should not say that you have to listen to my sermon alone, don't look at my personal life.
0: They see our life and we are subject to criticism. Don't ever forget that. சில பேர் நீங்க வந்து நான் என்ன ட்ரெஸ் வேணா போடுவேன் உங்களுக்கு என்ன, நான் எதுல வேணா டிராவல் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன. See, this is not how it works in the Christian world. ஆவிக்குரியவைகளை போதிக்கிறவன் ஆவிக்குரியவனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பது வந்து வேதத்தின்படி சரி.
1: So it is always right to expect a person who speak or preach spiritual things to be spiritual.
0: நான் இத பத்தி ஒரு பெரிய பாடம் எடுக்க முடியும், நேரா ஆயிட்டு நான் கடந்து போயிடுறேன்.
1: So I can take a big lesson about this, but I am running out of time.
0: Are they spiritual? அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்களா? போதகர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்களா?
1: Are your teachers spiritual?
0: ஆவியின் சிந்தையின்படி நடத்தப்படுகிறார்களா?
1: Are they led by the mind of
0: Spirit? பரிசுத்த ஆவியினுடைய குணநலங்கள் உடையவர்களா இருக்கிறாங்களா?
1: Do they have the qualities of the Holy Spirit?
0: எனக்கு புரியுது, எல்லாருமே தேறினவர்கள் அல்ல. Nobody is perfect. யாருமே தேறினவங்க கிடையாது.
1: Nobody is perfect.
0: என்னைய சேர்த்து சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, யாருமே தேறினவங்க கிடையாது. ஆனா நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கணும். People must see the growth. You're growing spiritually. You are pursuing a spiritual life, not a worldly life. நாளாக நாளாக நாளாக என்னுடைய போதகன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரும் வளர்றாரு, அவர் வளர்றது போல என்னையும் வளர்க்கிறாரு அப்படின்னு சொல்லணும்.
1: You should say, as days grows by, my teacher is also growing up in his spiritual life and he's also making me to grow up in that.
0: நல்லா கவனிங்க, ஒரு போதகன் வந்து ஸ்பிரிச்சுவலா இல்லனா அவருடைய போதகமும் ஸ்பிரிச்சுவலா இருக்காது.
1: If a teacher is not spiritual, then his teaching will also not be spiritual.
0: ஒரு போதகன் மாம்சத்திற்கு ஏதுவாக உலகத்திற்கு ஏதுவாக அவர் டியூன் ஆயிட்டார் அப்படின்னா, திரும்பிட்டார்னா, அவருடைய போதகமும் அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியண்டா மாறிடும்.
1: So if a teacher turns or tunes towards his worldly things, then his preaching will also be turned towards
0: it. சொல்லுது விளக்கதா உங்களுக்கு?
1: You can understand, right?
0: உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு போட்டிருக்கு.
1: Worldly companion is against the Lord.
0: Friendship with the world is enmity against God. உங்க போதகன் வந்து ஆவிக்குள்ள வளர்ந்து கர்த்தரோடு நெருங்குகிற ஒரு மனுஷனா இருந்தா, அவருடைய வசனமும் போதகமும் ஜனங்களை கர்த்தரண்டை நடத்தும்.
1: If your teacher is spiritual, moving with the Lord, then that will draw people towards God.
0: ஒரு போதகனுடைய purpose, அவனுடைய நோக்கம் வந்து மனுஷனை பிரியப்படுத்தணும், உலகத்துல புகழ் பெறணும், எல்லாராலும் பாராட்டு பெறணும், பெரிய பணக்காரன் ஆகணும், ஆஸ்தி ஐஸ்வர்யமும் சொத்தும் சுகத்தோடு இந்த உலகத்தில் வாழணும்னு அவருடைய மனது அப்படி போயிடுச்சுன்னா, அவருடைய பிரசங்கமும் அதே ரசனையில் தான் இருக்கும்.
1: ஸோ இஃப் அ டீச்சர் ப்ரீச்சர்ஸ் ஜஸ்ட் டு ப்ளீஸ் பீப்புள், டு ஏர்ன் மணி, டு ப்ளீஸ் அதர்ஸ், டு டூ இஸ் ஓன் லஸ்ட் அண்ட் டிசையர்ஸ் pleasures, then his teaching will also be tuned towards that.
0: அதுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கங்கள் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்டான டாக்ட்ரின் மாறும்.
1: So his doctrine and preaching will also be convenient towards that.
0: அதனால அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறது தான் நீ ஆவிக்குரியவன் என்று அடையாளம்.
1: Therefore they will say, if you are rich, then that is an evidence that you are spiritual.
0: இன்னைக்கு அப்படி பிரசங்கம் இருக்கு.
1: We have preachings today like that.
0: ஒருத்தர் சொல்றாரு, எப்படி உங்களை வந்து ஆவிக்குரியவர்கள்னு உலகம் கண்டுபிடிக்கும்?
1: How will this world identify that you are spiritual?
0: நீ பின்பற்றுகிற கிறிஸ்து உண்மையானவர், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர், எப்படி உலக மக்கள் கண்டுபிடிப்பாங்க?
1: How will the worldly people identify that the Christ that you follow and worship is true?
0: நீ பணக்காரனா இருந்தால்தான்.
1: Only if you are rich.
0: இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, அவங்களுடைய மனம் எங்க போயிடுச்சுன்னா, உலக ஐஸ்வர்யத்துக்கு போயிடுச்சு.
1: This comes from their own heart because their heart have turned towards his worldly riches.
0: எங்க இயேசுவை போதிக்கிறது இல்ல, இயேசுவோடே கூட இருந்தாங்க பேதுருவும் யோவானும். அவங்க அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் என்னிடத்துல இல்ல, பொண்ணும் என்னிடத்துல இல்லைன்னு.
1: So not only teaching Jesus, but Peter and John was with Jesus, but they told the beggar, we don't have riches, gold or silver.
0: அவங்கள பார்த்து சொல்ல, அப்ப நீங்க இயேசுவோட இருந்த மாதிரி தெரியலையே.
1: So you can
0: என்ன இது பொண்ணு இல்ல வெள்ளி இல்லன்னு சொல்றீங்க அப்படியே சொன்னா?
1: So did he say you don't look like you were with Jesus, you say that you don't have gold and silver?
0: நம்ம போதகம் வந்து கரெக்டா இருக்கணும்னா, ஒரு போதிக்கிறவன் ஆவிக்குரியவனா இருக்கணுமே தவிர உலகத்திற்குரியவனா இருக்க கூடாது.
1: If a teaching ought to be right, then the teacher should be spiritual, not to this world.
0: அவருடைய சுபாவங்கள் ஆவிக்குரியதா இருக்கணும்.
1: His character should be spiritual.
0: அவருடைய சிந்தனை உலகத்திற்கு ஆவிக்குரியதா இருக்கணும்.
1: His thoughts should be spiritual.
0: அவருடைய பிரசங்கம் அப்போ ஆவிக்குரியதா மாறும்.
1: Then his teaching will be spiritual.
0: அது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் நிச்சயமாய் மாறும்.
1: And that will become a blessing to many.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அதனாலதான் நீங்க ஒன்று பேதுரு 5:2-4 வாசித்தீங்கன்னா, அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாதீங்கன்னு போட்டிருக்கு.
1: That's why we read in 1 Peter chapter 5 verses 1 and 2, don't do this ministry for unnecessary gain.
0: நீங்கள் கலாத்தியர் 1:10 வாசிக்கும் போது, யாரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன், மனுஷனையா பிரியப்படுத்துறேன், மனுஷனை பிரியப்படுத்துவேனானால் நான் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அல்ல என்ற ஒரு ஆணித்தரமா சொல்றேன்.
1: In Galatians 1:10 he says, whom do I persuade, do I seek to please men? If I please men, I will not be a bond servant of Christ.
0: நல்ல கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்து ஜனங்களை கர்த்தரண்டை நடத்துவானே தவிர உலகத்துக்கு நேரா நடத்த மாட்டான்.
1: A spiritual person will always guide people towards the Lord, not towards the world.
0: அதனாலதான் சங்கீதம் 34:11 வாசிக்கிறோம்.
1: That's why we read in Psalm 34:11.
0: பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன்.
1: Come my children, listen to me, I will teach you the fear of the Lord.
0: கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன்.
1: I will teach you the fear of the Lord.
0: அப்போ ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான்னா, தேவனுடைய பயத்துல, தேவனுடைய பக்தியில, கர்த்தரண்டை சேருகிறதுல ஜனங்களை நடத்துவான்.
1: So a spiritual person will lead the people and guide the people towards the fear of the Lord and towards the things of the Lord.
0: And the effect வந்து கண்டிப்பா அவங்க போதகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அது வந்து they will realize that, they will know it. அவங்களுக்கு தெரியும், இந்த டீச்சிங் கூட நான் போனதுக்கு அப்புறமா தேவ பயத்துல நான் வளர்ந்துருக்கேன், ஜபத்துல வளர்ந்துருக்கேன், நான் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறேன், எனக்கு தெரியுது ஆண்டவரோடு பேசுகிறார், என்னுடைய குற்றங்களை நான் உணர்றேன், நான் உணர்த்தப்படுகிறேன், நான் மனசாட்சியில் வாதிக்கப்படுறேன், என்னுடைய சுபாவங்களில் மாற்றப்படுறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு நெருங்கி நடக்கிறத நான் உணர்றேன், நான் ஆவியில் வளர்றேன். அவங்க கண்டிப்பாக ஒரு டெஸ்டிமெண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கு அதுக்கு வந்து சாட்சியாக நிச்சயமாக இருப்பாங்க.
1: People who underwent such kind of spiritual teaching will surely realize and they will know that they grew up in the fear of the Lord, they grow more closer to God, their characters change, they also rever before God, their motive, their thoughts, everything is changed now.
0: They grow in their spiritual life, they grow in their prayer life, they grow closer to the Lord, they are convicted in their spirit. There is a total transformation on the inside. There's a character change. There's an attitude transformation. You know, they know I'm connected to a spiritual teacher who is drawing me to the Lord and not towards the world, who is not making me comfortable, but they convict me and they change me. Oru nalla podagan, aavikkuriya podagan. Kadaisiyaga,
1: at last,
0: ஒரு நல்ல போதகன் யார்?
1: Who is a good teacher?
0: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு முடிச்சிரணும்ன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறேன், மன்னித்துக்
1: கொள்ளுங்க. I'm taking extra time, kindly excuse me.
0: 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 27 வசனம்.
1: 1 Corinthians 9:27.
0: மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
1: But I discipline my body and keep it under control, lest after preaching to others, I myself should be disqualified.
0: Finally, ஒரு நல்ல போதகன் யாருன்னா, ஹீ இஸ் அ ஸ்பெசிமன், ஹீ இஸ் அ சாம்பிள் ஃபார் எவ்ரி ஒன் டு ஃபாலோ. எல்லாரும் பின்பற்றத்தக்க ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம், ஒரு மாதிரி. இது எங்கேருந்து துவங்குதுன்னு கேட்டால், இயேசு இடத்துலேருந்து துவங்குது.
1: திஸ் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் ஜீசஸ்.
0: இயேசு ஒரு நல்ல போதகர், பிரதான போதகர், அவரை விட ஒரு சிறந்த போதகர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது.
1: So Jesus is the best teacher, he is the chief teacher, the supreme teacher. No other teacher like him.
0: அவரோட யாரையுமே ஒப்பிடவே முடியாது.
1: No one can be compared with him.
0: ஞானமே உருவாகி இறங்கி வந்தாருங்க, எப்படி இருந்திருக்கும் அவர் போதகம்?
1: So he is full of wisdom. See how his teaching might be then.
0: சில தடவை நான் கனவு உலகத்தில் போயிட்டு யோசிப்பேன், அந்த மலை பிரசங்கத்தில் நம்ம கூடவே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த பிரசங்கத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்து கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும், எப்படி பேசியிருப்பாரு, ஞானமே உருவானவர் எப்படி பேசியிருப்பாரு.
1: So sometimes I used to dream, if I have been present in that sermon on mount, how it would be, because he is full of wisdom, he speaks so much, so if I am present there, how it would be.
0: Na vandu sila per sila prasangiyargalude prasangala ketta apdiye stambithu poi yosippen, where did they get this wisdom, enga irundhu indha revelation avukku vanduchu, apdiye nadichu stambikkumbodhu indha enna varum, yesu ku munnale ukkandhu oruthar prasangam ketirundha eppadi irundhirukum.
1: So when I listen to certain people's sermon and when I'm stunned, really, I think like this, if we sit before Jesus and could listen his teaching, how it would be.
0: No wonder Mariyal vandu Yesuvin paadathirge ukkandhu saapaate marandu ukkandirundhal.
1: So no wonder Mary sat at the feet of Jesus and she forgot eating his.
0: 3 naal aanalum pasiya marandu aayirakanakkana makkal ukkandirundhadukku sandhegame kedaiyadhu.
1: So no wonder and no doubt why people forgot to eat and never felt hungry for 3 days and they sat before Jesus.
0: Pedro pondravanga solla umme vittu enge povom, nithiya jeeva vasarangal ummadathile unde.
1: So people like Peter said, where will we go, you have the eternal
0: words of eternal life. Words of eternal. இப்ப இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு பிரசங்கம் இருந்திருக்கும் அவற்றை.
1: So what kind of teaching should he have?
0: ஜனங்கள் ஒவ்வொரு முறை பிரசங்கம் ஆச்சரியப்பட்டார்கள்னு போட்டிருக்கு.
1: We read that people were amazed at his teaching.
0: ஆனா இயேசு வந்து வெறும் பிரசங்கத்தோட நிறுத்திட்டு எழும்பி போயிடல.
1: It's because Jesus never stopped with teaching alone.
0: அவர் நாம் பின்பற்றி வரத்தக்க மாதிரியை நமக்கு பின் வைத்து போனார்.
1: He also left a sample that we might follow him.
0: ஒரு நல்ல போதகன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு.
1: A good teacher is a specimen.
0: பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு நீங்கள் என்ன பார்க்காதீங்க, பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வாழுங்க, நான் எனக்கும் அந்த பிரசங்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பிரசங்கர் சொல்லக்கூடாது.
1: A good teacher should not say that I have no connection with my teaching, I just teach, you just follow it, that's all.
0: அதனால தான் 1 தீமோத்தேயு 4:16 பவுல் எழுதுவார்.
1: That's why Paul writes in 1 Timothy 4:16.
0: உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய்.
1: Take heed to yourself and to the doctrine, continue in them, for in doing this you will save both yourself and those who hear you.
0: நீ உபதேசம் பண்றது மட்டும் இல்ல, நீ எதில உபதேசிக்கிறே அதிலே நீயும் நிலைச்சிரு.
1: So not only give preaching the doctrine, but you have to continue and remain in that.
0: தீத்து 2:6-8 பாருங்க.
1: Titus 2:6-8.
0: நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பானாக.
1: In all things showing yourself to be a pattern of good works, in doctrine showing integrity, reverence, incorruptibility, sound speech that cannot be condemned, that one who is an opponent may be ashamed, having nothing evil to say of you.
0: விளக்காமல் நான் அப்படியே கடந்து போறேன், வசனங்களை மாத்திர வாசித்து கடந்து போறேன்.
1: I will read the verses and move on.
0: எபிரேயர் 13:7.
1: Hebrews 13:7.
0: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்.
1: Remember them which have the rule over you, who have spoken unto you the word of God, whose faith follow, considering the end of their conversation.
0: யோவான் 13 அதிகாரம் 13 லிருந்து 17.
1: John 13 verses 13 to 17.
0: நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவன் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான்.
1: You call me teacher and Lord, and you are right, for so I am.
0: ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்.
1: If I then your Lord and teacher have washed your feet, you also ought to wash one another's feet.
0: நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியே காண்பித்தேன்.
1: For I have given you an example that you should also do just as I have done to you.
0: என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா?
1: How beautiful it is.
0: ஒரு நல்ல போதகன் யாரனா வெறும் சத்தம் எடுக்கிறவன் மாத்திரம் அல்ல, அவன் வாழ்க்கையே ஒரு மாதிரியா காண்பிக்கிறான்.
1: A good teacher is not only one who gives who sounds but also remains a sample.
0: கர்த்தர் நம்முடைய போதகர்களை தம்முடைய இரத்தத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளணும்.
1: May the Lord cover our teachers under his blood.
0: ஏனென்றால் வாழ்க்கை ஒரு சிறந்த போதகன் இடத்துல கூட வாழ்க்கை சீர்கெடுமானால் அவன் போதகத்தை யாரும் பின்பற்ற மாட்டாங்க.
1: Because if the life of a good teacher is totally spoiled, no one will follow his teaching.
0: அவனுடைய வார்த்தைகள் விலையற்றதா போய்டும்.
1: His words will become invaluable.
0: Valueless. கர்த்தர் நம்மையும் நம்முடைய போதகர்களையும் காத்துக்கொள்வாராக.
1: May the Lord keep and protect ourselves and our teachers.
0: தேவன் அநேக நல்ல போதகர்களை எழுப்புவாராக.
1: May the Lord bring up more good teachers.
0: அவள் மந்தைக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருப்பார்கள்.
1: Let them be a good sample and example to our flock.
0: தங்களையே கவனித்துக் கொண்டு தங்கள் போதகத்தை மாத்திர கவனிக்கிறவர்களா இல்ல, அவருடைய நடக்கையிலேயும் ஜாக்கிரதையாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாரா.
1: May the Lord give grace that they may also be concerned about their life, not only teaching alone.
0: ஏழு காரியங்களை கவனிச்சோம்.
1: We learned 7 things.
0: யார் என்னுடைய போதகன்?
1: Who is my teacher?
0: ஆவியாகிய தேவன்.
1: The Spirit of God.
0: யார் என்னுடைய போதகன்?
1: Who is my teacher?
0: தேவனுடைய வேத வாக்கியங்கள்.
1: The scriptures of God.
0: யார் என்னுடைய போதகன்?
1: Who is my teacher?
0: சங்கீதங்களும் ஞான பாட்டுகளும்.
1: Songs and hymns.
0: யார் என்னுடைய போதகன்?
1: Who is my teacher?
0: தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர்.
1: A selected few by the Lord.
0: யார் நல்ல போதகன்?
1: Who is a good teacher?
0: கற்று தேறினவன்.
1: Those who are schooled and seasoned.
0: யார் நல்ல போதகன்?
1: Who is a good teacher?
0: ஆவிக்குரியவன்.
1: Who is a spiritual?
0: யார் நல்ல போதகன்?
1: Who is a good teacher?
0: நல்ல முன்மாதிரியானவன்.
1: Who is a specimen or a sample?
0: ஆண்டவரே,
1: Lord,
0: ஒரு போதகனாய் நான் இருப்பேன், ஆனால் இந்த ஏழு குணநலன்கள் என் வாழ்க்கையில் இருக்கட்டும்.
1: Lord, if I be a teacher, let me have the 7 characteristics in my life.
0: என் வாழ்க்கையில் நான் தெரிந்தெடுக்கிற போதகர்களும் இவ்விதமா இருக்கும்படி எனக்கு தெரிந்தெடுக்கிற ஞானத்தை தாரும்.
1: Lord, give me the wisdom to choose teachers in my life who have such kind of qualities, Lord.
0: என்னுடைய போதகர்களை உம்முடைய திரு இரத்தத்தினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்.
1: Lord, cover my teachers under your blood.
0: உலகம் மாமிசம் பிசாசு அவர்களை காணாதபடி வேலி அடைத்துக் கொள்ளும்.
1: Lord, you fence and hedge around them that the world of flesh and devil may not see them, Lord.
0: மந்தைக்கு முன்பாக நடந்து போகிறவர்களாக நல்ல மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே எங்கள் போதகர்களை நீர் உருவாக்கும்.
1: Lord, you make our teachers in such a way that they go before the flock and leave an example, Lord.
0: அவர்களுக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை நடப்பியும்.
1: Lord, do a deep work in them, Lord.
0: அநேக சந்ததிகளுக்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் மாறட்டும்.
1: Lord, let them become a sample or example to many generations.
0: இன்றைக்கு எங்களோடு போதித்த சத்தியங்களுக்காக நன்றி.
1: Lord, thank you for the lessons that you taught us, Lord.
0: நிலைத்திருக்க கிருபை தா.
1: Give us grace to remain in them.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: ஆமென்.
1: ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். நீங்க அம்மாவா அப்பாவா, உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். உங்க பிள்ளைங்க உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி குறை சொல்றத அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பத்தி நாம எப்போ என்ன பேசினாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க முட்டாள்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க காது கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. நாம சொல்ற ஒவ்வொன்னையும் அவங்க மனசுல போட்டு அலசி பாத்துக்கிட்டே இருக்காங்க. நாம பேசுறத வச்சுதான் அவங்க தங்களுடைய பேச்சு திறனையும் நடத்தையும் உருவாக்குறாங்க. நீங்க என் பையனுக்கு பிடிவாதம் அதிகம்னு சொல்லுங்க, அத அவன் கேக்குறான். என் பொண்ணு திமிர் பிடிச்சவான்னு சொல்லுங்க, அத அவ கேக்குறா. ஆமாங்க, நாம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைங்க பிடிவாதக்காரங்களா, கீழ்படியாதவங்களா, கோபக்காரங்களா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க முன்னாடி மத்தவங்க கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க இப்படியே வளர்ந்துருவாங்க. அதுக்கு பதிலா என் பையன் பொய்யே சொல்ல மாட்டான், தைரியமானவன், ரொம்ப அன்புடையவன் சொல்லுங்க. அவன் அப்படியே மாறுவான். ஒவ்வொரு தடவை நீங்க இப்படி சொல்லும் போதும் அவங்க நெற்றியில நீங்க ஒரு முத்திரைய போடுறீங்க. அது அவங்க பிஞ்சு மனசுக்குள்ள போய் அவங்க வாழ்வதற்கான நெறிமுறைய அது வகுத்து கொடுக்குது. அதனால பிள்ளைங்க முன்னால நாம பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்னும் அவங்கள ஊக்கப்படுத்துறதாவே இருக்கணும். இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்மள நம்பி குழந்தைங்களை நம்ம கையில கொடுத்து இந்த குழந்தையை எனக்காக வளர்த்து கொடுன்னு சொல்லி இருக்காரு. இந்த பொறுப்பை நாம உண்மையும் உத்தமமா செய்யணும். அவங்க சிறு வயதுல இருந்தே சரியான அஸ்திபாரத்தை நாம போடணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

பொருந்தினவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதா. ஹாலேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என போற்றப்படத்தக்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர், அவர் சேனைகளின் கர்த்தர்,

பரிசுத்தர் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர், அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உயரமும் உன்னதும்.

குடும்பம் பரிசுத்தம் அடைவதாக, வாழ்க்கை பரிசுத்தம் அடைவதாக, பரிசுத்தர் உலாவுகிறார். நல்ல கரங்களை கட்டி ஆவலை நிறைந்த தேவனுக்கு மகிமையால் அபிஷேகம் என தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக, தேவடைய பிரசன்ன நம்மை நிரப்புவதாக, தேவடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலும் தேவடைய அளவில்லாத பிரசன்னம்

ஏசாயாவை தொட்ட அந்த தேவன் இந்த பகல் வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் தொடுவாராக. ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த பரிசுத்தருடைய கரம் இந்த பகல் வேளையில

சத்தம் எழும்பட்டுமே, துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே. எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த தோடுதோ, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையா, கர்த்தர் நடத்தினதை நினைத்து மகிமையா. ரிபாபா கபலாதா ரிபாலா சந்தராதா ரா கபலாதுரா ரிபாலாவோ சவரகர பரபோதரா. சிந்தைகள் ஒருமுகப்படட்டுமே, எண்ணங்கள் ஒருமுகப்படட்டுமே, உள்ளம் ஒருமனதாகட்டுமே. இயேசுவினாலே இயேசுவினாலே இயேசுவின் சிந்தை இந்த பகல் வேளையில் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. ஓ அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர்,

ஒரு விஷயம் கூட சந்தது உயர்த்தி சேனைகளை கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. ஆமென். சேனைகள் ரபா கபாலா தரபா ரிகபாலா சந்தராதா ரகபாலா துரபாபா. முற்றிலுமா முற்றிலுமா விட்டு கொடுத்து சொல்லுங்க, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர்.

பரிசுத்தரின் அசைவாடுதலை நாங்கள் உணரணுப்பா, பரிசுத்தரின் தொடுதலை நாங்கள் உணரப்பா. எங்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். அவன் நம்ம திருவிழாவிக்கொண்டிருக்கிறா. வஸ்திரத்துங்களினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையின் அளவில்லாத மகிமையின் பிரசனம் இந்த பகல்வெளியில் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பும்படியாக, இந்த வருடத்தை தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்பும்படியாக. ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை தொடும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே.

parachuteurs.

கர்த்தாவுக்கு மகிமை செலுத்துவோமா. முழு பலத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் கண்மலை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தரும், நம்மை பரிசுத்தமாக்குகிறவருமாகிய சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து, நீதியின் சால்வையை தரிப்பித்து, ஆமே, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டு.

யெகோவாக்கு மகிமை செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நம் முன்னே சென்றவர், இனியும் நடத்த போதுமானவர், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்புவிப்பேன் என்றவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு துருகம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நம் ரட்சணிய கண்மலை. ஆமென். Thank you, Father.

உனக்கு முன்னே செல்வாரானால் புரிந்துகொள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. அவர் உன்னை சுமக்கிறாரானால் புரிந்துகொள், நீ தடைகளை தாண்ட போகிறாய். ஆமே. அவரால் தடைகளை உடைத்தும் நடத்த முடியும், அவரால் உன்னை தடைகளை தாண்டியும் கொண்டு செல்ல முடியும். என் ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஜீசஸ், உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம். ராஜா நீர் செய்த நன்மைகள்

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம், 27 அதிகாரம். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கல கோதுமையையும் 10,000 கல வாட்கோதுமையையும் கொடுத்தார்கள். 2-3 வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். யோதாம் தன் பலிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல்

யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரமங்களை ஆசீர்வதிப்பதாக. 116 சங்கீதம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேள்வி கேட்டு தேவன் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து பார்ப்போமானால், ஏராளமான அற்புதங்களை நாம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு நம் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய மிகப்பெரிய உபகாரம், கிருபை. இவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்க, கர்த்தர் விசேஷித்த விதமாய் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை பாதுகாத்து வருகிறார். பாருங்கள், ஏராளமான உபகாரங்களை, நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டே வருகிறார். நம்மை தெரிந்து கொண்டது ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை, உபகாரம் என்று நினைக்கலாம். யோவான் 15:16 வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய மிகுந்த கிருபையினாலே உளையான சேற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கழுவி பரிசுத்தமாக்கி நம்மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக நாம் அவருக்கு ஏராளமான நன்றி சொன்னாலும் போதாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரனுக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த சில காரியங்களை இதே சங்கீத பகுதியிலே எழுதியிருக்கிறார். 6 வசனத்திலே, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். எதனால் இப்படி அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய போராட்டம் வந்தது தெரியாது, ஆனால் கர்த்தர் அவரை அவருடைய சரீர பலவீனத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை சரீர பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள் வந்தபோது கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஏராளமான உபகாரங்களை செய்திருக்கிறார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்ல வேண்டுமானால், 3 விபத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். 1 எங்களுடைய வாகனம் முழுவதும் முன்பகுதி நொறுங்கி போன போதிலும் எந்த சேதமும் இல்லாதபடிக்கு எங்களை காப்பாற்றினார். எத்தனையோ பலவீனமான வியாதிகள், போராட்டங்கள் வந்த போதிலும் கர்த்தர் காப்பாற்றினார். அதை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது, எவ்வளவு ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வந்தாலும் போதாது, நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டே இருக்க வேண்டும், அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், மீண்டும் தாவீது சொல்வார், 116:8 என் ஆத்மாவை மரணத்துக்கும், என் கண்ணீரை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தார். எவ்வளவு பெரிய நன்மையை தாவீதுக்கு செய்திருக்கிறார், அதே போல நமக்கும் ஆண்டவர் ஏராளமான நன்மையை செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் கடந்த காலங்களில் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த நாட்களிலே, ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய பரிசுத்தவான் இல்லை, ஆனாலும் தேவன் மிகுந்த கிருபையாய் எங்களை பாதுகாத்து ஏராளமான உபகாரங்களை, நன்மைகளை செய்து கொண்டு வருகிறேன், நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது, நாமும் கர்த்தருடையவர்கள். ஆகையினால என்னத்தை அவருக்கு கொடுக்க முடியும்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தான், துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது தான். துதிகளின் பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கமாயிருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக இந்த நாளிலே நீங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் இந்த மாலைக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். தாவீது அநேக நேரத்திலே சோர்ந்து போனது போதெல்லாம் தூக்கி எடுத்து அவருடைய வாழ்க்கையை ரட்சித்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஏராளமான உபகாரங்களை, நன்மைகளை செய்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு எண்ணத்தை கொடுக்க முடியும்? உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதித்து ஸ்தோத்தரிப்பது தான் எங்கள் நோக்கமாக இருக்கட்டும். எங்கள் பிதாவே, இந்த காலை நேரத்திலே, இந்த நாள் முழுவதுமாய் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்.
இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட தேவ ஆவியால் என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. வேத புத்தகம் ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷம். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் உங்கள் மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. நீங்கள் அங்கே முற்பிதாக்களை சந்திக்கிறீர்கள். வேத சரித்திரத்திலே இடம்பெற்ற பரிசுத்தவான்களை பார்க்கிறீர்கள். அநேகருடைய முன்மாதிரியான ஜீவியத்தினால் ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள். விழுந்து போன பக்தர்களின் வாழ்க்கை மூலமாக எச்சரிப்பு அடைகிறீர்கள். தேவனோடு சரிசமமாய் நடந்து நண்பனாக பழகிய ஏனோக்கின் வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் உங்களாலும் அன்பின் நேசரோடு நடக்க முடியும், அவரோடு உலாவ முடியும் என்கிற எண்ணம் எழுகிறது. தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி என்பதை ஏனோக்கு தன் முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாமிடம் இருந்த விசுவாசத்தின் உன்னத நிலைமையை கண்டு பிரமிப்பு அடைகிறீர்கள். கர்த்தர் அவரை புறப்பட்டு வா என்று அழைத்த போது உடனே உறுதியோடு அவரது தகப்பனுடைய வீட்டையும் தாயினுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு சென்றார். ஆபிரகாமின் எல்லா விசுவாச கிரிகைகளும் உங்களுடைய விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகின்றன. திரளான இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் வழிநடத்தி சென்ற மோசேயையும் சந்திக்கிறீர்கள். கர்த்தர் மேல் வைத்த அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய தியாகம் ஆகியவை உங்களை அதிகமாய் கவர்ந்திழுக்கின்றன. கர்த்தரை உற்சாகமாய் துதிக்கிற தாவீதை சங்கீதத்தில் சந்திக்கிறீர்கள். அவரோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிழ வேண்டும் என்கிற பேராவல் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது. சிங்கக்கபியில் போடப்பட வேண்டிய நிலைமை வந்த போதும் கர்த்தரை மறுதலிக்காமல் பக்தி வைராக்கியத்தோடு உறுதியாய் நின்ற தானியேலின் வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு பெரிய சவால். அவரோடு கூட நீங்களும் சிங்கக்கபியில் இறங்குவதை போல உணர்கிறீர்கள். தானியேல் ஜெபிக்கும் சத்தம் இன்றும் உங்களுடைய காதுகளை தொனித்துக் கொண்டிருக்கிறதே. வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். வேதம் எழுதப்பட்டு எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கும் அது புதுமையானதாகவும் வல்லமையானதாகவும் கிருபை நிறைந்ததாகவும் இருக்கிறது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அநேக புத்தகங்கள் இன்று வாசிக்க முடியாமல் பழமையாய் போய்விட்டன. அவற்றின் கருத்துக்கள், நடைகள், இலக்கிய நெறிகள் ஆகியவை இன்றைய சூழலில் அபத்தமாக காட்சியளிக்கின்றன. ஆனால் வேதமோ என்றும் இனியதாகவும் சுவை மிக்கதாகவும் பாக்கியமானதாகவும் உங்கள் ஆத்மாவை மகிழ்விக்கிறதுமாகவும் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நிருபங்கள் எல்லாம் இன்றைக்கும் வல்லமையானவையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவையாகவும் ஆசீர்வாதமானவையாகவும் அமைந்திருக்கின்றன. தேவ பிள்ளைகளே, வேதத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருங்கள். உங்கள் நினைவுக்கு, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 பேதுரு 1:21 இவ்வாறு சொல்லுகிறது. ஆமென்பாந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ வார்த்தைகளை கேட்டு மகிழ உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 7.
1: And we will turn to the verse we've been looking at since yesterday.
2: நேற்றைய தினத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம்.
1: 1 John chapter 4
2: ஒன்று யோவான் 4 அதிகாரம்
1: and verse 18
2: 18 வசனம்
1: where it says there is no fear in love.
2: அன்பிலே பயம் இல்லை.
1: So those two words we must remember.
2: இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும்.
1: Love
2: அன்பு
1: and no fear.
2: பயம் இல்லை.
1: Fear is the opposite of faith.
2: பயம் என்பது விசுவாசத்திற்கு எதிர்ச்சொல்.
1: Just like darkness is the opposite of light.
2: ஒளிக்கு எதிர்ச்சொல் இருள் என்பது போல.
1: When light comes in, darkness goes out.
2: ஒளி உள்ளே வரும் பொழுது இருள் கடந்து செல்கிறது.
1: And when the light is off, then the darkness comes in.
2: அங்கே விளக்குகள் அணைந்து போகும் பொழுது இருள் உள்ளே வந்து விடுகிறது.
1: So fear and faith are like that.
2: அதே போலத்தான் விசுவாசமும் பயமும்.
1: When fear comes in, faith goes out.
2: விசுவாசம் உள்ளே வரும் பொழுது பயம் வெளியே போகிறது.
1: When faith comes in, fear goes out.
2: விசுவாசம் உள்ளே வரும் பொழுது பயம் வெளியே போகிறது.
1: So if you got fear in your heart,
2: உங்கள் உள்ளத்திலே பயம் இருக்குமானால்,
1: you can be pretty sure there's no faith there.
2: அங்கே விசுவாசம் இல்லை என்று நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம்.
1: You may think you have a lot of faith.
2: நிறைய விசுவாசம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளலாம்.
1: What you call faith is just your understanding in your head. That's not faith.
2: நீங்கள் விசுவாசம் என்று எண்ணுகிற காரியம் என்னவென்றால் உங்கள் மூளையிலே உள்ளதான ஒரு புத்தி தான். அது விசுவாசம் அல்ல.
1: We must not be satisfied with an understanding in our minds.
2: நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு அறிவி நிமித்தமாய் நாம் ஒருபொழுதும் திருப்தி அடைந்து விடக்கூடாது.
1: You can understand everything about the Jesus, what he did for you and all that.
2: இயேசுவை பற்றியும் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு அறிவு பெற்றிருக்கலாம்.
1: But that's not faith. That's just understanding.
2: அது விசுவாசம் அல்ல. அது ஒரு புரிந்துகொள்ளுதல் அல்லது அறிவுதான்.
1: When you hear the message here, it goes to your mind and what you get is understanding.
2: இங்கே ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது அது நேரடியாக உங்கள் மனதுக்குள்ளே செல்லுகிறது. ஆகவே அதை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கிறது.
1: That's not faith.
2: அது விசுவாசம் அல்ல.
1: You may believe it.
2: நீங்கள் அதை நம்பலாம்.
1: But that's just believing some things in your head.
2: அது உங்கள் தலையிலே இருக்கக்கூடிய புத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் நம்புவதாகும்.
1: Faith is a thing in the heart.
2: விசுவாசம் என்பது உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியம்.
1: And the Bible speaks about faith like something that makes us commit ourselves to someone.
2: நம்மை யாரோ ஒருவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்திலே தான் சம்பந்தப்பட்டு விசுவாசம் என்ற வார்த்தை வருகிறது.
1: If you only have understanding,
2: நமக்கு அறிவு மட்டும் இருக்குமானால்,
1: you can still have fear in your heart.
2: உள்ளத்திலே உங்களுக்கு இன்னும் பயம் இருக்கலாம்.
1: Fear about the future,
2: எதிர்காலத்தை குறித்த பயம்.
1: Fear about financial difficulty,
2: பண நெருக்கடி வந்துவிடுமோ என்ற பயம்.
1: Now you know that the Bible says that if you seek God's kingdom first and his righteousness, all your earthly necessities will be added to you.
2: வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களானால் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: God will do that.
2: தேவன் அதை செய்வார்.
1: But then why do we have this fear about whether our future earthly necessities will be taken care of?
2: நம்முடைய எதிர்கால தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா இல்லையா என்று ஏன் நமக்கு பயம் வருகிறது?
1: That is because this so called faith is only an understanding in our head.
2: விசுவாசம் என்று அழைக்கப்படுகிற காரியம் நம்முடைய புத்தியிலே தான் இருக்கிறது.
1: Now I want to say to all of you, we must not be satisfied with an understanding in our head.
2: நம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய அறிவு நிமித்தமாய் நாம் ஒரு காலம் திருப்தி அடைந்து விட கூடாது.
1: We must make sure faith is in our heart.
2: விசுவாசம் என்பது உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: One way to find out,
2: அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி,
1: to ask ourselves, is there any fear in my heart?
2: என்னுடைய உள்ளத்திலே பயம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும்.
1: There is some anxiety about the future in my heart.
2: நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பதஷ்டம் காணப்படுகிறதா?
1: God doesn't want us to have it.
2: அது நமக்கு இருக்க கூடாது என்று தான் தேவன் விரும்புகிறார்.
1: We have a loving father.
2: நமக்கு ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார்.
1: Jesus said, I'm not going to leave you as orphans.
2: உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் என்று இயேசு சொல்கிறார்.
1: And the only way to experience this is by opening our life to the Holy Spirit.
2: இதை நாம் அனுபவிக்க வேண்டியதற்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுப்பதாகும். நீங்கள் எல்லாரும்
1: pray like this.
2: இப்படி ஜெபிக்க வேண்டும்.
1: Lord, fill me with your Holy Spirit.
2: உம்முடைய பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பு.
1: I don't understand what it means.
2: எனக்கு இதனுடைய பொருள் விளங்கவில்லை.
1: ஆண்டவரே,
2: பரிசுத்த ஆவியினால் என்னை
1: நிரப்பு. என்னுடைய
2: உள்ளத்திலே ஒரு வல்லமையை தா.
1: நான்
2: தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதோடு
1: கூட
2: தொடர்ந்து நீங்கள் இதுக்காக ஜெபிக்க
1: வேண்டும். where you were filled with the Holy Spirit.
2: பரிசுத்தாவியினால் நிறையப்பட்ட அந்த ஒரு அனுபவத்திலே நீங்கள் திருப்திப்பட்டு விட கூடாது.
1: All the time
2: you seek God, நேரங்களிலே
1: with the Holy Spirit.
2: தேவனை தேட வேண்டும், பரிசுத்தாவியானவரால் நிறைக்கப்பட வேண்டும்.
1: And then faith will be in your heart.
2: அப்பொழுது விசுவாசம் உள்ளத்திலேயே தங்கி
1: இருக்கும். Faith is in your heart, there will not be fear there.
2: விசுவாசம் உள்ளத்திலே இருக்கும் பொழுது அங்கே பயத்துக்கு வேலை இல்லை.
1: You may still be tempted to fear.
2: ஆனாலும் பயப்படும்படிக்கு நாம் சோதிக்கப்படலாம்.
1: I am tempted to fear.
2: பயப்படும்படி நான் சோதிக்கப்படுகிறேன்.
1: Often.
2: அடிக்கடி.
1: But temptation is not the same as sin.
2: சோதனை என்பது பாவத்தை போல மோசமானதல்ல.
1: You know that.
2: உங்களுக்கு தெரியும்.
1: Take a girl who is always being tempted by one man whenever she goes to work.
2: வேலை செய்யும் இடத்துக்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லக்கூடிய ஒரு பெண் அங்கிருக்கிற ஒரு வாலிபனாலே ஈர்க்கப்படுகிறாள்.
1: She is walking down the road every day that young fellow calls her.
2: அங்கே ஒவ்வொரு நாளும் ரோட்ல நடக்கும் பொழுது ஒவ்வொரு முறை வந்த வாலிபன் பெண்ணை கூப்பிடுகிறான்.
1: Come come come come
2: வா,
1: with me.
2: என்னோடு கூட வா, என்னோடு கூட வா என்று அந்த வாலிபன் கூப்பிடுகிறான் அந்த பெண்ணை. பெண் பிள்ளை.
1: What can she do?
2: அந்த
1: Is that her fault?
2: அந்த பெண் பிள்ளை என்ன செய்ய முடியும்? அவளுடைய தவறா?
1: What can she do if some maybe there's one more man who keeps on calling her?
2: இன்னொரு மனிதனும் கூட கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், வா வா வா என்று.
1: That is temptation.
2: அதுதான் சோதனை.
1: You can't say this girl is impure because some man is calling her.
2: யாரோ ஒரு மனிதன் இந்த பெண்ணை கூப்பிடுவதனால இந்த பெண் அவள் அசுவஸ்திப்பட்டிருக்கிறாள் என்று சொல்ல முடியாது.
1: She may be the purest girl in the village.
2: அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மிக பரிசுத்த வாட்டியா அந்த பெண் இருக்க முடியும்.
1: But so many men may be calling her.
2: ஆனால் அநேக ஆண்கள் அந்த பெண்ணை கூப்பிடலாம்.
1: Temptation is like that.
2: சோதனை இப்படித்தான் இருக்கிறது.
1: Temptation cannot make you impure.
2: சோதனை ஒரு காலம் உங்களை அசுத்தமர் அசுத்தமாய் மாற்ற முடியாது.
1: You must understand the difference between temptation and sin.
2: சோதனைக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: And this is the best example.
2: இதுதான் சிறந்த ஒரு உதாரணம்.
1: That here is a man calling a girl, come on come on come with me.
2: இன்னொரு கூட வா, இன்னொரு கூட வா என்று ஒரு மனிதன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான்.
1: After another half a mile another man says come with me come with me.
2: இன்னும் அரை மணி அரை கிலோமீட்டர் தூரத்திலே போகும்பொழுது இன்னும் வேற ஒரு மனிதன் கூப்பிடுகிறான்.
1: But if she says no.
2: இல்லை வர மாட்டேன் என்று
1: சொன்னால். No no no.
2: இல்லை இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டான்.
1: Tomorrow also when she goes down that road those same men will be there.
2: நாளைக்கும் அதே சாலையிலே நடந்து போகும்பொழுது அதே மனிதர்கள் அங்கே இருப்பார்கள்.
1: She'll say no no no no no no.
2: இல்லை இல்லை வர மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே போக வேண்டும்.
1: After some time they will stop.
2: ஒரு சில நாட்கள் கழித்து அவள் கூப்பிடுவதை நிறுத்தி விடுவார்.
1: She says no hope with this girl.
2: இந்த பெண்ணிடத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி விடுவார்.
1: That is what happens with temptation also.
2: சோதனை என்கிற காரியத்திலே இதேதான் நடைபெறுகிறது.
1: That every time you resist it resist it resist it resist it.
2: ஒவ்வொரு முறையும் அந்த சோதனைகளை எதிர்க்கும் பொழுது எதிர்க்கும் பொழுது எதிர்க்கும் பொழுது
1: after some time you don't hear it calling you so much.
2: இந்த அளவுக்கு அதிகமாக கூப்பிடுகிறதை நீங்கள் கேட்க முடியாது.
1: But if this girl once in a while goes with this man
2: எப்பொழுதாவது அந்த மனிதனோடு கூட போய் விட்டால்
1: falls into sin
2: பாவத்திலே விழுந்து விட்டால்
1: then tomorrow she says no
2: அடுத்த நாள் நான் வர மாட்டேன் என்று சொன்னால்
1: then she has already become weak
2: ஏற்கனவே அவள் பலவீனம் அடைந்து விட்டாள்.
1: She may say no for some time again go one day with him
2: சில சமயங்களிலே நான் வர மாட்டேன் என்று சொல்லலாம் ஏதோ ஒரு நாள் மீண்டும் போய் விடுவாள்.
1: For a few days say no no no no no
2: இன்னும் ஒரு சில நாட்கள் இல்லை இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
1: Then again one day go with him
2: ஒரு நாளிலே போய் விடலாம்.
1: This is how many believers are living.
2: இப்படி தான் அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are tempted with their eyes.
2: கண்களினால் சோதிக்கப்படுகிறார்கள்.
1: They say no.
2: No என்று சொல்ல இல்லை என்று சொல்கிறார்கள்.
1: No no no no.
2: இல்லை இல்லை மாட்டேன் மாட்டேன் என்று
1: சொல்கிறார்கள். Then one day
2: ஒரு நாளிலே
1: they say okay I think I'll do it today.
2: சரி இன்றைக்கு நான் போய் விடுகிறேன் செய்து விடுகிறேன் என்று பாவத்தை செய்து விடுகிறார்கள்.
1: And then they come back.
2: மீண்டும் திரும்பி வருகிறார்கள்.
1: Lord I'm really sorry I slipped up forgive me.
2: ஆண்டவரே நான் தவறி விழுந்து விட்டேன் என்னை மன்னியும்.
1: And then for a few days again they'll say no no no no no
2: ஒரு சில நாட்கள் இல்லை மாட்டேன் மாட்டேன் என்று சொல்கிறார்கள்.
1: And then one day they'll say okay today I think I will enjoy myself a little bit
2: ஒரு நாளிலே நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லி சோதனைக்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்கள்.
1: See they are not steady
2: அவர்கள் நிலைவரமாய் இல்லை.
1: And even after 10 15 20 years they are still the same
2: 10 15 20 ஆண்டுகள் ஆகியும் அதே போல தான் இருக்கிறார்கள்.
1: So what must we do?
2: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: We must ask God for grace.
2: நாம் தேவனிடத்திலே கிருபைக்காய் கேட்க வேண்டும்.
1: For power.
2: வல்லமைக்காய் கேட்க வேண்டும்.
1: Grace means power.
2: கிருபை என்றால் வல்லமை.
1: Lord, I'm being attracted to that temptation.
2: ஆண்டவரே இந்த சோதனையில் நான் ஈர்க்கப்படுகிறேன்.
1: Please make me strong again.
2: தயவாய் ஆண்டவரே என்னை வலிமையுள்ளவனாய் மாற்றும்.
1: Temptation can be there, but that's not sin.
2: சோதனை அங்கே இருக்கலாம், அது பாவம் அல்ல.
1: So we may be tempted, even Jesus was tempted.
2: இயேசுவும் கூட சோதிக்கப்பட்டார், நாமும் சோதிக்கப்படலாம்.
1: But he did not sin.
2: ஆனால் இயேசு சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருந்தார்.
1: How did temptation come to Jesus?
2: இயேசுவுக்கு எப்படி சோதனை வந்தது?
1: It says he was in the wilderness.
2: அவர் வனாந்தரத்திலே இருந்தார்.
1: And the devil put a thought in his mind.
2: அவருடைய மனதிலே பிசாசு ஒரு எண்ணத்தை போட்டான்.
1: See, the devil is a spirit.
2: பிசாசு ஒரு ஆவியா இருக்கிறான்.
1: He doesn't have a body.
2: அவனுக்கு ஒரு சரீரம் கிடையாது.
1: And so when it says the devil came,
2: பிசாசு வந்தான் என்று சொன்னால்,
1: he doesn't have a body. How can you see him?
2: அவனுக்கு ஒரு சரீரம் இல்லை, எப்படி நீங்கள் பார்க்க முடியும்?
1: Like the Bible says, the angels are there around us, but you can't see them.
2: வேதம் நம்மை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது, ஆனால் நாம் அவர்களை பார்க்க முடியாது.
1: I think the angels have protected many of us from road accidents in our life.
2: நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை எத்தனையோ முறைகள் சாலை விபத்திலிருந்து தூதர்கள் நம்மை பாதுகாத்திருக்கிறார்கள்.
1: I know many times when I've ridden the scooter, the Lord angels have really protected me.
2: அநேக சமயங்களில் நான் ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு போகும்பொழுது தேவ தூதர்கள் அநேக சமயத்தில் என்னை பாதுகாத்திருக்கிறார்கள்.
1: I never saw them.
2: நான் ஒரு காலம் அவர்களை பார்க்கவில்லை.
1: Because they don't have a body.
2: ஏனென்றால் அவருக்கு ஒரு சரீரம் இல்லை.
1: They are spirit.
2: அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள்.
1: I believe there are angels here in the meeting.
2: இந்த கூட்டங்களிலே கூட பல தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: And I also believe the demons are here.
2: அதே சமயத்தில் பிசாசுகளும் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: You know that the devil comes to every meeting through his demons.
2: பிசாசுகளினாலே சாத்தான்களினாலே பிசாசு வருகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா?
1: If he thinks that is going to be a powerful meeting, he'll definitely go there.
2: ஒரு வல்லமையான கூட்டம் என்று சொன்னால் கண்டிப்பாக பிசாசு அங்கே வந்து விடுவான்.
1: If he knows that's going to be a dead meeting, he'll say leave them alone, nothing will happen there.
2: செத்த கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அங்க எதுக்கு போய் நேரத்தை வீணாக்கி விட்டு என்று சொல்லி போக மாட்டான்.
1: So we can't see them, but they are there.
2: நாம் அவர்களை பார்க்க முடியாது, ஆனால் அங்கே அவர்கள் இருக்கிறார்.
1: So when it says the devil came to tempt Jesus in the wilderness.
2: வனாந்தரத்திலே இயேசுவை சோதிக்கும்படியாக சாத்தான் அங்கே வந்தான் என்று சொன்னால்.
1: What is the picture in your mind?
2: உங்கள் மனதிலே என்ன படம் ஓடுகிறது?
1: Is it some black man with horns and like that?
2: கருப்பு மனிதன் கொம்பை வைத்துக்கொண்டு பேண்ட் வருகிறானா?
1: No, he doesn't have a body.
2: இல்லை, அவனுக்கு ஒரு சரீரம் இல்லை.
1: It's a spirit.
2: ஆவியாக தான் இருக்கார்.
1: You can't see it.
2: அதை பார்க்க முடியாது.
1: How does he tempt you then if he doesn't have a mouth, he doesn't have a tongue?
2: அவனுக்கு வாய் இல்லை, நாவு இல்லை, எப்படி நம்மை சோதிக்கிறான்?
1: The devil doesn't have a mouth or a tongue, you know that.
2: உங்களுக்கு தெரியுமா பிசாசுக்கு வாயோ நாவோ இல்லை?
1: Because it's a spirit. How does he speak?
2: ஆவியாய் இருக்கிறான், எப்படி பேச முடியும்?
1: He cannot make a noise.
2: சத்தம் போட முடியாது.
1: Because he doesn't have a voice box.
2: ஏனென்றால் இந்த தொனி சப்தம் அவனுக்கு இல்லை.
1: Then how did he tempt Jesus?
2: அப்படியானால் இயேசு எப்படி சோதிக்கிறான்?
1: He put a thought into his mind.
2: அவருடைய மனதிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான்.
1: Ah, you got power.
2: இப்பொழுது உனக்கு வல்லமை இருக்கிறது.
1: You have just been anointed.
2: இப்பொழுதுதான் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்.
1: Few days ago.
2: ஒரு சில நாட்களுக்கு முன்பாக.
1: Now use that power to turn the stones into bread.
2: இப்பொழுது இந்த கல்லுகளை அப்பமாகும்படியா இந்த வல்லமையை பயன்படுத்தும்.
1: It's a thought that came to his mind.
2: அவருடைய மனதிலே வந்த எண்ணங்கள்.
1: Was that a sin?
2: அது பாவமா?
1: When one thought comes into your mind, is that a sin?
2: உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கும் பொழுது அது பாவமா?
1: இல்லை. That's temptation.
2: அதுதான் சோதனை.
1: But if you accept it in your mind,
2: அதை உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுவீர்களானால், இது நல்ல ஒரு எண்ணம் தான் என்று அதை தியானிப்பீர்களானால்,
1: then you have already sinned.
2: அப்பொழுது ஏற்கனவே பாவம் செய்து விட்டீர்கள்.
1: But if the thought just comes, that's not a sin.
2: எண்ணம் அங்கே வரும்பொழுது அதுவே பாவமாகாது.
1: You know, you see a mosquito come and sit on your hand and you knock it off.
2: ஒரு கொசு வந்து உங்கள் கையிலே உட்கார்கிறது, நீங்கள் அதை துரத்தி விடுகிறீர்கள்.
1: Like that, you can't stop the mosquitoes from coming and sitting on your body.
2: கொசுக்கள் வந்து உங்கள் சரீரத்தில் உட்காருவதை நீங்கள் தடுக்க முடியாமல்
1: இருக்கலாம். But as soon as they come, you can knock it off.
2: அது வந்தவுடன் நீங்கள் விரட்டி விடுகிறீர்கள்.
1: The same with temptation.
2: அதே போலதான் சோதனை.
1: It will come to all of us.
2: அது வரும், எல்லாருக்கும் வரும்.
1: To say that, oh God, save me from temptation.
2: ஆண்டவரே என்னை சோதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் என்றால்,
1: it's like saying, oh God, there should be no mosquitoes in my house.
2: ஆண்டவரின் வீட்டிலே கொசுக்களே இருக்க கூடாது என்று ஜெபிப்பது போல.
1: You think God will answer that prayer?
2: அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாரா?
1: It's like saying there should be no snakes in the world.
2: உலகத்திலே பாம்புகளே இருக்க கூடாது என்று ஜெபிப்பது போல.
1: These are all silly prayers.
2: இவங்களெல்லாம் மிகவும் தரம் குறைவான ஜெபங்கள்.
1: That will happen only when Jesus returns.
2: இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது மட்டுமே அது நடக்கும்.
1: When the Jesus returns, the snakes and the mosquitoes and all become friendly with us. They won't bite us anymore.
2: இயேசு வரும்பொழுது கொசுக்களும் பாம்புகளும் நமக்கு நண்பர்களாகிவிடும், கடிக்காது.
1: But till then they'll try to bite us.
2: அதுவரைக்கும் அது நம்மை கடிக்க முயற்சிக்கும்.
1: And we can't say that they should disappear.
2: அவைகளெல்லாம் மறைந்து விட வேண்டும் என்று நான் சொல்ல தேவையில்லை.
1: Temptation is like that.
2: சோதனையும் அப்படித்தான்.
1: Till the end of your life you will be tempted.
2: உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள்.
1: But think of this girl being tempted by this man.
2: இந்த பெண் அடிக்கடி இந்த மனிதனாலே கவரப்படுகிறாளே, சோதிக்கப்படுகிறாளே.
1: There's no sin there.
2: அங்கே பாவம் இல்லை.
1: She says no.
2: இல்லை என்று சொல்கிறாள்.
1: So in your mind,
2: உங்களுடைய மனதிலே,
1: you can say no, I don't want that.
2: எனக்கு இது தேவையில்லை என்று நீங்கள் சொல்லலாம்.
1: Some bad thought comes into your mind.
2: சில கெட்ட எண்ணங்கள் உங்கள் மனதிலே வருகிறது.
1: You know, you can get a bad thought while you're sitting in a meeting like this.
2: இது போல ஒரு கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வரலாம்.
1: You can have a very filthy thought come into your mind when you're sitting here.
2: இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுதே ஒரு அசுத்தமான சிந்தை உங்கள் எண்ணங்களிலே வரலாம்.
1: And you say, oh, I feel so dirty.
2: ஐயோ, இவ்வளவு அசுத்தமாய் நான் இருக்கிறேன் என்று உணரலாம். இல்லை.
1: When this girl is walking by and that filthy man calls him
2: inge oru pen nadandu poi kondirukkaral andha asuthamana manidhan andha pennai koopidugiran
1: does she say oh I feel so filthy because he called me
2: ayyo avar ennai koopitta padinaal enak romba asuthama unarugiren endru unarugirala illai illai
1: I am pure
2: naan parisuthama irukiren
1: he is filthy
2: avan asuthamanavan
1: he is trying to call me but I am pure
2: அவன் என்னை கூப்பிட வச்சிருக்கான் நான் சுத்தமா இருக்கிறேன்
1: if the devil put some dirty thought into my mind right now
2: இப்பொழுதே பிசாசு அசுத்த எண்ணத்தை உள்ளத்தை போட்ட மனதிலே போட்டால்
1: that is not me
2: அது நான் அல்ல
1: that is the devil
2: அது பிசாசு
1: and I say no
2: நான் இல்லை என்று சொல்கிறேன்
1: if I say no that proves I am pure
2: மாட்டேன் என்று நான் சொன்னால் நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று அது நிரூபிக்கிறது
1: see many people think victory over sin means I should never be tempted in my mind
2: அநேக ரெண்டுவதெல்லாம் பாவத்தின் மேல் வெற்றி என்றால் என்று மனதிலே கூட சோதிக்கப்படக்கூடாது என்று
1: That is like saying this girl saying nobody should call me when I'm going on the road.
2: அது எதற்கு உபாய இருக்கிறது என்றால் இந்த பெண் போகும் பொழுது சாலையில யாரும் என்னை கூப்பிட கூடாது என்று சொல்வது போல.
1: Then how do you know whether the girl is pure?
2: இப்பொழுது அந்த பெண் சுத்தமா இருக்கறாளா இல்லையா என்று எப்படி தெரியும்?
1: If nobody calls her how do you know whether she is pure?
2: யாருமே கூப்பிடவில்லை என்று சொன்னால் அந்த பெண் பரிசுத்த வாட்டியா இல்லையா என்று எப்படி தெரியும்?
1: 25 men call her and she says no to all of them. Then she is really pure.
2: 25 பேர் கூப்பிடுகிறார்கள் அந்த 25 பேருக்கும் வர மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது கண்டிப்பாக இவள் சுத்தமா இருக்கிறாள்.
1: You say you are poor, pure but how do you know you are pure?
2: சுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று எப்படி தெரியும்?
1: Let 25 temptations come your way then you'll find out whether you are pure or not.
2: 25 சோதனைகள் வரட்டும் அப்பொழுது நீங்கள் சுத்தவான்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம்.
1: So you see God allows temptation.
2: ஆகவே

0: Temptation is to prove that you are pure.
1: ஆகவே சோதனையின் நோக்கம் உங்கள் வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதல்ல, சோதனையின் நோக்கம் நீங்கள் சுத்தமாய் மாற வேண்டும் என்பதுதான்.
0: You know, God can remove the devil as easily as you can crush a little ant under your chappals.
1: உங்களுடைய செருப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய எறும்பை நசுக்குவது போல பிசாசி ஒரு நாளில நசுக்கி விட முடியும். அவ்வளவு எளிது.
0: So easy for God.
1: ஆண்டவருக்கு அதை செய்வது அவ்வளவு எளிது.
0: A little ant crawling on the ground and I ask you, can you crush that?
1: ஒரு சிறு எறும்பு அங்கே தரையிலே போய் கொண்டிருக்கிறது, அதை நசுக்க முடியுமா என்று உங்களை கேட்கிறேன்.
0: Oh, sure.
1: கண்டிப்பாக என்று சொல்லுவீர்கள்.
0: The God can crush the devil like that.
1: தேவனும் பிசாசை அப்படி நசுக்கி விட முடியும்.
0: Why doesn't he do it?
1: ஏன் அப்படி செய்வதில்லை?
0: Because he wants to prove your purity.
1: உங்களுடைய சுத்தத்தை பரிசுத்தத்தை அவர் நிரூபிக்க விரும்புகிறார்.
0: So he allows the devil to stand along the road and tempt you in 100 different ways.
1: ஆகவே பிசாசை ரோட்டிலே நிற்க வைத்து 100 வழிகளில் உங்களை சோதிக்கும்படி அனுமதிக்கிறார்.
0: And you come out at the end of the road and say, by God's grace I am pure.
1: அந்த சாலையின் முடிவிலே நீங்கள் வரும்பொழுது தேவனுடைய கிருபையினாலே நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியும்.
0: And it will be the same tomorrow.
1: நாளை தினத்திலும் அப்படி.
0: And day after.
1: அடுத்த நாளும் அப்படி.
0: Till Jesus comes.
1: இயேசு வரும் வரை அப்படி.
0: Because God tests us all the time to see whether we are pure.
1: நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோமா இல்லையா என்று எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மை சோதித்து அறிகிறார்.
0: He never tests you to see whether you are clever and whether you can make money and things like that.
1: நீங்கள் அறிவாளியா, பணம் சம்பாதிக்க முடியுமா, இதை செய்ய முடியுமா என்றெல்லாம் அவர் சோதித்து பார்க்கிறவர் அல்ல.
0: He's only going to test to see whether you are pure.
1: நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறீர்களா, சுத்தமா சுத்தமா இருக்கிறீர்களா என்று தான் அவர் சோதித்து பார்க்கிறார்.
0: In your heart, in your mind.
1: உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய மனதிலே.
0: So temptation to fear will come to all of us.
1: ஆகவே பயப்படும்படியாய் வரக்கூடிய சோதனையானது எல்லாருக்கும் வரும்.
0: Suddenly a thought.
1: திடீரென ஒரு எண்ணம்.
0: Oh, are you going to get sick?
1: வியாதி வந்துருமோ?
0: Are you going to die?
1: மரித்து போய் விடுவேனோ?
0: That pain, is it a serious cancer or something?
1: இங்க இருக்கக்கூடிய வலி அது கேன்சரா இருக்குமோ?
0: Or something about your children.
1: பிள்ளைகளுக்கு இது நடந்து விடுமோ?
0: What will happen?
1: என்ன நடக்கும்?
0: What can you do about it? That is some man calling you on the roadside.
1: அதை குறித்து என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு மனிதன் ரோட்ல இருந்து கூப்பிடுது போல இந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
0: Say no.
1: இல்லை என்று சொல்லிவிடுங்க.
0: After 1 hour again another man.
1: ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு மனிதன் கூப்பிடுகிறான்.
0: My life is going to be like this.
1: என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகிறது.
0: But through this I become strong.
1: இதன் ஊடாக நான் வலிமையுள்ளவனாய் மாறுகிறேன்.
0: You know what happens to you every time you say no?
1: ஒவ்வொரு முறையும் நீங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியுமா?
0: Your heart becomes strong.
1: உங்கள் உள்ளம் வலிமை பெறுகிறது.
0: So I'll show you something from scripture.
1: வேதத்திலிருந்து ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: In Hebrews chapter 4.
1: எபிரேயர் 4 அதிகாரம்.
0: Verse 16.
1: 16 வசனம்.
0: First of all in verse 15 it says Jesus was tempted like us in every point.
1: முதலாவது 15 வசனத்திலே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து வாசிக்கிறோம்.
0: And he did not sin.
1: அவர் பாவம் செய்யவில்லை.
0: How he did not sin?
1: எப்படி அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார்?
0: Because he got grace from his father.
1: பிதாவினிடத்திலிருந்து அவருக்கு கிருபை கிடைத்தது.
0: Therefore,
1: ஆகவே
0: we can also go to the throne of grace just like him.
1: அவரை போலவே நாமும் அந்த கிருபாசன தண்டையிலே செல்ல முடியும்.
0: That is the meaning of the word therefore in the next verse.
1: அடுத்த வசனத்திலே காணப்படுகிற ஆதலால் என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்.
0: Therefore means like he went to the throne of grace and got grace when he was a man, we can also go.
1: ஆதலால் அந்தபடியே என்று சொன்னால் இயேசு எப்படி சென்றாரோ அதுபோல நாமும் செல்ல முடியும்.
0: And how he got grace not to sin, we can also get grace not to sin.
1: பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ அதேபோல நாமும் பாவம் செய்யாதபடிக்கு கிருபை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: Those two verses are connected.
1: ஆகவே இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது.
0: Should not read verse 16 without verse 15.
1: 15 வசனம் இல்லாதபடிக்கு 16 வசனத்தை வாசிக்க கூடாது.
0: Therefore,
1: ஆகவே ஆதலால்,
0: because he went and he did not sin.
1: அவர் சென்று அவர் பாவம் செய்யாதவராய்
0: இருந்தபடியால், therefore we can also go that way.
1: ஆகவே அதேபோல நாமும் அந்த வழியிலே போக முடியும்.
0: Let us come with boldness.
1: நாம் தைரியமாய் கிருபாசனத்தினிலே வருவோம்.
0: He doesn't say, oh shyly and oh God will you please give me some grace.
1: ஆண்டவரே எனக்கு கிருபை தருவீரா, ஏதாவது கொஞ்சம் இரக்கம் பாராட்டுவீரா என்றெல்லாம் கேட்க தேவையில்லை.
0: You know like if you have a ticket in the train,
1: உங்களுக்கு ரயிலிலே போவதற்கு பதிவு சீட்டு இருக்கிறது என்றால்,
0: you go to that sleeper compartment and you sit down there.
1: நீங்கள் அந்த தூங்குகிற அந்த கம்பார்ட்மெண்ட்லே சென்று நீங்கள் தைரியமாய் அங்கே தூங்கலாம்.
0: You don't wait at the door and ask the ticket collector, can I please go and sit in my seat?
1: கையிலே கோச் நம்பர் சீட் நம்பர்லாம் போட்டு டிக்கெட் கையில வைத்துக்கொண்டு அங்கே டிடி எப்படா வருவார் என்று காத்துக்கொண்டு, டிடி வந்தால் எப்படியாவது கெஞ்சி இந்த இடத்துக்கு போய் உட்காரலாம் என்று நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களா?
0: I am poor man, please help me to have this seat I've got.
1: நான் ஏற்கனவே எனக்கு வாங்கி இருக்கிறேன் இந்த சீட்டை, நான் எப்பயாவது போய் உட்காருவதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா? நான் ஒரு ஏழை மனிதன் எல்லாம் கெஞ்சுவீர்களா?
0: Do any of you go like that in the train?
1: யாராவது அப்படி ரயிலிலே பிரயாணம் செய்கிறீர்களா?
0: If you go like that,
1: அப்படி நீங்கள் போவீர்களானால்,
0: TT will know that you don't know your rights.
1: TT அறிந்து அந்த டிக்கெட் பரிசோதகர் அறிந்து கொள்வார் உங்களுடைய உரிமை என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை.
0: He will take a bribe from somebody else and give your seat to somebody else and say no, you can't sit here.
1: அங்க யாருக்காவது லஞ்சம் கொடுத்து அவனுடைய சீட்டை நீ வந்து உட்கார்ந்து விடு என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து பணம் பறிக்க பார்ப்பார்.
0: That is how the devil drives away people.
1: இப்படி தான் பிசாசு अनेகரை விரட்டி அடிக்கிறான்.
0: We go to God's throne.
1: நாம் தேவ சிங்காசனத்துக்கு செல்கிறோம்.
0: Oh God, I'm nobody, please can you give me a little

0: grace to overcome some sin.
1: ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லையா? ஆண்டவரே உதவாதவன், எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு கிருபை தருவீர்களா?
0: No.
1: இல்லை.
0: The devil says no, you can't go. You are useless. Who you think God will listen to you?
1: பிசாசு என்ன சொல்றான்? அங்கே அந்த டிடி மாதிரி வந்து நின்று கொண்டு நீ எல்லாம் போக முடியாது, நீ பயனற்றவன், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன், நீ உள்ளே போக முடியுமா என்று பிசாசு சொல்றான்.
0: Let us go boldly.
1: நாம் தைரியமாய் போவோம் என்று
0: சொல்றான். Seat number is here.
1: எனக்கு டிக்கெட் இங்க இருக்குது, அந்த இருக்கை ஏன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது?
0: I'm not asking for any favor.
1: நான் எந்த ஒரு தயவு தாட்சணியத்தை கேட்பதில்லை.
0: I've got a right.
1: எனக்கு உரிமை இருக்குது.
0: Your blood of Jesus has cleansed me.
1: என்னை சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: That is my ticket.
1: அதுதானுடைய டிக்கெட்.
0: I can come to the throne of grace.
1: நான் கிருபாசனத்தண்டையிலே வர முடியும்.
0: I think many of us go to the throne of grace, but we don't go boldly.
1: நம்மில் அநேகர் கிருபாசனத்தண்டையிலே செல்கிறோம் நம்புகிறேன். நல்லதுதான், ஆனால் தைரியமாய் போவதில்லை.
0: Because we don't know our rights.
1: என்ன நம்முடைய உரிமை என்ன என்று நமக்கு தெரியவில்லை.
0: Just like you got a ticket, you can go and sit in that seat in the train.
1: ஏற்கனவே நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தீர்கள், தைரியமாய் ராஜாவை போல போய் உட்கார்ந்து கொள்ளலாம்.
0: You don't need a favor from the ticket collector or anybody.
1: அங்கே உள்ள டிக்கெட் பரிசோதகரிடத்திலோ யாரிடத்திலோ எந்த ஒரு தயவும் உங்களுக்கு தேவையில்லை.
0: And if somebody is sitting in that seat, you can say, can you please get up, that is my seat.
1: யாராவது அங்கே உட்கார்ந்திருந்தால் தயவு செய்து எழுந்து கொள்வீர்களா, என்னுடைய டிக்கெட் என்னுடைய சீட்டு என்று சொல்லலாம்.
0: And they get up.
1: அவள் எழுந்துகிறார்கள்.
0: So don't let the devil rob you of this boldness.
1: ஆகவே இந்த தைரியத்தை உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
0: He's always telling you, ah, but you're such a sinner.
1: ஓ, நீ இவ்வளவு பெரிய பாவி, தெரியாதா உனக்கு?
0: That may be true, but
1: அது மெய்யா இருக்கலாம், ஆனால் இப்பொழுது எனக்கு தைரியம் இருக்கிறது.
0: Now we are bold now.
1: இப்பொழுது நாம் தைரியமுள்ளவர்களாக
0: இருக்கிறோம். Come to the throne of grace.
1: கிருபாசனத்தின் தைரியமாய் வருகிறோம்.
0: Here is my ticket.
1: இதோ என்னுடைய
0: டிக்கெட். Jesus has cleansed me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது.
0: Holy Spirit has come, made me a child of God.
1: பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார்.
0: Father, I am coming and asking you for something.
1: பிதாவே, இப்பொழுது நான் வந்து ஒன்றை உம்மிடத்தில் கேட்கிறேன்.
0: Not because I am big man, but Jesus name.
1: நான் பெரியவனாய் இருக்கிறபடினாலே அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன்.
0: And I want you to forgive me all my sins.
1: முதலாவதாக ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும்.
0: With what boldness I can come.
1: என்ன தைரியத்தோடு கூட நான் வர முடியும்?
0: I have done so many sins, Father.
1: பிதாவே, எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன்.
0: Forgive me because Jesus died for me.
1: இயேசு எனக்காக மரித்தபடியினாலே நீர் மன்னித்து விடும்.
0: I get it.
1: நான் அதை பெற்றுக் கொள்கிறேன்.
0: And after that, that's mercy. பிறகு, it says first of all I receive mercy.
1: முதலாவது நான் இரக்கத்தை பெறுகிறேன்.
0: And the next thing I get grace.
1: அடுத்த காரியம் கிருபையை பெறுகிறேன்.
0: Grace to help me.
1: எனக்கு உதவி செய்ய முடியாய் வரக்கூடிய கிருபை.
0: என்னுடைய
1: தேவையிலே எனக்கு உதவி செய்யக்கூடிய கிருபை.
0: Now my need is fear.
1: இப்பொழுது என்னுடைய தேவை என்ன? எனக்கு பயமா இருக்கிறது.
0: I'm afraid of this.
1: இதை குறித்து பயம்.
0: I'm afraid of that.
1: அதை குறித்து பயம்.
0: Something in the future.
1: எதிர்காலத்தை குறித்து பயம்.
0: Oh, Father, this the devil is bringing all these thoughts to me.
1: பிதாவே, இப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களையும் பிசாசின் உள்ளத்திலே மனதிலே கொண்டு வருகிறான். எனக்கு கிருபை தா.
0: I will not be anxious.
1: நான் பதற்றமடைய மாட்டேன்.
0: I will not be afraid.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: It's my right.
1: என்னுடைய உரிமை.
0: You know, a poor beggar with torn clothes.
1: ஒரு ஏழை பிச்சைக்காரன் கிழிந்த ஆடை அணிந்திருக்கிறான்.
0: Can go to a bank counter.
1: ஒரு வங்கி கவுண்டருக்கு செல்ல முடியும்.
0: Here, give me 10 lakhs rupees in cash.
1: இங்கே எனக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணமாக கொடுங்கள்.
0: The security people will try to chase him out.
1: அங்கே உள்ள காவலாளிகள் இவனை விரட்டி அடிப்பதற்கு வருவார்கள்.
0: He says, you can't chase me out. Here is a check for 10 lakhs from this big millionaire here.
1: என்னை நீங்கள் விரட்ட முடியாது, 10 லட்சம் ரூபாய் எனக்கு லட்சாதிபதி கொடுத்திருக்கிறார், இந்த செக்கை பாருங்கள் என்று அவன் சொல்வான்.
0: Don't look at my dress and all, say I'm beggar.
1: என்னுடைய சட்டையெல்லாம் பார்த்து நீ பிச்சைக்காரன் என்று சொல்ல வேண்டாம்.
0: See this check.
1: செக்கை பாருங்கள்.
0: Security man. Yes sir, please go.
1: ஆம் ஐயா, போங்கள் என்று சொல்வார் காவலாளி.
0: How he suddenly changed his mind?
1: எப்படி காவலாளி திடீரென தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டார்?
0: Because he saw the signature of that millionaire on that check.
1: அந்த காசோலையிலே அந்த லட்சாதிபதியினுடைய அல்லது கோடீஸ்வரனுடைய கையெழுத்தை பார்த்து விட்டார்.
0: So I may look like a beggar, it doesn't make a difference.
1: நான் பிச்சைக்காரனை போல காட்சியளிக்கலாம், அது ஒரு வித்தியாசம் அல்ல.
0: I come to the Father in the name of Jesus who has signed the check.
1: இங்கே அந்த காசோலையிலே கையெழுத்திட்டிருக்கிற இயேசு என்ற பெயரிலே பிதாவே நான் வருகிறேன்.
0: I say I can get grace.
1: நான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: I can get forgiveness for all my sins which is worth more than 10 lakhs.
1: என்ற எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அது 10 லட்சம் ரூபாயை காட்டிலும் அதிகமான வரம்.
0: I can get grace to overcome this fear right now. This is my need.
1: இப்பொழுது இது என்னுடைய தேவையாய் இருக்கிறது. இதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபை.
0: Give me right now what I need.
1: இப்பொழுதே எனக்கு தேவையை எனக்கு தாரும்.
0: How easy it is.
1: எவ்வளவு எளிமையா இருக்கிறது.
0: Have you seen these people even when the bank is not open?
1: வங்கி இன்னும் திறக்கவே இல்லை.
0: There's a thing called an ATM machine.
1: ATM machine என்ற ஒரு காசு கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின் இருக்கிறது.
0: People who don't know how it works, they are quite surprised.
1: அது எப்படி வேலை செய்கிறது என்று தெரியாதவர்கள் பார்த்தால் ஆச்சரியம், என்னடா இது, போட்டால் பணம் வருகிறது என்று, பணம் கொடுக்கிற மெஷின் என்று.
0: He puts a card in and punches something and he gets out 10,000 rupees.
1: ஏதோ ஒரு கார்டை உள்ளே போடுகிறார், ஏதோ சில பட்டன்களை அழுத்துகிறார், வெளியே 10,000 ரூபாய் வருகிறது.
0: fellow says, this is very easy. He brings some card and puts it inside.
1: எவ்வளவு எளிமையா இருக்குது பணம் சம்பாதிப்பது. ஏதோ ஒரு கார்டை கொண்டு வந்து சொருகிறார், 10,000 ரூபாய் வாங்கி கொண்டு போகிறார்.
0: And he also tries to put some card and bunches the buttons. He gets nothing.
1: இவரே ஏதோ ஒரு கார்டை எடுத்துட்டு வந்து அதை உள்ள போட்டு அங்கங்க அழுத்தி அழுத்தி பார்க்கிறார், பணம் வரவில்லை.
0: Why is the difference?
1: என்ன வித்தியாசம்?
0: That fellow has got an account.
1: இந்த மனிதனுக்கு ஒரு கணக்கு இருக்கு.
0: He's got a card given by the bank.
1: வங்கியிலே கொடுக்கப்பட்ட அந்த கார்டு இருக்கிறது.
0: Credit card.
1: அந்த கிரெடிட் அட்டை.
0: That is how Jesus has bought for me also with his blood.
1: அதே போல தான் இயேசுவும் தன்னுடைய இரத்தத்தால் எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார்.
0: I can go and in the name of Jesus.
1: நான் இயேசுவின் நாமத்தினாலே போக முடியும்.
0: Claim grace.
1: கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
0: I can go to the Father.
1: பிதாவினிடத்தில் சென்று
0: say, Father,
1: பிதாவே,
0: Jesus said, fear not.
1: பயப்படாதே என்று இயேசு சொன்னார்.
0: So many times he said it.
1: அநேக சமயங்களில் சொல்லி இருக்கிறார்.
0: Fear not, fear not.
1: பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே.
0: Now Lord,
1: இப்பொழுது ஆண்டவரே,
0: I am full of fear.
1: நான் பயத்தினாலே நிறைந்திருக்கிறேன்.
0: But I want this grace.
1: எனக்கு இந்த கிருபை எனக்கு தேவை.
0: Obey what Jesus said, fear not.
1: இயேசு பயப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு இப்பொழுது கிருபை வேண்டும்.
0: I will get that from the ATM machine.
1: எனக்கு இப்பொழுது அந்த ATM இயந்திரத்திலிருந்து எனக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: I will get it from God.
1: தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன்.
0: Because I am asking for it with boldness in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே தைரியத்தோடு நான் அதை கேட்கிறபடியாலே பெற்றுக்கொள்வேன்.
0: I have got a account in this bank of heaven.
1: இந்த பரலோக வங்கியிலே எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது.
0: And so much money has been put by Jesus into my account.
1: என்னுடைய கணக்கில் எவ்வளவு பணத்தை இயேசு போட்டிருக்கிறார்.
0: And I can go in his name and take anything.
1: நான் அவருடைய பெயரிலே போய் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும்.
0: It makes such a difference.
1: அது எவ்வளவு வித்தியாசத்தை எனக்கு உண்டாக்குகிறது.
0: In the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே நான் போகிறேன்.
0: That's how we have to go to our heavenly Father.
1: இப்படி தான் நாம் நம்முடைய பரலோக பிதாவினிடத்தில் செல்ல முடியும்.
0: And then I get grace.
1: அப்பொழுது எனக்கு கிருபை கிடைக்கிறது.
0: Then another situation comes.
1: இன்னொரு சீருநிலை வருகிறது.
0: Again I go and say, God give me grace.
1: ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் என்று மீண்டும் கேட்கிறேன்.
0: You know what happens after some time?
1: சில சமயங்கள் கழித்து என்ன நடக்கிறது தெரியுமா?
0: See what it says in Hebrews 13.
1: எபிரேயர் 13 அதிகாரம்.
0: And verse 9.
1: 9வது வசனம்.
0: Hebrews 13 verse 9 it says.
1: எபிரேயர் 13 அதிகாரம் 9வது வசனம்.
0: In the middle of that verse.
1: அந்த வசனத்தினுடைய மத்தியிலே.
0: That the heart is strengthened by this grace.
1: கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது.
0: So what happens when I keep on getting grace in my heart?
1: ஆகவே என்னுடைய இருதயத்திலே நான் கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
0: I get strength in my heart.
1: என்னுடைய உள்ளத்திலே பலன் கிடைக்கிறது.
0: That next time it is much easier to overcome that temptation.
1: அடுத்த முறை அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு எனக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது.
0: So I keep going to God and saying give me grace, give me grace, give me grace.
1: ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், கிருபையை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே போய் கொண்டே இருந்தேன்.
0: ஆனால் I can overcome temptation.
1: நான் சோதனையை மேற்கொள்ள முடியும்.
0: And become strong in my heart.
1: என்னுடைய உள்ளத்திலே ஸ்திரமடைய முடியும்.
0: And you know how a strong man can lift up little children and lift up others.
1: ஒரு வலிமையான மனிதன் சிறு பிள்ளைகளையும் மற்றவர்களையும் எப்படி எளிதாக தூக்கி விட முடியும் தெரியுமா?
0: When we become strong in our heart we can help others.
1: நம்முடைய உள்ளத்திலே ஸ்திரமடையும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம்.
0: So that is why God allows us to be tempted by many sins including fear.
1: ஆகவே தான் பயம் உட்பட பல சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார்.
0: But as we believe in the perfect God that casts out all fear.
1: எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிற அந்த பூர்ண அன்பிலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது.
0: I told you when Jesus taught his disciples to pray.
1: ஜெபிப்பதற்கு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது.
0: Matthew chapter 6.
1: மத்தேயு 6 அதிகாரம்.
0: He said pray like this.
1: இதுபோல நீங்கள் ஜெபியுங்கள்.
0: Matthew 6:9.
1: மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனம்.
0: Our Father who art in heaven.
1: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே.
0: Now I told you yesterday that to drive away all fear from our heart we need to be established that God is our loving father.
1: நாம் எல்லாவிதமான பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவன் நம்முடைய பரமபிதா என்கிற காரியத்திலே நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னேன்.
0: But that's not enough.
1: அது போதுமானதல்ல.
0: Because your father may love you very much and still there may be some situation where he cannot help you.
1: உங்கள் பிதா உங்களை அதிகமாக நேசிக்க கூடியவராக இருக்கலாம், ஆனாலும் சில சூழ்நிலைகளிலே உங்களுக்கு உதவி செய்ய கூடாதவராக இருக்கிறார்.
0: Supposing your father loves you very much.
1: உங்களுடைய அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார்.
0: But he's a poor man.
1: ஆனாலும் ஒரு ஏழையா இருக்கிறார்.
0: You desperately need some money.
1: உங்களுக்கு இப்போ எப்படியோ கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது.
0: He'll say, I love you very much my child but I can't help you. I don't have that money.
1: மகனே நான் அதிகமாக உன்னை நேசிக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, ஆகவே உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றார்.
0: Supposing he's a very rich man.
1: அல்லது அவர் மிகுந்த பணக்காரராக இருக்கிறார்.
0: You got some serious sickness.
1: உங்களுக்கு கொடிய வியாதி வந்துவிட்டது.
0: And your father says see I'm willing to spend any amount of money for you my child but I can't heal your sickness the doctors say there's no hope.
1: என் மகனே எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் உனக்கு செலவழிக்க தயாரா இருக்கிறேன், ஆனால் மருத்துவர்களோ நம்பிக்கை இல்லை என்று கைவிட்டு விட்டார்கள். நான் உனக்கு ஒண்ணும் செய்ய முடியவில்லையே.
0: I love you so much.
1: அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன்.
0: So a father who loves us greatly alone is not enough.
1: ஆகவே நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பிதா மட்டும் போதாது.
0: So to believe that a father loved God is a father who loves you completely, totally, permanently.
1: நிரந்தரமாக முழுமையாக சம்பூர்ணமாக உங்களை நேசிக்கிற ஒரு பதம பரமபிதா இருக்கிறார் என்று அறிந்திருந்தால் மட்டும் போதாது.
0: Because there are so many difficulties our loving earthly fathers cannot help us.
1: நம்முடைய பூமியிலே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பான அப்பா மார்கள் நமக்கு உதவி செய்ய கூடாத பல சூழ்நிலைகள் காணப்படுகிறது.
0: Jesus said, don't just pray father.
1: ஆகவே பிதாவே என்று மட்டும் நீங்கள் ஜெபித்தால் போதாது.
0: Say our father in heaven.
1: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள்.
0: That means somebody who is ruling the whole universe.
1: இந்த முழு அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவர்.
0: For whom nothing is impossible.
1: அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
0: So there are two things that we must believe.
1: ஆகவே நாம் இரண்டு காரியங்களை நம்ப வேண்டும்.
0: One that God loves me immensely as my father.
1: ஒன்று என்னுடைய தகப்பனாய் இருந்து அவர் ஆழமாக அதிகமாக அன்பு கொள்கிறார்.
0: And that he is not like my earthly father.
1: அவருடைய பூமிக்குரிய தகப்பனை போல இல்லை.
0: Who is helpless in some situation.
1: பூமிக்குரிய தகப்பன்மார்கள் சில சூழ்நிலைகளிலே முடியாதவர்களாய் போய்விடுவார்கள்.
0: He is a heavenly father who controls the whole universe.
1: பரத்தில் இருக்கிற பரமண்டலங்களில் பிதா அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவர்.
0: Everything is under his control.
1: எல்லாமே அவருடைய கட்டுக்குள்ளாக இருக்கிறது.
0: Is there anything impossible for God?
1: தேவனால் கூடாத காரியம் எதுவும் உண்டோ?
0: No.
1: இல்லை.
0: If we come like that then we can have faith.
1: இதுபோல நாம் வருவோமே ஆனால் நமக்கு விசுவாசம் இருக்கிறது.
0: Let me repeat this.
1: ஆகவே நான் இதை மீண்டும் சொல்லட்டும்.
0: If you only believe that he is a father who loves you that is not enough for faith.
1: அவர் உங்களை நேசிக்கிறவர் என்று மட்டும் நீங்கள் நம்பினால் அதுவும் விசுவாசம் அல்ல.
0: You must also believe that he has power to solve that big problem that you have.
1: உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரச்சனையை அவர் தீர்க்கும்படியாக வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும்.
0: Let me show you two verses that you should never forget.
1: நீங்கள் மறக்காமல் இருக்கும்படியாக இரண்டு வசனங்களை உங்களுக்கு காமிக்கிறேன்.
0: One is in Mark 10 and the other is in Mark 9.
1: ஒன்று மார்க் 10, இன்னொன்று மார்க் 9.
0: It's easy to remember.
1: ஆகவே ஞாபகத்திலே வைப்பது எளிதாயிருக்கும்.
0: One is in Mark 10.
1: ஒன்று மார்க் 10 ஆம் அதிகாரம்.
0: The other is Mark 9.
1: இன்னொன்று மார்க் 9 ஆம் அதிகாரம்.
0: They are like two sides of a coin.
1: ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இருக்கிறது.
0: First of all Mark 10:27.
1: முதலாவதாக மார்க் 10:27.
0: You know what it says there? இங்கே
1: என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
0: The last part of that verse.
1: இந்த வசனத்தின் கடைசி பகுதி.
0: All things are possible.
1: தேவனாலே எல்லாம் கூடும்.
0: You believe that?
1: நீங்கள் நம்புகிறீர்களா?
0: Yes or no?
1: ஆமாவா இல்லையா?
0: All things, you really believe all things are possible?
1: தேவனால் எல்லாம் கூடும் என்று உண்மையாலுமே நம்புகிறீர்களா?
0: Every single thing.
1: எல்லாமே அவரால் முடியுமா?
0: Without exception, every single thing.
1: விதிவிலக்கே இல்லாமல் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா?
0: All things are possible for God.
1: தேவனாலே எல்லாம் கூடும்.
0: Now let's turn the coin the other side. See what's written the other side.
1: இப்பொழுது இந்த நாணயத்தின் மறுபக்கத்தை திருப்புவோம். அங்க என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம்.
0: Mark 9. These are words of Jesus. Both are words of Jesus.
1: இரண்டுமே இயேசுவினுடைய வார்த்தைகள் தான். மார்க் 9 ஆம் அதிகாரம். மார்க் 9
0: verse 23.
1: 23 ஆம் வசனம்.
0: Last part.
1: கடைசி பகுதி.
0: All things are possible to him who believes.
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
0: Yes or no?
1: ஆமாவா இல்லையா?
0: Now we are not so sure.
1: இப்போ அவ்வளவு நிச்சயம் இல்லை.
0: All things are possible for God, yes.
1: தேவனால் எல்லாம் கூடும். ஆம் என்று சொல்கிறோம்.
0: Same Jesus said this also.
1: அதே இயேசு தான் இதையும் சொல்லி இருக்கிறார்.
0: All things are possible to him who believes.
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
0: It's amazing. That is the other side of the coin.
1: இதுதான் நாணயத்தின் மறுபக்கம். வியப்பா இருக்கிறது.
0: Supposing you get a coin which is only printed on one side.
1: உங்களுக்கு ஒரு நாணயம் இருக்கிறது. அதிலே ஒரு பக்கம் மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கிறது.
0: You won't accept it. That's a false coin. Something's wrong.
1: அது ஏதோ தவறாகி விட்டது. அது செல்லா காசு. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள்.
0: You must see both sides.
1: நீங்கள் நாணயத்தின் இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும்.
0: All things are possible to God.
1: எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும்.
0: And all things are possible to him who believes.
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
0: You know how that is?
1: இது எப்படி தெரியுமா?
0: That there is some power factory that produces electricity somewhere.
1: ஏதோ ஒரு இடத்துல மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதான ஒரு மின்சார உற்பத்தி தொழிற்சாலை இருக்கிறது.
0: I can't produce it. It's too expensive for me to produce electricity.
1: நான் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. ஏனென்றால் எவ்வளவு விலை ஆகும்.
0: To set up a factory like that to produce electricity.
1: அவர் பெரிய தொழிற்சாலையை மிகுமின் தொழிற்சாலையை வைப்பதற்கு எவ்வளவு செலவு பிடிக்கும்.
0: Many crores of rupees.
1: எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்ய வேண்டும்.
0: I say I can't produce electricity.
1: ஆகவே நான் மின்சாரத்தை உண்டாக்க முடியாது. உற்பத்தி செய்ய முடியாது.
0: I can put a wire from my house to that factory, that electricity producing unit.
1: அங்கே மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அந்த இடத்திலே என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு வயரை அங்கே போய் இணைக்க முடியும்.
0: Then I get all that electricity in my house.
1: இப்பொழுது அந்த மின்சாரம் என்னுடைய வீட்டிற்கு வருகிறது.
0: See, that's how the fans are running, the lights are running. We are not producing any electricity.
1: நாம் இந்த மின்சாரத்தை நாம் உற்பத்தி செய்கிறதில்லை, ஆனால் அந்த வயரை இணைத்தபடியாலே நாம் இந்த ஃபேன் லைட் எல்லாம் ஓடுகிறது.
0: We are plugged in to that electricity.
1: அந்த மின்சாரத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: So that electric power station is like God.
1: ஆகவே அங்கே மின் உற்பத்தி நிலையம் அது தேவனை போல இருக்கிறது.
0: He can do everything.
1: எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும்.
0: When I believe,
1: நான் விசுவாசிக்கும் பொழுது,
0: like my putting the plug into that socket,
1: அங்கே உள்ள அந்த பிளக், என்னுடைய பிளக்கை அந்த ஓட்டையில் சொருகுகிறது போல,
0: then that comes to me also.
1: அதே மின்சாரம் இப்பொழுது எனக்கும் வருகிறது.
0: You know what will happen if you put your finger inside a socket?
1: அந்த மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிளக் ஓட்டைக்குள்ளா கையை விட்டால் என்ன நடக்கும்?
0: Don't try it, but you know what happens.
1: தயவு செய்து யாரும் முயற்சிக்காதீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்தால் போதும்.
0: And the whole electricity will go through your body.
1: அந்த முழு மின்சாரமும் உடைய உள்ள உடலில் இறங்கும்.
0: It's so powerful that if somebody touches you, it will go through his body also.
1: எவ்வளவு வலிமை வாய்ந்தது தெரியுமா? உங்களை யாராவது வந்து தொட்டால் அவர்களுக்கும் ஷாக் அடித்து விடும்.
0: What a wonderful power this is.
1: என்ன அற்புதமான ஒரு வல்லமை.
0: If somebody just touches me, he gets the power also.
1: என்னை யாராவது தொட்டால் அவருக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது.
0: Jesus lived like that.
1: இயேசு அப்படி வாழ்ந்தார்.
0: So close connection to the Father that anybody touched him, they got power in their life.
1: இயேசு எவ்வளவு நெருக்கமாய் பிதாவினிடத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால், இயேசு யாராவது தொட்டால் அந்த வல்லமை அவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது.
0: It's amazing.
1: வியப்பா இருக்கிறது.
0: God's power is so wonderful.
1: தேவனுடைய வல்லமை அற்புதமானது.
0: Then why don't we experience it?
1: ஆனால் ஏன் நாம் அதை அனுபவிப்பதில்லை?
0: Because our faith is so weak.
1: நம்முடைய விசுவாசமானது பலவீனமாய் இருக்கிறது.
0: We're not properly connected into the socket.
1: நாம் அந்த சாக்கெட்டிலே நாம் சரியாக இணைக்கப்படவில்லை.
0: You know, like these very powerful gadgets like heaters and all, they need a thick wire.
1: நாம் உபயோகிக்கிற மின் உபகரணங்கள், வீட்டிலே நாம் ஹீட்டரை உபயோகிக்கிறோம், மின்சாரத்தினாலே இயக்கப்படும் ஹீட்டர்.
0: And they have different bigger size of plug and socket for that.
1: அந்த அதற்கு சாதாரண வயர்களை பயன்படுத்த மாட்டார்கள். அதற்கு 15 amps plug, அதிகமான கேஜ் உள்ள வயர் இதை
0: பயன்படுத்துவார்கள்.
1: சாதாரண வயரை போட்டால் வயரை உருகிவிடும், எரிந்துவிடும்,
0: it won't work.
1: அது வேலை செய்யாது.
0: That is why they say these big heaters and all that, you must have a bigger thicker wire.
1: ஆகவே தான் மின்சாரத்தினாலே சூடாக்கப்படக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் நீங்கள் மிகவும் கனத்த வயரை போட வேண்டும், பெரிய பிளக்கை போட வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
0: Ordinary bulb and fan and all thin wires enough.
1: சாதாரண இந்த பல்புகளுக்கெல்லாம் ஃபேன்களுக்கெல்லாம் சாதாரண வயர் போதும்.
0: So in the same way with faith,
1: அதே போல தான் விசுவாசமும்.
0: There are different degrees of faith.
1: விசுவாசத்திற்கு வெவ்வேறு அளவு இருக்கிறது.
0: And if you want more wattage of power, then you have to have a thicker wire.
1: இங்க உங்களுக்கு அதிகமான வல்லமை சக்தி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கனத்த வயரை வைக்க வேண்டும்.
0: And the thickness of the wire determines how much power can go through that.
1: எவ்வளவு சக்தி அதனூடாக கடந்து செல்லும் என்பதை தீர்மானிப்பது அந்த வயரினுடைய கணம்.
0: There was once the disciples tried to cast out one demon.
1: ஒருமுறை சீஷர்கள் பிசாசை விரட்ட முடியாய் முயற்சித்தார்கள்.
0: Earlier they had cast out some other demons.
1: அதற்கு முன்பாக சில பிசாசுகளை விரட்ட இருக்கிறார்கள்.
0: But this is one senior demon, one tough one was inside one young boy.
1: இப்பொழுது ஒரு பையனுக்குள்ளாக பெரிய பிசாசு இருக்கிறது.
0: They tried to cast it out, the demon said, no, who are you?
1: அந்த பிசாசை விரட்டுவதற்கு சீஷர்கள் ஜெபித்த பொழுது அந்த பிசாசு இவளை பார்த்து, நீ யாரப்பா என்று சொல்லி அந்த போகவே இல்லை.
0: Peter always surprised, what is it? Nothing, this fellow is not going away.
1: என்ன பேதுருக்கு ஆச்சரியம், என்ன நம்ம ஜெபம் பண்றோம் இந்த பிசாசு போக மாட்டேன் என்கிறது.
0: Not Peter, some of the others. Peter was on the mountain top.
1: மற்ற சீஷர்கள், பேதுரு அவரோடு கூட மலையில இருந்தார்.
0: Thomas and Matthew and all were there.
1: தோமா, மத்தேயு இந்த சீஷர்கள்.
0: They came to Jesus, why we couldn't cast out this demon?
1: ஏன் நாங்கள் இந்த பிசாசை எங்களால விரட்ட முடியவில்லை?
0: We cast out other demons.
1: மற்ற அஸ்தாவிலா விரட்டினோமே.
0: He said, this needs a little thicker wire.
1: இதற்கு கொஞ்சம் கனத்த வயர் தேவைப்படுகிறது என்று சொன்னார்.
0: This is a strong one.
1: இது கொஞ்சம் வலிமையான பிசாசு.
0: You need more power. அதிகமான faith.
1: அதிகமான விசுவாசம் உங்களுக்கு தேவை.
0: And if you want this faith, you must fast and pray.
1: இந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும்.
0: You don't fast and pray, you want to just have a good meal all the time.
1: எல்லா நேரத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாய் விரும்புகிறீர்கள், நீங்கள் உபவாசத்தை ஜெபிப்பதில்லை.
0: Then you won't have faith.
1: அப்ப உங்களுக்கு விசுவாசம் இருப்பதில்லை.
0: Then this demon, some demons will go but not this one.
1: சில பிசாசுகள் ஓடும், இந்த எல்லா பிசாசும் ஓடாது.
0: So Jesus also said there are degrees of faith.
1: ஆகவே விசுவாசத்திற்கு வெவ்வேறு அளவுகள் இருக்கிறது என்று இயேசுவும் சொல்லி இருக்கிறார்.
0: You know, like when Jesus came, he immediately drove out that demon.
1: இயேசு வந்தபொழுது உடனடியாக இந்த பிசாசை விரட்டினார்.
0: And they said, why can't we do it?
1: ஏன் எங்களால் செய்ய முடியவில்லை என்று
0: கேட்டார். You can do it. If you have faith, you can also do it.
1: உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்களும் செய்யலாம்.
0: It's an amazing truth in scripture that whatever God did for Jesus, he will do for you and me.
1: இயேசுக்கு என்னெல்லாம் பிதா செய்தாரோ அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் செய்வார் என்பது ஒரு பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க சத்தியமாய் இருக்கிறது.
0: We are limiting God by this thin wire we have. We get little electricity and we are so happy.
1: நாம் தேவனுடைய வல்லமையை ஒரு வரம்புக்குள்ளாக எப்படி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், மிக மெல்லிய ஒரு வயரை நாம் பயன்படுத்துவதனாலே அந்த சக்தி அவ்வளவாய் பாய்ந்து செய்ய முடியவில்லை.
0: This small torch cell type of electricity.
1: சின்ன டார்ச், பென் டார்ச் வைத்திருக்கிறோமே அது போல சக்தி.
0: Our testimony is like that. See, this is burning.
1: நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது பாருங்க, பென் டார்ச் எரிகிறது, குட்டியா எரிகிறது. இதுதான் எங்களுடைய சாட்சி.
0: We must have more faith than that.
1: அதே காட்டும் அதிகமான விசுவாசம் நமக்கு தேவை.
0: Jesus said, all things are possible if you can believe.
1: நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
0: God is almighty.
1: தேவன் சர்வ வல்லமுள்ளவர்.
0: And if you trust him, he will carry all your burden.
1: நீங்கள் அவரிலே நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து கொள்வார்.
0: Solve all your problems.
1: உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்ப்பார்.
0: He will heal sicknesses.
1: வியாதிகளை சுகமாக்குவார்.
0: He will cast out demons.
1: பிசாசுகளை விரட்டுவார்.
0: He will do miracles in your life.
1: உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
0: But you need a little thicker wire of faith.
1: ஆனால் விசுவாசம் என்றதன கனத்த வயர் உங்களுக்கு தேவை.
0: The same electric power station that supplies this big power and small power.
1: அதே மின் உற்பத்தி நிலையம் தான் சிறிய சக்தியையும் கொடுக்கிறது, பெரிய சக்தியையும் கொடுக்கிறது.
0: You know, in some houses they only have thin wire because they only want one light to burn.
1: சில வீடுகளிலே ஒரே ஒரு 40 வாட்ஸ் பல்ப் மட்டும் தான் இருக்கும், அது எரிவதற்கு ஒரு சின்ன வயர் போதும்.
0: And other people got thick wire with geysers and air conditioners and so many things running on the same electricity.
1: இன்னொரு வீட்டிலே பார்த்தால் அங்கே அவர்கள் சூடாக்குவதற்கு ஒரு மின்கலம் வைத்திருப்பார்கள், அல்லது குளிர்சாதன பெட்டி வைத்திருப்பார்கள். இப்படி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பல உபகரணங்களுக்கு கனத்த வயர் தேவை.
0: You say, how you do all that in my house, only one light is burning?
1: எப்படி உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது, எங்க வீட்டில் ஒரே ஒரு பல்பு தான் இருக்கிறது என்று கேட்கலாம்.
0: You got this thin wire, we got thick wire in our house.
1: உங்களுக்கு மெல்லிய கம்பி வயர் தான் இருக்கிறது, எங்களுக்கு கனத்த கம்பி வயர் இருக்கிறது.
0: That's what Jesus is saying.
1: இதான் இயேசு சொல்கிறார்.
0: You have faith. விசுவாசம்
1: என்பது அது ஒரு மின் கம்பி போல இருக்கிறது.
0: So much power can come through that.
1: அந்த மின் கம்பியின் மூலமாக எவ்வளவோ சக்தி பாய்ந்து செல்ல முடியும்.
0: Don't be satisfied with this little thin wire that you're plugged in.
1: நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மெல்லிய மின் கம்பிகளிலே திருப்தி அடைந்து விட வேண்டாம்.
0: All the power of God is yours if you can believe.
1: நீங்கள் மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சகல வல்லமை உங்களுக்கும் சொந்தம்.
0: What does it mean when it says I can do everything?
1: நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றால் என்ன பொருள்?
0: Does it mean I can do whatever I feel like?
1: நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உணர்கிறேனோ அதையெல்லாம் செய்ய முடியுமா?
0: There are certain things that are not the will of God.
1: சில காரியங்கள் தேவ சித்தம் அல்ல.
0: And no matter how much I believe, I won't get it because it's not God's will.
1: தேவ சித்தமா இல்லாதபடியால எவ்வளவு விசுவாசித்தாலும் அது எனக்கு கிடைக்காது.
0: Because God sees it's not good for me.
1: ஏனென்றால் தேவன் அது எனக்கு நல்லதல்ல என்று காண்கிறார்.
0: When it says that all things are possible, it doesn't mean I'll get anything which is not even good for me.
1: ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னால் எனக்கு நன்மை பயக்காத காரியங்களும் கிடைக்கும் என்று பொருள் அல்ல.
0: If I go and buy a lottery ticket, find 2 rupees lottery ticket.
1: நான் 2 ரூபாய் கொடுத்து லாட்டரி சீட்டு வாங்குகிறேன்.
0: I pray in the name of Jesus, please help me.
1: இயேசுவின் நாமத்தினாலே
0: help me to get this 10 lakhs.
1: ஆண்டவே இந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு விழட்டும்.
0: You're not going to get it.
1: உங்களுக்கு அந்த பதில் கிடைக்காது.
0: Because you'll get ruined.
1: நீங்கள் அழிந்து போவீர்கள்.
0: That 10 lakhs will destroy you.
1: அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களை அழித்து விடும்.
0: Why should you get 10 lakhs? So many people are given that 2 rupees, 2 rupees, 2 rupees. You collect the whole 10 lakhs and take it to yourself.
1: ஓ மக்கள் ஒவ்வொருவராய்
0: stealing.
1: 2 ரூபாய் 2 ரூபாய் லட்சக்கணக்கான மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், அதை நீங்கள் வாங்கி கொண்டால் அவ்வளவு பேரிடத்திலும் திருடுகிறது போல.
0: Lottery is actually stealing.
1: லாட்டரி சீட்டு வாங்குவது திருடுவதற்கு உப்பாய் இருக்கும்.
0: So we don't want to take money from belong that other people are giving. I did not work for it. I'm just collecting 2 rupees from 100,000 people and saying I got this money.
1: நான் அதற்காக வேலை செய்யவில்லை. அந்த 1 கோடி மக்களிடத்திலே 2 ரூபாயாய் வாங்கின பணத்தை இப்போ எனக்கு கொடுக்கிறார்.
0: So don't think all things are possible means I can do stupid things like that.
1: ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட புத்தியனமான காரியங்களை செய்யலாம் என்று என்ன வேண்டாம்.
0: God will give me what is good for me.
1: ஆண்டவர் எனக்கு நன்மையானதை தாரும்.
0: All such things are possible.
1: இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கூடும்.
0: For example,
1: உதாரணமாக,
0: is it God's will that I should overcome anger?
1: கோபத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவசித்தமா?
0: What do you think? Yes or no?
1: ஆமாவா இல்லையா?
0: 100% overcome anger.
1: கோபத்தை 100%க்கு 100 மேற்கொள்வது என்பது சித்தமா இல்லையா?
0: The 365 days of the year I'll never get angry.
1: வருஷத்திலே 365 நாள் நான் கோபமடையவே மாட்டேன்.
0: That is God's will.
1: அது தேவசித்தம்.
0: You need a thick wire for that.
1: அதற்காக உங்களுக்கு கனத்த மின் கம்பி தேவை.
0: Thin wire and all you won't get it.
1: நீங்கள் மெல்லிய கம்பி வைத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்காது.
0: But if you have faith,
1: விசுவாசம் இருந்தால்,
0: Lord, I believe you can do this in my life.
1: ஆண்டவரே, இதை என் வாழ்க்கையில் நீ செய்ய முடியும்.
0: எனக்கு
1: கிருபை தாரும்.
0: My heart will be strengthened by grace.
1: கிருபையினாலே என்னுடைய இதயம் ஸ்திரப்படும்.
0: Then I'll just push this anger down, it'll fall down.
1: நான் இந்த விசுவாச இந்த கோபத்தை கீழே தள்ளினால் அது விழுந்துவிடும்.
0: or lusting with the eyes
1: alladhu kangalinaal ichikkirathu
0: you can overcome that
1: நீங்கள் அதை மேற்கொள்ளலாம்
0: with faith lord
1: I விசுவாசத்தினாலே ஆண்டவரே நான் நம்புகிறேன் நீர் என்னை விடுவிக்க முடியும்
0: those things are not like winning lottery
1: இதெல்லாம் லாட்டரி சீட்டை இல்லை ஜெயிப்பது போல இல்ல
0: god's will for you
1: இது உங்களுக்கு என்று தேவ சித்தம்
0: same way fear
1: அதே போல பயம்
0: god wants you to overcome fear in your life and anxiety completely
1: உங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுமாய் கவலையையும் பயத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்
0: by faith
1: எப்படி
0: விசுவாசத்தினாலே that you take care of me
1: ஆண்டவரே நீர் என்னை பொறுப்படுத்தி கொள்ளுவீர் என்று நான்
0: நம்புகிறேன் you are my father in heaven
1: நீர் என்னுடைய பரமபிதா
0: think of this big universe
1: இந்த பெரிய அண்ட சராசரத்தை பாருங்க
0: you know if you study the universe you find earth is only like a small speck of sand
1: நீங்கள் இந்த அண்ட சராசரத்தை கொடுத்து படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் பரத்திலே பார்க்கும் பொழுது இந்த பூமியானது ஒரு சிறு தூசியை போல தான் இருக்கிறது
0: on this speck of sand is one small speck called me
1: இந்த சிறு தூசியை போல இருக்கக்கூடிய இதுல என்னை போல ஒரு தூசி இருக்கிறான்
0: and I have a small problem
1: எனக்கு அதுலயே ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது
0: and I think this almighty god cannot solve it
1: இந்த சர்வ வல்லமுள்ள தேவனால் இது தீர்க்க முடியாது என்று எண்ணுகிறேன்
0: you think so that he cannot solve your problem
1: அவரால் உங்கள் பிரச்சனை தீர்க்க முடியாதா
0: god can do anything
1: தேவனால் எதையும் செய்ய முடியும்
0: you remember we heard about that man who came to jesus and said please tell my brother to divide the property with me
1: என்னுடைய சகோதரன் என்னோடு கூட அந்த சொத்தை பங்கிட முடியா நீ சொல்லும் என்று ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான்
0: you think god can't solve that problem tell me what do you think
1: ஆண்டவரால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதா சொல்லுங்கள் பங்கை சொத்தை பிரிக்க முடியாதா
0: human judge will call that fellow take one year arguments back and forth
1: manusha oru nyayadhipathi alladhu neethipathi oru varsham andha valakai thorandu valakarinjana solugiralam kettukondirukkar
0: but god can solve it much quicker
1: anal devano adai vida elidaga theerthivida mudiyum
0: only two brothers
1: rendrenda annan thambi dhan
0: father died
1: appa marithu vittar
0: that fellow stole the whole property
1: andha mulu sothiyum andha innoru sagodhan eduthukondan
0: you think god can solve that problem
1: indha prachnaya devanal theerka mudiyuma mudiyada
0: sure
1: கண்டிப்பாக தீர்க்க முடியும்
0: he can kill him tonight he can
1: அவன் அவனை கொன்றுவிட முடியும் ஒரே நாளிலே
0: tomorrow morning the lawyer will come hey the property is all yours you can take it
1: அடுத்த நாள் காலையிலே உன சொத்தெல்லாம் ஓந்தா ஒண்ணுதான் பா அண்ணன் செத்து போயிட்டான் உனக்கு தான் என்று சொல்வார்கள்
0: it's so easy for god
1: தேவனுக்கு அவ்வளவு எளிது
0: but jesus said
1: ஆனா இயேசு சொன்னார்
0: I'm not going to do that
1: நான் அதை செய்ய போவதில்லை
0: it's probably better for you that you don't get that property
1: உனக்கு அந்த சொத்து கிடைக்காமல் இருப்பது தான் உனக்கு நல்லது
0: maybe you'll follow me after that
1: அதற்கு பிறகாவது நீ என்னை பின்பற்றுவாய்
0: if you get that property you may live for that only
1: அந்த சொத்து உனக்கு கிடைத்து விட்டால் அந்த சொத்துக்காகவே நீ வாழ்வாய்
0: god does what is good for us
1: தேவன் நமக்கு எது நன்மை அதை தான் செய்கிறார்
0: nothing impossible for god
1: அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை
0: he can solve every problem around you with one second
1: உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வினாடியிலே தீர்த்து விட முடியும்
0: your difficult boss your difficult neighbor everything is easy for god
1: கடினமான ஒரு எஜமான் உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கிறார் கடினமான குடும்பத்தினர் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும்
0: we don't have a big enough idea about our god how powerful he is
1: தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்கிறத பெரிய கருத்து நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை
0: I picture it sometimes like this.
1: சில சமயத்திலே நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன்.
0: Have you seen these ants crawling on the ground? Small ants.
1: தரையிலே
0: இந்த small, small ones.
1: சின்ன எறும்பு, குட்டி எறும்பு. அது அப்படியே தரையிலே ஊர்ந்து கொண்டே இருக்கும்.
0: Sometimes you see one of these ants carrying one grain of rice.
1: சில சமயத்திலே இந்த எறும்பு பார்த்தீங்களா அரிசி பருக்கல உடைஞ்ச அரிசியா ஒரு சின்ன துண்டை தூக்கிட்டு போகும்.
0: To its hole.
1: அது தன்னுடைய துவாரத்துக்கு எடுத்து செல்லும். புத்துக்கு எடுத்து
0: செல்லும். Suppose that ant could speak to me.
1: அந்த எறும்பு என்கிட்ட பேசுகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
0: So brother Zach
1: this
0: one grain of rice so heavy
1: இந்த ஒரு அரிசி பருக்கு அவ்வளவு பாரமா இருக்குது
0: can you please help me to take it just that 20 feet to that hole
1: இந்த 20 அடி தள்ளி இருக்கிற அந்த புத்துக்கு கொண்டு செல்வதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா
0: it's very heavy brother Zach it's very heavy
1: சகோதரர் ஜாக் அவர்களே இது ரொம்ப பாரமான ஒரு சுமை
0: I say what I can take one whole sack of rice to your
1: ஒரு பருக்கு என்ன ஒரு மூட்டையை நான் தூக்கி கொண்டு போகலாம் என்று சொல்கிறேன்
0: it's heavy brother Zach don't think it's easy
1: பயங்கர சுமையா அதிகமா இருக்கு அவ்வளவு எளிதல்ல
0: இஸ் நாட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் 20 feet I have to go
1: ஏதோ இது சமீபத்தில் இருக்கிற இடம் இல்ல 20 அடி தூரம் நான் போக வேண்டும்
0: 2 steps I'll be there
1: நான் 2 அடி எடுத்து விட்டால் அங்க போய் விடுவேன்
0: that is how we go to god
1: இப்படி தான் நாம் ஆண்டவரிடத்திலே போகிறோம்
0: oh god
1: ஆண்டவரே
0: this problem
1: பிரச்சனை
0: this grain of rice I'm carrying
1: நான் தூக்கி கொண்டிருக்கிற அந்த அரிசி பருக்கை
0: can you please help me to carry it
1: இதை சுமப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா
0: I'm not sure lord it's a big problem
1: ஆண்டவரே எனக்கு அவ்வளவு நிச்சயமில்லை பெரிய பிரச்சனை
0: we talk to god as if he's so helpless and so weak
1: ஏதோ ஆண்டவர் உதவியற்றவராய் பலவீனமானவராய் இருக்கிறது போல எண்ணிக்கொண்டு நாம் அவரிடத்தில் பேசுகிறோம்
0: that's what I mean by our faith being so little
1: நம்முடைய விசுவாசம் மிகவும் குறியதா இருக்கிறது என்றால் இதுதான் அர்த்தம்
0: how can our faith become big
1: நம்முடைய விசுவாசம் எப்படி பெரிதா மாற முடியும்
0: who are in heaven
1: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே
0: everything is possible for you
1: உம்மால் எல்லாம் கூடும்
0: we trust you
1: நாங்கள் உம்மை நம்புகிறோம்.
0: You know that even Jesus said that in Gethsemane.
1: கெத்செமனேயிலே இயேசுவும் கூட அப்படி
0: சொன்னார். Father, all things are possible for you.
1: பிதாவே எல்லாம் உம்மால் கூடும்.
0: That's a good prayer for us to pray.
1: நாம் ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு ஜெபம்.
0: Heavenly Father, all things are possible for you.
1: பரலோக பிதாவே எல்லாம் உம்மால் கூடும்.
0: And I know you can do this for me.
1: நீர் எனக்கு இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன்.
0: Not only my father.
1: நீரே தாப்பன் மட்டுமல்ல.
0: My father in heaven.
1: நீர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா.
0: That is how fear is cast out.
1: இப்படி தான் பயமானது புறம்பே தள்ளப்படுகிறது.
0: There is no fear in love.
1: அன்பிலே பயம் இல்லை.
0: There is no fear when I know that the one this father who loves me is an almighty father and he's on my side.
1: நான் நம்புகிறவனுடைய தகப்பன் அவர் சர்வவல்லமுள்ள தேவன். அவர் என் பக்கத்திலே என் சார்பாக இருக்கிறார்.
0: Let me show you a verse in 2 Timothy 4.
1: 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: See, Paul was in Rome.
1: பவுல் ரோமரிலே ரோமாபுரியில் இருந்தார்.
0: And the church in Rome was not a church he started.
1: அங்கே ரோமாபுரியிலே உள்ள சபையானது இவர் ஆரம்பித்த சபை அல்ல.
0: So people there didn't know Paul so well.
1: ஆகவே அங்க இருக்க மக்களுக்கு பவுலை அதிகமா தெரியாது.
0: They respected him as an apostle.
1: ஆனாலும் அப்போஸ்தலா இருக்கிறபடினாலே மதிப்பு செய்தார்கள்.
0: But there in Rome he was taken to the court.
1: ஆனால் அங்கே ரோமாபுரியிலே அவர் வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார்.
0: So all the some of the believers went with him to the court.
1: ஆகவே அங்க உள்ள விசுவாசிகளிலே சிலரும் இந்த வழக்கு மன்றத்துக்கு சென்றார்கள்.
0: You know what happened?
1: அங்க என்ன நடந்தது தெரியுமா?
0: Roman soldiers caught Paul and took him.
1: எல்லாரும் பவுலை அந்த படைவீரர்கள் அவரை பிடித்துக் கொண்டார்கள்.
0: All the believers ran away.
1: அங்குள்ள எல்லா விசுவாசிகளும் ஓடி விட்டார்.
0: They thought, oh, they'll catch us also.
1: நம்மையும் பிடித்து விடுவார்கள் என்று எண்ணி
0: விட்டார். So he says.
1: ஆகவே அவர் சொல்கிறார்.
0: 2 Timothy 4.
1: 2 தீமோத்தேயு 4 அதிகாரம்
0: and verse 16.
1: 16 ஆம் வசனம்.
0: At my first defense no one supported me but all deserted me.
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இல்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்.
0: Everybody left him.
1: எல்லாரும் அவனை விட்டு போய் விட்டார்கள்.
0: Here all the believers came to the court but when they saw the Roman soldiers they all ran away.
1: இங்க வழக்கு மன்றத்துக்கு எல்லா விசுவாசிகளும் ரோமாபுரியிலிருந்து வந்தார்கள். இங்கே போர்ச்சவர்களை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி விட்டார்கள்.
0: And he is alone.
1: ஒரு தனியா இருக்கிறார்.
0: But he says when I stood there.
1: நான் அங்கே நிற்கும் பொழுது
0: verse 17.
1: 17 ஆம் வசனம்.
0: The Lord stood with me.
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார்.
0: And last 17 verse 17 I was delivered out of the lion's mouth.
1: சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: They wanted to throw me to the lions but God said no, not yet.
1: அங்கே சிங்க குகையிலே என்னை வீசி விடும்படியாய் அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். தேவன் எனக்கு விடுதலை செய்தார்.
0: Even if all the believers leave you.
1: எல்லா விசுவாசிகளும் உங்களை விட்டு போனாலும்
0: it doesn't matter.
1: அது ஒரு பொருட்டல்ல.
0: You got your father in heaven who will stand with you.
1: உங்களோடு கூட நிற்க முடியாய் துணையாய் நிற்க முடியாய் பரமண்டலங்களிலே பிதா இருக்கிறார்.
0: From this day let's believe that.
1: இந்த நாளிலிருந்து இதை நாம் விசுவாசிப்போம்.
0: God will help us.
1: தேவன் நமக்கு உதவி செய்வார்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் வாகனப்பதிவு அலுவலகத்தில் $25 அதிகமாக கொடுத்தால் நாம் பயன்படுத்தும் காரில் 6 எழுத்துகள் அடங்கிய எந்த ஒரு வார்த்தையையும் எழுதிக்கொள்ள அனுமதி உண்டு. நீங்கள் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை அங்கே எழுதிக்கொள்ளலாம். ஒரு நாள் நண்பர் ஒருவர் தன்னுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சிவப்பு நிறமான கார் பந்தயத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு கார் தன்னை கடந்து முன் செல்வதை கவனித்தார். அந்த காரில் ராங் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் குறுந்தாடி வைத்திருந்தான். அவன் உலகத்திற்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? எல்லார் செய்வதும் தவறு என்று சொல்ல வருகிறானா, அல்லது அவன் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல வருகிறானா? அவன் சொல்ல

அல்லவா? உங்கள் வாழ்வை பார்க்கிற மற்றவர்கள் உங்களை படைத்தவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்கள் வார்த்தை அதை வெளிப்படுத்துமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாகனத்தில் நீங்கள் எழுதி வைத்திருக்கும் வாசகம் உலகத்திற்கு கூறும் செய்தி என்ன? சிந்திப்போம், செயல்படுவோம்.

எங்க இருக்கிறீங்க? அங்க இயேசுவும் கூட இருக்கிறாரு. தனிமையில் இருக்கிறீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறார். அறிந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைங்க. நீ யோசிக்கலாம், ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிட்டேன், ஏசப்பா நான் சபைக்கு போல, ஏசப்பா முதல்ல உமை தேடிட்டு இருந்தேன், இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி உமை தேடுறது இல்லை. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமா, என் குடும்ப நிமித்தமா, சிலர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க நிமித்தமாவே சபைக்கு வராம இருந்திருப்பாங்க, ஆண்டவரை தேடாம இருப்பாங்க, ஊழியக்காரங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அது நிமித்தமாகவே சிலர் சபைக்கு போகாம ஆண்டவர் எத்தனையோ சாட்சியை கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட ஒரு மாதிரி காரியத்துல என்ன ஏமாத்திட்டாரு, சபைக்கு போறதில்ல, இயேசுவை தேடுறது இல்ல. உள்ள பார்த்து சொல்றேன், இயேசுவை கொடுத்துப்பாரா, நான் தேடல, நான் அவரை மறந்துட்டேன், நான் அவ்வளவு ஒன்னும் ஒழுக்கம் கிடையாது. இருப்பாருங்க, இங்கிலீஷ்ல அழகா ஒரு கூட்டம் நான் காலையில வாசிச்சேன், God doesn't calls qualified people, he calls and then qualify. கர்த்தர் தேர்ச்சி பெற்றவங்களை அழைக்கிறது இல்ல, கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஞானம் பெற்றவர் அழிக்கிறது இல்ல, அவள் அழைத்துதான் அவளை பக்குவப்படுத்துறாரா. நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கலாம், யாரு வேணா உன்னை ஒதுக்கி இருக்கலாம், யாரு வேணா உன்னை வேணான்னு சொல்லியிருக்கலாம், யாரு வேணாலும் ஏய் நீ ஒண்ணுக்கோ லாக்கியில போடா தண்டச்சோறு, நீ ஒண்ணுக்கோ லாக்கியில நீ உருப்படாதவன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு நீ வேல்யூடுமா? தம்பி நீ இயேசுக்கு வேணும், பிரதர் சிஸ்டர் இயேசுக்கு நீங்க வேணும். அவரால் செய்ய முடியாது, ஆமா பாத்திரவான் இல்லதான், ஆனாலும் உன்னை தகுதிப்படுத்துவார். சகேயும் மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான், இயேசு சொல்றாரு, ஏ சகேயு உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பேரு புகழு பந்தா அதெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். உன் வீட்டுல தங்கணும், உன் கூட இயேசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமா நீ போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏமனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, உன் கூட இயேசு வரணும் இல்ல, பாத்திரமான இல்லதான். சகை ஆண்டவர் சார் இறங்கிமா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்துல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்ல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியில இருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மத்தவங்களை மதிங்க, தப்பே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவார், உன்னோடு கூட நடப்பார். அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 அவன் இருக்கிறான், ஓரத்துல இருக்கிறான், ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார், அவனை பார்த்து ஏ எந்திரி உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரே வார்த்தை வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு ஒரே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லணும் இல்ல, கேளு கையை வைத்து சொல்லு, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் பிழைப்பேன்ப்பா, என் வாழ்க்கை மாறும்ப்பா, என் மரண பயம் நீங்கும், என் ஃபியூச்சர் மாறும், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

இந்த ஊழியக்காரன் இந்த வேலைக்காரன் உம்முடைய பிள்ளைக்கு அதுவே போதும். எத்தனை பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க கூட சேர்ந்து ஐய

ஆண்டவர் சொன்னார், இயங்காதது கூட இயங்கும். ஆண்டவர் நினைச்சார்னா நடக்காதது வாழ்க்கையில நடத்துவார். இயேசுவ மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவ மீறி நீ எதுலையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை, யாரும் உனக்கு உண்மையாக கை எதிர்த்து நிற்பதில்லை, கை ஓங்கி நிற்பதில்லை. நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இயேசு உனக்கான வார்த்தையை கொடுப்பார். அதை பிடித்துக்கொள், தைரியமா நில்லு, என்னோடு இயேசு இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். கையை தட்டி ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடி போகையில் பாடின பாடல். தன் உயிருக்கு ஆபத்து நேரிடுகிற போது வேளையிலும் தன்னை நெருக்குகிறவர்களின் மத்தியிலும் தாவீது கர்த்தரை துதித்தான். துதிக்க மறக்கவில்லை. அவன் சாதாரணமாக துதிக்கவில்லை, நம்பிக்கையுடன் விசுவாச அறிக்கை செய்து துதித்தான். நீரே என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று. அப்சலோம் இஸ்ரவேலரின் இருதயத்தை கவர்ந்து கொண்டான். உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற தாவீதோ தேவனின் இருதயத்தை மாத்திரம் கவர்ந்து கொண்டான். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் கூறப்பட்டவன். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்தை கவர்வதுதான் அவசியமாக இருக்கிறது. அப்படி தாவீது இருந்தபடியால் 1 புஸ்தகம் 17:8 நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று கர்த்தர் தாவீதை பார்த்து உரைக்கிறார். அடுத்ததாக வேதத்தில் யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், தன் சகோதரர்களால் பொறாமை காரணமாக நிர்வாணமாக்கப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டும் போத்திபாரிடத்தில் விற்று போட்டார்கள். ஆனாலும் யோசேப்பு தன்னுடைய தேவனையோ தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வதையோ எந்த சூழ்நிலையிலும் அவன் மறந்து போகவில்லை. உண்மையாய் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் அவன் அடிமைப்பட்ட நிலையிலும் வாழ்ந்தபோது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:23 கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் என்று வசனம் கூறுகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை துதிக்க மறக்காமல் விடாது பற்றி கொண்டு உண்மையாய் உத்தமமாய் அவரின் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ்கிறபடியினால் உங்களையும் தேவன் எப்படி தாவீதை பூமியிலுள்ள பெரியோர்கள் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை கொடுத்து உயர்த்தினாரோ, யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினாரோ, அப்படியே உங்களையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 5வது அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரையொருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. போதகர் லெஸ்லி டங்கின் என்பவர் தான் சிறுவனாக இருந்தபோது தங்கள் வீட்டில் இருந்த ஒரு நாயை பற்றி தன் பிரசங்கத்திலே கூறினார். அவருடைய தகப்பனார் அந்த நாய் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுள்ளது என்று பரிசோதிக்கும்படி அதன் ஆசையை தூண்டும்படியான ஒரு இறைச்சி துண்டை தரையிலே போடுவார். அந்த இறைச்சி துண்டை அது ஆவலாய் சாப்பிட ஓடும்போது நோ என்று கட்டளை கொடுப்பார். ஆசையோடு இறைச்சி துண்டை தின்ன சென்ற அந்த நாய்க்கு இப்போது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை உருவாகும். எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இறைச்சி துண்டை சாப்பிடாமல் இருப்பதா அல்லது சாப்பிட்டு விடுவதா என்று ஒரு போராட்டமே ஏற்படும். இந்த போராட்டத்தை தங்கள் நாய் எவ்வாறு சமாளிக்கும் என்று போதகர் டங்கின் கூறினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாய் இறைச்சி துண்டை பார்க்கவே பார்க்காதாம். அதை பார்த்தால் வாய் ஊறும், எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று எண்ணம் வரும். எனவே இறைச்சி துண்டை பார்க்காமல் அந்த போதகரின் தகப்பனாருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்குமாம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவ சோதனைகள் நம்மையும் சந்திக்கின்றன. நாமும் அவைகளை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்தால் எந்த பாவ சோதனையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் பாவ சோதனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அவைகளை பற்றி நினைப்பதும் அவைகளை பார்ப்பதும் உங்களை மீண்டும் அந்த இடத்துக்கே அழைத்து சென்று விடும். எனவே அவைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது எஜமான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கவனித்து பார்க்க ஆரம்பித்தால் நாம் அவருக்கு எளிதில் கீழ்ப்படிய முடியும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டால் அவருக்கு கீழ்ப்படியவும் பாவங்களை வெறுக்கவும் தைரியமும் விருப்பமும் வரும். ஏவாள் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆகவே அவளுக்கு இச்சை தூண்டப்பட்டது.

பாவத்துக்குள்ளே விழுந்தாள். வழக்கம் போல தங்களுடன் பேச வரும் தெய்வத்தின் முகத்தை பார்க்க முடியாமல் ஆதாமும் ஏவாளும் விலகி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனை நோக்கி பார்க்க முடியாததால் அவர்களுடைய ஜீவியம் தோல்வியில் முடிந்தது. யோபு தன்னுடைய சரீர அவயவங்களை தேவனுடன் ஒரு உடன்படிக்கைக்கு உட்படுத்தியிருந்தார். ஆகவேதான் யோபு 31:1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று கூறினார். ஆம், நாம் எதை நினைக்கிறோமோ அதையே செய்வோம். ஆகவே நம்முடைய எண்ணங்களை பாவ சந்தோஷத்தை விட்டு திருப்பி இயேசுவை கவனித்து பார்க்க ஆரம்பிப்போம். அப்பொழுது நாம் ஒருபோதும் இடறிப்போவதில்லை.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் வாசித்து அதை தியானிப்போமாக. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே சொல்லியிருக்கிறதே என்று இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த ஆக்கியோன் அல்லது ஆசிரியர் சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி ஒரு கொட்டேஷனை காட்டார். என்ன கொட்டேஷன் அப்படின்னாக்கா, தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது, சொல்லியிருக்கிறது என்று போட்டிருக்கிறது. இது எங்கே போட்டிருக்கிறது அப்படின்னாக்கா, எங்கே சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, சங்கீதக்காரன் 104வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார். அந்த 104:4, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார். 104 சங்கீதத்திலே 4வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். உண்மையிலே ஆண்டவருடைய படைப்பு ஆச்சரியமானவைகள். நேற்று கூட ஒரு பட்டிமன்றத்தில் சுகி சிவம் பேசினதை நான் கேட்டேன். பாருங்கள், ஆண்டவருடைய படைப்பு பூமி அந்தரத்திலே தொங்குகிறது. இப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு கார்லேயோ அல்லது பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ ஒரு 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகும்போது எத்தனை தடவை ஆடுறோம், எத்தனை தடவை ஆடுறோம், ஜெர்கிங் வருதா வரலையா, குலுங்குறோம், ஆடுறோம். ஏன் பிளெயினில் போனால் கூட நான் ஆடிட்டு தான் வந்தேன், குலுங்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னாரு. ஆனால் பாருங்கள், இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இன்றைக்கி ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் யாருமே குலுங்காமல் அப்படியே இருக்கிறோம் இல்லையா, குலுக்கம் தெரியுதா அப்படின்னார். உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னா, ஸ்ட்ரெயிட்டாக போச்சுனாக்கா குலுங்குமா, அப்போ அந்த நீள்வட்ட பாதையில் போகிறதுனால அது என்ன செய்யலை, தன்னைத்தானே சுற்றி கொண்டு நீள்வட்ட பாதையில் போகிறதுனால அதில் எந்த ஒரு குலுக்கமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அந்த காற்றை கீச்சிட்டு போகும்போது அந்த குலுக்கல் அதெல்லாம் தெரியும் அப்படின்னார். விஞ்ஞானபூர்வமான ஒரு காரியமாக இருந்தாலும் இது ஆண்டுடைய படைப்பை நான் என்ன அன்றைக்கி நான் ரொம்ப உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்போ அவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. ஆனால் பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி எப்படி சாச்சா என்ன செய்யும், கீழே விழுந்துடும், கீழே பொட்டிக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற கடல், இந்த வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், இதெல்லாம் என்ன செய்யலை, கீழே கொட்டவே இல்லையே எப்படி அப்படின்ற. அப்போ பாருங்க, அந்த புவியீர்ப்பு விசை அதன் மூலமாக அதெல்லாம் அப்படியே நிற்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து ஆண்டுடைய படைப்பினுடைய அழகை காட்டுகிறார். அதில் ஒன்று தான் இது என்னன்னாக்கா, தான் பாருங்க, இங்கே பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பாருங்க என்ன சொல்கிறாரு, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி சுவாலையாகவும் செய்கிறார் என்று. பூமி ஒருபோது நிலை பெறாதபடிக்கு அதை அந்த ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் என்றார். ஒரு நிலை பெறாதபடிக்கு, அது ஒன்றும் பழுதாகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், படைக்கும் போதே அப்படிலாம் படைத்தார். அப்படிப்பட்ட படைப்பின் தேவன் என்ன செய்கிறாரு, இங்கே வாங்க எபிரேயர் நிருபத்துக்கு வாங்க, அப்படிப்பட்ட அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், அப்படி அதிசயமாய் பூமியை படைத்த தேவன் என்ன செய்கிறாராம், தமது முதற் பேரானவனை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது அப்படின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலகத்துக்கு அனுப்புகிறார். எல்லாம் அவர் தான் படைத்தார், அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் எல்லாம் படைக்கப்பட்டது. படைத்த இறைவன் இன்றைக்கு எப்படி மனிதனாக அவதரித்து தன்னுடைய மகிமையெல்லாம் அங்க பரலோகத்தில் கலைந்து வைத்து விட்டு பூலோகத்தில் என்றாவார். பிரவேசித்த போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இப்போ பாருங்க, எல்லா தேவ தூதர்களும் அவரை பணிந்து கொண்டார். ஏன்னா அவங்கெல்லாம் ஆசையாக இருந்தாங்க, நான் போகிறோம், இந்த வேலையை நாங்கள் போய் செய்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், நீங்கள்லாம் போக வேண்டாம், நானே போய் அந்த வேலையை செய்கிறேன். எந்த வேலையை? பிராயச்சித்த பலியாக நம்மளை தன்னையே ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறார், வரார். அப்போ தான் தேவ தூதர்கள்லாம் பணிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் நினச்சி பார்த்தேன் இந்த காலையில் இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, தேவ தூதர்களெல்லாம் பணிந்தார்கள், எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் தன்னை படைத்தவரை அவருடைய சாயலில் படைத்த மனுஷன் என்ன செய்யலை, அவரை அறியாதபடிக்கு அவர் என்ன செஞ்சாங்க, சிலுவிலை அறையும் சிலுவிலை அறையும் என்று சொல்லி அவரை சிலுவிலை அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். யார், தனக்கு சொந்தமானவர்கள். தேவதூதெல்லாம் அவரை பணிஞ்சாங்க, ஆனால் மனுஷனும் அவர் என்ன செஞ்சாங்க, சிலுவிலை அறைஞ்சாங்க என்று பார்க்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, தேவ தூதர்களை குறித்து ஆண்டுடைய காரியம் என்ன அப்படின்னா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். அது என்னங்க, காற்று அக்னி ஜுவாலை, காற்று அக்னி ஜுவாலை அப்படின்னு பார்க்கும்போது யாரை காற்றாகவும் அப்படின்னாக்கா தூதர்களை காற்றாகவும். இன்னைக்கு அநேக, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, தாத்தா கிடையாது, தாத்தா நான் பார்த்ததில்ல, பாட்டி சொல்லுவாங்க, வாயு பகவான் அப்படின்வாங்க. காற்றை பார்த்து என்ன சொல்லுவாங்க, வாயு பகவான் அப்படின்வாங்க. பாருங்கள், அதை ஒரு பகவானாக மாற்றிட்டாங்க, வாயு பகவான், அக்னி பகவான். இப்படி அதெல்லாம் ஒரு தூதர்கள் அப்படின்றதுக்கு ஆதாரம் இதுதான். அதனால்தான் நம்முடைய சொல்லுவாங்க முன்னோர்கள், 33 கோடி தேவர்களை தெய்வம் என்று வணங்குகிறார்கள் என்று. இப்போ காற்றையும் கடலையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான் முன்னோர்கள், அது ஒரு பகவான் என்று சொல்கிறான். ஆனால் படைத்தவர் யார், தன்னுடைய தூதர்களை காற்றுகளாக செய்கிறார். அதனால் இன்றைக்கி, ஆனால்தான் ஏசாண்டவர் படகுல வரும்போது காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செஞ்சார், அதட்டினார். என்றால் அவர் தான் படைத்தவர், அவருக்கு தான் அந்த தூதர்கள் கட்டுப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அமைதியானார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இது பாருங்கள், தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகும். ஊழியக்காரனை யாரு, ஏசாண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற உன்னையும் என்னையும் அவர் என்ன செய்கிறாராம், அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பால் இன்னைக்கு நீ நானும் ஒரு அக்னி ஜுவாலையாக இருக்கிறோமா? அக்னி ஜுவாலைக்கு ஒரு குணம் உண்டு, என்னன்னா பத்திக்கிற குணம். பக்கத்தில் யார் வந்தாலும் என்ன செய்யணும், பத்தி எரியும் இல்லையா, அது அமைதியாக இருக்குமா, இல்லை இருக்காது. அந்த மாதிரி அக்னி ஜுவாலையாக ஒன்றையும் என்னையும் செய்கிறாரு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீ பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் அக்னி ஜுவாலையாக ஒன்றையும் என்னையும் ஆண்டு தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்ம கொடுக்குறோமா, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவனை குறித்த அந்த அக்னியாக அதை கொண்டு செல்கிற ஒரு நெருப்பாக இருக்கிறோமா? அன்பானிலே இன்றைக்கி ஒரு சாட்சி கேட்டு வந்தேன், ஜிஎஃப்என் எஃப்எம்மில் காலையில் 5-4 மணிக்கு ஒரு சாட்சி போடுவாங்க, அதில் அம்பிகா மாமின்னு சொல்லி ஒரு ஐயங்கார் மாமி சாட்சி கொடுத்தது. உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, கதறி அழுதுட்டு வந்தேன். என்னென்னா, அவங்க பெற்ற அந்த வெளிச்சத்தை எப்படியாக அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கருத்தாக இருந்தாங்க. கும்பகோணத்துக்கு ஒரு தடவை போனாங்களாம் அவங்க யாரோ ரிலேஷன் வீட்டில், எப்படியாகிலும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்ட்டு. அவங்க பயந்து போகிறாங்க, ஏன்னா அவங்க ஐயங்கார், அவங்களுக்கு சத்தியம் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் போகிறாங்க. இவங்க போனோடனே பொட்டு இல்லாமல் போயிருக்கும்பொழுது அந்த வீட்டில் இன்னொருத்தவங்க விருந்தாடியாக பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம், அவங்க போன அந்த அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அப்போ அவங்க பார்த்து கேட்டாங்களாம் அந்த சொந்தக்காரங்கிட்ட, அந்த மாமிக்கிட்ட கேட்டாங்களாம், என்ன மாமி இவங்க வந்திருக்கிறவங்க இப்படி திலகம் வைக்காமல் வந்திருக்கிறாங்களே, பொட்டு வைக்காமல் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த போன இவங்களுடைய சொந்தக்கார மாமி சொல்லித்தான், அவங்களும் ஒன்ன மாதிரி தாண்டி அப்படின்னாங்களாம், ஒன்ன மாதிரி தாண்டினோடனே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன சொல்ல வராங்க ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் உள்ளார போனோடனே அவங்ககிட்ட கேட்டாங்களாம், என்னம்மா ஒன்ன மாதிரி தான்றாங்க, நீ யாருன்னு. அப்போ தான் சொல்லித்தான் அந்த பொண்ணு, அது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஐயங்கார் பொண்ணு, அது சொல்லித்தான், மாமி நான் வந்து என்னுடைய 5 வயசு பையன், பிறந்ததுலேருந்து 5 வயசு வர வரைக்கும் அவனுக்கு மூக்கால சீடாக தான் வரும், நாத்தம் எடுக்கும், சீடு பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும். எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சிட்டோம், ஒரு ஆளாலையும் அதை குணப்படுத்த முடியல. ஆனால் இங்கே திருச்சி இந்த கும்பகோணத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாருன்னு நான் சும்மா இட்டுட்டு போனேன் என் பையனை, சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரி என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டு, இந்த மாதிரி மூக்கால சீடு ஒழுகிட்டு இருக்கிற அந்த பையனை இன்றைக்கி ஆண்டவர் தொடுகிறார் என்று சொல்லி, அந்த நிமிஷமே என் பையனுக்கு மூக்கால சீடு ஒழுகுறது நின்றுச்சு. அன்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவை, அதை தான் சொல்கிறாங்க இந்த மாமி அப்படின்னு. நான் இன்றைக்கி உண்மையிலே ஜெபித்தேன், ஆண்டவரே இன்றைக்கி இந்த மாமிக்கு பிறந்த நாள், இன்றைக்கி இந்த மாமிக்கு எப்படியாவது காஸ்பல் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், யாரையாவது உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேன் இன்றைக்கி காலையில். ஆனால்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார் மாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த அம்மாவுக்கு இவங்க சுவிசேஷத்தை சொல்லி அவங்க அம்மா அப்பா அந்த அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நாம் நெருப்பாக அக்கினி ஜுவாலியாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ நானும் உன்னை எதுக்கு அக்கினி ஜுவாலியாக மாற்றினார் என்றால், அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை பற்ற வைக்க வேண்டும் என்பதற்கு, அந்த அக்கினி தீயை அவியாதபடிக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று. இன்றைக்கி நாமெல்லாம் எப்படி இருக்கிறோன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம் அந்த ஸ்டேஜில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக அக்னியாக எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும், நம்முடைய எப்படியாவது இந்த நாளிலே நம்ம எப்படியாவது இந்த ரட்சிப்பின் தேவனை அநேகருக்கு சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறதில்லை, நினைக்கிறதே இல்லை. அன்பாவிலே இவங்க என்ன செஞ்சாங்களாம், இவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்களாம், டிஎம்எஸ் ஆஃபீஸில், இந்த அம்பிகா மாமின்றவங்க எப்படியாகி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்கவுங்க ஒரு ஸ்லோகத்தை எழுதி போடுவாங்களாம் அங்கே போர்டில். அவங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு போர்டு கரும்பலகை இருக்குமா, அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய மதப்பற்றக்கூடிய ஒரு காரியத்தை அவங்கவுங்க எழுதி போடுவாங்களாம். இந்த மாமி என்ன செஞ்சாங்களாம், ஒரு காரியத்தை எழுதி போட்டாங்களாம். எழுதி போட்ட உடனே அது அந்த பெரிய ஆஃபீஸருக்கு தாங்கலை, அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுனால இதை மொதல் அழி அப்படின்னாங்களாம். இதை மொதல் அழி அப்படின்னாங்க. இவங்க அழிச்சிட்டு ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே இவங்க அழிக்க சொல்கிறாங்கன்னு அழிச்சிட்டேன், நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து கரெக்டாக 1 பேதுரு 3:15 ஒரு வசனத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று அந்த சொன்னாராம். அவங்க அழிக்க சொன்னதை குறித்து இவங்க மனசு வருத்தப்படாமல் அவங்ககிட்ட சாந்தத்தோடு வணக்கத்தோடு என்ன செஞ்சாங்களாம், சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அன்பாங்களே இன்றைக்கி அநேகர் அவங்க என்ன செஞ்சாங்க, ஏசாண்டருக்குள்ளே கொண்டு வந்தாங்க என்று பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஐயங்கார் மாமி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளோ பேருக்கு சத்தியத்தை சொல்லி அநேக குடும்பத்தில் அநேகரை இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய பேரப்பிள்ளைகள், பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், இன்றைக்கி மாமியார், தன்னுடைய தாயார், இப்படி அநேகருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அக்னியாக மாறி அக்னி ஜுவாலியாக இருந்து அநேகர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அன்பாவில் இன்றைக்கி நாம் நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் தான் நம்முடைய பாவங்களை போக்க பிராயச்சித்த பலியாக வந்தார், அந்த நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அன்பாவில் இந்த வசனத்தை கேட்டுட்டு நான் உண்மையிலே கதறி, ஆண்டவரே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படியாக இருக்கிறேன், இந்த காற்றை தூதர்களை காற்றாக படைத்த ஆனால் எங்களையோ அக்னி ஜுவாலியாக படைத்திருக்கிறீரே, நான் அக்னி ஜுவாலியாக இருக்கிறோமா? அதனால அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தூங்கி கொண்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சுவிசேஷம் பரவாதபடிக்கு இன்னைக்கு தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசாண்டவரை நிரூபிக்க முடியாமல் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு அந்த அம்மா, அந்த மாமி, அம்பிகா மாமின்றவங்க எத்தனையோ பேருக்கு ஏசாண்டவரை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒருத்தவங்க ஏதோ கேன்சரில் படுத்துட்டு கிடந்தாங்களாம் பெட்டில், அவங்ககிட்ட போய் சொன்னாங்களாம், மாமி இன்றைக்கி வந்து இந்த கேன்சருக்கு வைத்தியம் டாக்டருங்களால் முடியாது, ஆனால் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இயேசுவால் தான் இன்றைக்கி முடியும், நீ இயேசுவை ஏற்றுக்கோள், உன்னுடைய கேன்சர்லாம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அன்பா இல்லையா, அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுன்ற ரத்தம் செய்யன்னு சொல்ல சொல்ல அந்த கேன்சர் கட்டி மறைஞ்சி இன்றைக்கி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம்.
2: அன்பாளை இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ நானும் சொல்லாததுனால தான் இன்னைக்கு அவர்கள் அந்த அதிசயத்தை அற்புதத்தை காண முடியாமல் மறித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை அக்னி ஜுவாலையாக மாற்று படைத்திருக்கிறீர், என்னை அக்னி ஜுவாலையாக செய்திருக்கிறீர், என்னை அக்னி ஜுவாலையாக என்னை தெரிந்து கொண்டீர், நான் உண்மையிலே அக்னி ஜுவாலையாக நான் அநேகருக்கு உண்மை உம்முடைய வல்லமையை நாங்கள் சொல்ல என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் வாழ்க்கை நான் வாழ வேண்டாம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் உடைய வருகையின் சமீபமாக இருக்கிற காலத்தில் என்னை உண்மையாலுமே அக்னி சுவாலியாக என்னையும் எங்களையும் உபயோகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, கொடுத்த சாட்சிக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பிராமின் லேடி அந்தவரே, ஐயங்காராக இருந்த அந்த மாமி அம்பிகா மாமின்றவங்க எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை கொண்டு போனாங்க ஆண்டவரே. நானும் நாங்களும் என்ன செய்கிறோம் ஆண்டவரே? அந்த ஜபம் எங்கள்கிட்ட இருக்குதா ஆண்டவரே? அந்த கரிசனை எங்கள்கிட்ட இருக்குதா? ஆத்தும தாகம் இருக்கிறதா ஆண்டவரே? அந்த ஆண்டவரே அந்த காரியத்தெல்லாம் எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருந்தால் எங்களை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, தயவு செய்து எங்களை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் அனலாக இருக்க, அக்னி ஜுவாலியாக இருக்க, அக்னி பிழம்பாக இருக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ தூதல் கூட அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்கிறாங்க, ஆனால் நாங்கள் தான் ஆண்டவரே உண்மை கரெக்டாக எங்களுடைய கடமையை செய்யாதபடிக்கு இருக்கிறோம். எங்களை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஆண்டவரே நானும் நாங்களும் இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் ஒரு அக்னி ஜுவாலையாக எழும்பி உன்னை நிரூபிக்கும்படியாக என்னையும் எங்களையும் உபயோகப்படுத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: பணக்கார குடும்பம் சொல்ல முடியாது. அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எப்ப சண்டை வந்துட்டே இருக்குமா, முதல் ரெண்டு குழந்தை பிறந்த இறந்துருச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணா ஒரு தங்கச்சி எனக்கு. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்ததில் நான் பிறந்திருக்காங்க தான், அப்போ என்னத்துக்கு போட்டாங்களே அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் அம்மாவோட அண்ணன் பெரிய மாமா குழந்தை இல்லை, அவர் தான் என்னோட வளர்ந்தாரு. நான் படித்தது அப்படி நீங்களே நினைக்கிறேன் தெரியாது, நான் படித்தது மூணாவது தான் படிச்சிருக்கேன், அதே மாதிரி படிக்க வைக்க வசதி இல்லை. ஸோ எங்கள் தங்கச்சி பாப்பா வந்தவொடனே அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சேலத்துலேருந்து மெட்ராஸ் குழப்பத்தை வந்துட்டாங்க, தனியாக சண்டை போட்டுக்கிட்டு. அப்போ நான் எங்கள் மாமா கூட வீட்டில் வந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசில் பார்க்க முடியாது, அவர் வீட்டில் இருக்க மாட்டார் எப்போவுமே. எங்கள் அம்மா மேலே தான் பாசம் ஜாஸ்தி எனக்கு. ஸோ எங்கள் மாமா கிட்ட அடம் பிடிச்சி ஒரு 8 வயசு தான் இருக்கும் எனக்கு, அடம் பிடிச்சி எங்கள் அம்மா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசில் சொல்கிறதுக்கு எங்கள் மாமா சொன்னாங்க, நீ மெட்ராஸ் போனேன்னு திருப்பி இங்கே வரக்கூடாது, எப்படி சின்ன குழந்தையிலேயே நீ மெட்ராஸ் போய் திருப்பி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல எங்கள் அம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு பாட்டி மட்டும் தான் மெட்ராஸ் கிடக்கணுங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து தங்கச்சி பாப்பா வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் வீட்டு வர போட்டுருந்தாங்க, அங்கே கொண்டு போய் இந்த பாட்டி என்னை விட்டாங்க. அப்போ என் தங்கச்சி பாப்பா கை குழந்தாவ உட்காந்துருப்பா, நடக்க கூட தெரியாது, நான் வந்து நடக்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அந்த வீட்டில் அந்த ஓனர் வந்து என்னை பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்கு,
2: பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கலாம், பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: அந்த பரதநாட்டிய டான்ஸ் மாஸ்டர் மூலியமாக தான் எங்களுக்கு கணேஷ் அதனால
2: அந்த சாந்தி கணேஷன்ற பேர் இன்னமும் இருக்கு. ஏன்னா அவர் என்னோட பெரியவர், 35-40 வயசு பெரியவர்.
1: கணேஷ் தான் எங்களை கொண்டு போய் வச்சு காப்பாத்தினாரு. அப்போ எனக்கு எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருந்தார். 4 வேலைக்காரங்க இருப்பாங்க, கார் இருக்கும், எங்கே போனாலும் காரில் தான். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது. அப்புறம் படிப்பு கிடையாதுல்ல, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹிந்தி டியூஷன் மட்டும் வச்சு கற்றுக்கிட்டேன். மிஸ் வந்து எனக்கு எப்போ நான் ஃப்ரீயாக அவங்க டியூஷன் எடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் தான் என்னோடய படிப்பு,
3: நடிக்கிறதுக்காக
1: அது மட்டும் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய ஹிந்தி சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ஹிந்தி படங்கள் அது மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு, தெலுங்கு மலையாளம் திரைப்படங்கள். பார்த்தீங்கன்னாக்கா 81 மேடை நாடகங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். முதல்ல டான்ஸ் தான் தெரியும், அப்போ வந்து நடிக்க தெரியாது. இப்போ ஸ்டேஜுக்கு போனாலும் பயந்தான், டைலாக் பேச தெரியாது.
3: உங்களுக்கு ஆசையா அதில் நடிக்கணும்?
1: நடிக்கிறேன், நம்ம நிலம அதுதானே. இப்போ
3: அதனால நீங்கள் அதில் போயிட்டீங்க,
1: சேலத்துலேருந்து வந்துட்டோம். இப்போ இவரை வச்சு காப்பாற்றிட்டு இருக்காரு. ஸோ இவர் கொண்டு போய் விட்டார், நல்லா கொஞ்சம் அழகாக பார்த்தா இதுவரை வம்பு தானே, நல்லா பிறந்துட்டோம்னா வம்பு தானே. ஸோ சினிமாவில் சேர்த்து விடலாம், ஏன்னா படிப்பு கிடையாது, நமக்கு அந்த ஃபீல்டில் தான் போக முடியும் டான்ஸ் தெரியுங்கிறதுனால. ஸோ அப்போ டான்ஸ் இதுப்போ 81 மேடை நாடகங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். 82 சென்னை தொலைக்காட்சி நாடகம் எடுக்குது, தூர்தர்ஷன் ஆர்டிஸ்ட். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நாடகங்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கோம், நிறைய போயிட்டு வந்து டெய்லி மேடை நாடகம் நிறையா இருக்கும். பூர்ணமிஸ்வநாதன் சார், வெங்கட், திலையராஜன் நிறைய ட்ரூப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தினமும் எனக்கு ட்ராமா இருக்கும். ஸோ இப்படி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தின் திறப்பு விழா ஃபஸ்ட்டு, அதுலேருந்து கைநாட்டு, இளைஞரணி, ஒரு கல்லூரியின் கதை, பிதாமகன், ஜென்டில்மேன், ஒரு வசந்த கீதம், நிறைய ஒரு 45-50 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கலாம். கேரக்டர் ரோல்ஸு டிவியில் தான், ஹீரோயினு எல்லா கேரக்டரும், அதாவது குணச்சித்திரம்னா எல்லா கதாபாத்திரங்களும் பண்ணியிருக்கேன் டிவியில், இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ 86வது வருஷம் என்னாச்சுன்னாக்கா கணேஷ் கூட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி அவர் தான் அங்கிள், எல்லாமே என்னை பார்த்துக்கிறது, அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார்ப்பா, அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ 86 தங்கச்சி அவர் விரும்பிட்டார்னு தெரிஞ்சது எனக்கு. அப்போ எனக்கு வந்து சின்ன வயசு, ரொம்ப நானும் சின்ன வயசு, அவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தேன் நான், இவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அப்படி ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன் நான். ஸோ இவர் தங்கச்சி விரும்பணுன்னு தான் எனக்கு முதல் தடவை மனசு உடஞ்சிருச்சு. சின்ன குழந்தைலேருந்து பார்த்துருக்கோம், இவர் தானே நமக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்போ எப்படி தங்கச்சி விரும்புவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு 86 பிளேட் எடுத்து கையை கீறிட்டு இருக்கேன். அந்த கோடு இருக்குது, தெரியுது உங்களுக்கு, 3 கோடு பிளேட் எடுத்து கீறிக்கிட்டு பிராண்டி நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி வச்சு, அவர் பிடி பழக்கம் இருந்துச்சு, நிறைய பெண்கள் கூட தொடர்பு வச்சுருந்தார், அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் நம்மளை காப்பாற்றுறாரு வச்சு, அமைதியாக இருந்துட்டேன். ஸோ அந்த பிளேட் எடுத்து கையை கீறிக்கிட்டு தூக்க மாத்திரை, எங்கள் அம்மா நிறைய உடம்பு சொல்லி தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க, அதை எடுத்து போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ராவாக எடுத்து குடிச்சிருக்கேன் அப்படியே. ஸோ இந்த 3 பண்ணிட்டேன், செத்து போயிடணும், 86வது வருஷம் வாழவே கூடாது, 86 வருஷம் அப்போ என்ன சின்ன வயசாக இருந்திருக்கும் பாருங்க. ஸோ அப்போ எங்கள் அண்ணன் பசங்க 2 பேரும் கொண்டு வந்து நான் வளர்த்தேன் வீட்டில், குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க, பசங்க மேலே அன்பு இப்பவும் அன்புதான் எனக்கு இருக்கு. ஸோ அவங்கள பார்த்துட்டு செத்துடலான்னு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கேன். என்னோட ரூம் மாடியில் இருக்கும், இத்தனையும் பண்ணிக்கிட்டேன். கீழே இறங்கி வந்து விழுந்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்களை பார்க்க வந்து ஆசையில் அந்த குழந்தைங்களால தப்பிச்சிருக்கேன். அப்போ நான் ஏன்னா மாடியில் படுத்திருந்தா முடிஞ்சு போச்சு, கீறிக்கிட்டே தூக்க மாத்திரை போட்டு முன்குறிந்திருக்காரு. அதான் முன்குறித்து வச்சிருக்காரு, தாயின் கல் உருவாகும்னே நம்ம முன்குறித்த தெய்வமா. ஸோ உள்ள கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரா, ஏதோ உன் மதிர்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறதுன்ட்டார் அவர். நம்ம நான் அவரை அறியல, ஆனால் அவர் என்ன அறிஞ்சிருப்பார்ல. ஸோ அப்போ கொண்டு என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி விட்டாங்க. 87வது வருஷம் ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணார் கணேஷ். மேரேஜே பண்ணேன் அப்போ தான், ஏன்னா அது வரைக்கும் பண்ணல, வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நீ இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் மேலே, சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போய் மேரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் 86லேருந்து 98 வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான், எந்த விதத்துலையும் சமாதானம் கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா தங்கச்சி கணவர் யாருமே சரியில்லை நமக்கு. வந்து 98 வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த 10 வருஷம் அவர் கூட அந்த கல்யாணம் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ணேன்னா, எனக்குன்னு சம்பாதிச்ச காலத்தில் சேர்க்க ஆரம்பித்தேன் நகைகள். ஒரு 100 பவுன் நகை சேர்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக.
3: யாருமே சரியில்லை,
1: யாருமே இல்லையா, நம்ம நமக்கு வேணும் இல்லை பிற்காலத்துக்கு. ஏன்னா எப்போ இருந்தாலும் கைவிட்டுருவார் இவருன்னு அந்த ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு. சரிட்டு 100 பவுன் நகை சேர்த்தேன், எனக்குன்னு ஒரு கார் வாங்கிட்டேன் என்னோட பேருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நிலம் ஸ்ரீபெரும்புதூர் பள்ளிக்கரில் 2 பேர் நிலம் மாதம் மாதம் கட்டுற மாதிரி போட்டு வச்சுருந்தேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. நைட் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து படுப்பார் அவர். அது எதுலேயுமே சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ 98 எந்த ஷூட்டிங் பண்ணால் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ எல்லாருக்கும்
3: சம்பாதி எதுவுமே கிடையாது, எல்லாமே
1: இல்லை அவர் கொடுப்பாரு. பட் நான் சம்பாதிக்கிறது தான் நிறையா இருக்கும்.
3: சரி
1: ஸோ அந்த சமாதானம் இல்லை, அதான் இல்லை சேர்த்துட்டேன். ஒரு எந்த ஷூட்டிங் போனால் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். என் நைட்டு வந்து என்னை கோயிலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி போகிற வரமாட்டார், அதுக்காக சண்டை வரும்.
3: சரி
1: என் நைட்டு 2 மணிக்கு வந்து படுக்கிறீங்க, இதுக்கு சண்டை வரும், அதுதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எதுக்கு சாந்தி எழுதிட்டுருக்கீங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க சினிஃபீல்டில், அவங்க எல்லாருமே எனக்கு கேட்பாங்க எதுக்கு நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, நீங்கள் பரதநாட்டியம் டான்ஸரு, தமிழ் நல்லா பேசுகிறீங்க, இப்போ நடிக்க தெரியும், அப்புறம் இன்னும் என்ன நீங்கள் போய் தனியாக வாழலாமேன்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு பயம், ஏன்னா சின்ன குழந்தைலேருந்து அவரை பார்த்தே வளர்ந்ததுனால தனியாக போய் வாழ்றதுக்கு பயம். ஸோ பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்ந்தேன். சரி இருந்தில்ல, இவர் கூடவே கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்தோம் அப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் அவர் அப்படி நினைக்கல, 98 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனசு ரொம்ப உடஞ்சி போய் தான், இனிமேல் நம்ம வந்து இவர் கூட இருந்தாலும் வேஸ்ட்டு தான். சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் கிடையாது. ஸோ சரி நம்ம தனியாக போயிடலாம். தங்கச்சி அம்மாவையும் அவர்கிட்ட விட்டுட்டு தனியாக என் ஃப்ரெண்டு 83 என் கூட ஆக்ட் பண்ண ஒருத்தர், அவளுக்கு வந்து சொந்த வீடு கோடம் பக்கத்தில் இருந்து, நான் அப்போ அடையாரில் இருக்கேன், ஜீசஸ் காஸ் பக்கத்தில் தான் எனக்கு வீடு. 81லேருந்து 98 வரைக்கும் அங்கே தான் இருக்கேன்.
3: சரி
1: அப்போ ஜீசஸ் காஸ் போய் நிறைய ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு தெரியாது ஆண்டவர் யாருன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா யாரும் சொல்றது எதாவது சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் கிடையாது, சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா பணக்காரன் வந்து பரலோகத்தில் நுழையது ஊசி ஒட்டகமாக நுழைஞ்சிட்டுமா, பணக்காரன் நுழைய முடியாதுன்னு பைபிளில் இருக்குது. ஸோ அதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டேன், சரி நீங்கள் வாழ்ந்துங்க நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவகிட்ட ஒரு 2 லேக்ஸ் கொடுத்துட்டு லீஸுக்கு, அவள் தான் எல்லாம் பார்த்துக்குவா. அவள் வீட்டுக்கு வந்தாச்சு, செக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பேன், பேங்க்கில் பணம் போடுறது எடுக்கிறது எல்லாம் பார்ப்பா, சாப்பாடு சமைச்சு போடுறது, துணிமணி எடுத்து கொடுக்குறது எல்லாமே அவள் தான் பண்ணுவாள். ஸோ நம்பினேன், நமக்கு அப்பா அம்மா கணவர் தங்கச்சி யாருமே
3: சரியில்லை,
1: ஃப்ரெண்டு நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவா
3: அப்படி நம்பிட்டீங்க.
1: சகோதரன்
3: இல்லை
1: இவ்வளோ நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பான். அங்கே போய் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்போ என்னோடய காருக்கு ஒரு 1 லேக் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அந்த பணத்தை வந்து கொடுத்து கட்ட சொல்லியிருந்தேன், அவள் கட்டாமல் அப்படி இப்படி ஏதோ பண்ணியிருக்கா வேறு எதுக்கும்னு சொல்லிட்டு அந்த கார் அங்கே போய் மூழ்கிடுச்சு. அப்புறம் செக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பா, எவ்வளோ பணம் பேங்க்கில் போடுறா எடுக்கிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, அவள் தான் போடுவான் எடுப்பான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாள். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம சேடி சவுந்தரமா இவங்களாம் ஷூட்டிங் ஆக்ட் பண்ணும்போது, சாந்தி நீ செக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற அதில் என்ன ஃபில் அப் பண்ணுற என்ன பாரு, நான் சொன்னேன் இல்லைக்கா அவன் நம்புற ஃப்ரெண்டை நான் அப்படின்னு. ஆனால் அந்த காருக்கு பணம் கட்டலன்னொன்று தான் எனக்கு வந்து வருத்தமாயிடுச்சு. ஆமாம், 2 தங்கச்சி முத்து பவளம் மணி போட்டிருப்பேன், அதில் வந்து ஒன்று கட் பண்ணி அவளுக்கு கொடுப்பேன், 2 என்கிட்ட இருக்கட்டி நீ ஒன்று போட்டுக்கோ, 4 பட்டு போட எடுத்து அவளுக்கு 2 எடுத்து கொடுப்பேன். இப்படி தான் நான் அவளை பார்த்துக்கிட்டேன். ஸோ எப்பவுமே நான் ஓப்பனாக தான் இருப்பேன், யாரையுமே வந்து உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறதுக்கு தெரியாது. அந்த இருதயத்தை தான் பார்த்துருக்காரு ஆண்டவர் எப்படி இருக்கா. ஏன்னா ஏமாந்து இருக்கிறது வேறு விஷயம், ஏமாத்துறது தான் கூடாது, ஆண்டவர் பிடிக்காத காரியம் தானே, நம்ம ஏமாந்துருக்கோம் பரவாயில்ல. அப்போது 3 வருஷம் கழித்து இந்த காருக்கு பணம் கட்டல, அந்த கார் முழுகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வருத்தம் வந்துச்சு, ஃப்ரெண்டை நம்மளும் இவ்வளோ இப்படி நம்மளை ஏமாத்திருக்கல, இனிமேல் நம்ம எப்படி இவ கூட இருக்கிறது. கணவரை தங்கச்சி விடுறோம், அவர்கிட்ட இந்த எஸ்கேப்பாக இவகிட்ட வந்தேன், இங்கேருந்து பெஸ்கே போகிறேன். ஏன்னா இப்போ 2 லேக்ஸும் போயிடுச்சு, மாதம் மாதம் 4000 வாடகையும் கேட்டு வாங்கிக்கிட்டான், டியூ கட்டணி பேங்க்கில் கொடு அப்படின்னு. சரி ஃப்ரெண்டு தானே கஷ்டப்படுறா போனால் போகுது அப்படின்னு தான் நான் கொடுப்பேன். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சரி நமக்கு அந்த பணமும் போயிடுச்சு, இவ்வளோ லாஸ் நிறையா. சரின்ட்டு அந்த கார் போயிடுச்சு. முதல் தடவை ஆட்டோவில் வீடு வாடகை தேடி இந்த சாலை கிராமத்தை சுற்றிட்டு இருக்கேன். காரில் போனால் முதல்ல ஆட்டோவில் ஏறுறேன். பஸ்ஸில் கூட ஒரே ஒரு தடவை போயிருப்பேன். இப்போ 81 ஒரு ட்ராமா முடிச்சு நான் பஸ்ஸில் ஏறி வரேன். எல்லோரும் பார்த்துட்டாங்க என்ன. அப்போ சாந்தி கணேசன் தெரியும். சாந்தி ட்ராமா நடிச்சு இப்போ பஸ்ஸில் போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. அப்போது அதுலேயும் சொல்லிட்டேன் நான் பஸ்லேயே போக மாட்டேன், இனிமேல் காரில் தான் போவேன். அப்புறம் இருந்து காரில் போய் படக்கும். இப்போ முதல் தடவை ஆட்டோவில் வீடு தேடிட்டு இருக்கேன். ஒரு நடிகை போய் வீடு கேட்டால் மெடசில் யாரும் கொடுத்துருவாங்களா? வீடு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 1008 கேள்வி கேட்பாங்க, நீ தனியாக இருக்கியா, என்னாச்சு, அவன் எப்படி இருப்பான், நடிகைன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு, இல்லையா? ஒரு சந்தேகம் இருக்கும் அவங்களுக்கு. நைட் 8 வந்து போகிற போல தெரியாது. சப்போஸ் டெய்லி பார்ட்டி கிட்டு வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் அவங்களுக்கு மனசில் ஓடும். ஆனால் என்ன பார்த்தோன்னா, அந்தம்மா என்ன நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க, நான் உங்கள் ஃபேனு அப்படின்னு ஒரு கேள்வியுமே கேட்கல. 20,000 அட்வான்ஸ், 2,000 வாடகை.
3: இப்போ இவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனியாக ஒரு வீட்டு
1: தனியாக வந்துட்டேன். தனியாக வந்தாச்சு. என் ஃப்ரெண்டை விட்டு தனியாக போயிட்டேன். தனியாக தான் எல்லாமே பாருங்க, இனிமேல் எல்லாமே தனி தான். ஸோ அங்கே போய் ஒரு வருஷம் இருந்தேன். அந்த அம்மா சமைச்சு கொண்டு எனக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு தனியாக இருக்கேன்மா, நான் சமைச்சு உனக்கு கொடுக்குறேன், நீ ஏன் சமைச்சிட்டு இருக்க அப்படின்வாங்க. ஸோ அப்போ அங்கே போய் நான் என்ன பண்ணேன்னாக்கா, சரி நம்ம இவ்வளோ நம்ம தனியாக இருக்கோம், இப்போ இனிமேல் நம்ம வந்து வாடகை வீடு தேடி தேடி அப்பப்போ போக முடியாது, நமக்குன்னு ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நகை விற்று ஒரு 2 lakh அட்வான்ஸ் கொடுத்துட்டு 15 டியூ போட்டு ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கினேன். அது வந்து 17,000 கட்டணும் மாதத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு 2002 98 கணவரை விட்டு வந்தேன். 2008 ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டேன். 2002 புது வீடு வாங்கிட்டு போயாச்சு, புது ஃப்ளாட்டு. அப்போ எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்தாங்க கிரகப்பிரசத்துக்கு. நான் யாருமே பக்கமே பாராட்டல. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க தான் சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு தெரியல இந்துவாக இருந்துருக்கு.
3: அப்போ இருந்தே உங்களுக்கு
1: பாருங்க அந்த இருக்காரு பாருங்களேன். அதுதான் எனக்கு எல்லாரும் கேட்பாங்க, ஏன் எப்படி நீங்க வந்து அதை மன்னிச்சிங்க அந்த காரியத்தை, ஒன்று தெரில என்னமோ விட்டுட்டேன் அப்படின்னு.
3: ஸோ பேருக்கு அந்த குணங்கள் வந்து இயற்கையாகவே அமையும்.
1: அது வந்து ஆண்டவர் கொடுக்கறது, சொல்லிக் கொடுத்து அதான் எல்லாமே சொல்லிக் கொடுத்து வர்றது கிடையாது, உண்மையாக வரணும். அன்புங்கிறது உள்ளத்துலேருந்து வந்தால் தான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும் இல்லை.
3: அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஒன்று
1: சேர்ந்து அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்துட்டு கிரகப்பிரசம் முடிச்சுட்டு 2002 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 2004 ஆச்சு. சரி ஷூட்டிங் போவேன், நான் அவங்க காரில் போவேன் வருவேன், ஒரு பிரச்சனை இல்லை. வீடு இருக்கு, வாழ்ந்துட்டு இருந்தேன். மஞ்சக்காமலை வந்து 2004 கணேஷ் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் டெத்துக்கு போயிட்டு அவர் எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் தனிமையான வாழ்க்கை. ஏன்னா அவர் குடிச்சு குடல் வந்து மஞ்சக்காமல் வந்து இறந்துட்டார். 98 தான் அவர் விட்டு வந்தார். 2004 இறந்துட்டார் பாருங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்பினா ஒருத்தைய வந்து அவர் வந்து பாதுகாத்துக்கலையே, ஒரு பொக்கிஷமாக என்னை வச்சிருந்துருக்கணும். எல்லாம் கைவிட்டாங்க. அப்புறம் 2006 ஆச்சு. உங்களுக்கு குழந்தைய இல்லை, கணவர் இறந்துட்டாரு, நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணிங்கன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொன்னாங்க. கூட இருந்தவங்களாம் தனியாக வாழ முடியாது மெட்ராஸில் அப்படின்னோடனே சரி என் கதையெல்லாம் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் நானும் விரும்பி கல்யாணம் பண்ண 2006 போய் ஒரு கோயிலில் ரீமேரேஜ் பண்ணேன். அவர் கூட வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் போய் கலைமாமணி அவார்டு வாங்குறேன் ஜெயலலிதம்மா கையில் 2006. அதில் ஒரு 3 pounds தங்க டாலர் என்கிட்ட இருந்துச்சு, அதையும் வச்சுருந்தேன். ஸோ இவர் கல்யாணத்துக்கு போட்டது, நகை போட்டது, தானா தாலி போட்டுக்கிட்டது, இப்படி கொஞ்சம் நகைகள் அது இதில் போச்சு. இவர் என்னடனா பணம், அவர் வேலைக்கு போகிற பணம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். ஸோ என்னோட பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ நிறைய சீரியல் நான் பண்ணிட்டு இருந்தேன். சொர்க்கம், நாணயம், முகூர்த்தம் நிறைய நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. விஜய் டிவி, சன் டிவியில் நிறைய சீரியல் போய்ட்டு அப்போ அவ்வளோ பீக்கு. அப்போ நான் டெய்லி ஷூட்டிங் போய்ட்டு வந்து அவர் வந்து பணம் கொடுக்க மாட்டார். என்னோட பணத்தை வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு என்ன குடிப்பழக்கம் இருந்துச்சு தெரியாது, அவர் குடிப்பாருன்னு தெரியாது இருந்துச்சு. அப்போ இண்டு வரைக்குமே நமக்கு தெரியாதுல்ல, அது குடிப்பழக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டோம் குடிச்சா கூட. ஸோ என்னோட பணத்தில் வாங்கி சாப்பிட்டு என்னை வந்து சந்தேகப்பட ஆரம்பித்தார். அவர் அவர் கருப்பாக இருப்பார், நான் கலராக இருக்கேன் சந்தேகம் அவருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் அங்கே போய் அங்கே அங்கே நின்றுட்டு தான் அங்கே நின்று யார் பார்த்துட்ருக்கேன் இப்படி இந்த பக்கத்தில் இங்கே நின்று எவனை பார்த்துட்ருக்க அப்படி கேட்பார். ஒரு 6 கூட அவர் கூட வாழலை. இந்த இவர் கல்யாணம் பண்ணுறது கலை மாமனி ஓட வாங்குறேன். அந்த டாலர் என்கிட்ட இருந்துச்சு. இவருக்கு நாங்கள் போட்டது, இவர் கொண்டு போய் பொருளெல்லாம் விற்றுருவார். அதுக்கு எதுக்கு விற்றுங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை அடி, நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் கொடுப்பாரு. 6 கூட வாழலைங்க அவங்க கூட. இவர் கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன்னு சொன்னார்ல, கடைசி வரைக்கும் பார்த்துப்பேனார். ஆனால் ஒரே ஒரு தீர்மானங்க நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல, இயேசு மட்டும்தான் இவங்க நம்ம கூட வருவார். இறுதி வரைக்கும் முடிவு பிறந்து நம்ம இடத்துல நிலைத்திருக்கிறவரும் அவர் தான். ஸோ இந்த சந்தேகப்பட்டவுடனே எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியல. அடிக்க ஆரம்பித்தார், சந்தேகப்பட்டு அடிக்க ஆரம்பித்து. ஒரு நாள் வந்து நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு 9 ஷூட்டிங் முடியும், 9 ஷூட் முடிச்சு 9:30 நான் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க காரில் தான் வரணும், என்னோட கார் இல்லை. ஸோ வந்து வீட்டில் இறங்கியாச்சு. 9:30 ஃபுல் குடியில் இருந்தார். அப்போது சந்தேகப்பட்டு அடித்து, 3 hours நீ எங்கே போய் சுற்றிட்டு வர, ஷூட்டிங் போகல அப்படின்னு அடித்து கீழே தள்ளி கத்தி எடுத்து கொலையை பண்ண வந்துட்டார். அப்போ நம்ம ஆண்டவர் அறியாமல் இருக்கோம். அப்போது கத்தி எடுத்து கொலை பண்ணதை நம்ம என்ன பண்ணோம், பயம், மரண பயம். நம்ம வாழணும்னு தானே ஆசை இருக்கும். இப்போ நம்ம செத்தா நேராக பரலோகம் தான், நம்ம அங்கே போய் ஜாலியாக வாழ போகிறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ அப்போ என்ன உயிர் மேலே பயம். ஸோ இந்த சிங்கிள் பெட்ரூமில் எப்படி உள்ளே தள்ளி வெளியில் கதவை தாப்பிட்டேன். தைரியம் வந்து அப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன், தீபிகான் என் ஃப்ரெண்டு, எனக்கு பிருந்தா தீபிகா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன், அவள் இங்கே மெட்ராஸ், அவள் வந்து மலேசியா பிருந்தா, இவன் வந்து இங்கே மெட்ராஸ் இருக்கிறான், அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஏன்னா யாருமே இல்லையா நமக்கு, வாடியை குடிச்சிட்டு வந்து அடிக்கிற பயமாக இருக்கடி அப்படின்னு கூப்பிட்டா அவளை. அப்போ அவள் வந்து ஹாலே உட்காந்துருந்துட்டு பேசிட்டு அவள் போயிட்டு அவள் ஷூட்டிங் போகிறவன், நீ காலையில் கதவை திறந்துட்டு கதவை மட்டும் திறக்காது அப்படின்ட்டு போயிட்டான். காலையில் போய் கதை அதை தட்டிகிட்டே இருந்தால் நான் திறக்கவே இல்லை, எங்கே வந்து குத்திடுவாரோ திருப்பி, திறந்தோம்னா நம்ம மாட்டிப்போம். உயிருக்கு பயந்துட்டு உட்காந்துருந்தா காலையில் போய் கதவை திறந்தேன், திறந்தோம்னா காலையில் வந்து விழுந்தார், திட்டமாட்டேன், அடிக்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் எப்போ நம்மளை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரோ இனிமேல் நம்ம அவர் கூட வாழ்றது முடியாத காரியம் இல்லையா. அப்போ தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அண்ணன் பசங்களாம் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் குழந்தையே இருக்குது, அவங்களாம் சேர்ந்து இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன் கூப்பிட்டு, நான் மணி இவர் கூட வாழ மாட்டேன், எப்படியாவது என்னை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்டையும் பேசி லீகலாக பண்ணிக்கல, அதனால் தப்பிச்சேன் நான். இல்லைன்னா இந்த கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கணும். ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்காரு பாருங்க. நன்மை எல்லாத்தையுமே நன்மை நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் தான், அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான். எவ்வளோ பெரிய தெய்வம் இல்லைங்க, நிஜமாக அவர் அன்பு ருசிக்கணும், ருசித்தா தான் தெரியும். ஸோ அவரை இது பண்ணி விட்டாச்சு, பேசி விட்டாச்சு, நீ வேலையை பார்த்துக்கப்பா, அவள் தனியாக இருக்கா, அவள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூட்டிங் வர்றது குறைஞ்சிருச்சு, கம்மியாயிடுச்சு. எப்படின்னா இவர் தான் கெடுத்துருக்காரு, கொடுக்கக்கூடாது, ஷூட்டிங்கே கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனால் எங்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும், மேடம் உங்களுக்கு கல்யாணம் நடிக்க மாட்டேங்குன்னு சொன்னார் அவங்க வீட்டுக்காரு, அதான் கொடுக்குறது இல்லை அப்படின்னாங்க. ஓ இப்படி நமக்கு வர வேண்டிய ஷூட்டிங்கே கெடுத்துருக்காரு போல இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு மருந்து வச்சு கொடுத்து அந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு வயிற்றில் வாந்தி பேதி அப்படியாகி, நான் ஏற்கனவே ஒல்லியாக தான் இருப்பேன், சம்டைம்ஸ் குண்டாவும் அப்போ இன்னும் பாதி உடம்பாயிடுச்சு. அப்போ என்னன்னு தெரியல, இவர் தான் மருந்து வச்சு கொடுத்துருக்கேன் எல்லா வேலையும் உள்ளுக்குள்ளேயே, அதாவது உள்ளுக்குள்ளேயே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி வாழைப்பழத்தை ஊசி தெரியாது உள்ளுக்குள்ளே இப்போ அது நடந்துகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்க தெரியல. ஸோ இவரை விட்டவுடனே எனக்கு ஷூட்டிங் வர்றது குறைஞ்சிடுச்சு, சமாதானம் இல்லை, என்ன வாழ்க்கை, யாருமே குழந்தைங்க இல்லை, கணவர் இல்லை, ரெண்டு கல்யாணம், ரெண்டாவது கல்யாணம், எல்லாருமே பணத்துக்கு தான் எல்லாருமே. ஏன்னா நான் பணம் சம்பாதிச்சுக்கிறேன், எங்கள் அம்மாவே என் மேலே சாபம் தான் விட்டுருக்காங்க, நகை கொடுத்தா எங்கள் அம்மா சந்தோஷம் வரும்.

0: நம்ம காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் ரிஷிகேஷ் பத்ரிநாத் கேதார்நாத் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் போனா புண்ணியம், கங்கையில போய் குளிச்சா புண்ணியம், அதே சமாதானம் கிடைக்கும். நம்ம நான் 100 பொண்ணாக கார் நல்லா எல்லாமே இருக்கானா சமாதானம் இல்லையே. இப்போ ஒன்னா இழந்துட்டு இருக்கோம், தனிமையா இருக்கோம், இப்போ சமாதானம் இல்லை. ஸோ நகையில வித்துட்டா அங்கெல்லாம் போவேன், காசி ராமேஸ்வரத்துக்கெல்லாம். எதுக்கு போறோம்? ஒரு சமாதானம், நிம்மதி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு கோயிலும் அப்போ அப்படி இமயமலை மட்டும்தான் போல நான், அப்படி தெய்வங்கள் அவ்வளோ பக்தி, அதாவது உண்மையான பக்தி. உண்மையான பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாரா? உண்மையான பக்தி இருக்கணும், அப்பதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்குவாரு. ஸோ எங்கே பக்தி கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காள் என் பொண்ணு, இல்லை அவரோட மக தானே நான். நான் அவர் அறியல, அவர் என்ன அறிஞ்சிருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது திருப்பி அதே அழுகுதார், கங்கையில் போய் உட்காந்து அரை நாள் அழுதுருக்கேன். அதாவது மனம் இறங்கி நமக்கு நல்ல வாழ்க்கை வரும். பெண்ணாச்சே, கங்கை ஒரு பெண்ணதி. ஸோ இப்போ நம்ம அழுதோம்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு? ஸோ நீ எதுக்காக அழுத மகளேன்னு கண்ணீர் வந்து துருத்தில் வச்சிருக்கேன். இந்த கண்ணீர் எதுக்காக நீ வடிச்ச நமக்கு தெரியாது, நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் ஞாபகம் வச்சுட்டு நமக்கு அதற்கு உண்டான பலனை கொடுக்குற தெய்வம். ஆமாம். ஸோ திருப்பி வரும்போது அதே அழுதாக இருக்கும், செலவு பண்ணிட்டு போகிறோம், சமாதானம் இருக்கணும்ல. இல்லை, வீட்டுக்கு வந்து ஐயரை கூப்பிட்டு வச்சு லலிதா சகசரநாமன் ஒன்று இருக்குது, அதை படித்து பாயசம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் என்னோடய பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி இருக்கும், உங்கள் ஸ்டுடியோவில் பாதி ரூம் பூஜை ரூம் இருக்கும். அவ்வளோ விக்கிரகங்கள், அவ்வளோ படங்கள், எந்த கோயிலுக்கு போனால் அந்த விக்கிரகங்களுக்கு உண்டான நகைகள் புடவைகள் எல்லாம் போட்டு அழகு போடும். கிரீடம் முத கொண்டு வச்சு தெரியல, கிரீடம் வைக்கிறவர் யாரு? நான் அதுங்களுக்கு கிரீடம் வச்சேன். நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்குற தேச மகாராஜா மட்டும்தான், அதுக்கு தான் வாழ்த்தப்படுத்திட்டு இருக்காரு. இல்லை அந்த அந்த லக்குனாக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ வீட்டுக்கு வந்து அதே அழகாக இருக்கும். அப்போ தான் எல்லாமே நகைகள் எல்லாம் போச்சு, 100 பொண்ணாக போச்சு. கலைமாமணி டாலர் கூட கடையில் போய் விற்றேன், என் பேர் அதில் போட்டிருக்கோம்.
1: கலை பத்திரமா சேஃப்டியாக வச்சுருப்பாங்க.
0: ஏன்னா கவர்மெண்ட் டாலரு, அது வந்து அங்கீகாரம் அவங்களுக்கு. இப்போ பாரு, பார்த்துருப்பீங்க நீங்கள் பேப்பரில் எத்தனை பேர் இப்போ கலைமாமணி அவார்டு வாங்கினாங்கன்ட்டு. ஸோ அதை அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க, அது வந்து இப்போ இது பண்ண மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட் டாலர். ஸோ அதை கூட நான் என் பேர் போட்டிருக்கோம், கலைமாமணி சாந்தி கணேஷன் போட்டிருக்கோம். அதை கூட போய் கடையில் போய் விற்றேன், 100 பொண்ணாக போச்சு. நிலங்கள் வந்து ஒரு நிலம் விற்றேன், அந்த காசு வாங்கி செலவு பண்ணியாச்சு. இன்னொரு நகை அப்படியே முழுகிடுச்சு, கொஞ்சம் பணம் கட்டாதனால கார் முதலே போயிடுச்சு. ஸோ 100 பவுன் நகை எல்லாமே போயிடுச்சு. கலைமாமணி டாலர் வித்தாச்சு.
1: இல்லை நம்மளவங்களாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு ஒருத்தர்
0: நான் கொடுத்து ஏமாறேன். என் கணேஷ் எனக்கு 8 லட்சம் ரூபா கொடுக்கணும், என் கணவரை எனக்கு 8 லேக்ஸ் கொடுக்கணும், எங்கள் அக்காவுக்கு பணம் கொடுத்து அது திரும்பி வரல. ஸோ இப்படி கொடுத்து தான் நான் ஏமாந்துருக்கேன். கொடுத்து ஏமாந்தவங்க எப்பவுமே கெட்டு போனது இல்லைங்க, மற்றவங்களை ஏமாத்துறவங்க தான் கெட்டுருப்பாங்க. இல்லை ஆண்டவர் அதுதான் எல்லாரையும் பார்த்துட்ருக்காருல்ல. ஸோ இது எல்லாமே போச்சு. கலைமாமணி டாலர் கூட விற்க விற்று அந்த வாழ்க்கை ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எங்கே போய் நிற்கிறது? நம்ம வந்து எங்கேயும் போய் நிற்க முடியாது. ஒரு நடிகை ஒரு பணம் இல்லைன்னாலும் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. முதல்ல என்னை பார்த்தா நம்புவாங்களா இவங்ககிட்ட காசு இல்லைன்னு? ஏன்னா அப்படி கோயிலுக்கு எல்லாரையும் வேன் வச்சு கோயிலுக்கு கூப்பிட்டு போவேன். இந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அபிஷேகம் பண்ணி வச்சு சாப்பாடு போட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் என்னோட காரில் போயிடுவேன். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் எல்லோரும் கூப்பிட்டு போய் அபிஷேகம் பண்ணி எல்லாரும் அது பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் அப்படிலாம் பண்ணுவேன். ஸோ எங்கேயும் இப்போ நான் நிற்கல. தீபாவளி பொங்கல் இப்போ தான், தீபாவளி தான் நேற்று தான் போச்சு. ஸோ அந்த தீபாவளி பொங்கல்னாக்கா எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுப்பேன், பட்டாசு எடுத்து கொடுப்பேன், ஸ்வீட்டு எல்லாமே எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அது ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம், மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இயேசு மகாராஜா. ஸோ இதை இப்போ இப்படி தான் கொடுத்தேன். எல்லாமே போச்சு. ஒரு நகை இல்லை, எல்லாம் முடிச்சு நிலங்கள் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கே கிடையாது, ஷூட்டிங்கே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது, எப்படி வாழ்கிறது, எங்கே போய் நிற்கிறது, என்ன ஒன்றும் தெரியல. வெள்ளித்தட்டு நான் அதில் தான் சாப்பிடுவேன், வெள்ளித்தட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எம்ஜிஆர் அதில் தான் சாப்பிட்டாருன்னு படிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக வெள்ளித்தட்டில் தான் வாங்கி சாப்பிடுவேன் நான். அந்த வெள்ளித்தட்டு பூஜை பண்ண வெள்ளி குத்துவளவு பெருசு இருக்கும், அதெல்லாம் எடுத்து விற்றேன். அதெல்லாம் விற்று என் வாழ்க்கை ஓட்டினா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஏன்னா ஆனால் இன்னொரு சிஸ்டர் ஆண்டவர் வந்து என்னை வந்து தாயின் கரன் உருவம்னு தெரிஞ்சுக்கிட்ட தெய்வம், என் தவறான பாதையில் போக விடலை பாருங்கள். எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இப்படி தான் வாழணும் ஒரு தீர்மானத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இல்லை அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதான், தீமைக்கு நடக்கவே நடக்காது. ஸோ என்னாச்சு, அந்த வெள்ளித்தட்டு வெள்ளி குதிரை வைத்து அந்த வாழ்க்கையை ஓட்டியாச்சு டைமு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 10,000 ரூபா கொடுத்து ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருந்தேன். அந்த பட்டுப்புடவை சேட்டு கடையில் அடமானம் வச்சா 2,000 ரூபா இந்த மாதம் வந்தால் போதும் எனக்கு, இந்த மாதம் நான் ஓட்டுவேன் வாழ்க்கையை. ஸோ அந்த சொந்த ஃப்ளாட் வாங்கிட்டால் பைசாவை கட்டலை, அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு 4 மாதம் கட்டினதோடு சரி, அதுக்கப்புறம் கட்டவே இல்லை பைசாவை அந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ அது கட்டாமல் அது வர பயம், எப்போ வந்து ஃப்ளாட்லேருந்து காலி பண்ணிட்டு வெளில போக சொல்லணும்னு தெரியாது. இப்படி இல்லை அவ்வளோ, அதாவது இடுக்க நெருக்கம் இடுக்கம் அப்படி இடுக்கன்னு எப்படி வாழ்றதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டுப்படவே சேட்டு அடமான வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது வெள்ளி ஜரி செம்பு

0: தங்கம் வெள்ளினு வச்சுக்குவாரு, செம்பு ஜரிகை பட்டு போடுவா, எங்க சித்தப்பாட்ட கொடுத்தா நான் போக முடியாது இல்ல. ஒரு நடிகை பட்டுப்படி அடமான வச்சா என்ன கேவலமான ஒரு கேவலமான ஒரு இது இல்ல. அப்ப எங்க சித்தப்பாட்டு தான் கொடுத்து அனுப்புறேன், சித்தப்பா இதை வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்ப இது செம்பு ஜரிகை வாங்கிக்க மாட்டாருன்னு திருப்பி கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஏது பண்றது, எங்க போய் நிக்கிறது, நம்ம வேலை இல்லையே, எப்படி மெட்ராஸ்ல வாழ்றது. அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்றுமே பொருள் இல்லை, நகை இல்லை, நிலம் இல்லை, எது எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. பணக்காரன் பரலோகத்தில் இருந்து எவ்வளோ பெரிய காரியம் உங்களுக்கு தெரியும். ஊசியின் காதில் ஒட்டகமாக நுழைஞ்சிடுமா, ஆனால் பரலோகத்தில் ஐஸ்வர் நுழையவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா இழந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த விக்கிரகங்கள், ஆண்டவர் பிடிக்காத காரியம் என்னன்னா விக்கிரகங்கள் தான். விக்கிரக வழிபாடு, விக்கிரகத்தை சிலை வழிபாடு ஆண்டவர் பிடிக்காத காரியம், அதுதான் இருக்கு என்கிட்ட கடைசியாக ஆண்டவர் அறியாதப்போ. ஸோ அது நடராசில் எவ்வளோ பெருசு நடராசில் ஐம்பொருளில் இருக்கும், அது வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து எங்கள் சித்தப்பாட்ட பையில் போட்டு கொடுத்து அனுப்புகிறேன். நான் இருக்கிறது சாலிகிராமம் மயிலாப்பூரில் போய் இதில் விற்றுட்டு வாங்க சித்தப்பா, எனக்கு கையில் செலவு காசு இல்லை.
1: ஆனால் அது அன்பாக வந்து நீங்கள் எவ்வளோ ஆசையாக அந்தந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி, ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை
0: விற்க வேண்டிய நிலைமை அப்போட அந்த வருத்தம் தெரியல பாருங்க உள்ளத்தில். நம்ம இப்போ நமக்கு டைம் சரியில்லை, அது விற்றா தான் வாழ்க்கை, வேறு வழி இல்லை. ஸோ அவர் அவர்கிட்ட பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் போயிட்டு திருப்பி சாயங்காலம் அப்படியே கொண்டு வர்றாரு. ஏன்னா ஐம்பொன்னெல்லாம் இருக்குது, திருட்டு சிலையாக இருக்கும், வாங்க மாட்டேன். எங்கள் சித்தப்பா நல்லா கருப்பாக இருப்பார், இந்த சேர் கலர் கருப்பில் இருப்பார் அவர். ஸோ அவரை பார்த்தோன்னே எது திருட்டு தொண்டர் போட்டு நடராஜ சிலையில் திருட்டு தொண்டர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டாங்களா, நீயே போய் போட்டுக்கோமா அப்படின்ட்டார். சரி எனக்கு தான் எப்படி போகிறது, ஆட்டோவில் போகிறதுக்கு காசு கிடையாது. என் ஃப்ரெண்டு தீபிகாவை கூப்பிட்றேன், அவள் ஸ்கூட்டர் ஓட்டுவா, அவளை கூப்பிட்றேன், தீபிகா வாடி இந்த சிலையெல்லாம் போய் விற்கணும் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறேன். போயிட்டு அந்த கடைக்காரனை பார்த்தோன்னு கேட்குறேன், மேடம் ஏன் இதெல்லாம் விற்கிறீங்க, நீங்களும் வாங்கும்போது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்களே அப்படின்னா. அப்படின்னு என்ன சொல்லுவேன் நான், இப்படி என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாது. நடிகை பந்தா பந்தாவாக இருக்கணும், இல்லைன்னா மரியாதை கிடையாது. ஸோ இல்லை என்ன ஃபாரில் இப்போ செட்டில் ஆக போகிறேன், அதனால் இந்த நகையெல்லாம் விற்கிறேன் அப்படின்ற பொய்யை சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபாரின் எது பரலோகம் தான், அது என் வேலை வந்திருக்கு. ஸோ அங்கே செட்டில் ஆக போகிறேன், விற்க அதெல்லாம் விற்கிறான்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெறும் 4500 தான் வந்தது. அவ்வளோ சிலைகள் விற்று விற்கும்போது ஒன்றுமே வராது, மதிப்பே கிடையாது. அப்போது வீட்டுக்கு வந்துட்டேன், வந்து அந்த காசு வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இது 4000 காலி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தெரில. ஒரு பெரிய மனுஷருக்கு லெட்டர் போட்டேன், இது மாதிரி ஐயா ஒரு பெரிய பெரியவர் அவருக்கு லெட்டர் போடுறேன். என்ன சின்ன வயசுல டான்ஸ் ட்ராமாலாம் பார்த்துருக்காங்க, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர், அவருக்கு லெட்டர் போடுறேன். இது மாதிரி ஐயா நான் சாந்தி கஷ்டப்படுறேன், கணவர் இறந்துட்டாரு, எனக்கு ஷூட்டிங்கும் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் போட்டேன். அந்த லெட்டர் கம்ப்யூட்டர் இருக்கு, பதில் மட்டும் போட்டாங்க,
1: எனக்கு
0: எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கூப்பிட்டு கூட கேட்கல. அப்புறம் இந்த லேண்ட்லைன் எப்படியோ தேடி பிடிச்சி யார் யார்கிட்ட கேட்டு பிடிச்சி அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டேன், டெய்லி ஃபோன் பண்ணுவேன், ஐயாவை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஐயாவை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. 3 வரைக்கும் பண்ணுற அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, இன்றைக்கி பண்ண நாளைக்கு பண்ணுங்க. ஸோ இந்த சிலையெல்லாம் வித்த காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலவாயிட்டு. அப்புறம் தான் கடைசியில் 200 தான் கையில் இருக்குது சிஸ்டர், ஒன்லி 200 எல்லாம் காலி, ஒன்றுமே கிடையாது வாழ்கிறதுக்கு அடுத்தது. ஸோ நேராக போயிடலாம், 100 போக 100 வர ஆட்டோ கரெக்டாக இருக்குது, போய் நேரில் பேசினாலும் நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவரை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவ மாட்டாரா, ஒரே ஒருத்தருக்கு தான் ஹெல்ப் பண்ணி நின்னேன். போனேன், 1 hour ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அவர் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அப்போ தெரிஞ்சவங்களும் வந்து நின்னோம், ஹெல்ப் கேட்டோம், அவர்களும் நம்மளை வந்து பார்க்கவே முடியும் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி முடிஞ்சிச்சு, இன்றைக்கி நம்மளோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நாளை தினத்தை குறித்து
1: கவலைப்பட்டது,
0: ஒரு நாள் பிறப்பதே அறியாயே, ஒரு நாள் பிறப்பது நம்ம அறிய மாட்டோம், போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி முடிஞ்சிச்சு, இந்த மெடஸில் எப்படி வாழ்றது, எப்படி ஃபோன் பில் கட்டுறது, எப்படி கரண்ட் பில் கட்டுறது, எப்படி சாப்பிட்றது, அட்லீஸ்ட் பஸ்ஸில் போக முடியாது, நடந்து போக முடியாது, அட்லீஸ்ட் ஆட்டோலேயாவது போகணும். இந்த பாட்டை நடந்து போகுது, இவ்வளோ நல்லா நடிச்சது பாரு, கேவலமாக. அதாவது ஒரு நடிகைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை, அடுத்தது அடுத்தது பிச்சுக்கு தான் போகணும் நான். ஸோ இன்றைக்கி நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன், ஆனால் அப்படி அப்படி எந்த சாட்சி சொன்னாலும் நான் அழுகாமல் இருக்கும், அப்படி ஒரு அழுகம் வரும். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்து, கும்பிட்டு தெய்வங்கள் தான், சொந்தக்காரங்க மனுஷங்க விட்டுருவாங்க, ஆனால் தெய்வம் நம்மளை கைவிடாந்தானே தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம் இல்லையே, அது அது வர்றது இன்மல் வரும். ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை, அந்த நிலைமை நம்ம மெடாஸில் எப்படி வாழ்கிறதுன்னு தான். சரி அப்படி நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ வந்து கையில் இப்போ மாத்திரை வாங்க, கையில் காசு கிடையாது, எப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு தெரியல, பீச்சில் போய் கூட விழுந்துருக்கலாம். பட் அந்த ஐடியாலாம் இல்லை பாருங்க, கூப்பிடாமல் இருந்த எத்தனை தெய்வங்களை
1: கும்பிட்டுருப்பேன்.
0: ஆமாம் தற்கொலை வந்த இப்போ ஆண்டவர்னா மாத்திரத்துக்கு வல்லவராக இருக்கிறார் அவர், ஜீவனில் தேவனாக இருக்கிறார், அவரால் மாற்ற முடியும், சொல்ல வேண்டாம் நம்ம. ஸோ அதை மாற்றத்துக்கு இல்லை, இருந்தால் தானே வரும். கண்ணு இருக்கு நீங்க பாக்குறீங்க, காது இருக்கு நீங்க கேக்குறீங்க.
1: அவ்வளவு பக்தியா வந்து எல்லா கோயில்களுக்கும் போயிருங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க,
0: அபிஷேகம் பண்ணிருக்கேன், காவடி தூக்கிருக்கேன், அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணிருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன் நான். நெருப்பு மட்டும் விதிக்கல, ஏன்னா சுடும், அதனால அதை மட்டும் விதிக்கல, மற்றபடி எல்லாம் பண்ணிருக்கேன் நான். அவ்வளோ பண்ணிருப்பேன், அப்படி பக்தி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தூக்க மாட்டிக்கலாம் அப்படின்னு பெட்டு மேலே சேர்த்துக்கு போட்டுட்டு, ஒரு துப்பட்டாவை ரொம்ப ஹைட்டில் இருக்கும் என்னோட அந்த வீடு, ஒரு குச்சி வச்சு நுழைக்கிறேன், துப்பட்டாவை நுழைக்கிறேன் உள்ள, அது அவ்வளோ எட்டில் பார்த்துங்க எடுத்துட்டு இப்படி போட்டுவிட்டு மாட்டேன். எனக்கு எப்படி சுருக்கு எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. சப்போஸ் மாட்டு தெரிஞ்சதை அன்னைக்கே போயிட்டு இருப்பேன், ஆனால் ஆண்டவர் அதில் கூட பாருங்க தெரியாமல் வச்சிருக்காரு பாருங்க. ஸோ மாட்டுற எனக்கு எப்படி மாட்டுறதுன்னு தெரில, எப்படி சாவறதுன்னு தெரில, ரெண்டு தடவை மூணு தடவை இறங்க, எப்படி நம்ம ஏன் பயம் பயம் வேற வருது எனக்கு. ஏன்னா 86 தற்கொலை முயற்சி பண்ணோம், இப்போ நான் வந்து சாகனம் தான் ஆசை, பழகணும்னு ஆசை இல்லை, சாகனம் ஆசை. பாதி ஊர் போய் பாதி ஊர் பழிச்சுக்கிட்டா நம்மளை வச்சு காப்பாற்ற யார் இருக்கா, எல்லாம் கைவிட்டாங்க, தெய்வங்களும் கைவிட்டுருச்சு. 33 கோடி தேவர்கள் இருக்கு உலகத்தில், அத்தனை தெய்வங்களும் கைவிட்டுருச்சு, ஒன்றும் காப்பாற்ற வரல. ஸோ பயம் வருது, நானும் எப்படியாவது செத்துடலாம், எப்படியாவது செத்துடலாம், நம்ம எப்படி வாழ்வோம், எப்படி வாழ்வோம் அப்படின்னு மூணு தடவை நாலு தடவை அந்த சேரில் ஏறேன் இறங்குறேன். ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, ஏன் இப்படி நம்ம லூஸ்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ இறங்குறேன், அப்போ எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஸோ அப்புறம் தான் 4வது திருமணம் பண்ணுறேன். சரி நமக்கு ஏதோ ஒரு பயம் வருது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் 1 மாதம் நமக்கு எந்த ஷூட்டிங் வரலன்னா ஏதாவது ஒரு வழியை தேடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பயம் கலந்து திகிலோட அந்த சேர்லேருந்து கீழே இறங்கிட்டேன். அந்த சிந்தனை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கார்ல, அதாவது ராஜாவின் இருதயத்தின் நீர்க்காரர்களை போல திருப்புற தெய்வமா, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், ராஜாத்திய கூட இல்லை, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், திருப்பி இருக்கார் போடுறேன். சரி இறங்கிட்டேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஷூட்டிங் வருமானு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத்திரை மீட்டிங் போட்டோம், சின்னத்திரை மீட்டிங் எதுக்குன்னா அங்கே டைரக்டர்ஸு, கேமராமேனு, நடிக்கிறவங்க, மேனேஜர் எல்லாமே வருவாங்க. சார் நம்ம ஷூட்டிங்லன்னு சொன்னா ஷூட்டிங் கிடைக்கும், அடிக்கலான்ட்டு போய் அந்த மீட்டிங்க்கு போறேன். என் ஃப்ரெண்டு பிருந்தாவை கூப்பிட்டு போறேன், அவ 2-வீலர் ஓட்டுவா, 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க, அவளை கூப்பிடுறேன் இந்த மீட்டிங் போக வேண்டிய வா போயிட்டு வரலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போறேன். போயிட்டா மீட்டிங் முடிஞ்சிச்சு, முடிஞ்சோன்னா கீழே இறங்குறேன். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ஜெயின் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்கிறேன், ஜெய் சார் எனக்கு ஷூட்டிங்கில் கொஞ்சம் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம், இன்றைக்கி சாயங்காலம் ஹோட்டல் விஜய் பார்க்கில் ஒரு மீட்டிங் இருக்குது, வாங்கன்ட்டு போயிட்டார். ஹோட்டலில் கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போக மாட்டேன், ஒரு நடிகை ஹோட்டலில் கூப்பிட்டா தவறானதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்ற ஒரு இது வரும் எனக்கு பயம். ஸோ போக மாட்டேன். அப்போ ஃப்ரெண்டு பிருந்தா வந்து ஸ்கூட்டர் ஓட்டுவான், உங்ககிட்ட காசு இல்லை கையில், ஸோ அவளை கூப்பிட்றேன், பிருந்தா வாடி இந்த மீட்டிங் போயிட்டு வருவோம், என்னன்னு தெரில, மேனேஜர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அந்த மீட்டிங்க்கு போகிறேன். அந்த மீட்டிங் போனால் நான் பயந்ததெல்லாம் எதுவுமே இல்லை. அது வந்து பிரதர் மோகசில் ஆசிரஸ் அவங்க திரைப்பட திரு மக்களுக்காக போட்ட முதல் மீட்டிங், முதல் மீட்டிங்கே எத்தனை மீட்டிங் தெரியல, அந்த மீட்டிங் எனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது சிஸ்டர் எனக்கு, நான் பிறந்தது ஷூட்டிங் கிடைக்கும், மேனேஜர் கூப்பிட்டுருக்காரு போலன்னா ஷூட்டிங் கிடைக்காது நமக்கு, அதுக்காக போயிருக்கான். போனா எல்லாரும் இப்போ கிறிஸ்டின்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க நிறைய பேர், பிரதர் மோகசில் ஆசிரஸ் அவங்க அவர் தான் நிற்கிறாரு அங்க. பின்னாடி வசனம் போடுவாங்க தெரியுமா, எப்பவுமே அதுல எனக்கு கிடைச்ச முதல்ல வசனம் என்ன வசனம்னா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் ஒன்றும் இல்லாமல் வெறுமை நிலைமை இருக்க இருட்டு வெளிச்சத்து கொடுக்கறதுக்கு தெய்வங்கள் இல்லை, ஆனால் ஒளியின் பிள்ளைய ஆண்டவர் மாத்திருக்கார் நான். ஸோ அன்னைக்கு தெரியல எனக்கு வந்து உட்காந்த அப்போ பிரதர் மோகசில் ஆசிரஸ் அவங்க அவருடைய சாட்சியை சொல்லி ஜப ஏற எடுத்தார். அவர் சாட்சி எப்படி ரசிக்கப்பட்டார், சின்ன குழந்தை வயசு உடம்பு முடியாமல் படுத்திருந்தப்போ எல்லாரும் கைவிட்டாங்க, அப்போ ஆண்டவர் வந்து இவரை குணமாக்கியிருக்காரு அப்படின்னு அந்த சாட்சியை சொல்லி ஜப ஏற எடுத்திருக்கா. அப்போ அப்படி தேம்பி தேம்பி எழுதிருக்கேன் சிஸ்டர், சின்ன வயசுலேருந்து நான் பட்ட கஷ்டங்கள், ஆனால் நம்ம சொல்லிடுறோம்
1: கஷ்டம் மாறாதான்னு சொல்லி,
0: மாறாதான் என்ன நிலைமை தெரியலையே, எதிர்காலம் என்னன்னு தெரியலையே, நாளைக்கு என்னன்னு தெரியலையே, அப்போ அந்த நிலைமை தானே இருட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த கண்ணீரை நீங்கள் சொன்னீங்க ஆகாரின் கண்ணீரை கண்டு, அதை தான் நான் சொல்லுவேன் இப்போ, ஆகாரின் கண்ணீரை கண்டு அந்த நீருட்டுற கட்டளிட்ட தேவன், சாந்தி கணேஷ் கண்ணீரை கண்டு அவரையே கட்டளிட்டு கட்டளையே வந்துட்டார் எனக்கு, தொட்டிருக்காரு தெரியல, வீட்டுக்கு திட்டிட்டு தான் படுத்திருக்கேன். என்னடி கிறிஸ்டின்வங்க, நம்மளும் இந்துக்கள் எப்படி இருக்கும் பார்த்தியா, எவ்வளோ கலையாக இருக்கும், இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருப்பேன், இங்கே குங்குமம் வச்சுருப்பேன், கவரிங் நகையாவது மாட்டிகிட்டு இருப்போம், அதுதான் அழகுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் மனுஷ முகத்தை பார்ப்பானா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாராம், அந்த இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்த்துருக்காரு. அப்போ அன்னை தொட்டிருக்காரு தெரியல, திட்டிட்டு படுத்துருக்கேன் இப்படி போயிடுச்சு. அப்புறம் இந்த 1 மாதம் ஓடிட்டுருக்கு இப்படி. அப்போ வந்து என்னாச்சுனாக்கா, நிலம் ஒருத்தங்களுக்கு விற்றேன் ஸ்ரீபெரும்புதூரில், அவங்ககிட்ட சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆகிடுச்சு, வெறும் 1 கிரவுண்டு 45 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு விற்று வாங்கி செலவு பண்ணியாச்சு. அப்போ அவங்க என்ன தேடி வராங்க, எப்போ இந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா நாங்கள்லாம் இருக்கோமே உன்னை பார்த்துக்க மாட்டோம், தனியாக இருக்க, ஏன் சண்டை போட்டு இப்படி இருக்க, வீட்டுக்கு வரப்போகிறேன்னு கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு நடிகை தான், கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடு தேடி வராங்க ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீடு தேடி வந்து என்ன கூப்பிடுறாங்க. சரின்ட்டு அவங்க காரு என் காரில் தான் அவங்களை அனுப்பி கூப்பிடுவேன், எல்லா கோயிலுக்கும் அந்த கூட சுற்றுவேன், அப்படி என் காரில் அவங்கள கூட்டு போவேன். அவங்க காரில் என்ன கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு ஸ்ரீபெரும்புதூர் கூட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல அவங்களுக்கு அந்த நிலத்தை. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே 15,000 ரூபா எனக்கு வச்சு பட்டுப்பட வச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா.
1: அழைக்கிற
0: தெய்வம் அது ஒண்ணு. இனி எங்க விதைக்கல நீ அங்கதான் அறுவடை பண்ணுவேன், விதைச்சிருக்கோம் பட்டு அது மட்டும் வரவே வராது, அந்த மட்டும் வருதுன்னு பெரிய விஷயம் தானே இல்ல. சோ கையெழுத்து போட்டு 10,000 வச்சு கொடுத்தாங்க. அந்த 10,000 வச்சு ஓட்டிட்டு இருக்கேன், நடுவில் 1 மாசம் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் நைட்டு தனியாக தானே வீட்டில் இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், புட்டப்பருத்தின்னு ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா, புட்டப்பருத்தி சாய்பாபா
1: தெரியும்
0: எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆசிரமத்துக்கு போய் என் ஃப்ரெண்டு 2 பேரை கூட்டிட்டு போய் கேட்க போனேன். ஆசிரமம் போய் தங்கிக்கலாம், நமக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், நம்ம தனியாக தானே இருக்கோம் அப்படின்னு கேட்க
1: போயிருக்கேன்.
0: அப்போ ஆண்டர் அறியாதப்ப தானே போய் கேட்க போயிருக்கேன், என்னங்க பண்ணு இங்கே வந்து தங்கணும்னா என்ன பண்ணணும். ஆ மேடம் என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க, மல்டி மில்லியனர் போடுங்க இந்த அம்மா அப்படின்னு தான் நினைப்பாங்க. மேடம் நீங்க உங்ககிட்ட சொத்து இருந்துச்சுன்னா நீங்க எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து தங்கிக்கலாம். அதுதான் சிரிப்பாங்க எல்லாம் சாட்சி சொன்னா, பிச்சைக்காரனாலுமே நம்மளுக்கு நமக்கு தான் தெரியாது, வேற வெளியில தெரியாது இல்ல. சோ அப்போ பணக்கார ஆசிரமம், இந்த ஆசிரமத்தை நம்ம தங்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருக்கிற வண்ணமே நீ என்கிட்ட வா, உன்னால ஒரு மனத்தை கூட்டவும் முடியாது குறைக்க முடியாது, வருத்தப்பட்டு பாரத்தை நீ சுமக்காத அப்படின்றாரு ஆண்டவர். சோ இவங்க என்னன்னா பணத்தை கொடுத்தா அங்க வந்து தங்கிக்கலாம். பணம் இல்லாதவங்களுக்கு திக்கற்றவர்கள் சகாயர் யாரு, திக்கற்றவர்கள் சகாயர் யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். உங்ககிட்ட பணம் இல்லையா, நகையில சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, வீட்டுல பிரச்சனையா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு எதுன்னா
1: இயேசு
0: கிறிஸ்து மட்டும்தான். அதை இன்னைக்கு மனசுல வச்சுங்க. அப்ப நான் வீட்டுக்கு வந்து நான் இப்ப கேக்குறேன், அந்த ஆசிரமம் பணக்கார ஆசிரமம் தங்க முடியாது, ஏழைகள் அங்க போய் இருக்க முடியாது. சோ சரி ஓகே, அதை அந்த இடையே கைவிட்டாச்சு. ஒரு நாள் நைட்டு இந்த வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன், அப்ப பக்கத்துலயே இந்து கோயில் இருக்கும், எனக்கு 105 டிகிரி ஜுரம் அடிச்சா கூட நீங்க தான் வந்து பிரசாதத்தை வாங்கணும், இல்லைன்னா சாமி குத்தம் வந்துடும். பிரசாதத்தை நம்ம தான் போய் வாங்கணும், சாந்தி கணேசன்ற பேர்ல அர்ச்சனை பண்ணார்னா அந்த சாந்தி கணேசன் போய் பிரசாதத்தை வாங்கணும், இல்லைனாக்கா வேற யாருக்கா போயிடுவோம். பேர் தேவையில்லை, நீ என்ன ஜாதி எந்த மதம் தேவையில்லை, தேடி வர்றவர் அதுதான் சொல்றேன் வர வரன்னு. ஸோ ஐயர் வந்து 105 டிகிரி ஜுரத்தை கூட பிரசாதத்தை நீங்க தான் வந்து வாங்கணும்னு சொல்லுவாரு. இவர் வந்து நம்மளை பாப்பாரா, உடம்பு சரியெல்லாம் படுத்திருக்கோம், கண்டிப்பா பார்க்க மாட்டார். இப்ப நம்ம தனியா இருக்கோம், நிச்சயமா நம்ம செத்து போயிட்டோம்னா அநாத பணமா போக மாட்டோம், அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து நம்மளை ஜபம் பண்ணியாவது எடுத்து போடுவாங்க. எவ்வளவு பேர் நிலம பாருங்க சிஸ்டர், ஒருத்தருமே இல்லை உதவுறதுக்கு. அப்ப என் நைட்ல இந்த மனசுல ஓடுது, யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம செத்துட்டோம்னா அநாத பணமா போக மாட்டோம், கண்டிப்பா கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணி நம்மளை எடுத்து போடுவாங்கப்பா அப்படின்னு. அப்ப நைட் படுத்து தூங்குறேன், தூங்கறதுக்கு முன்னே கேட்கறேன், சொன்னீங்களே தெய்வங்களை கேட்டீங்களான்னு கேட்டீங்களே, அப்ப நான் கேட்கறேன், உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கு, எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிட்டுருப்பேன், ஏன்னா பிரதோஷம் சதுர்த்தி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயர் கோடி லலிதாசாசனம் படிச்சுட்டு வீட்டிலேயே பிள்ளையார் அத்தனை விதமான பிள்ளையார் வாங்கிச்சு, சதுர்த்தியை கும்பிடுவேன், பிரதோஷத்துக்கு போவேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கும் ஒரு துர்க்கை தேடி தேடி தேடி ஓடுவேன். இந்த துர்க்கையை பார்த்தா அந்த பலன் வருமா, இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம்
1: இயேசுதான்.
0: ஆனா நான் அப்ப ஆண்டருக்கு அறியாதப்போ ஒவ்வொரு துர்க்கைக்கும் இந்த துர்க்கை இந்த பவர் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு அந்த பவர் இருக்கு, அங்க போங்க இப்படிதானே. சோ அப்ப நான் கேக்குறேன், 33 கோடி தெய்வம் நான் கும்பிட்டுருப்பேன், எந்த ஒரு தெய்வம் என்னை காப்பாத்த வரல, என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம் போதும், அது யாரு யாரு யாருன்னு கேட்டு நைட் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். தனியா கூப்பிடுறது குரல் கொடுக்குற தெய்வம் அவர் தான் சிஸ்டர், வேற யாரு இருக்கா நமக்கு. சோ நைட் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், அப்ப வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு உருவம் என் மேல தண்ணி தெளிக்குது, எனக்கு ஏதாவது கனவு போடுங்க நினைச்சிட்டு நான் இப்ப தொடச்சிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த 1 மந்த் ஓடிடுச்சு, 1 மாசம் ஓடிடுச்சு. அப்போ அந்த ஜூனியர் பாலியா பிரதர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சிஸ்டர் நீங்கள் அன்றைக்கி மோகன்சி லாசரஸ் பிரதர் மீட்டிங் வந்திருந்தீங்க, அவங்க நம்பர் கிடைக்கல எனக்கு ஃபோன் நம்பரு, அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வீட்டு கூட்டம் வச்சுருக்க வாங்க சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் அந்த வீட்டு கூட்டத்துக்கு போகிறேன், இந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அந்த வீட்டு கூட்டத்துக்கு போனேன். இப்போது ஆண்டவர் வந்துங்க யாரும் அறியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சிக்கலான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் ஆண்டவர் தென்படுவார், புரியுதுங்களா. இப்போது ஷியாமலாவும் தெரியவே தெரியாது உங்களை, எனக்கு நான் எப்படி உங்களை பிடிக்க முடியும், இப்போ தெரிஞ்சதுனா என்ன கூப்பிட்டுருக்கீங்க நீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன கூப்பிட்டீங்க மீட்டிங் வந்திருக்கேன் இன்டர்வியூக்கு. ஸோ தெரியாம எப்படி ஆண்டவர் அறிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னா அவர் உடனே வந்து நிக்கிறவர், இயேசுன்னு கூப்பிட்டா எங்க இருந்தாலும் வந்து நிப்பாரு அவரு. ஸோ அப்ப நைட் படுத்துக்கிட்டு தண்ணி தெளிக்கிறார், இசைக்கையில் வரும், உண்மையை சுத்தமான ஜலம் தெளிப்பேன் இருக்கும், நரகலான விக்கிரங்களும் விளக்க வேணும் இருக்கும், அது எப்போ விளக்கிட்டாரு விக்கிரங்களை என்னை விட்டு. ஸோ தண்ணி தெளிக்க இதை கனவு நின்று தொடச்சு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1 மந்த் ஓடி போச்சு, ஜூனியர் பாலியா பிரதர் கூப்பிடுறாரு மீட்டிங்கு. சரி இந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த மீட்டிங்க்கு போனேன், போயிட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு சாப்பாடுலாம் போட்டார், சாப்பிட்டுட்டு ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் புக்கு கையில கொடுத்து படிங்க சிஸ்டர். நைட்டு வந்தோடனே படிக்கணும்னு கூட ஆர்வம். அந்த புக்கில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய
1: படிச்சிருக்கேன்.
0: சஷ்டி நோக்க சரவண பவனார் எல்லாம் படிச்சிருக்கேன். விநாயகர் அகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன். துர்க்கை கவசம் எத்தனை எல்லாம் எத்தனை தெய்வங்களும் அத்தனை எல்லாமே மனப்பாடமாக சொல்லுவேன் நான் எல்லாமே தெரியும். ஆனால் இந்த புக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த புக்கை பிரித்து படிக்கிறேன். அப்போ இந்த 300 மேலே வரும். எங்களுக்காக பரிகசிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், ஜனங்களால் அவமதிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்ட ஸ்தோத்திரம். நம்ம தான் அக்கிரமக்காரர், அவர் அக்கிரமக்காரர் எண்ணப்பட்டாராம். அப்போதான் எனக்கு அப்படி அழுக வருது பாருங்க. அப்போ இது உலக மக்களுக்காக சிலுவையில் மறிச்ச ஒரு தெய்வம் இருக்கா. இந்த தெய்வத்தை இத்தனை வருஷமா நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே அப்படின்னு அன்னைக்கு தூக்கி போட்டேன் சிஸ்டர் எல்லாத்தையுமே. எனக்கு இந்த இயேசு ஒருத்தர் போதும் அப்படின்னு அன்னைக்கு வந்து ஆண்டவர் நான் ஏற்றுக்க ஆரம்பிச்சேன். நானே தான் ஆண்டவர் உள்ளத்துல கொடுத்த அந்த வாஞ்சையின்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாராம். ஸோ அன்னைக்கு அவரை ஏற்றுக்க ஆரம்பிச்சேன். இது 12வது வருஷம் போயிட்டு இருக்கு சிஸ்டர், ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு தீபிகா வந்து அவங்க ஹஸ்பண்டு ரோமன் கத்தலிக், அவர் இவத்தி இண்டு வாழ்ந்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும். ஸோ இவ்வளோதான் அந்த விக்கிரகங்கள்லாம் போட நான் கூப்பிட்டு போனேன் ஞாபகம் இருக்கவங்களுக்கு. ஸோ அவளை வந்து ஆண்டவர் அன்னைக்கு தொட்டிருக்காரு. எனக்கு தெரியல விக்கிரகங்கள் போட வந்தவ தொட்ட தொடப்பட்டா நான் லேட்டாக தான் தொடப்படுறேன். ஸோ அவ்வளோ அறியல அறிஞ்சிக்கல. ஆனால் அதான் அதான் இந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்து போட்டேன் சிஸ்டர். அப்ப தீபிகா வந்து எனக்கு ஏசப்பா போட்டோ ஒன்னு வாங்கிட்டு வந்து குடுக்கறா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது வச்சுக்கோ சொல்லல. அவளுக்கும் எனக்கும் தெரியாது, படங்கள் வச்சு நம்ம வந்து வணங்க கூட தெரியாது, அவளுக்கும் தெரியாது, ரோமன் கத்தலிக்கு அவளுக்கு தெரியாது. சோ கொண்டாந்து கொடுத்தா அந்த படம் மட்டும் வீட்டுல இருக்கு. அப்ப வந்து ஜூனியர் பிரதர் தான் நான் போன் அடிச்சேன், பிரதர் நான் வந்து இது மாதிரி ஜீசஸ் கிறிஸ்ட் போய் பைபிள் வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தீபிகா தான் கூட்டு போறேன், போய் வாங்கிட்டு வந்து படி அடையாறில் போய் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் சொன்னேன் ஒரு சர்ச்சுக்கு போகணும் பிரதர், எனக்கு கூட்டு போய் விடுங்க. அப்படின்னா எம்எம்டிஏ காலேஜில் வாழ்க்கையை மாற்றும் சபைன்னு ஒரு சபை இருக்கு, அங்கதான் அவர் போவாரு. அவர் கொண்டு போய் அங்க விட்டாரு. ஒரு 3 மாசம் சபைக்கு போக
1: ஆரம்பிச்சேன்.
0: ஏசப்பா பிடிச்சிட்டா இவர் போதும், இவர் ஒருத்தர் போதும், எந்த தெய்வமும் காப்பாத்தல, ஒரு ஆத்மாவும் காப்பாத்த வரலையே. அதாவது இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன் சிஸ்டர், நீங்க காப்பாத்தினு நீங்க தான் எனக்கு தெய்வம், காப்பாத்தினே நீங்க தான் எனக்கு தெய்வம். அதை விட்டுட்டு நீங்க காப்பாத்த நான் போய் உங்களுக்கு உங்களை புகழ்ந்து பேசி உங்களை என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. ஸோ இது பண்ணியாச்சு, வந்தாச்சு, எல்லாத்துக்கு போட்டு அந்த படத்துக்கிட்ட வந்து சர்ச்சுக்கு போயாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு 3 மாசம் போக ஆரம்பிச்சேன். பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு ஆபரகம் சாரல் வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்போ இந்த சாந்தி கணேஷ் பேரே எனக்கு வேண்டாம், வேற பேர் வேணும், ஞாசம் எடுக்க போறேன் 3 மாசத்துக்குள்ள. அப்போ வந்து அந்த இயேசப்பா போட்டோ கிட்ட 2 பேர் போடுறேன், ஒன்று சாரால் போட்டேன், இன்னொன்று வந்து ஜெனிஃபர் ஆர் சம்திங். ஜேல வந்து அப்படி வரட்டும், எஸ்ல வந்தா இப்படி வரட்டும், இது கூட பாருங்க ஜே எஸ். அப்போ வந்து சாரால் தான் வந்துச்சு, எடுத்து பீரோல வச்சுட்டேன், சாரால் வச்சாச்சு. அப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சு பீச்சுக்கு போயாச்சு ஞாசம் எடுக்கிறதுக்கு. அப்போ பாஸ்டர் கிட்டக்கிறேன், ஃபாதர் அப்போ தான் ஃபாதர் தானே கூப்பிடும், தெரியாதுல்ல ஃபாதர் நீங்கள் எனக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு. இல்லைம்மா நான் வந்து ஜெபிப்பேன், ஏசப்பா என்ன பேர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அதை நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. புது ட்ரெஸ் போட்டாச்சு, ஞாசம் எடுத்தாச்சு, புது ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேர். அப்போ என்ன கூப்பிட்டார் கரெக்டாக, சிஸ்டருக்கு பேர் சாராள்
1: அப்படின்னா.
0: ஐயோ எனக்கு நிஜமா சிஸ்டர் அந்த அடைந்த மகிழ்ச்சிக்கு இந்த லைட்டை விட பிரைட் ஆயிடுச்சு ஃபேஸ், அவ்வளோ அதிகமாக கிரிய செய்யற தெய்வம். நீ 4 செவத்துக்குள்ள நீ என்ன பண்ண வெளியரங்கமாக்க வர ஆண்டவர், நீ 4 செவத்துக்குள்ள அட்டகாசத்தை பண்ணிட்டு வெளியில வந்து நல்லவளா நடிக்கவும் முடியாது. ஏன்னா ஜீவனில் தேவனவர், இரவும் பகல தூங்காம விழித்திருந்து பாதுகாக்கிற தெய்வம். ஸோ அந்த பேர் கொடுத்துட்டு என் முகம் அப்படி பிரைட் ஆயிடுச்சான். என்ன சிஸ்டர் என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. நான் சார் என் எடுத்த பேர், நான் எடுத்த பேரே ஏசப்பா என்ன கொடுத்துருக்காருன்னா அவங்களுக்கும் சந்தோஷம். அப்போ அதுக்கப்புறம் ஏசப்பா ஏற்றுக்கிட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த வீட்டுக்கு வாடகை கட்டாம வாழ்ந்துட்டு இருக்கேன், பணம் ஐ மீன் டியூ கட்டாம. ஸோ ஆண்டர்கிட்ட முதல்ல வச்சு எதுனா அப்பா இந்த வீட்டுக்கு வந்து விண்ணப்பம் அதுதான் முட்டி போட்டு, அப்பா இந்த வீட்டில் பைசா கட்டாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து எப்படின்னு தெரியல, எப்போ காலு போட்டு வெளில போக சொல்லுவான்னு தெரியாது, எங்க போய்ப்பா நான் நிற்பேன் இவ்வளோதான் சொன்னது. அந்த இதை பிரிச்சு பிடிச்சு கொடுத்தாரு ஆண்டவர். எப்படின்னாக்கா நான் வந்து பைசாவாக கட்டல, அந்த பத்திரத்தை பேங்க்ல இருந்து எடுக்க வச்சு விற்க வச்சு, அது கொஞ்சம் சிஸ்டர் பணம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, விற்க வச்சு அந்த கடன்லாம் கொடுத்துட்டு இப்போ 6.25 லட்சம் ரூபாயில் ஒரு வீட்டில் லீஸில் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதை இருக்குது. ஸோ ஆனால் 18 லட்சம் ரூபாய்க்கு விற்க வச்சார். ஒரு பைசா இல்லாதவனுக்கு அதிசயங்களை செய்த தெய்வம். எங்கே போய் நின்னாலும் 18 லட்சம் ரூபா கிடைக்குமா சிஸ்டர்?
1: கிடைக்காது.
0: கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க, 2000 ரூபா செலவு வச்சுக்கோங்கம்மா அப்படின்ட்டு, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவரை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், வெக்கப்படவே விட மாட்டார் அவர். ஸோ அந்த அது விற்க வச்சார். அதுக்கப்புறம் எனக்கு தோல்வி அது இருந்தது. நிறைய கதைனா எக்கச்சக்கமான ஸ்டோரி எனக்கு இருக்கு. ஆனால் இந்த ஷார்ட்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு சொல்லணுவாங்க பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணி நான் சொல்கிறதுக்குள்ள அப்படி அது மாதிரி என்னை சொல்லி பழக்காயிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி விழாவே சொல்கிறேன், ஏன்னா அது தோல்வி அது இருந்தது. அப்போ நான் ஆண்டவரை அறியாதப்போ எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலுக்கு போனால் இந்த தெய்வம் வந்து தோல்வி அது நீக்கிற தெய்வம் அப்படின்வாங்க. இதுக்கு இங்கே போனால் இது அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு போகணும். அங்கே போய் நான் தோல்வி அதிக்கு நான் போய் பார்த்துருக்கேன், ஒன்றும் நடக்கலை. அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு அந்த அரிப்பு நிற்கும். மற்றபடியும் நான் மடிசாரில் நிறைய கெட்டி பிராமின் கெட்டப் நிறைய பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த காலெலாம் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன் நிறைய, அது சொல்லவும் முடியாது. அந்த
1: மாதிரி
0: உடம்பு ஃபுல்லாக நான் வந்து சாட்சி இருந்தால் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கணும். என் ஃப்ரெண்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுவான்னு பார்த்துங்க. அப்போ எவ்வளோ நேரம் நான் நிற்கணும், அப்படி
1: 1000 வரைக்கும்
0: நிற்கணும் அந்த ஃபேன் காற்றுல மாத்திரை சாப்பிட்ணும். ஸோ அந்த மாத்திரை விட்டாலும் திருப்பி அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி. அப்போ ஆண்டவர் விட்ட அந்த கோரிக்கை வச்சேன், ஆண்டவரே நீங்கள் பரம வைத்தியர், சிலுவையில் எல்லாத்தையுமே சுமந்துட்டீங்க, நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன், தோல்வியாதி வரக்கூடாது. அதான் சிஸ்டர் வச்சேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன் சிஸ்டர். இது வரைக்கும் தோல்வியாதி
1: கிடையாது.
0: எப்படி இருக்கு பாருங்க, வாழ வயது நாட்களுக்கு என்ன குழந்தை கொண்டு போறாரு. அப்ப அன்னிலிருந்து அந்த தோல்வியாதி ஆண்டவர் நீக்கிட்டாரு. உடனே பதில் கொடுக்குற தெய்வம் சிஸ்டர், அதான் உண்மையா இருக்கணும் சிஸ்டர். அவரு சித்தத்தின்படி செய்களுக்கு சகலமும் நினைக்க நடத்து. அவர் திட்டத்தின்படி நம்ம இருக்கணும். அவர் திட்டம் என்ன அதை பார்க்கணும், அவர் சித்தம் என்ன அதை தான் நம்ம செய்யணும். ஸோ அந்த தோல்வி அதை நீக்கினாரு, இது பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு கண்டால பிடிக்காது, தங்கச்சி மேலே தான் பாசம் ஜாஸ்தி. எங்கள் தங்கச்சி மேலே தான் பாசம் ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு. ஸோ நான் சொன்னேன், எங்கள் அம்மாவை என் கூட வந்து ஆண்டவர் இருக்க வச்சார். எங்கள் அம்மா என்னை தேடி வச்சு எங்கே தான் இருக்கணும்ன்ட்டாங்க, அப்படியே வந்து வந்துட்டாங்க. அம்மா வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா இப்போ 2-3 வருஷம் ஆகுது. ஸோ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆண்டவர் வரும், விதைக்க ஒரு நேரம் உண்டு, அறுக்க ஒரு நேரம் உண்டு. ஸோ என்னக்காக எத்தனை பேர் விதைச்சிருப்பாங்க, ஆண்டவர் அறுவடை பண்ணுற ஏற்ற வேலையில். ஸோ இப்போ நம்ம விதைப்போம், நிச்சயமாக அறுவடை ஒரு நாள் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு, நம் நம்பிக்கை வீண் போகாது. ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வீட்டுக்கூட வச்சேன், எவ்ரி மந்த் வைப்பேன். அப்போ என்னோடய கேமராமேன், என்னோட கோ ஆர்டிஸ்ட்டு, என்னோட மேக்கப் மேன், எத்தனை பேர் தொடப்படணும் அத்தனை பேர் தொடப்பட்டாங்க.
1: ஏற்றுக்கிட்டாங்க.
0: சரி, என் ஃப்ரெண்டு தீபிகா ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா, எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. இது மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருக்கும், ஸோ தெரிஞ்ச வரைக்கும் இது இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர் ஏற்றுட்டோடனே நடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி
1: நடிக்க வேண்டாம்?
0: இல்லை, அந்த ஒரு எண்ணமே வரல எனக்கு, மறுபடியும் நடிக்கணுன்ற எண்ணம் வரல. ஆண்டவர் ஏற்றுட்டோடனே போதும்
1: போயிடுச்சு உங்களை விட்டு.
0: 12 வருஷம் நம்ம 12 வயசுலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம நடிக்கணுன்ற அந்த எண்ணம் வரல. ஒரு ஷூட்டிங் வந்துச்சு, வேண்டான்ட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு தீபிகா கேட்டா, என்ன அடி நீ சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, அப்போ ஷூட்டிங் வந்து எப்படி வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இல்லடி ஏசப்ப பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. அப்புறம் டிஜே சங்கிள் அப்போ இறக்கல, அவங்க அவருக்கு லெட்டர் போடுறேன், நான் என் ஆண்டவர் ஏற்றுட்டு உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நடிக்கலாமா வேண்டாமா,
1: குழப்பமான ஒரு
0: சூழ்நிலை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அவருக்கு லெட்டர் போடுறேன், ஏசப்பா ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு லெட்டர் போடுறேன், ஏன்னா அவர் தான் சாட்சி நமக்குன்ட்டு போட்டு. இது மாதிரி என் ஃபோட்டோ வச்சு அவருக்கு அனுப்புகிறேன், ஐயா நான் வந்து சாந்தி கணேஷ் இது மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்கேன், நடிக்கலாமா வேண்டாமான்னு தெரியல, உங்கள் ஆலோசனை உங்கள் அறிவுரை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறேன். உடனே அங்கிள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் கிட்ட பெரிய விஷயம், எனக்கு உடனே கொடுத்தாரு. டெய்லி
1: நம்பி போனீங்க, அவர் உங்களுக்கு இது எதுவுமே கொடு.
0: ஸோ உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு காலையில் ஒரு 9 மணிக்கு விடிய 7 மணி அந்த போகிறேன். அவர் பிரதர் கூப்பிட்டு போனார், சிஸ்டர் அங்கிள் உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசு எடுத்துக்கங்க அப்படின்ட்டார். சரின்ட்டு உள்ளே போயிட்டேன். அங்கிள் ரூமுக்கு போனோடனே அங்கிள் உட்காந்துருக்காரு. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்காது, 10 நிமிஷத்துக்குள்ள அங்கே அவர்கிட்ட சொல்லி முடிச்சு அப்படி தேம்பி தேம்பி எழுதியிருக்கேன். அன்னைக்கு வந்து அங்கிள் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, உலகத்தில் நீ தனிமையான வில்லம்மா, இயேசு மகாராஜா தான் உன்னை தேடி வந்திருக்காரு, நீ அவரை தேடி போல. அதான் தெய்வங்களை தேடி தேடிதப்பா நான் கும்பிட்டுருக்கேன், ஆனால் என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு தான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் நீ வந்து உலகத்தில் தனிமையானவள் இல்லைம்மா, ரெண்டு தேவ தூதர்கள் எப்பவும் அவங்க கூட இருப்பாங்க, ரெண்டு தேவ தூதர்கள் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு டீஜ சங்கில எனக்கு அந்நிய பாஷையில் சொல்கிறாரு. அந்நிய பாஷையில் நான் இப்படி சேரில் உட்காந்து நான் கீழே முட்டி போட்டு கையை பிடிச்சிருக்கேன், அந்த கையில் அப்படி எழுதிருக்கேன் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு. அப்போ தான் ரெண்டு தேவத்தூர் இருப்பாங்க, நீ பயப்படாத தனிமையானவள் இல்லை அப்படின்னு சொல்லி, சரிம்மா 10 நிமிஷம் வெளில போக்காரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, ஏன்னா ஆண்டவர் அப்போ தான் ஏற்றுக்கிட்டே தெரியாது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்னன்னு தெரியாது, ஒரு தேவ மனுஷனா எப்படிப்பட்டவனு தெரியாது. ஸோ வெக்கப்பட்டுட்டு வெளியில் போய் உட்கார, ரெண்டு தடவை சொன்னார், 10 நிமிஷம் வெளில உட்காருமா அப்படின்ட்டு. சரி, எனக்கு கூட்டு போன பிரதர் வந்தார் அந்த ரூமில், சிஸ்டர் கொஞ்சம் அந்த ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். ஒரு இது மாதிரி வெள்ளை கவர் சிஸ்டர், இவ்வளோ பெரிய கவர், எங்களால் முடிஞ்ச காணிக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க தான் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த காணிக்கன்னு வாங்கினது கிடையாது ஃபஸ்ட்டு. எனக்கு அதை வாங்கணும்னு இன்னும் அழுக வருது. நம்ம தானே கொடுத்து பழக்கம், நம்ம இவங்ககிட்ட வாங்க வேண்டிய நிலைமை. எனக்கு இவர் யாரோ முன்னப்பட்டு தெரியாதவர், இவர்கிட்ட போய் வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு.
1: எத்தனையோ மனுஷங்க நீங்க நம்பி போனீங்க, அவங்கள உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்ய
0: உதவி செய்ய
1: ஏற்றுக்கொண்ட பிறகு தயவு
0: ஒரு நாளும் அற்புதங்க. அப்போ வந்து நடிக்க நம்ம நான் வில்லி நிறைய பண்ணிருக்கேன் சிஸ்டர், வில்லி பண்ணியிருக்கேன். வில்லி தான் என்னை பார்த்தாலே வில்லி தான் சொல்லுவாங்க.
1: ஆனால்
0: நடிப்பில் வில்லி. ஸோ அந்த இதில் வந்து அந்த இளவரசின் ஒரு சீரியல் இல்லை, ஒரு இதில் அழுகம்மா உங்கள் அம்மா உங்கள் பொண்ணை வந்து ஒருத்தர் கெடுத்து இது பண்ணிட்டு போயிட்டான், அவள் வந்திருக்கா, நீங்கள் கோவப்படுங்கம்மா அடிங்கம்மா அப்படின்ட்டு. எனக்கு அடிக்க வரல, கோவப்பட வரல, வில்லி வரல பாருங்க.
1: அன்பு
0: உள்ளது சாந்தின்னு சொல்லுவாங்க, சாந்தமே இருக்காது. கோவப்படுவேன் நான், தேவையானது கோவப்படுவேன். ஸோ இப்போ நடிப்பு கோவப்படுங்க, கோவம் வரமாட்டேங்குது எனக்கு. அப்புறம் எந்த ஏன் கோவம் வரமாட்டேங்குது நமக்கு என்னன்னு தெரியலையே. இவ்வளோ பத்து வயசுல நடிச்சவளாச்சே நான், எனக்கு ஏன் வரல கோவம். அப்போ அந்த ஷூட்டிங் நடிக்கிறது விட்டேன். ஏன்னா ஆண்டவர் வந்து தீர்மானம் என்னன்னு தெரியாது நமக்கு, ஏன் நமக்கு நடிப்பு வரல அப்படின்னு யோசிச்சு அந்த ஷூட்டிங் நடிக்கிறது அன்னைக்கு சொல்லிட்டேன். இல்லை இது என்னன்னு தெரியல, எனக்கு நடிப்பு வரல, என் தயவுசெய்து இந்த கேப்டன் தூக்கிடுங்க, என்னை சாக அடிச்சிடுங்க, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, பெரிய 5 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில், எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. இல்லைங்க சார், நான் ஃபாரின்லாம் போகணும், ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்குது, நீங்கள் அந்த கேரக்டர் சாக அடிச்சிடுங்க அப்படின்றேன். சரி ஒரு 3 மாதம் எங்கள் டைம் கொடுங்க, அப்படியே கொண்டு வந்து சாக அடிச்சிடும், காசுக்கு போகிற மாதிரி முடிச்சுட்டாங்க. சரி அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் ட்ராமா பண்ணுவேன், ஹிஸ்டாரிக்கல் சரித்திர நாடகம் நிறைய பண்ணியிருக்கேன். ராஜராஜ சோழன் குந்தவி நான் தான் பண்ணுவேன், பரதநாட்டியம் ஆடுறது, அந்த ஹிஸ்டாரிக்கல் டைலாக் பேசுறதுலாம் எல்லாமே சின்ன வயசுலேருந்து அத்தனை ஃபேன்ஸ் எனக்கு. அந்த வார்த்தைகள் டெலிவரியை பார்த்துட்டு எஸ் சுப்லட்சுமி அம்மன் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, எம் எஸ் சுப்லட்சுமி அம்மன், அவங்க சாரதா நம்பி நம்பி ஆரோரன் அவங்களாம் பயங்கர பெரிய ஆளுங்க, அவங்களாம் என்னோடய ஃபேன்ஸ். இந்த இந்த டைலாக் அப்படிப்பட்டவ. அப்போது அந்த எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் பிளே, ஸ்டேஜ் பிளே வந்து ஒரு நாள் போய் நிற்கிறேன், என்னோடய ஓன் ட்ராமா, அதில் குந்தவி இதில் வரும் பொன்னியின் செல்வன் குந்தவின்னு கேரக்டர் வரும்.
1: சரி
0: குந்தவி இல்லை இல்லை நந்தினி, நந்தினி நந்தினின்னு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் பேசணும். ஒரு 2-3 பேர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அவனுங்களாம் யங்ஸ்டர்ஸ், அவனுங்களாம் சின்ன பசங்க. நான் வந்து எல்லாருக்கும் டைலாக் எடுத்து கொடுக்குற ஒரு கேரக்டர், எப்பவுமே மறந்துட்டால் நான் எடுத்து கொடுப்பேன் ஸ்டேஜிலேருந்து. நீங்கள் தான் பேசணும், பேசுங்க இந்த டைலாக் விட்டீங்க, இப்படி தெரியாதாங்க நம்ம சொல்றது, உள்ளுக்குள்ளேயே சொல்லி எடுத்து கொடுக்குறவ. எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு மைண்டு,
1: சொல்ல வரல.
0: ஸோ ஒரு டைலாக் கூட வரல சிஸ்டர், ஸ்டேஜில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நான் போய் சரித்திர நாடகம் நடிக்க நான் தான் பேசணும், ஒரு டைலாக் எனக்கு வரல, நிற்கிறேன் பிளாங்க் ஆயிடுச்சு அப்படியே மைண்டு. ஐயோ ஏன் எடுத்து கொடுங்கடா, போய் சைடில் போய் நிற்கிறேன், ஒருத்தனும் டைலாக் எடுத்து கொடுக்க மாட்டேன்றான்.
1: நீங்கள் தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பீங்க, இப்போ உங்களுக்கு
0: எனக்கு எடுத்து கொடுக்க ஒருத்தங்களும் இல்லை. ஐயோ என்ன இப்படி நிற்கிறமே, இவ்வளோ அசிங்கமா அப்படின்ட்டு அன்னைக்கு முடிவு பண்ண சிஸ்டர், இனிமேல் ட்ராமா நடிக்க
1: மாட்டேன்.
0: கட் பண்ணிட்டாரு பாருங்க, சீரியல் எடுக்கிறது கட் பண்ணாரு, ஸ்டேஜில் டைலாக்கே வரல. ஸோ அதை கட் பண்ணேன், நானே விட்டேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் சித்தத்தை நம்ம அறியணும் முதல்ல, புரியுதுங்களா. நம்ம இருக்கிற பண்ணவே இருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கல, உன்னை வேற மாதிரி மாற்ற தான் ஆண்டவர் அழைக்கிறாரு முதல்ல. நீ அப்படியே இருக்கிறதுக்கு சமாரியஸ்ரீ வந்தா என்ன பண்ணா, உடனே போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, 5 கணவரா 10 கணவரா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. உடனே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அதுதான் ஆண்டவர் வந்து அறிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி மாறணும் அதுதான். ஸோ அதை விட்டேன்னா இப்படி ஒவ்வொன்றத்துலேயும் ஆண்டவர் என்ன புடமிட்டு சுத்த பொண்ணாக விளங்க பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி போச்சு எல்லாமே, 12 வருஷம் ஆச்சு ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு இருக்கேன்.
1: நடிப்பு நடிப்புலேருந்து நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக,
0: ஆமாம் விட்டாச்சு எல்லாமே, 8 வருஷம் ஆச்சு நடிக்கிறது விட்டாச்சு. 8 வருஷமாக ஆண்டவர் ஊழியம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல சாட்சி மட்டும் சொல்ல போனேன், இப்போ செய்தியும் நானாக பேச போகிறேன். பேசுறதெல்லாம் ஆண்டவர் தான், இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறது அவர் தான் பேசிகிட்டு இருக்கார். என்னால ஒண்ணுமே முடியாது சிஸ்டர், நான் அப்படிதான் சொல்லுவேன்.
1: போமே சரி, இப்போ இவ்வளவு நாள் வந்து நீங்க கடந்து வந்த பாதைகளை சொன்னீங்க, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இப்போ என்னென்ன மாதிரியான ஊழியங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: இப்போ நான் வந்து சுவிசேஷிக்கு தான் ஃபுல்லாக, எங்கே கூப்பிட்டாலும் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். எங்கள் அம்மா இப்போ தான் 3 வருஷம் இறந்து, ஆண்டவர் என் கூடவே எப்போ இருந்துட்டுருக்கார், அவருக்காக இருக்கேன். ஏன்னா என்னை வந்து கலைமாவனுடைய கலைச்செல்வம் விசிட்டம் அவார்டு, எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கேன். இயேசுவின் பிள்ளை அவங்க அந்த அந்த அவார்டு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். ஸ்வீகார புத்திரி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், இவ்வளோ பட்டங்கள் நமக்கு இருக்குது. பிரியமான புத்திரிய நம்மளை வந்து இப்போ ஒரு திருடனை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்குவோமா? வச்சுக்க மாட்டோம். ஒரு கொலகாரனை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்குமா? வச்சுக்க மாட்டோம். ஆனால் நீ எப்படி தான் நீ என் மகன், என் மக அப்படின்ற ஆண்டவர்
1: மறக்கப்படுவதில்லைன்னு
0: சொல்ல, அதாவது தாய் வந்து நம்மளை சீனு உதறி தள்ளிடலாம். அதான் சொல்ல, தாய் உன்னை மறந்தான் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஸோ நம் எல்லாரும் நம்மளை சீனு தள்ளுவாங்க சிஸ்டர். ஆனால் சீனு தள்ளாத ஒரே தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறவர் இயேசு மட்டும்தாங்க. யார் உங்களை வெறுத்தாலும் அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார். நீ எப்படிப்பட்ட கெட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருனே நண்பனேன்னு சொல்கிறாராம். அப்போ நண்பனே நம்மளே யாரும் சொல்லுவாங்களே, அப்படியே அவ்வளோ கெட்டவனே நண்பன் சொல், இவன் என் ஃப்ரெண்டு பண்ணு நம்ம போய் சொல்லுவோமா? நீங்கள் சொல்லுங்களேன்,
1: சொல்ல
0: மாட்டேன். அஜிச்சு நம்ம பேரும் கெட்டு போயிடுமே சேர்ந்து அப்படின்னு பயந்து நம்ம வந்து ஒதுங்கிடுவான். ஸோ ஆண்டவர் நம்மளை நண்பன், நீ வந்து என் பொண்ணுன்னு சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு அன்பு இருக்குன்னு பாருங்களேன். அதுதான் அளவிடப்பட முடியாத அன்பு. ஏசப்பா கொடுக்குறது என்னென்னா நமக்கு அளவிடப்பட முடியாத ஒரு அன்பை கொடுக்குறாரு. நம்மளை நினச்சி பார்க்க முடியும், இவருக்கு நம்ம வந்து பிள்ளையாக இருப்போமா? அவன் எல்லோரும் எங்கள் மாமன் சார், நீ சேலத்துக்கு போன மெட்ராஸுக்கு போனே நீ திருப்பி வரக்கூடாதுன்ட்டாரு. ஏன்னா நான் ஊருக்கு டூர் போனால் நம்ம கெட்டு போயிடுறோன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. ஸோ நமக்கு இப்படி தெரிஞ்ச சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் நம்ம பிரித்து உதறி தள்ள தான் பார்ப்பாங்களே ஒழிய, நம்மளை நீ இருக்கு, நீ எப்படி இருந்தாலும் நீ என் மகமான்னு ஏற்றுக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தான். எங்கே போனாலும் அந்த நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த 12 வருஷமாக ஆண்டவர் வீட்டை விற்க வச்சு இப்போவும் ஆண்டவர் என் கூட இருக்கார், நடத்திக்கிட்டு இருக்கார். ஊழிய காசில் தான் நான் வாழ வச்சுட்ருக்கார், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை சிஸ்டர். ஒன்று இல்லைன்னாலும் ஆண்டவர் உடனே எனக்கு வந்து கிடைக்க வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி நான் சொல்லுவேன், காக்கா வந்து வடையை திருடிட்டு போய் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா காக்கையும் நமக்கு கொண்டு கொடுக்க வைக்கிற தெய்வம் இயேசு. நம்ம வீட்டுல இப்ப எனக்கு நடந்த சிஸ்டர், என் வீட்டுல நடந்த சிஸ்டர், ஒரு காக்கா முழு ஜாங்கிரி ஒண்ணு கொண்டு வந்து ஜன்னல வைக்குது. முழு ஜாங்கிரி அது பாதி பிஞ்சு இருக்கும், பிஞ்சது கொண்டு வந்து முழுசா ஒரு ஜாங்கிரி கொண்டு வந்து வைக்குது. அப்ப எனக்கு ஆண்டர் நினைப்பு விட்டாரு, பாரு எலியாவை கொண்டு போய் உன்னை போசிக்கிறேன். பட் நம்ம அதை சாப்பிடல, அது எங்கே தூக்கிட்டு தெரியாது. ஆனா அந்த காலத்துல ஆண்டர் பண்ணியிருக்காரு பாரு, எலியாவை கொண்டு போசித்திருக்கிற காக்கையை கொண்டு எலியாவுக்கு. ஸோ அந்த எப்படி நம்ம நம்ம எங்கே விதைக்கலாம் அங்கே தான் அறுவடை பண்ணுவோம். ஆனால் நடத்திட்டு இருக்காரு. என்னை வந்து ஊழியக்காரியாக நான் இருக்கிறது நிஜமாவே சிஸ்டர். இந்த சேனலை கூப்பிட்டு என்னை நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன்னா எனக்கு கிடச்ச ஸ்லாக்கியம் அது நிஜமாவே. ஏன்னா ஃபுல் கதை யாருக்குமே தெரியாது. எல்லோரும் சினிமா ஆர்டிஸ்ட் எப்படி பார்ப்பாங்க? பந்தாவாக தான் பார்ப்பாங்க. அதாவது அவர் 4 வேலைக்காரங்க, 4 கார், 4 பந்தாவோட அப்படி வந்தால் தான் மதிப்பு. ஆனால் இன்றைக்கி நான் தனியாக தான் வரேன். ஏசு ரூஜ் யூத ராஜசிங்க என் கூட இருக்காரு, அவர் முன்னாடி போயிடுறாரு. யூத ராஜசிங்கம் முன்னாடி போய் நமக்கு கோணலானாலும் செவ்வாய்க்கு தர்றாரு. அவர் மூலியமா நம்மளும் சிங்க மாதிரி இருக்கும், தைரியமா எதையும் ஃபேஸ் பண்றதுக்குரிய திறமை. இப்ப நீங்க வந்து நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா ஆண்டவர் இருக்கிறதால நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சாட்சியும் செய்தியும் ஆண்டவர் எடுக்க வைக்கிறாரு. எங்க கூப்பிட்டாலும் போயிடுறது சிஸ்டர். ஆண்டு நான் சார் அப்பா வீட்டுல உட்காரக்கூடாது, இப்ப நான் சும்மா நான் எங்கேயாவது போய் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும். அந்த வாஞ்சதான் அதை தான் எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர். நான் உனக்காக கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் எனக்கு கொடுத்தேன், மகளை இங்கிருந்து குத்தி எடுத்துட்டான், கடைசி சொட்டு தண்ணியை கூட எடுத்துட்டான். அப்போ நீ எனக்காக என்ன பண்ற? சாட்சி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. சாட்சிகளா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உயர்ந்த அடைக்கலமான வாழ்க்கை வாழணும். சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்காரு, தூக்கி எடுத்து உன்னதமான இடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, உன்னதமான வாழ்க்கை வாழ வச்சிருக்காரு. அது ஆண்டவர் இருக்காரு பயம் நமக்குள்ள இருந்துட்டு இருப்பாரு. ஐயோ அதை நான் ஆண்டவர் ஏத்துட்ட உடனே உலகத்துல கூட சமாதானத்தை கொடுத்த தெய்வம் அவர் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல சமாதானம் தான் சிஸ்டர் கிடைச்சது. நிம்மதி போதும், இருக்கிறது போதும். அதாவது அதிகமாக சொத்துக்கு ஆசைப்பட்டோம்னா நமக்கு வந்து இருக்கிறதும் போயிடும். நாளை தினத்தை கொடுத்து வர்த்த ஒரு நாள் பிறப்பதை அறியாயே இல்லை, நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அவர் இன்றைக்கு கூட பரலோகம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு கிடைச்ச பெரிய சிலாக்கியம் ஆண்டரோட பிள்ளையாக இருக்கிறது. இன்னும் ஒன்றுன்னா யார் மேலேயும் அன்பு வைக்காதீங்க, மனுஷங்க மேலே வைக்கவே வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து பிறந்தா கணேசன் சொன்னார், கடைசி வச்சு பார்த்து பண்ணா 2வது கணவர் சொன்னார், யாருமே வச்சு பார்த்துக்கல. எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு அவங்க வேலை இருக்கும் சிஸ்டர். நம்ம யாரையுமே வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் என்னை வந்து பார்க்கணும். இன்ட்ரிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எப்போ வாங்கிட்டீங்க? ஸோ ஆண்டவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே தேவை கிடையாது. எப்பவுமே ஆண்டவர் 24 hours ஜபத்தை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா 24 hours வரத்துக்கு ரெடியாக இருக்காரு, அன்பை கொடுக்க ரெடியாக இருக்காரு. உண்மையான அன்பு, பணம் காசு வேண்டாம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அதுதான் ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, நீ எப்படி இருக்கன்னு கேட்கல, நீ எவ்வளோ எந்த ஜாதின்னு கேட்கல, ஆண்டவர் எந்த மதன்னு கேட்கல. ஸோ ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். நம்ம இங்கே வந்து சமாதானம் கிடைக்குமா, அங்கே சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய இடத்துக்கு தேடி அலையிறோம். ஆனால் சமாதானத்தின் தேவன் இங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இப்போது என்னோட சாட்சினா எல்லாம் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அகக்கன் திறந்தீங்கனாக்கா ஆண்டவர் அறியலாம் உண்மையான தெய்வம் எதுன்னு. நீங்கள் அறியணும், எத்தனையோ பேர் விரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை கேளுங்க, இன்னைக்கு உண்மையான தெய்வம் யாருன்னு கேளுங்க. உண்மையான தெய்வம் வந்து உங்க முன்னாடி நிற்பார், அது யாருன்னு. நான் நிஜமாக தெய்வங்களை தேடி தேடி எங்கே செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ செலவு எல்லாருக்கும் தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றது. ஸோ அந்த ஆண்டவரை நான் தெரிஞ்சதுக்கிறதுனால இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை சிஸ்டர். நிஜமாவே நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன எந்த கவலையுமே இல்லை. எங்கள் அப்பா இருக்கார் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு. உலக பிரகாரமான அப்பா இல்லை, பரலோக பிரகாரமான அப்பா இருக்கார். அவரை நோக்கி பாருங்கள். இப்போ கூட கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேருக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது. சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் யாருன்னு. நாங்கள் வந்து இப்போ ஏற்றுக்கிட்டோம், 12 வருஷம் ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் யார் ருசிச்சிருக்கோம், ரசிச்சிருக்கோம். அதை நீங்களும் ருசிக்கணும், ரசிக்கணும். அவரை நோக்கி பார்க்க உங்கள் பிரகாசம் அடைய சிஸ்டர். அவங்க முகம் வெக்கப்பட்டு போகவே போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரும் யார் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ அல்லாதவர்களோ இயேசுவை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைங்க. அது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். மீகா 2:13. 1962 விக்டர் மற்றும் மில்ட்ரட் கோயசல் என்பவர்கள் வெற்றியின் உச்சத்தை தொட்ட 413 நபர்களை ஆராய்ச்சி செய்து அவர்களை பற்றிய உண்மைகளை கிரேடில்ஸ் ஆஃப் எமினன்ஸ் என்ற புத்தகத்திலே வெளியிட்டுள்ளனர். விக்டர் மற்றும் மில்ட்ரட் கோயசல் இருவரும் இவர்களின் வெற்றிக்கான காரணத்தை ஆராய பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டனர். அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சாதனையாளர்கள் 413 பேருக்கும் இருந்த ஒரு பொதுவான காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்தியது. நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால், அவர்களில் 392 பேர் தங்கள் வாழ்க்கையில் வந்த மிக கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வென்றவர்கள் என்பதுதான் அந்த உண்மை. அவர்கள் தடைகளை எல்லாம் தாண்டி தாங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள். ஒலிம்பிக் வரலாற்றில் தடகள போட்டிகளில் நட்சத்திர வீராங்கனையாக விளங்கிய வில்மா ருடால்ஃபின் இளமை பருவம் மிகுந்த சவால் நிறைந்ததாக காணப்பட்டது. 1960 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் அவர் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். வில்மாவின் 4வது வயதில் அவரை விஷக்காய்ச்சல் தாக்கியது. அதனால் இடது கால் செயல்பட முடியாமல் போனது. வில்மா மீண்டும் நடக்க பழகியது 7வது வயதில்தான். தன்னுடைய வயது குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவதை பார்த்து தானும் ஓட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையினால் இயலாமையை உடைத்து எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தார். பின்பு ஓட ஆரம்பித்தார். இனி வில்மா நடக்கவாவது முடியுமா என்று பலரும் நினைத்த நிலையில் அவர் ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடி தங்கப்பதக்கம் என்று சாதித்தார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையின் உன்னத நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் நல்ல வாய்ப்பு வசதிகளுடன் பிறந்து வளர்ந்தவர்கள் என்றோ திறமைசாலிகள் என்றோ சொல்லிவிட முடியாது. அவர்கள் தடைகளை தாண்டித்தான் உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தடைகளை தகர்த்தெறிந்து நம்மை சாதனையாளர்களாக மாற்றும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலைகளையே யோசித்து கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லாமல் தாவீதை போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கைதான் தாவீதை அவர் சென்ற இடமெல்லாம் ஜெயிக்க வைத்தது. தாவீது இளம் பிராயத்தில் பெற்றோரால் அலட்சியப்படுத்தப்பட்டவர், சகோதரர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர், சவுல் ராஜாவால் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டவர். ஆனாலும் தாவீது தன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோட தொடர்ந்து முன்னேறினார். தேவன் அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றினார். அம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நமக்கு முன்னோடின வேதாகம புருஷர்களும் ஏனைய சாதனையாளர்களும் தடைகளை தகர்த்து ஜெயித்திருக்கிறார்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போய் செயல்படுவதை நிறுத்தியவர்கள் இன்றே மீண்டும் செயல்பட ஆரம்பியுங்கள். தேவன் தடைகளை தகர்த்து